நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தாத்தாகின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: தொண்டை நாட்டின்கண் அமைந்துள்ள 32 தேவார பாடல் பெற்ற தலங்குருள் காஞ்சியில் உள்ள ஓனகாந்தன் தளி என்ற திருத்தலத்தை நாம் இன்று தரிசிக்கின்றோம். ஓனகாந்தன் தளி ஆலயம் காஞ்சிபுரத்தின் ஏகம்பநாதர் ஆலயத்திற்கு மேற்கில் அமைந்துள்ளது. சர்வதீர்த்த குளத்திற்கு வடக்கில் இருக்கின்றது. ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு மேற்கில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் இந்த தலத்தை அடையலாம். இந்த ஆலயத்தில் 2 சிவசன்னிதிகள் காணப்படுகின்றன. வாயிலில் உள்ள சிறிய கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்றால் இந்த 2 சன்னதிகளையும் தரிசிக்கின்றோம். பாணாசுரனுடைய சேனைத் தலைவர்களாகிய ஓணன் என்பவன் அமைத்த வழிபட்ட இறைவருக்கு ஓணேஸ்வரர் என்றும், காந்தன் என்பவன் வழிபட்ட இறைவருக்கு காந்தேஸ்வரர் என்றும் 2 சிவசன்னதிகள் அமைந்துள்ளன. இப்படி 2 அசுரர்களால் பூஜிக்கப்பட்ட இந்த தலம் ஓணகாந்தன் தளி என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு திருப்பதிகத்தால் போற்றி பரவியுள்ளார். சுந்தரர் தொண்டை நாட்டிற்கு யாத்திரை செய்யும் பொழுது திருக்கச்சூர் ஆலக்கோயிலை பணிந்து பிறகு காஞ்சியம்பதியை அணைந்து ஏகம்பம், கச்சிமேற்றளி ஆகிய திருத்தலங்களை தரிசித்து திருப்பதிகங்கள் பாடி பின்னர் திரு ஓணகாந்தன் தளியை வீற்றிருக்கக்கூடிய பெருமானை வணங்கி ஓழமை திறம் மிகுதியினால் அடிமைத்திறத்தோடு கூடி வேண்டி பாடியது ஒரு பதிகம். இந்த பதிகத்தை பாடியவுடன் இறைவர் அவருக்கு பொன்னை அளித்தார் என்று வரலாறு குறிப்பிடுகின்றது. இது நிந்தா துதி என்ற வகையில் அமைந்துள்ள ஒரு பதிகம். ஏழெழுந்த வாரியாக பார்க்கும்பொழுது இறைவரிடம் ஏசுவது போலவும் காணப்படும். அதன் உண்மை உணர்ந்தோருக்கு மட்டிலும் சுந்தர பெருமானுடைய ஒப்பற்ற பக்தி வெளிப்படும். சுந்தரர் பொன்னை பாடினதாக தவறாக நாம் பலர் கூற கேட்கின்றோம். அப்படி பந்துண்ட பெருந்தகையை குறிப்பிடுவது மிகுந்த பிழை, சிவ அபராதமும் கூட. அவர் பாடி பெற்ற காசினை தமக்கென்று வைத்துக் கொள்ளாமல் சிவதர்மமே செய்தார் என்பதை பெரிய புராணத்தின் மூலம் நாம் அறிகின்றோம். பொன் பெற்றாலும், நெல் மலையே பெற்றாலும், திருவாரூரில் ராகேச பெருமானுடைய வசந்தோத்சவம் வரும்பொழுது அதனை சிவனடியார்களுக்கு அர்ப்பணமாக செய்பவர் சுந்தரரும் பறவைநாச்சியார். இந்த உண்மையை உணராதவர்கள் சுந்தரர் பொன்னை பாடியதாக தவறாக குறிப்பிடுகின்றார்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாம் பாடிய பதிகங்களில் பலவற்றுள் மற்றொரு துணை இனி மறுமைக்கும் காணேன் என்று குறிப்பிடுவதை காண்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது பெருமானையாவது நிந்திப்பதாவது கனவிலும் நிந்திக்காதவர், கனவிலும் இறைவனை மறவாதவர் அப்படி கருதுவாரா என்று நாம் ஒரு வினாடி சிந்திக்க வேண்டும். பெருமானை பாடும்பொழுது யாதினுக்கு ஆசைப்படுகேன் என்று குறிப்பிடுகின்றார். அடியேனை நீர் ஆட்கொள்ளாது போயினும் யான் உன்னை விடமாட்டேன் என்று மன உறுதியோடு திருப்பணிகள் செய்து வந்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அந்த வகையில் ஓணகாந்தன் தளியில் பாடும்பொழுதும் அந்த உருவித்திறத்தோடு தோழமை திறம் வெளிப்படுமாறு இந்த திருப்பதிகத்தை பாடியுள்ளார். இந்த பதிகத்தை நாம் அதன் தமிழ் இனிமையையும் சுந்தரருள் காட்டும் தோழமை திறத்தையும் உணர்ந்து நினைந்து நினைந்து திருப்பதிகத்தை மீண்டும் மீண்டும் ஓதி பயன்பெற வேண்டும், நல்வழி பெற வேண்டும். இதுவே நாம் இந்த திருப்பதிகத்தின் மூலம் நாம் பெறப்படும் சிறந்த செய்தியாகும். ஆகவே இப்பதிகத்தை பலர் பாராயணமாக வைத்துக் கொள்வது வழக்கம். எதை பெற்றாலும் இறைவன் கொடுத்தது என்ற எண்ணம் வர வேண்டும். அது பொன்னாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம். ஆகவே அந்த பொருள் இறைவனிடம் கேட்டு நாம் பெற வேண்டும். அப்போதுதான் நமக்கு அமைந்துள்ள இந்த வாழ்க்கை வசதிகள் எல்லாம் இறைவனுடைய அருக்குடை என்று நினைத்து வரும். அதன் காரணமாகத்தான் மனிதர்களை வேண்டாது, தான் வழிபடும் தெய்வமாகிய சிவபரம்பொருளை, முழுமுதற் கடவுளை வேண்டுவதையே கொள்கையாக கொண்டவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. எனவேதான் இந்த பதிகத்தில் தாராவிட்டாலும் பரவாயில்லை, அடியனுக்கு வேறு கதி இல்லை என்று குறிப்பிடுவது கண்டிப்பேன். இந்த பதிகத்தை மோனகாந்தம் தெளிவில் உள்ள இறைவருடைய சன்னதியில் நாம் ஓதி நல்நிலையாகவும் பெறுவோம்.

மற்று ஓர் பற்று இலர் என்று இறங்கி மதியுடையவர் செய்கை செய்யீர். அற்ற போதும் அலந்த போதும் ஆவக்காலத்து அடிகள் உம்மை ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ ஊனகாந்தன் எளியுளீரே. வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை என்னீர் உண்டும் என்னீர் என்னை ஆழ்வான் இருப்பது என்னீர் பல்லை உக்க படுதலையில் பகல் எல்லாம் போய் பலி திரிந்து இங்கு ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் உனகாந்தங்களியுளீரே. குடி கூடி கொண்ட தங்கள் கொண்ட பாணி குறைபடாமே ஆடி பாடி அழுது நெக்கு அங்கு அன்பு உடையவர்க்கு

சித்தம் என்பால் வைக்க மாட்டீர், ஓடி போகீர் பத்தும் தாரீர் உணகாந்தன் படிநீரே. வாரிரும் குழல் வாழ்நெடும் கண் மலைமகள் மது விம்மு கொன்றைத்தார் இரும் தடமார்பு நீங்காள் உலகு உய்ய வைத்த காரிரும் பொழில் கச்சி மூதூர் காமகோட்டம் உண்டாக நீ போய் ஊரிடும் பிச்சை கொள்வது என்னேயே உனகாந்தம் தடியுளீரேயே. கொய்மையாலே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை நீ மெய் சொல்லி ஆளமாட்டீர் மேலே.

சீர் உம்மை அன்றியம் பெருமான் உனகான் தந்தடி உள்ளீரே. வலயம் வைத்த கூற்றம் ஈவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலை அமைத்த சிந்தையாலே திருவடி தூது உயினல்லால் கலையமைத்த காமச்சற்று குரோத லோப மதவருடை உலை அமைத்து இங்கு ஒன்ற மாட்டேன் போனகாந்தன் தளியுள்ளீரே. வாரமாகி திருவடிக்கு

வாழ்வது ஆரூர் ஒற்றி ஊரேல் உம்மது அன்று தாரமாக கங்கையாளை சடையில் வைத்த அடிகள் இந்தம் ஊரும் காடு உடையும் கோலே போனகா.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய. சைவம் தாத்தாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தினமும் ஓர் சிவாலயம் என்ற நிகழ்ச்சிக்காக இன்று அடியார்களோடும் நாம் சென்று தரிசிக்க இருக்கும் திருத்தலம் காஞ்சிபுரத்திற்கு அமைந்துள்ள கச்சி அநேக தங்காபதம் என்பது. இந்த தலம் ஏகாம்பரநாதர் சுவாமி ஆலயத்திற்கு தென்மேற்கில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் புத்தேரி தேவின் மேல்கோடியில் அமைந்துள்ளது. அதாவது கச்சதேஸ்வரர் கோயிலிலிருந்து கைலாசநாதர் கோயிலுக்கு போகும் வழியில் இடப்புறம் சாலை ஓரத்தில் அமைந்துள்ள சிறிய ஆலயம் இந்த அநேகதங்காபதம் என்பது. சுவாமியினுடைய திருப்பெயர் அநேகதங்காபதேஸ்வரர் என்பது அம்பிகை காமாட்சி. இந்த தலத்து இறைவனை விநாயகப் பெருமான் பூஜித்து பேறு பெற்றுள்ளார். குபேரன் முதலியோரும் இந்த தலத்து இறைவனை வழிபட்டுள்ளார்கள். இத்திருத்தலத்தின் மீது சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்த திருப்பதியும் ஒன்றே நமக்கு கிடைத்துள்ளது. இந்த தலத்தை தரிசித்து பாடியருளிய பொழுது இறைவன் மிகவும் விரும்பி உறையும் இடமாக இதனை குறிப்பிடுகின்றார் ஆலால சுந்தரர். இதில் பெருமானுடைய பெருமைகள் குறிப்பிடும் பொழுது இந்த தலத்தை நமக்கு முற்பிறவிகளாலும் இப்பிறவியினாலும் வந்து சேர்ந்துள்ள வினைகள் தீங்கும் இடமாக நீங்கும் இடமாக குறிப்பிடுகின்றார். வினைகள் நமக்கு பகையாக விளங்குவன. அவற்றை வென்றால் அல்லால் மீண்டும் மீண்டும் சிறப்பு எடுக்க ஏதுவாகின்றது. இந்த வினைப்பகையை தீர்வதற்கு உயும் இடம், அருள் பெறும் இடம், இறைவனது இடம், இறைவன் நீங்காது அருள் புரியும் இடம் இந்த கச்சி அநேகதங்காபதம் என்று அருமையாக குறிப்பிடப்படும் திருப்பதியும் இது. இப்படி மதுவேந்தியினுடைய இடமாகவும் அழல் வண்ணனுடைய இடமாகவும் நமது பிறவி பகையை ஒழித்து தம்மை நினைப்பவருடைய ஆக்கையை நீக்கும் இடமாகவும் அட்ட புயங்க பெருமானுடைய விருப்பிடமாகவும் இந்த தலத்தை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வர்ணிக்கின்றார். நிறைவு செய்யும் பொழுது முக்தி பெறுவதற்கு பல்லூழி காலங்களாக நினைக்கப்படும் இடம் இந்த திருத்தலம் என்கின்றார். வீடு பெற பல ஊழிகள் நின்று நினைக்கும் இடம், வினை தீரும் இடம், வீடு பெற பெரியோரது இடம் என்று குறிப்பிடுகின்றார் அப்பாடலில். நம்மை சஞ்சமென அடைந்தவர்கள் என்று கருணையோடு பெருமான் ஏற்றுக்கொள்ளும் இடமாக இது திகழ்வதால் மேதினர் தங்களை காக்கும் இடம் என்று குறிப்பிடுகின்றார் அந்த அடியார்களெல்லாம் வந்து கூடும் இடம், சுபலோகனது இடம், கலிக்கட்சி அநேகதங்காபதம் என்ற அற்புதமான பதிகம் இந்த திருப்பதி. இப்பதிகத்தை பாடும்போது தமிழும் மணக்கும், வாய் மணக்கும், பக்தி சுவை மணக்கும். பெருமானுடைய மலரடிகளிலும் இப்பதிகத்தை திருவாயு மலர்ந்தருடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய மலரடிகளிலும் நம்முடைய மனம் லயிக்கும். இதனை பாராயணம் செய்பவர்கள் முற்றிலும் உணரலாம், அனுபவிக்கலாம். தேன்னை புரிந்து ஊழல் செஞ்சடை என்பெருமானது இடம் திகழ் ஐங்கணைய கோணை எரி

தோர் கையன்னிடம் மதம் ஆறுபட பொழியும் அலை போல் ஆணி உரித்த பிரானதையிடம் கருக்கட்சி அநேகதங்காவதே கூறு நடைக்குழி கட்பகுவாயன பேய் உகந்து ஆட என்று ஓரியிட வேறுபட உடகத்தில்லை அம்பல வாணனது இடம் தில்லையம்பல வாணனிடம் தில்லையம்பலவாணன் இன்று ஆடல் விரும்பும் இடம் ஏறு விடைக்கொடி என்பெருமான் இமயோபெருமான் உமையாள் கணவன் ஆறு சடைக்கு உடை அப்பன்னிடம் தடிக்கட்சி அநேகரங்காவதனே கொடிகளிடை குயில் கூவுமிடம் மயில் ஆளும் இடம் மழுவாழுடைய கடி கொள் குணல் சடை கொண்ட நுதற்கரை கண்டன்னிடம் விரை குண்டமுடி செடிக்குள் வினைப்பகை தீரும் இடம் திருவாகும் இடம் திருமார்பகலத்து அடிகளிடம் அழல் வண்ணனிடம் கலிக்கட்சி எங்க அனிலகங்காவதனே கொங்கு நுழைந்தன கொங்கு நுழைந்தன வண்டு அறை கொன்றையும் கங்கையும் திங்களும் சூடும் கடைமல்குள் நுழைமலை மங்கையை நங்கையை பங்கியில் தங்க உகந்து அருசை சங்கு குழைச்செடி கொண்ட அருவித்திரள் பாய தழல் பாய அபியா தழல் போலுடைத்தம் அங்கை மகிழ்ச்சிகள் கையனிடம் கலிக்கட்சி அநேகதங்காவதனே ஏத்த படத்தலை ஆடரவும் பயில்கின்ற இடம் பயில புகுவார் சித்தம் ஒரு நெறி வைத்த இடம் திகழ்கின்ற இடம் திருவான் அடிக்கே வைத்த மனத்தவர் பக்தர் மனம் கொள்ள வைத்த இடம் மழுவாளுடைய அத்தனிடம் அழல் வண்ணனிடம் கலிக்கட்சி அநேகதங்காவதே கண்டமுடை தருமன் தமர் என் தமரை செய்யும் வந்துயர் தீர்க்கும் இடம் பிண்டமுடை பிறவி தலை நின்று இணைப்பவர் ஆக்கையை நீக்கும் இடம் கண்டமுடை கருநஞ்சை நுகர்ந்த பிரானது இடம் கடல் ஏழு கடந்து அண்டமுடை பெருமானது இடம் கரிக்கட்சி அநேகதங்காவதே கட்டுமயக்கம் அறுத்தவர் கைதொழு தேக்கும் இடம் கதிரோன் ஒளியால் விட்ட இடம் விடை ஊர்தி இடம் உயிர் பேடை தன் சேவலோடு ஆடும் இடம் மட்டு மயங்கி அவிழ்ந்த மலர் ஒரு மாதவியோடு மனம் புணரும் அட்டபுயங்கப்பிரானது இடம் கல்கட்சி எங்கு அநேகதங்காவதே புள்ளியிட தொழுது உயிது புள்ளியிடந்து தொழுது உய்யும் என்னாதவர் தம் புறம் மூன்று

காலனை கால் கொடு தீந்து அவிய கொல்லியிடம் குளிர் மாதவி மவ்வல் குரா வகுளம் குறுக்கத்தி புன்னை அல்லியடை படை வண்டு உறங்கும் கலிக்கத்தி அநேகதங்காவதமே செங்கையவர் புணர்தற்கு அறியான் தளவே நகையாள் இராமிகு சீர் மங்கையவள் மகிழ சுடுகாட்டிடை நட்டம் இன்று ஆடிய சங்கரன் எம் மங்கையவண்ணன் அண்ணலேத்தும் ஏத்துபவன் எம் மங்கை அவன் அனல் ஏந்துபவன் கனல் சேர் ஒளி அன்னதோர் பேரகலத்து அங்கையவன் குறைகின்ற இடம் கரிக்கட்சி அநேகதங்காவதமே வீடு பெறப்பல ஊழிகள் இன்று நினைக்கும் இடம் வினை தீரும் இடம் வீடு பெற பெரியோரது இடம் கொண்டுமே வினசங்களை காக்கும் இடம் பாடும் இடத்து அடியான் புகழ் ஊரம் உரைத்த இம்மாலைகள் பத்தும் வல்லார் கூடும் இடம் சிவலோகம் இடம் கரிக்க

அஷ்டானங்கள் பணிந்து ஏத்தி வைகும் நாள் அங்கண் அமர்வார் அநேகதங்காவதத்தை எய்தி உள்ளணைந்து செங்கண் விடைய

திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவேழிமிழலை, பண் வியாழக் குறிஞ்சி.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருவீழிமிழலை, பண் மேகராகக் குறிஞ்சி. திருச்சிற்ற

திருநாவுக்கரசு நாயனார் அருளி செய்த நான்காம் திருமுறை பண் காந்தார பஞ்சமம் நமச்சிவாய திருப்பதிகம். இந்த பதிகம் திருநாவுக்கரசு பெருமானை சமணர்கள் கல்லோடு கட்டி கடலில் இடும்பொழுது பாடியருளிய பதிகம்.

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருநாகைக்காரோணம்.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

தலம் திருவையாறு. திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த நான்காம் திருமுறை பண் காந்தாரம். அப்பர் பெருமான் கைலாயக் காட்சி கண்டபொழுது பாடியருளிய திருப்பதிகம்.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது ஆசை பத்து. பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: ஆசை பத்து.

0: ஓம் சிவாய நமஹ. சைவம் தா டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அருள் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தேர்ப்படை. வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
1: திருச்சிற்றம்பலம் தொண்டசி பரவார் திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி போற்றி. ஆரூர் அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி.
2: சேட்படை தழை கொண்டு சேரல் தேம்.

தாரோய் கொணர்ந்த கொய்த்தனே எம் குலத்தார் கேளாது என்றது. நினைவு அறிவு கூறி மறுத்தல் யாழார் மொழி மங்கே பங்கைய திரைவன் எரிதிரை நீர் ஏழாயழு தொழிலாய் இருந்தோ நின்ற தில்லை என்ன சூழார் குழல் எழு தொண்டை செவ்வாய் நவி சொல்லறிந்தால் தாழாது எது.

அது நான் உரைத்து மறுத்தல் உரங்கள் சிவந்தகனே உறவோன் பொடியாயோடுங்க பெருங்கண் வந்த சிற்றம்பலவன் மலை சிற்றிலன்வாய் நருங்கள்.

வசைதீர் குலத்திற்கு இசையாது என்றது செவ்வியழல் என்று மறுத்தல். கற்றில கண்டன்னம்ின்னடை கண்மத நோக்கருள பெற்றிலமின் வினை பேச்சு பேரா கிள்ளை கிள்ளி இன்று ஒன்று உற்றிழ

அது காப்புடை தின்று மறுத்தல். முனிதரும் அன்னையும் என்னைய சாலவும் மூர்க்கரின் தனிதரும் இந்நில தன்று ஐய குன்ற

கேட்டது. நீயே கூறு என்று மறுத்தல். அந்தியின் வாயில் அம்பல திம்பரன் நம்பொன் வேற்று, பந்தியின் வாய்ப்பலவும்

குலமுறை கூறி மறுத்தல். திங்கம்பழம் கமுகின் குலை சாடி கதலி செற்று குங்கம்பழன தொழிற்குழி.

ஒழுகுல தீர் சொற்கு ஆகே மிழி குல தேமேன உரைத்தது. நகையாடி மறுத்தல் சிலையொன்று வாழ்நுதல் வங்கன் சிற்றம்பலவன் கையிலே மலையொன்று மாமுகத்திம்மையரிங்கை மண்குளிக்கும் கலை ஒன்று வெம் தனையோடு கடுக்கிட்டதெனில் கெட்டேன் கொலை.

சிறப்பின்மை கூறி மறுத்தல். அக்குமரவும் மணிமணி கூத்தன் சிற்றம்பலமே, ஒக்கும் இவளது ஒளிர் ஊரு அஞ்சி மஞ்சா சிலம்பா, கொக்கும் சூனையும்

சொல்றது? மறைத்தன்மை கூறி நகைத்து உரைத்தல். பண்டாலியனும் இலை வளர் பாலகன் பார்க்கிழித்து தொண்டாலியலும் சூடர் கழலும் தொல்லை தில்தையின் வாய் பண்டாலியம் கும்பலர் பூந்துரை வரைக்கிறென்னை கண்டாலியலும்.

நகை கொண்டு மகிழ்தல், மந்தகம் சேர்த்தணி நோக்கினன் வாக்கிறது ஊரமோதே, ஒத்தகம் சேர்ந்தென்னை உய நின்றோன் தில்லை ஒத்திலங்கு முத்தகம் சேர்மில் நகையே பெருந்தோழி முகம் மதி.

அவயவம் கூறல் உவவின கொங்கை கூறும்பை குழல் கொன்றை கோவை செவ்வாய் கவவின வாழ்நகைவின் முத்தம் கண்மலர் செங்கழு நீர் தவவினை தீர்ப்பவ தாழ்முழில் சிற்றம்பலமனையாள் குவவின நான்மதி போன்றொழிர்கின்றது ஒளி

ஒளி போன்றவன் தோள் பூசு அத்திரு நீரு என விழுத்தாங்கவ பூங்கழல் யாம் பேச திரு வார்த்தையின் பெரும் நீளம் பெரும் கண்களே.

தேர்ந்தது. குறிப்பறிதல்: கழை காண்டலும் சுழியும் களியானையன் நான் கரத்தின் தழை காண்டலும் பொய்தழைப்ப முன்

கேட்டது. குறிப்பறிந்து கூறல், தவளத்த நீரணியும் தடந்தோழனல் தன்னொரு பாடவல்லத்த நாம் மகளாம் தில்லையானந்துரித்ததன்ன.

கடித்தழை கொணர்ந்த காது தோழி மடக்கொடி மாதர்க்கு வகுத்து ஊரைத்தது. தழையேற்பித்தல் தெவ்வரை மேயேறி காய் சிலை வாண்டு என்னை ஆண்டு குண்ட செவ்வரை மீனியன் சிற்றம்பலவன் செழுங் கையிலே அவ்வரை மேல் அந்தியில்லையே கண்டாயுள்ள வரருளால் இவ்வரை மேல்

0: தோழியே பொறுப்பர் கூரைத்தது விருப்பவள் தோழி பொறுப்பர் கூரைத்தது. திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி, ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. சேட்படை முற்றிற்று.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்ட் யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: கண்டராதித்தர் தில்லை திருத்தலத்தில் அருளிய திரு இசைப்பா.

0: திருச்சிற்றம்பலம் shivam.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி திருமந்திரம். தலைப்பு அபவேடம். பாடியிருப்பவர் சிவ சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்கள்.
1: திருமூல தேவநாயனார் அருளிச் செய்த திருமந்திரம் ஆறாம் தந்திரம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீரதேவநாயனார் அருளி செய்த பெருந்தேவ பாணி பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: நக்கீரதேவநாயனார் அருளி செய்த பெருந்தேவ பாணி

0: திருச்சிற்றம்பலம் வலம்
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
2: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கோபப்பிரசாதம் பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
0: திருச்சிற்றம்பலம் நக்கீர தேவநாயனார் அருளி செய்த கோபப்பிரசாதம். தவறு பெரிதுடைத்தே தவறே பெரிதுடைச்சே வெழுதிரை கருங்கடல் மேல் துயில் கொள்ளும் அண்டவானனுக்கு ஆடி அன்று அருளியும் உலகமூன்ற ஒரு

திரிபுரம் எரிய ஒருகணி சுரல் சொல் கற்கொண்டிருந்த சாக்கிய நல்பு கல் கொண்டில் அருள் சாத்மிக அழைச்சொல் போற்றன தோன்றியும் போலவி போன்றும்

நந்தி மாகாளுக்கு அருளியோ செல்தி கடவுள் தல் கரதலம் செற்சொல் பயந்த நெடுல் படை பார்த்தக்கு அருளை கதி.

வனி நினைவோர்க்கியில் அமுதினை இன்பனை நினைவோர்க்கில் நிடை அமுதனை செல்வனை மணியினைத்தேனினை பாலினை தஞ்சமில்

உள்ளமது உருகே கலந்து கசிந்து தல் கழலினை அவையே நினைந்திட ஆங்கே தோன்றும் நிமலனே தேவதேவனே திகழ்.

0: ఓం నమః శివాయ.
1: యు ఆర్ లిసనింగ్ టు శైవం.org రేడియో, ది 24/7 స్పిరిచువల్ ఛానల్ ఫ్రమ్ శైవం.org.
2: திருச்சிற்றம்பலம். தெய்வ சேக்கிழா பெருமான் அருளை செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு: எம்பிரான் திருநாவுக்கரசு நாயனார் புராணம். பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: அறந்தரு திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவடிகளே போற்றி போற்றி.
4: திருச்சிற்றம்பலம்
5: மாடவீதி அலங்கரித்து மறையோர் வாயின் மணிவிளக்கு நீடு கதலி தழை பூகம் நிறைத்து நிறை பொற்குடம் எடுத்து

தருளி பிள்ளையார் தமக்கும் நாவுக்கரசருக்கும் கனவில் கையில் மானும் மழுவுடன் காண எழுந்தருளி செய்யசடையார் திருவீழி மிழலை உடையார் பிள்ளையார் தமக்கும்

யார்க்கு அளிக்க அளிக்கின்றோம் என்று கோலம் காண எழுந்தருளி குலவும் பெருமை இருவர்க்கும் ஞாலம் அறிய படிக்காசு.

மிழலை இறைய வருவால் இமயப்பாவை திருமுறைப்பால் தேசம் உய்ய உண்டவரு தாம் திருமாமகனாராதலினால் காசு

காசு படி பெற்று வந்தார் வாகீசர். ஆறு சடை மேல் அணிந்து அருளும் அண்ணல் வைத்த படிக்காசால் ஈரிலாத பொருளுடைய இருவருடைய திருமடங்கள்

போத கழிக்கான பாங்கு நெருங்கும் அப்பதியில் அறவச்சடை அந்தணனாரை அகிலமறைகள் அச்சனை செய்வக்கதவம் திருக்காப்பு செய்த அந்நாள் திருக்காப்பு செய்த அந்நாள் முதல் இந்நாள் வரையும் அடைத்தே

அன்பு செய்தவாயில் தொடர்வு அகற்றவல்ல அன்பர் அணையாமை மருங்கு ஓர் வாயில் வழியெய்தி அல்லல் தீர்ப்பார்தமை அருச்சிப்பார்கள்

களி சிறப்ப ஆண்ட அரசும் சிவக்கன்றும் இன்ப வெள்ளத்திடை மூழ்கி எழுந்து உள்புகுந்து தம்பெருமான் முன்பு பணிந்து போற்றி இசைத்து பரவி மொழி மாலைகள் பாடி என்புகரைய உள்ளுருகி இறைஞ்சி அரிதிற்புறத்து இணைந்தாறு புறம்பு நின்ற வாகீசர் புனிதரருளால் இக்கதவம் திறந்தும் அடைத்தும் செல்லு நெறி திருத்தமலையாள் திருமுலையிற்கறந்த ஞானம் குழைத்து அமுது செய்த

செல்வ மறைக்காட்டு மணியின் பாதம் மனத்தின் கண் உன்னீ துயிலும் பொழுதின் கண் உமையோர் பாகமுடையவர் தாம் பொன்னின் மேனி வெண்ணீரு புனைந்த கோலப் பொலிவினொடும் துன்னி அவர்க்கு வாய்மூரில்

நீடும் திருவாய்மூரடைந்து நிலவும் கோயில் வலஞ்செய்து சூடும் பிறையார் பெரும் தொண்டர் தொழுது போற்றி துதி செய்து நாடும் காதல் வளர்ந்து

ஆன பணி செய்து அமருநாள் சீதமதிவன் குடைவளவர்

0: சிற்றம்பலம் ஷைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். குழந்தைகளுக்கான கதைகள் பகுதி. இதில் எம்பெருமான் முருகநாயனார் கதை. வழங்குபவர் சிவ லதா அம்மையார் அவர்கள்.
1: சிற்றம்பலம், இது ஆட்சி கதை நேரம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு கதையில நிறைய குறிச்சு வச்சுக்கிற வேண்டிய செய்திகள் இருக்கு. அதனால குழந்தைகள்லாம் ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கணும், அப்ப கதை கேட்கணும். சரிங்களா? சரி, இப்ப கதைக்கு போலாமா? இன்னைக்கு என்ன கதைனா, நம்ம முருகநாயனார் வரலாறு. சரியா? நாயன்மார் பேர் என்ன? முருகநாயனார். சரிங்களா? சரி, அவர் எந்த ஊர் தெரியுமா? நம்ம சோழ நாட்டுல நல்ல காவிரி எல்லாம் பாஞ்சு ரொம்ப வளமா இருக்கும் இல்லையா சோழ நாடு. அந்த சோழ நாட்டுல திருப்புகலூர் அப்படிங்கிற ஊர் தான் இவங்க அவதாரம் பண்ண ஊர். சரிங்களா? இந்த திருப்புகலூர், அது என்ன புகலூர்? புகழ் அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? அடைக்கலம் அப்படின்னு அர்த்தம். எல்லா உயிர்களும் எங்க போய் அடைக்கலமாக முடியும்? நம்ம சிவபெருமான் திருவடியில மட்டும்தான் அடைக்கலமாக முடியும் இல்லையா? அதுக்கு தகுதியான ஒரே இடம் நம்ம பெருமானுடைய திருவடி தான். அதனால நம்ம பெருமான் எங்க குடியிருக்கிறாரோ, எங்க குடிகொண்டு இருக்கிறாரோ, அந்த ஊரு புகலூர் அப்படின்னு ஆச்சு. எல்லா உயிர்களுக்கும் புகழாக கூடிய தகுதியுடைய ஒரு ஊர் புகலூர். சரியா? இந்த ஊர்ல நிறைய அப்படியே பூவெல்லாம் பூத்து குலுங்கும், அங்கதான் நிறைய காவிரி பாய்ந்து வளமா இருக்கு இல்லையா? அதனால எல்லா இடத்துலயும் அப்படியே பூவா பூத்து குலுங்கும். அதனால இந்த ஊருக்கு பூம்புகலூர் அப்படின்னு கூட இன்னொரு பேர் சொல்லியிருக்காங்க. நம்ம அருளாளர்கள்லாம் பாடலாம் பாடிப்பாங்க இல்லையா சாமி மேல, அங்க வந்து பூம்புகலூர் அப்படின்னு கூட இந்த ஊரை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற கோயில் பேர் என்ன தெரியுமா? வர்த்தமானேச்சரம். பேர் என்ன? வர்த்தமானேச்சரம். சரியா? இந்த வர்த்தமானேச்சரம் கோயில்ல வந்து ஆறு கால பூசை நடக்கும். இப்ப பெரிய கோயில்கள் எல்லாம் வந்து ஆறு காலம், ஒரு நாளைக்கு ஆறு தடவை பெருமானுக்கு பூஜை பண்ணுவாங்க. சரியா? ஆறு கால பூசைன்னு சொல்லுவாங்க அதை. சரியா? அது என்னன்னு தெரியுமா? முதல்ல நட திறந்த உடனே, கோயில் நட திறப்பாங்கல்ல காலையில, நட திறந்த உடனே பண்ற முதல் பூசைக்கு பேரு உஷாக்கால பூசை. சரியா? அதை வந்து நம்ம திருப்பள்ளி எழுச்சி பூசைன்னு சொல்லுவோம். சரியா? அந்த பூசை எப்ப நடக்கும் தெரியுமா? இப்படியா காலம் அஞ்சரை மணிக்கு செஞ்சிருவாங்க அதை. அதுல வந்து சாமி தர்சனம் பண்றது ரொம்ப சிறப்பு. அந்த முதல் தரிசனம்

0: பாக்குறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா? அடுத்த கால பூசை கால சந்தி, அது காலையில 8 மணி 9 மணிக்கு பண்ணுவாங்க. பேர் என்ன? கால சந்தி பூசை. எழுதி வச்சுக்கோங்க இதெல்லாம். சரியா? உஷாக்கால பூசை அல்லது திருப்பள்ளி அடிச்சு பூசை, அது காலையில 5:30 மணி. அப்புறம் கால சந்தி, இது காலையில 8-9 மணிக்கு பண்ணுவாங்க. அடுத்து உச்சிக்காலம், உச்சிக்கால பூசை ஒரு 11:30 மணிக்கு செய்வாங்க. செய்து 11:30 மணிக்கு செஞ்சு அப்படியே நட சாத்திடுவாங்க. சரியா? அடுத்து திரும்ப சாயந்தரம் ஒரு 4 வரைக்கும் திரும்ப நட திறப்பாங்க. நட திறந்தவொடனே முதல்ல பண்ற பூசை என்ன? சாயரட்சை. சரியா? சாயரட்சை வந்து சாயந்தரம் 5:30 செய்வாங்க. அடுத்து ஒரு 7:30 கிட்ட இன்னொரு பூசை செய்வாங்க, அதுக்கு ரெண்டாம் சாயரட்சைன்னு சொல்லுவாங்க. சரியா? ரெண்டாம் சாயரட்சை பூசை ஒரு 7-7:30 செய்வாங்க. அப்புறம் அர்த்தசாம பூசை, இந்த அர்த்தசாம பூசை ராத்திரி 9:30 அப்படி செய்வாங்க. இந்த பூசைக்கு வந்து பள்ளியறை பூசைன்னு இன்னொரு பேர் உண்டு. சரியா? இந்த ஆறுகால பூசை, ஆறுகாலம் என்னென்ன? உஷாக்காலம், காலசந்தி, உச்சிக்காலம், சாயரட்சை, ரெண்டாம் சாயரட்சை, அர்த்தசாமம். சரியா? இந்த ஆறுகால பூசையும் அந்த வர்த்தமானேஸ்வரம் கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். சரியா? நம்ம முருகநாயனார் வந்து அந்த ஊரில் ஒரு அந்தனர் குலத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்க நேரமும் சிவபெருமான் திருவடியவே நினச்சிட்டே இருப்பாங்க. அவங்க செஞ்ச சிவத்தொண்டு என்ன தெரியுமா? அங்கேதான் பூ பூத்து குலுங்குது இல்லையா அந்த ஊரில், அந்த பூவெல்லாம் அருமையாக பறித்து அதை எப்படி பறிக்கணுமோ அந்த முறைப்படி பறிப்பார். பறித்து அதை அழகழகா அழகழகா மாலை கட்டுவார், வெரைட்டி வெரைட்டியாக கட்டுவார். கட்டி நம்ம சாமிக்கு ஆறுகால பூசைக்கும் 6 வெரைட்டி மாலை கட்டி கொடுப்பாராம். அவ்வளோ அருமையாக சிறப்பு சிவத்தொண்டு செஞ்சிருக்கார். சரியா? இவர் செஞ்ச மலர்த்தொண்டு அவ்வளோ சிறப்பானது. சரிங்களா? இவர் என்ன பூ தெரியுமா பறிப்பார்? கொடிப்பூ, கோட்டுப்பூ, நீப்பூ, நிலப்பூ அப்படின்னு 4 வகைப்பூ சொல்லுவாங்க. என்னென்ன பூ? கொடிப்பூ, கோட்டுப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ. கொடிப்பூன்னு என்ன? கொடிகள் உங்களுக்கு தெரியும், இல்லை க்ரீப்பர்ஸ், க்ரீப்பர்ஸில் வர்ற பூவெல்லாம் கொடிப்பூ. கோட்டுப்பூ, கோடு கோடு அப்படின்னாலே மரக்கிளை அப்படின்னு அர்த்தம். அதனால கோட்டுப்பூ அப்படின்னா மரத்தில் பூக்குற பூன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் நீர்ப்பூ, நீர்ப்பூனா நம்ம குளத்துல எல்லாம் தாமரை அள்ளி எல்லாம் பூத்துருக்குது இல்லையா, அதெல்லாம் நீர்ப்பூ, ஏன்னா நீர்ல பூக்குது அது. அப்புறம் நிலப்பூ, நிலப்பூ வந்து நிலத்துல வர்ற செடிகள்ல பூக்குறது. சரியா? இந்த 4 வகை பூ தான் மொத்தம் பூக்கள், 4 வகையில 4 இடத்துல பறக்கும் பூக்கும். சரிங்களா? அந்த பூந்தோட்டத்துல இருந்து அந்த 4 வகை பூவை பறிச்சு அவர் என்ன பண்ணுவாரு? அழகா மாலை கட்டுவார். அவர் என்ன செய்வார்னா, காலையில் விடிய காலை சீக்கிரம் எழுந்திருவாரு. எழுந்து நல்ல அழகா நல்ல பெருமானை நினைச்சிட்டே நீராடி நித்தி நிறைய திருநீர் வச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த பூவெல்லாம் பறிக்கிறதுக்கு போவாங்க. போயிட்டு விடிய காலம் சீக்கிரமே போயிடுவாங்க. போயிட்டு அவங்க எப்படி இருமா பறிப்பாங்க? பூ மலர்ந்த பூவெல்லாம் ஆட்டக்கூடாது. அப்போதான் இன்னொரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரத்தில் மலரப்போகுதுங்கிற மாதிரி மொட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மொட்டை பார்த்து பறிப்பாங்க. எப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா அப்படி பறிக்கிறாங்க? ஏன்னா மொட்டு வந்து மலர்ந்துருச்சுன்னா அதில் வந்து தேனி உட்காந்துரும் இல்லையா, அதில் இருக்க தேனி எடுக்கிறதுக்கு தேனி வந்து உட்காந்துரும். அப்போ தேனியோட எச்சில் பட்டுரும் அந்த பூவில் இல்லையா. அதனால நம்ம அடியார்கள்லாம் என்ன பண்ணியிருந்திருக்காங்க தெரியுமா? சீரடியார்கள்லாம் மலர்த்தொண்டு செஞ்சவங்கள்லாம் பெருமானுக்கு மலர்த்தொண்டு செஞ்ச நிறைய பேர் அதை பார்த்து பறிச்சிருக்காங்க. மொட்டை பார்த்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலரும் அப்படிங்கிற மாதிரி மொட்டாக பார்த்து பறித்து அதை கொண்டு வந்து அப்படியே பெருமான் திருவடியில் சாத்தி அந்த மொட்டு பெருமான் திருவடியில் தான் மலரும். அந்த மாதிரி அழகாக பார்த்து செஞ்சுருக்காங்க மலர்த்தொண்டை. சரிங்களா? அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த மலரை பறிக்கும் போது எதோ வெட்டி பேச்செல்லாம் பேசிட்டுலாம் பறிக்கிறது கிடையாது. அவங்க வந்து எப்போதும் ஐந்தெழுத்தை நினச்சிட்டே, பெருமானை நினச்சிட்டே, ஐந்தெழுத்தை வாய் சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ தான் அப்படி தான் பூ பறிப்பாங்க. சரி, ஐந்தெழுத்துன்னா என்ன? நம சிவாய சிவாய நம இல்லைங்களா, இந்த ஐந்தெழுத்தை சொல்லிக்கிட்டே பறிப்பாங்க. ஆனால் நம்ம கூட இப்போ வீட்டிலலாம் பூ பறித்து சாமிக்கு போடும்போது ஐந்தெழுத்தை சொல்லிகிட்டே தான் பறிக்கணும். சும்மா எதுவும் வெட்டி பேச்சு பேசி பறிக்கக்கூடாது. சரிங்களா? அதை நம்ம செய்யணும், பார்த்து செய்யணும். நம்ம வீட்டிலலாம் தோட்டம் வச்சுருக்கீங்களா? தோட்டம் இருந்தால் அதில் நீங்கள் பூச்செடி வச்சு அதில் வர்ற பூவை நம்மளே கையால் பறித்து நம்ம சாமிக்கு போடணும். சரியா? அதுக்கு ரொம்ப சிறப்பான பலன்கள் உண்டு. சரிங்களா? அதை நீங்கள் செய்யணும். சரிங்களா? அப்புறம் உங்கள் முருகநாயனார் என்ன பண்ணுறாரு, அப்படியெல்லாம் புது பூவை பார்த்து பறித்து வேறு வேறு பூவை வேறு வேறு கூடையில் வச்சுக்குவார். ஏன்னா அப்படி வேறு வேறு பூங்குடையில் அமைச்சிக்கிட்டு என்ன பண்ணுவார், ஒரு சுத்தமான இடத்துக்கு வருவார். வந்து அங்கே வந்து மாலையெல்லாம் தொடுப்பார். அந்த மாலையில் வந்து 6 வெரைட்டி, கோவை, இண்டை, தாமம், கன்னி,
1: பிணையல், தொடையல். சரியா? இந்த ஆறு வகை மாலை அவர் கட்டுவார். சரியா? வகை வகையா அழகழகா மாலை கட்டி சாமி போடுவார்.
0: சரியா? இந்த ஆறு வகை மாலைகளை தன் கையால கட்டி அது பெருமாளை நினைச்சுட்டே, ஐந்தழுத்த நினைச்சுட்டே கட்டுவார். ரொம்ப அப்படியே சாமியை நினைவோடு செய்வார் அந்த காரியத்தை. சரியா? இப்படி செஞ்சு ஆறு கால பூசைக்கும் சாமிக்கு வர்த்தமானேஸ்வரர், அந்த வர்த்தமானேஸ்வரம் கோயில்ல இருக்கிற சாமி பேரே வர்த்தமானேஸ்வரர், வர்த்தமானேஸ்வரர். சரியா? அந்த சாமிக்கு கொடுப்பார். கொடுத்து அப்படியே நெஞ்சுருக அப்படியே நிப்பார். அந்த சாமி மாலையை சாத்துனோடனே பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கும்ல, அப்படியே கையால மாலை கட்டி அந்த சாமிக்கு சாத்திட்டு அப்படியே நெஞ்சுருக நின்று அப்படியே ஐந்தெழுத்த நினைச்சு சாமியை பாடி பரவுவார். இதை வந்து தினமும் செஞ்சிருக்கார், தினமும், அதுவும் ஆறு கால பூஜைக்கு செஞ்சிருக்கார். அப்படின்னா அவர் எவ்வளவு ஒரு நியமம் எடுத்து செஞ்சிருக்காருல்ல. இப்ப நம்ம எல்லாம் ஒரு தொண்டு எடுத்தோம்னா ஒரு நேரம் செய்யறோம், ஒரு நேரம் விட்டுடுறோம்ல, நமக்கு வேற ஏதோ வேலைகள் வந்துருந்த போது விட்டுடுறோம்ல. ஆனா அவர் செய்யல, அப்படி எல்லா நேரமும் அதை விடாம செஞ்சார். சரியா? இந்த முருகநாயனார் வந்து அந்த மாலைகள் கட்டியிருக்காங்க இல்லையா, அந்த மாலைகள்லாம் எப்படி இருக்குங்கிறது இப்ப சரியா தெரியல, யாராவது பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்ன அதுல வந்து இண்டை மாலை அப்படிங்கிறது வந்து சாமிக்கு தலையில சூட்டுறது, வட்டமா அப்படியே ஒரு ரிங் போல கட்டுவாங்க, அது தலையில அணிவது இண்டை. அப்புறம் கொண்டையில அணிவது கண்ணி. சரியா? பிணைக்கப்படுவது பிணையல். இப்போ நீங்க மாலை கட்டும்போது பார்த்துருக்கீங்களா, ஒரு நடுவில் ஒரு நார் வச்சுட்டு சுற்றி பூவை வச்சு அப்படி சும்மா சுற்றிக்கிட்டே வருவாங்க, அவங்க முடிச்சு போட மாட்டாங்க. கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, மாலை கட்டுறவங்களை கவனிச்சு பார்த்துருக்கீங்களா, ஒரு நார் நடுவில் திக்கான நார் வச்சுக்குவாங்க, பூவை ரவுண்டை வச்சு வச்சு வச்சு சுற்றிக்கிட்டே வருவாங்க அந்த நாரை, இல்லையா? பார்த்துருக்கீங்களா, முடிச்சு போட மாட்டாங்க. அது பிணையல், பிணைக்கப்படுவது பிணையல். அப்புறம் தொடுக்கப்படுவது தொடையல். பூ தொடுக்க தெரியும்ல, தொடுப்போம்ல நம்ம பூவை, ஒன்று ஒரு பூவா வச்சு பூ தொடுக்கிறது பார்த்துருக்கோம்ல, அது தொடுக்கப்படுவது தொடையல். சரியா? இப்படி நிறைய பேர்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து பொதுவாக சொல்லும்போது அதெல்லாம் மாலைன்னு சொல்லிடுவோம், ஆனால் அது ஒன்று ஒன்றுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? யாராவது பெரியவங்களை பார்க்கும்போது நம்ம இந்த மாலையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்சிக்கு சொல்லுங்க, ஆட்சிக்கு தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? சரி, இதை வந்து பார்த்து வச்சுக்குவோம், இதை நம்ம ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்துக்குவோம். சரியா? சரி. அப்புறம் இந்த முருகநாயனார் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு இன்னொரு சிறப்பு இல்லை தெரியுமா, நம்ம முருகநாயனாரும் நம்ம திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார், நம்ம திருநாவுக்கரச மூர்த்தி நாயனார் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே சமகாலத்தில் வாழ்ந்தவங்க. சரியா? இவங்க வந்து திருப்புகலூர்ல நம்ம முருகநாயனார் ஒரு மடம் வச்சிருந்தாங்க. அந்த மடத்துல நம்ம திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரச பெருமான், நம்ம முருகநாயனார், அப்புறம் நம்ம சிறுத்தொண்ட நாயனார், அவங்க வந்து பக்கத்தில் செங்காட்டங்குடிங்கிற ஊரில் இருந்தாங்க, அந்த சிறுத்தொண்ட நாயனார், அப்புறம் பக்கத்தில் இந்த பக்கம் சாத்தமங்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் திருநீலநக்க நாயனார் இருந்தாங்க அவங்க, அப்புறம் நம்ம சம்பந்த பெருமானோட எப்போவுமே திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு ஒரு நாயனார் இருந்தாங்க. இந்த ஆறு பேரும் முருகநாயனாரோட மடத்தில் தங்கியிருந்து நம்ம பெருமானை பற்றி சிந்திச்சு பாடி பரவியிருக்காங்க. இப்போ எவ்வளோ சிறப்பு இல்லையா, முருகநாயனார் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அடியார். அவங்க வந்து இன்னொன்று என்னென்னா, திருப்புகலூருக்கு மூணு சிறப்பு. ஒன்று நம்ம முருகநாயனாரோட அவதாரத்தலம் அது, அப்புறம் நம்ம திருநாவுக்கரச பெருமானுடைய முத்தித்தலமும் இது தான், அப்புறம் இந்த ஆறு நாயன்மார்கள் ஒன்றா கூடியிருந்து நம்ம பெருமானை பற்றி சிந்திச்ச ஒரு சிறப்பான தலம் திருப்புகலூர். சரிங்களா? இந்த திருப்புகலூர் கோயிலில் சுற்றி ஒரு அகழி இருக்கும், அதில் அப்படியே நீர் நிறைஞ்சிருக்கும். அப்போ கோயிலே அப்படியே நீரால் சூழப்பட்டது போல ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோயில் எங்கே இருக்கு தெரியுமா, நன்னிலம் அப்படிங்கிற ஊர்லேருந்து நாகைப்பட்டினம் போவோம் இல்லையா, அந்த வழியில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போக முடிஞ்சால் போய் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப சிறப்பான ஊர். அப்புறம் இந்த முருகநாயனாருக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா சிறப்பு, இவங்க வந்து நம்ம நம்ம துணியான சம்பந்த பெருமான் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திருமணத்துக்கு இவங்க போயிருந்தாங்க. யாரு? நம்ம முருகநாயனார் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்துக்கு போனாங்க. அந்த நேரம் திருஞான சம்பந்த பெருமான் எல்லாருக்கும் முக்தி கொடுத்தார். அந்த இடத்துல வந்து எல்லாரும் முக்தி போயிடுவாங்க. அந்த திருமண பந்தல்லையே திருமணத்துக்கு வந்திருந்தவங்க அத்தனை பேருக்கும் அன்னைக்கு சாமி முக்தி கிடைச்சிடும். ஏன் சாமி முக்தி கொடுத்துருவாரு, அதில் நம்ம முருகநாயனாரும் வரட்டார். அதனால முருகநாயனாரும் திருஞான சம்பந்த பெருமானும் திருநீலகண்ட யாழ்ப்பாணரும் ஒரே நாளில் ஒரே இடத்துல சாமி திருவடிக்கு போனாங்க. சரியா? இதெல்லாம் சிறப்புகள், இதெல்லாம் நம்ம குறிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ நம்மளும் இனிமேல் தினமும் நம்ம சாமிக்கு பூ பறித்து அதை பெருமான் திருவடிக்கு போடணும்னு நம்மளாம் எடுத்துக்கணும். சரியா? நம்ம மனசில் ஒரு வைராக்கியம் எடுத்துக்கணும். சரிங்களா. இப்ப முருகநாயனார் மலரடிகளை வணங்கிக்கணும், மலர் தொண்டு செஞ்சவங்க நம்ம முருகநாயனார், சரிங்களா. சரி இப்ப நாளை பார்க்கலாமா, திருச்சி செம்பலம்.

0: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
2: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
0: Om Shivaya Namah. shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை. தலைப்பு காதார் குழையாட. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
3: அடுத்த திருப்பாடல், காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்வாடி அப்பொருள் ஆமாபாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்வாடி ஆதி திறம்பாடி அந்தமாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாத திறம்பாடி ஆடேலோர் எம்பாவாய். இந்த திருப்பாடல் இதை இசையோடு பாட கேட்கும்போது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒவ்வொரு பாடலுமே அப்படித்தான். 20 திருப்பாடல்களையும் 20 வெவ்வேறு மெட்டுகளிலே பார்மையாக பாடியிருப்பார்கள். அந்த நீராடும்போது எவையெல்லாம் சேர்ந்து ஆடுகின்றன என்று சொல்லும் பொழுது உடலினுடைய ஒவ்வொரு அவயவமும் வழிபாட்டிற்கே அர்ப்பணிக்கப்படுகின்றது என்பது குறிப்பு. ஏன்னா ஒவ்வொரு அவயவத்தை சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு அவயவத்திலே அணியப்பெற்றுள்ள அணிகலன்களை சொல்லும் போது அந்த அவயவமும் சேர்ந்து குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே உடலிலே அணியப்பெற்ற அணிகலன்களும் அந்த அணிகலன்கள் பொருந்தியுள்ள அவயவங்களும் எல்லாமாக சேர்ந்து உடல் பொருள் ஆவி அனைத்தும் எம்பெருமானிடத்திலே அர்ப்பணிக்கப்படுகின்றது என்ற ஒரு உன்னதமான கருத்திலே இருக்கின்றது இந்த திருப்பாடல். சித்தாந்த நோக்கோடு நம்ம பார்க்கும்போது அந்த பொருள் அணிகளுங்கும் போது அது உடமை, ஒவ்வொரு அவயமும் சொல்லும்போது உடல் இல்லையா. உடல் அசைதுன்னா உள்ள அந்த உயிர் அசைகின்றது. அப்போ அந்த உடல் பொருள் ஆவி மூன்றையும் பெருமானிடத்திலே அர்ப்பணித்தல் என்ற ஒரு உயரிய நோக்கிலே இந்த திருப்பாடல் விளங்குகின்றது. காதார் குழையாட, காதிலே அணியப்பெற்ற குழை அதாவது தோடுகள் ஆடுகின்றன நீராடும் போது தோடுகள் ஆடுகின்றன. பைம்பூன் கலனாட, உடம்பில் அணியப்பெற்ற பிற அழகிய அணிகலன்கள் எல்லாம் அவையும் ஆடுகின்றன. கோதை குழலாட, குழல் கோதை ஆட என்று மாற்றி வைத்துக் கொள்ளலாம். குழல் என்பது கூந்தல், குழல். ஆக பெண்களுக்கு இந்த கூந்தலை குழல் அதாவது கூந்தல் என்பார்கள், ஆண்களுக்கு குஞ்சி என்பார்கள் இந்த தலைமுடியினை. ஆக குழல் கோதை ஆட, குழல் என்பது கூந்தல், கூந்தலிலே அணிந்த மாலைகள், கோதை என்பது மாலை, கூந்தலில் அணிந்த மாலைகள் ஆட. வண்டின் குழாமாட, மாலை ஆடும்போது அந்த மாலையை நாடி வருகின்ற வண்டுகளும் அந்த மாலையை ஆடுகின்ற முறையிலே இவையும் அங்குமிங்குமாக அசைந்து ஆடுகின்றன. இப்படி காதில் அணியப்பெற்ற குழைகளும் ஏனைய அவயவங்களில் அணியப்பெற்ற ஆபரணங்களும் கூந்தலில் அணியப்பெற்ற மாலை அதை நாடி வரும் வண்டுகள் இவையெல்லாம் அசைந்து ஆடும்படிக்கு என்ன செய்கின்றோம் என்றால் இந்த குளிர்ந்த நீரிலே மூழ்கி ஆடுகின்றோம். சீத புனலாடி, ஆக புனல் என்பது குளிர்ந்துதான் இருக்கும். அதுவும் அந்த மார்கழி நேரத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையிலே இல்லையா, அது இன்னும் ரொம்ப சிறப்பாக அது குளிர்ந்திருக்கும். ஆகவே சீத புனலாடி, சிற்றம்பலம்பாடி உன் கடல் பாடி என்று சொன்ன சிற்றம்பலத்திலே நடனமாடக்கூடிய அந்த திருவடியை பாடி, அந்த ஞான சபையை புகழ்ந்து பாடி, வேத பொருள் பாடி வேதத்தின் பொருள் அமைந்த புகழ்பாடல்களை பாடி, அப்பொருள் ஆமா பாடி இறைவனே வேதத்தின் பொருளாக விளங்குதலையும் பாடி அப்பொருள் ஆமா பாடி என்பதை அப்பொருள் ஆமாறு பாடி, பொருள் பண்ணும் போது ஒரு ரூனா சேர்த்துக்கணும், ஒரு ரூ ஆமாறு, அப்பொருள் ஆமாறு பாடி, ஆமாறுனா ஆகியிருக்கும்படி வேதத்தின் பொருளை பாட வேண்டும். அந்த வேதத்தின் பொருளாக சிவபெருமானே விளங்கியிருக்கின்ற பாங்கினையும் பாட வேண்டும். சோதி திறம்பாடி ஒளிவடிவாக உள்ள பரம்பொருளின் புகழை பாடி, சூழ்கொன்றை தார்பாடி அந்த பரம்பொருள் சுற்றி அணிந்த கொன்றை மலர் மாலையை புகழ்ந்து பாடி, ஆதித்திறம்பாடி அந்தம் ஆமாறு பாடி. ஆதித்திறம்பாடி அப்பெருமான் எல்லா பொருளுக்கும் முதலாக இருக்கின்ற முறைமையை பாடி, அந்தம் ஆமா பாடி அந்தம் ஆமாறு பாடி, எல்லாவற்றுக்கும் முடிவாகவும் அந்த பெருமானை இருக்கின்ற தன்மையையும் பாடி. முதலாகவும் வந்தான் இருக்கின்றான், முடிவாகவும் வந்தான் இருக்கின்றான். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடு. மிக அருமையான சித்தாந்த மனம், சித்தாந்த மனம் மேலோங்கி விளங்கக்கூடிய ஒரு அருமையான தொடர். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த, வேறு வேறு பிறவிகளிலே நம்மை செலுத்தி, மனித பிறவின்னு ஒரு பிறவியில செலுத்தினாலும் கூட வேறு வேறு அனுபவங்களிலே வேறு வேறு சிந்தனைகளிலே செலுத்தி, சிவனெறின்னு வந்தாலும் அந்த வழிபாடுகளிலும் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இல்லையா, வழிபாடு வழிபாடு தேர்ந்தெடுத்த வழிபாட்டு முறையிலும். ஆக அந்த மாதிரி பல்வேறு பிறவி பேதங்களிலே பல்வேறு வழிபாட்டு பேதங்களிலே நம்மை செலுத்தி வளர்த்து பக்குவப்படுத்தி பக்குவப்படுத்தி பக்குவ முதிர்ச்சியிலே இந்த பிறவி கடல் நின்று நம்மை எடுத்த என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து என்பார் அருளந்த சிவம். பக்குவ முதிர்ச்சியிலே எடுக்கின்றார். ஆக பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த பெய்வளை வளையனணிந்த திருக்கைகளை உடையவர், அங்கம் குறுகினத்தால் என்று முந்தைய திருப்பாடலே சொன்னார் இல்லையா, பெய்வளை வளையனணிந்த கைகளுடைய உமையம்மையின் திருவடி மாண்பை பாடி. ஏன்னா நம்மளை இப்படி பிறவியில் செலுத்தி பக்குவப்படுத்தி வளர்த்து பிறகு பிறவியிலிருந்து எடுத்தல் ஆகிய செயலை தன் சக்தியிடத்திலிருந்து தான் செய்கின்றான் பெருமான், தன் சக்தியினால்தான் செய்கின்றான். ஆகவே அது அம்மையின் செயலாக இங்கே கூறப்பட்டது. அப்படி நம்மை வளர்த்து எடுத்த உமையம்மையின் திருவடி மாண்பை பாடி நீராடுவோமாக. பாருங்க, அம்மையை விட்டுவிட்டு அப்பனை வழிபடுதல் என்பது திருவாசகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. உடையால் உந்தன் நடுவிற்கும் உடையால் நடுவுல் நீ இருத்தின்னு அதுக்கு மேல ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை இல்லையா. அப்பர் பெருமானும் வந்து மாதர் பிறைக்கண்ணியானை மலையான் மகளுடும் பாடி என்று இணைத்தே பாடியுள்ளார். இதுதான் நம்ம சைவ மரபு. ஆக அப்படி அருமையாக சொன்னார். இப்போ வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி என்று சொன்னதனுடைய கருத்து என்ன பார்க்க, வேத பொருள் பாடின்னா வேதத்தினுடைய பொருளாக சிவம் தானே இருக்கின்றார். வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கின்றார். வேத பொருள் பாடினாலே வேத பொருளா இருக்கின்ற சிவத்தை பாடின்னு முடிஞ்சு போயிருத, அதுக்கு மேலையும் அப்பொருள் ஆமா பாடின்னு ஏன் சொல்லணும், அப்பொருள் ஆமா பாடின்னு அப்படின்னு சொல்லும்போது அது அருமையா விளக்கம் சொல்லியிருக்கின்றார்கள் நம்முடைய பண்டிதமணி அவர்கள். வேத பொருள் பாடி என்பது மறைப்பொருளை இசைத்தமிழாக இசை இயைத்து பாடியமை பற்றி, வேதத்தின் பொருளை இசைத்தமிழ்ல பாடுகின்றார். அதாவது வேதத்துல கர்மகாண்டம் ஞானகாண்டம்னு ரெண்டு பிரிவு இருக்கின்றது. இதுல ஞானகாண்டம் தான் வேதாந்தம்னு சொல்லப்படும், அதை உபநிடதம் என்றும் சொல்வார்கள். உபநிடதங்கள் நிறைய உள்ளன, நான்கு வேதங்களிலும் சேர்த்து நிறைய உபநிடதங்கள் உள்ளன. அவற்றிலே ஒன்று கேன உபநிடதம், கேன உபநிடதம் சேர்த்து சொன்னா கேனோபனிடதம், கேன உபநிடதம் சேர்த்து சொன்னா கேனோபனிடதம். கேனோபனிடதத்திலே ஒரு கதை வருகின்றது என்னவென்றால், தேவர்கள் ஒரு சமயத்துல தம்மையே பரம்பொருளாக கருதி அவர்கள் செருக்கு கொண்டு வாழ்ந்தார்கள். அப்போது பரம்பொருள் ஒரு இயக்க உரு கொண்டு வந்தது. அந்த இயக்க உரு கொண்டு வந்த பரம்பொருள் ஒரு சிறு துரும்பை வந்து வைத்தது அந்த தேவர்கள் முன்னால. உடனே அக்னி பகவான் அந்த இயக்கனால் வைக்கப்பட்ட சிறு துரும்பை தாம் எரித்து சாம்பலாக்கி விட்டு தாமே முதன்மை வாய்ந்தவர்னு காட்டுறதுக்கு முயற்சி பண்ணார். ஆனா அது சிறு துரும்பு தான், அதை கூட அக்னி பகவானால என்ன செய்ய முடியல, எரிக்க முடியவில்லை. வாயு பகவான் என்ன பண்ணார், தான் சுழற்றி அடித்து அந்த துரும்பை பறந்து போக செய்வோன்னு அவரும் முயற்சி பண்ணார். சிறு துரும்பு தான், அசைக்க முடியல வாயுவாலையும். அதே மாதிரி இந்திரன், என்ன இவர்களால முடியலையே, அப்போ இது சிறு துரும்பு சொல்லக்கூட, இதை வைத்தவனையும் சாதாரணமானவன் நினைக்க முடியாது, இதை வைத்தவன் யாராக இருப்பான் சொல்லி இந்திரன் வந்து திகைத்து போய் யோசித்துக் கொண்டிருக்கிறான். அந்த சமயம் உமையன்னை தரிசனம் கொடுத்து சொல்கின்றார், இங்கே வந்த இந்த இயக்கன் பரம்பொருள் சிவ பரம்பொருள், ஆகவே சிவ பரம்பொருளுடைய ஆற்றல் இருக்குமே என்றால் ஒரு சிறு துரும்பு கூட தலைமை வாய்ந்த பொருளாக விளங்கும். அந்த பெருமானின் ஆற்றல் உங்களிடம் பதிந்திருப்பதனால தான் நீங்களும் இந்த பதவிகளில் இருந்து வருகின்றீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, ஒரு சிறு துரும்பிடம் அவனுடைய சக்தி பதியுமேயானால் அந்த சிறு துரும்பும் கூட மிகச்சிறந்த நிலைக்கு அது மிகச்சிறந்த நிலையிலே விளங்கும் ஆகவே அந்த துரும்பின் பெருமைக்கு அந்த துரும்பு காரணம் அல்ல அல்லவா? அது நீங்களும் அந்த துரும்பை போலத்தான் இந்த சக்தி பதிந்ததனால் இந்த ஸ்தானங்களிலே இருந்து வருகின்றீர்கள் என்று சொல்லி எல்லாத்துக்கும் மூலம் இந்த சிவபெருமானே என்று உணர்த்தினார். ஆனா அந்த இடத்துல சிவபெருமான் என்று வெளிப்படையாக சொல்லவில்லை, பரம்பொருள் என்று பொதுவாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த பரம்பொருள் சிவபெருமானே என்று ஆகமங்களின் மூலம் தெரிய வேண்டும். ஆகவே வேதங்களின் மூலம் என்ன பரம்பொருள் ஒன்று இருக்கிறது என்று உணர்ந்து ஆகமங்களின் மூலம் அந்த பரம்பொருள் சிவபெருமானே, அதான் வேத பொருள் பாடி, அப்பொருள் ஆமாறு பாடி என்று சொன்னால் ஆகமத்தை உணர்ந்து அந்த பொருளாக அந்த பரம்பொருளாக சிவபெருமான் விளங்குவதை பாடி. வேதத்திலே சொன்ன பரபிரமமாக யார் விளங்குகின்றார் என்று சொன்னால் சிவபெருமானே விளங்குகின்றார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட பரபிரமத்தை துதித்து அந்த பரபிரமமாக சிவபெருமானே விளங்குகின்ற பாங்கினையும் துதித்து என்று பொருள் பண்ணுகின்றார். ஏனென்றால் வேதமானது பிற பிற தேவர்களையும் கூட ஆங்காங்கு பிரம்மம் என்ற சொல்லாலே துதித்திருந்தாலும் அவையெல்லாம் உபச்சாரம். ஏன்னா அந்த பரம்பொருளின் சக்தி அவர்கள் மாட்டு பதிந்திருப்பதனாலே என்ன உபச்சாரமாக அவர்கள் அங்கு துதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். துரும்பு கூட பெருமை அடைந்துள்ளது. விரும்பும் பெரும்புலியூர் எம்பிரான் மேவில், எம்பிரான் அருள் மேவில் சிறு துரும்பும் படைத்தளிக்கும் அகிலாண்ட தொகுதியையே என்று குமரகுரு சுவாமியில் பாடியுள்ளார். சிவசக்தியானது ஒரு சிறு துரும்பிடத்திலே பதிந்து விளங்கினால் அந்த சிறு துரும்பும் கூட என்ன பண்ணுமா, இந்த அகிலாண்ட தொகுதியையே படைத்து காத்து அளிக்குமா, ஐந்தொழி செய்யுமா? ஆகையினாலே காரண கடவுளரை கண்டு வியக்காமல் அவர்களையும் செலுத்தக்கூடிய சிவபரம்பொருளையே வியந்து போற்ற வேண்டும் என்று குமரகுரு சுவாமிகள் நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். ஆகையினாலே வேதத்திலே சொல்லப்படுகின்ற பரம்பொருளை போற்றி அந்த பரம்பொருளாக விளங்குவது சிவபெருமானே என்று ஆகமத்தை சார்ந்த உணர்ந்து போற்ற வேண்டும் என்பது கருத்து. சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி என்பதிலே அந்த கருத்து இன்னும் அழகாக விளக்கப்படுகின்றது. சோதி என்பது ஒளிமயமான பொருள், இங்க ஒளி என்பது ஞானம், ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் சோதி என்றுதான் தொடங்குகின்றது திருவம்பாவையே இல்லையா. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று தாய்மான சுவாமிகளும் அந்த சோதியினுடைய பிரகாசத்தை சொல்லி பாடுகின்றார். ஆகவே இங்கு சோதி என்பது அந்த சிவஞானம், அது சோதி என்பதனாலே ஞானமயமான பொருள் என்ற ஒரு பொது பொருள் கிடைக்கிறது. எங்கும் பறந்திருக்கின்ற பேரறிவு பொருள் சோதி என்பதனால பேரறிவு பொருள் என்று அந்த பொது பெயர் தான் பெறப்படுது. சிவம்ங்கிறது பெறப்படல, சோதின்னா சோதிமயமான பொருள், அதாவது பேரறிவு பொருள். அந்த பேரறிவு பொருளாக இருப்பது யாரு என்று சொன்னால் அப்போ அந்த திருவிளையாட மாலையை அடுத்து குறிப்பிடுகின்றார். சூழ் கொன்றை தார்வாடி, அந்த கொன்றை வேந்தன் தான், கொன்றை வேந்தன் தான் சோதிமயமாக இருப்பவன். தன்னுடைய சொரூப நிலையிலே அப்படி பேரறிவு பிளம்பாக இருப்பவன் யாருன்னா நமக்காக தடத்த திருமேனி கொண்டு எழுந்தருளி வந்துள்ளானே இல்லையா, அந்த சோதி தான் நமக்காக தடத்த திருமேனி கொண்டு சிவபெருமானாக எழுந்து அருளி உள்ளான். இந்த சோதி தான் அப்படி எழுந்தருளி வந்துள்ளது. அப்போ நான் தடத்த திருமேனி தான் நமக்கு உணரக்கூடிய அடையாளம். இப்படி தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் என்று அந்த திரு அடையாளங்களை சொல்லியே பாடினார். உனக்கு இந்த பாலை கொடுத்தவர் யார் என்று கேட்ட கேள்விக்கு இல்லையா, வீட்டிற்கு வந்து போனவர் யாருன்னு பையன்ட்ட கேட்டா பையன் வந்து போனவருடைய அடையாளங்களை சொல்லி சொல்வது மாதிரி அந்த ஞான குழந்தை சிவபெருமானுடைய திருவடையாளங்களை சொல்லி சொல்லி பாடியது. தொடர்ந்து பாடியுள்ள பல பதிகங்களிலும் சுவாமியினுடைய திருவடையாளங்களை சொல்லி சொல்லியே பாடுவது ஞானசம்பந்தருடைய அவர் பாடுகின்ற ஒரு அருட்பாங்கு அப்படிப்பட்டது. அதுபோல சோதிங்கும் போது நாம ரூபம் கடந்த நிலை, ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றுமில்லாத பெருநிலை சொரூப நிலை. அந்த சொரூப நிலையில் உள்ள பரம்பொருள் யாரு என்பது இல்லையா, பல பரம்பு பல கடவுளர்கள் பேசப்படுகின்றார்களே, திருவுருவம் தாங்கி பல தேவர்கள் இருக்கின்றார்களே இல்லையா, இவர்கள் யாரை வந்து அந்த சோதிமயமான பரம்பொருள்னு சொல்லுவது என்று சொன்னால் கொன்றைய மாலை அணிந்தவனைத்தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த நாமரூபமற்ற பரம்பொருள் தான் இவ்வாறு கொன்றை மாலை சூடி திருச்சடையிலே கங்கை ஆற்றினை ஏந்தி அரவத்தோடும் முக்கண்களோடும் நான்கு தோள்களோடும் நீலகண்டத்தோடும் உமையன்னை ஒரு பாகத்திலே கொண்டு ரிஷப வாகனத்திலே எழுந்துள்ளி வருகின்றார்கள். இது அந்த சோதிமயமான பரம்பொருளின் தடத்த நிலை. ஆகையினாலே இந்த சிவபெருமான் தான் அந்த சோதி, கொன்றை வேந்தன் தான் அந்த சோதிமயமாக இருக்கிறான். அதனால தான் சோதி திறம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி என்ற அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் என்று சேக்கிரார் சுவாமிகளும் பெரிய புராணத்தில் குறிப்பிட்டார். அழகில் சோதிமயமாக இருக்கின்ற அந்த சொருபனில் இருக்கின்ற பெருமான் தான் தடத்த திருமேனி தாங்கி அம்பலத்திலே திருநடனம் செய்கின்றான். ஆதி திறம்பாடி அந்த மாமா பாடி, எந்த பொருள் தோண்ட வேண்டும் என்று சொன்னாலும் அந்த பொருளின் தோற்றம் சிவபெருமான் சங்கல்பத்தினால்தான் அந்த தோற்றம் நிகழ்கின்றது. இந்த பொருள் தோன்றட்டும்னு சிவபெருமான் திருவுள்ளத்தில் சங்கல்பம் கொள்ளணும். ஏன்னா ஒரு விதை முளைக்கணும்னா இந்த மண்ணில் விதை இருக்கணும் இல்லையா? அந்த மண் என்ன செய்யணும்? குளிர வேண்டும். வித்துண்டா மூலம் முளைத்தவா தாரகமாம் அத்தன் தாழ்நிற்றல் அவர் வினையால் வித்தகமாம் என்று மெய்கண்டார் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் முதல்ல சித்தாந்த சாஸ்திரத்தை இந்த செய்தியை புரிந்து கொள்வது நமக்கு ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும், அந்த முயற்சியோட கேட்போம். ஆனால் புரிந்து கொண்ட பிறகு சித்தாந்த சாஸ்திரங்களை ஓரளவுக்கு புரிந்து கொண்ட பிறகு அதை தொடர்ந்து சிந்தித்து வந்தோம் என்றால் அது மூலமாக நமக்கு எம்பெருமானுடைய உயர்வும் அவர் நம் மீது வைத்திருக்கின்ற பரங்கருணையும் ரொம்ப அழகாக புலப்படும். அந்த நோக்கோடு திருமுறைகளை ஓதி வந்தால் அதை விட சிறந்த அனுபவம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அவ்வளவு அருமையாக மெய்கண்டார் சொல்லியிருக்கின்றார். அது நம்ம சிவஞான சுவாமிகள் உரை எழுதியிருப்பதனால நமக்கு நல்லா நன்றாக விளங்குகிறது. அதை நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் எல்லாம் வகுப்பாக இந்த தூத்துக்குடி மாநகரம் போன்ற சிறந்த நகரங்களிலெல்லாம் பல வகுப்புகள் வைத்து நடத்தி பல சிறந்த நூல்களை வெளியிட்டு நமக்கெல்லாம் தெரியும்படி விளக்கியிருக்கின்றார். அதனால தான் நாமெல்லாம் இன்று சிந்திக்க முடிகின்றது. அருமையாக சொல்லியிருக்கிறார் மெய்கண்டார், நிலத்தில் விதை இருக்கிறது, அது எப்போ முளைக்கும்? அந்த நிலம் குளிர்ந்த போது இந்த விதையானது முளைக்கும். அதான் விதை முளைப்பதற்கு ஏற்ற ஒரு சந்தர்ப்பம். அதை மாதிரி சிவபெருமானுடைய அருள் நிறைவுக்குள்ளே, சிவபெருமானுடைய அருட்சக்தியின் நிறைவுக்குள்ளே முதல் காரண மாயை அடங்கி இருக்கின்றது. நிலத்துக்குள்ளே விதை அடங்கி இருக்க மாதிரி, நிலத்துக்குள்ளே அந்த விதை அடங்கி இருக்கிற மாதிரி சிவபெருமானுடைய அந்த சக்திக்குள்ளே, சிவசக்திக்குள்ளே முதல் காரண மாயை அடங்கி இருக்கின்றது. நிலத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்ற விதை அந்த நிலம் குளிர்ந்த போது முளைக்கின்றது. நிலம் குளிர்ந்த போது முளைக்கின்றது. அதுபோல சிவசக்திக்குள் அடங்கி இருக்கின்ற அந்த முதற் காரணம், அந்த சிவசக்தி சங்கல்பித்த போது காரிய உலகங்களை தோற்றுவிக்கிறது. சிவசக்தி சங்கல்பம் கொள்ளணும். சங்கல்பம்னா என்ன? நினைத்தல். சிவசக்தி திருவுள்ள நினைக்கணும். இந்த முதல் காரண மாயையிலிருந்து இன்னென்ன மாதிரி உலகங்கள், இன்னென்ன மாதிரி உடம்புகள், பூவன போகங்கள் எல்லாம் தோன்றட்டும் அப்படின்னு சிவசக்தி நினைக்கும் போதுதான் அந்த சிவசக்திக்குள்ள அடங்கி இருக்கிற மாயையிலிருந்து இந்த உலகங்கள்லாம், விதையிலிருந்து செடி தோன்றுவது மாதிரி அந்த முதல் காரணத்து மாயையிலிருந்து உலகங்கள் உடல்கள் எல்லாம் தோன்றும். அவனுடைய சங்கல்பத்தினால தான் அத்தனையும் என்று அருமையாக சொன்னான். அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கை என்று சொல்லி சிவஞான சித்தியாரில் அருமையாக சொல்லியிருப்பார். ஆகவே இப்படி உலக தோற்றத்துக்கே இந்த சிவம் தான் காரணமாக இருக்குது. சிவபெருமானுடைய சங்கல்பத்தினால தான் உலகம் தோன்றுகிறது. அது மாதிரி சிவ சங்கல்பம், சிவ சங்கல்பம் வரும்போது தோன்றிய உலகங்களெல்லாம் ஒடுங்கட்டும் என்று அவர் சங்கல்பம் கொள்ளும் பொழுது இந்த உலகங்களெல்லாம் ஒடுங்குகின்றன. சிவசக்தியாகிய அம்மையை 1000 திருநாமங்களால் போற்றி துதிக்கக்கூடிய ஒரு வடமொழி தோத்திரம் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம தோத்திரம் என்பது. அதில் அம்மையை 1000 திருநாமங்களால் போற்றியுள்ளார்கள். அதில் ஒரு திருநாமத்தில் எப்படி போற்றுகின்றார்கள் சொன்னால், இந்த கண் இமைகளை மூடி திறப்பது மாதிரி, அது எப்படி எளிய செயல், அது மாதிரி சகல புவனங்களையும் தோற்றுவிக்கின்றாள், ஒடுக்குகின்றாள். கண் இமைகளை மூடி திறப்பது போல் சகல புவனங்களையும் தோற்றுவித்தும் ஒடுக்கவும் செய்கின்ற பெருமாட்டிக்கு வணக்கம் என்று ஒரு நாமம் சொல்கின்றது. அதை மாதிரி அந்த சிவசக்தியினுடைய சங்கல்பத்தினால்தான் மாயையிலிருந்து உலகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன. உயிர்கள் இளைப்பார வேண்டும், உலகங்கள் எல்லாம் ஒடுங்கட்டும் என்று நினைத்தால் போதும் உலகங்கள் எல்லாம் ஒடுங்கி விடுகின்றன. நினைத்தாலே போதும், வேறு எதுவும் உங்கள் கல்விகரணங்களை கொண்டு முயன்று எதுவும் செய்ய வேணும்னு கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றல் சுவாமியினுடைய எண்ணத்துக்கே இருக்கின்றது. ஆகையினாலே அந்த ஆதியமாகவும் இருக்கின்றார், அந்தமாகவும் அவர் தான் இருக்கின்றார். தமக்கு ஆதி அந்தம் இல்லாதவர், தமக்கு தோற்ற ஒடுக்கம் இல்லாதவர், ஆனால் உலகங்களின் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் அவர் தான் ஆதாரமாக இருக்கிறார். அதனால ஆதி திறம்பாடி அந்தம் ஆமா பாடி. இந்த அந்தம் ஆமா பாடி என்பதையும் அந்தம் ஆமாறு பாடி என்று கொள்ள வேண்டும். பேதித்து நம்மை வளர்த்து எடுத்த என்பதை விளக்கின. பல பல வேதப்பட்ட பிறவிகளிலேயும் பல வேதப்பட்ட அனுபவங்களிலும் செலுத்தி வளர்த்து அப்புறம் பக்குவம் வந்த சமயத்திலே பிறவிக்கடலிருந்து எடுத்து ஆட்கொள்ளக்கூடிய பெய்வளையின் பாதத்திறம்பாடி என்னுடைய திருவடியினுடைய அந்த வல்லமையை பாடி நாம் ஆடுவோமாக என்பது இந்த பாடலுடைய கருத்தாக உள்ளது.
0: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org. ஓம் சிவாய நம. Shaivam.org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் வம்பார் குன்றம், தலம் திருக்குற்றாலம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
4: தலம் திருக்குற்றாலம். அருளியவர் திருஞான சம்பந்த பெருமான். பண் குறிஞ்சி.

0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org இன் அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் வானில் பொலிவேதும். தலம் திரு கொடுங்குன்றம். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: தலம் கொடுங்குன்றம். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த முதல் திருமுறை பண் நட்டபாடை.

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது திருமுறை இசை. தலைப்பு பாண்டி பதிகங்கள். பாடல் ஊனாய் உயிர் புகழாய். தலம் திருச்சுழியல். பாடியிருப்பவர் மதுரை பொன் முத்துக்குமரன் ஓதுவார் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
1: தலம் திருச்சுழியல். அருளியவர் சுந்தரமூர்த்தி நாயனார். பண் நட்டபாடை.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு தெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Shaivam.org in aanmeega anbargalukku vanakkam. Neengal adutthadhaaga ketka irukkum nigazhchi Shiva Keerthanaigal. Idhil paadi iruppavar Volatti Vengateshwarlu avargal.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த மேகராக குறிஞ்சி என்ற பண்ணில் அமைந்த தேவார பதியங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள்.

ஏனமோடு அன்னம்மாகி அந்தம் அடி காணாதே.

அமரும் கோயில் புந்தியினால் மறைவழியே புல்பரப்பீ

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: சிற்றம்பலம் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த நட்டபாடை பண்ணமைந்த பதிகங்களிலிருந்து ஒரு சில பாடல்கள். திருச்சிற்றம்பலம்.

செய்தன் குல் சொல்லாய் மிம் இறையே இமையாதே முக்கள் ஈசையன் நே செய்தன் குல் சொல்ல.

போலும் மாடம்பின் தாங்குவ போலும் மிகு வெளு

0: ശിവായ. You're listening to shaivam.org radios 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
1: ஞான சம்பந்த பெருமானருடைய நட்டராக பண்களில் அமைந்துள்ள பதியங்களில் இருந்து சில பாடல்கள்.

சிவாயனம் சைவம் .org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு 8 திருமுறை பாடல்கள். பாடியிருப்பவர் திருவரங்காயதி. வணக்கம். ஓம் சிவாயனவர்.

திருவாசகத்திலே 51 திருப்பதிகங்கள் இருக்கின்றன. அதிலிருந்து எந்த பாடலை எடுத்து பாடுவது விடுவது என்பது எனக்கு தெரியவில்லை. அடியார்களெல்லாம் எத்தனையோ பாடல்களை தெரிந்தவர்களாக இருப்பீர்கள். இருப்பினும் யான் அறிந்த பாடலை சிலவற்றை இங்கே இசைக்க இருக்கின்றேன். கேட்டு மகிழுமாறு வேண்டிக் கொண்டு

கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் மொத்து உண்டு புன் சுமந்த பொன்மேனி

0: அருட்களாகிய பாலபுஷாம்பாள் சமேத கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே சிதம்பர புராணத்திலே இன்று தீர்த்த செருக்கம் என்பது பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய முயலுகிறேன். பரமேஸ்வரன் மூர்த்தியாக வடிவம் கொண்டிருந்தருளியிருக்கின்ற ஒரு முறை, அப்புறம் தலமாக இருப்பது, அதற்கு மேல தீர்த்தமாக இருப்பது, இப்படி மூன்று வடிவங்களாக இருந்து உயிர்களுக்கு நன்மையை செய்கிறான் என்று நூல்களிலே சொல்லப்படுகிறது. மூர்த்தியாக இருக்கிறான், அந்த இடம் தலமாக அந்த ஊராக இருப்பது, அதற்கு மேல தீர்த்தமாக இருப்பது. இப்படி மூர்த்தியாகி தலமாகி முன்னீர்கங்கை முதலான தீர்த்தமாகி என்பது விநாயக புராணம். இப்படி தீர்த்தமாக இருந்து அந்த தீர்த்தத்திலே வந்து ஸ்நானம் பண்ணுகின்றவர்களுக்கு அவன் பாவங்களை போக்கி, அப்புறம் பாவங்களை போக்கிய உடனே தரிசனம் பண்ணுகிறார்களாம். புளிச்ச உடனே அந்த தரிசனத்தினால முக்தி கொடுக்கிறது. தீர்த்தத்தில் பாவத்தை போக்கிடுறான், அப்புறம் போய் சாமியை பார்த்து கும்பிட்டா முத்தியை கொடுக்கறான். பாவத்தை போக்கிடுறான், முத்தியை கொடுக்கறதுக்கு அவன் ஆடிவிடுறான். இந்த படிப்பு பண்ணியிருக்கான். இந்த அளவுக்கு அவன் வந்து எளிமையாக வந்து இருக்கிறான் என்று உள்ளே சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட தீர்த்தங்கள் எண்ணில்லாத தீர்த்தங்கள் இருக்கிறது. எண்ணில்லாத தீர்த்தங்கள், இப்படி எண்ணில்லாத தீர்த்தங்கள் இருப்பதிலே ஆறாக இருப்பது குளமாக இருப்பது, கிணறாக இருப்பது, கடலாக இருப்பது, இப்படி பல வகையாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதிலே கோயிலை ஒட்டி கோயிலுக்கென்றே இருக்கின்ற தீர்த்தங்கள், அது வந்து கூபம்னு சொல்றது, பொய்கையனும் சொல்றது. அப்படிப்பட்ட சிவகங்கை என்கின்ற தீர்த்தம் சிதம்பரத்திலே கோயிலுக்குள்ளேயே இருப்பது. இப்படி பல கோயில்ல கோயிலுக்குள்ளேயே தீர்த்தங்கள் இருக்கிறது. மதுரையில பொற்றாமரை தீர்த்தம் இருக்குது, அதுபோல பல கோயில்களிலே பெரிய கோயில்கள் அதிகபட்சம் இருக்கிறது. இப்ப நம்ம கடம்பூர் கோயில்ல உள்ள தீர்த்தம்னு பேரளவுக்கு அந்த மூலையில ஒண்ணு இருக்கு, பரம தீர்த்தம்னு சொல்றது. முன்னால காவிரி தீர்த்தம் இப்படியாக இருக்கிறது. அதுல இப்ப இந்த சிதம்பரத்தில் வந்து 10 தீர்த்தங்கள் சொல்றார். 10 இடங்களிலே 10 தீர்த்தங்கள் இருக்கிறது என்று இதுல சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தீர்த்தங்களிலே ஸ்நானம் பண்ணுகிறவர்களுக்கு அதிகமான பலன் என்று சொல்லப்படுகிறது. அந்த பலனை பற்றி இந்த சருக்கத்தில் சொல்றாரு. அறவுடன் இதழி சூடும் அண்ணல்தன் பொருளை வஞ்சக் கடவினர் கொண்டோரையும் கடுங்குடும் வினை தூத்து பரவினம் பரவுந்தில்லை பதியடை கதிகனல்லும் ஒரணூறு தீர்த்தமேதை உள்ளவை உரைக்கலுற்றார். அதனால இப்படி சிவனுடைய பொருளை வஞ்சகமாக களவு செய்தவன் அடைகின்ற அந்த கொடுமையை பற்றி சொன்னோம். அதற்கு மேல தில்லையில இருக்கின்ற 10 தீர்த்தங்களை பற்றி சொல்லுகிறேன்னு சொல்லுங்க. பராசரன் தனையன்பாதம் செய்மினி பணிந்து ஓற்றி தராதளம் என்னந்தில்லை தலத்தினதைந்து தீர்த்தம் புராதன உளவென்றாட்ட புனிதமாகிய தீர்த்தங்கள் விராவிய தானப்பெருள் விளம்புற விளம்புகின்றான். அதனால பராசர முனிவராகிய சிவமுனிவருடைய புத்தரர் வியாசருடைய பாதத்தை செய்மினி முனிவர் வணங்கி தில்லத்தலத்திலே 10 தீர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், அந்த தீர்த்தத்தை பற்றி எனக்கு விளக்கமாக சொல்ல வேணும்னு கேட்டார். பாரிடம் என்னந்தில்லை பதியிலில் எங்கெந்தெங்கும் நீரலாம் தீர்த்தம் அது நிச்சயம். அழகாக தில்லப்பதியிலே இருக்கின்ற நீர் எல்லாமே தீர்த்தம் என்று சொல்கிறார். தீர்த்தம் என்ற சொல்லுக்கு பாவத்தை தீர்ப்பவன் என்பது, பாவத்தை தீர்ப்பது தீர்த்தம், பாவத்தை தீர்ப்பது தீர்த்தம், தாகத்தை தீர்ப்பது பாவத்தை தீரா தீர்த்தம் என்பது விவேக சிந்தாமணி. ஆற்று வந்து உலகத்தவராடினும் தீர்த்தருவோர் திரு நாகேச்சரவரை என்பது அப்பர் தேவாரம். சிவனே தீர்த்தமாக இருக்கிறான், சிவனே அந்த தீர்த்தமாக. அப்படின்னு ஒவ்வொருவருடைய மனசுல இருந்து அதை தீர்த்தத்தை அசுத்தம் பண்ணுவார்ல. என்ன காரணம் என்றால் இதெல்லாம் அறிவிக்கின்றவர்களே இல்லை, இதெல்லாம் அறிவிக்கின்றவர்களே இந்த மாதிரி பிரசங்கங்களே இல்லை. இது ஒவ்வொரு கோயில் இந்த பிரசங்கங்கள் நடக்கும், அதுக்கு தான் இந்த பிரசங்கங்கள்லாம் அவசியம் இருந்தது. அதனாலே இறைவன் வந்து எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், ஆன்மாக்களுடைய வினையை கடுவதற்காக அவன் இருக்கிறான். அது வினையை கடுவுதல் என்று சொன்னால், உயிரிலே இருக்கின்ற மலத்தை கழுவுவதற்கு அவன் உள்ளே தீர்த்தமாக இருந்து கழுவுகிறான். உயிரிலே இருக்கிற மலங்கள், உடம்பிலே இருக்கிற மலங்களையும் வெளியிலே தீர்த்தமாக இருந்து கழுவுகிறான். அது புறம் தூய்மை அகம் தூய்மை இரண்டும் உண்டாவது தீர்த்தத்தினாலே தான். புறம் தூய்மை தீர்த்தத்தினாலே, அகம் தூய்மையும் தீர்த்தத்தினாலே. இந்த புறமாக இரண்டும் தூய்மை ஆயிருச்சுன்னா, சுத்தமாயிருச்சுன்னா, தூய்மையான சுத்தம் சுத்தமாயிருச்சுன்னா அந்த இடத்துல நல்ல பொருள் இருக்கும். இப்ப பாத்திரத்தை புறத்திலையும் சுத்தம் பண்ணி உள்ளே சுத்தம் பண்ணிட்டோம்னா அதுல பாலை விடலாம். இதே போல இந்த பாத்திரம் சுத்தமாகவில்லையானா அதுல பாலை விட மாட்டோம். பால் தங்க வேணுமானால் பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அது புறத்திலையும் சுத்தமா இருக்கணும், அகத்திலையும் சுத்தமா, உள்ளே சுத்தமா இருக்கணும், வெளியே. அதனால இந்த உடம்பாகிய பாத்திரம் புறமும் சுத்தமாவது, மனமாகிய உள்ளையும் சுத்தமாகும். இந்த ரெண்டும் சுத்தமாகிச்சுன்னா நல்ல பொருளாகிய சுகம் தங்கும். சுத்தம் இல்லாத பாத்திரத்திலே நல்ல பொருள் தங்காதது போல, நல்ல பொருளை வைக்க மாட்டோம் இல்லவா? சுத்தம் இல்லாத பாத்திரத்தில் நல்ல பொருளை வைக்க மாட்டோம். அதுபோல சுத்தம் இல்லாத இந்த பாத்திரத்தில் நல்ல பொருளாகிய சிவம் தங்காது. நல்ல பொருளாகிய சிவம் தங்குவதற்கு இந்த உடம்பாகிய பாத்திரம் சுத்தமா இருக்கும். உடம்பை பாத்திரமாக எண்ணிக்கொள்ளுங்கள். புறம் அகம் இந்த ரெண்டும் சுத்தமாக நல்ல பொருளாகிய சிவன் தரும். அதற்குத்தான் ஸ்நானம் அவசியம், ஸ்நானம் அவசியம், குளிக்கிறது அவசியம். சமணன் தான் குளிக்கவே மாட்டான், நமக்கு குளிக்கிறது அவசியம். ரப்பர்ஸ்வாமி எடுத்தவன்னு சொன்னார், பெரும்புலர் காலை மூழ்கினார். பெரும்புலர் காலை மொழி, பெரும்புலர் விடியற் காலையிலே நெஞ்சாவது குளிக்கணும், அதை பத்தி தப்பு இல்ல. அது முதல்ல ஸ்நானம், ஸ்நானம் பண்ணாம சிவகாரியங்கள் எதுக்கும் யோக்கியது இல்லை. அது சுந்தரம் சுவாமி முட்டாமே நாள்தோறும் நீர்மூழ்கி பூப்பறித்து மூன்று போதும் கட்டார்ந்து இந்த குண்டடிசையத்து அந்தரதம் கருப்பறியல் உண்பார். தினந்தோறும் தவறாமல் நீதிலே மூழ்கி அதன் பிறகு மலர் குறிப்பு என்றார். திருவம்பாவை முழுவதும் அதுதான், திருவம்பாவை முழுவதும் அந்த நீராடுதல் தான். பெண்ணே இப்பூம்புணல் வாய்ந்து ஆடையில் ஓரம் பாவாய் என்பது திருவம்பாவை. குளிக்கிறது நம்முடைய மிக முக்கியம். குளிச்சிட்டோம்னா நமக்கே மனசு ஒரு திருப்தியா இருக்கும், சுத்தமாயிட்டோம் குளிச்சிட்டோம், மனசுக்கு ஒரு நிறைய வந்துருல. அப்புறம் அகத்தில தியானம் பண்றது, மந்திர ஜபம் முதலானது இதெல்லாம் செய்யும் போது அகம் சுத்தமாகும். அதனால ஸ்நானம் அவசியம், குளிக்கிறது அவசியமான வேலை. குளிக்கலன்னா அவை எந்த காரியத்துக்கும் அவன் லாயக்கல்ல. அது பெரிய புராணத்தில் 24வது புராணத்தில் வைகரை எழுந்து புகந்து புனல் மூழ்கி வாயும் கட்டிம்பார். வைகரை எழுந்து, வைகரைன்னா விடியற் காலையில் எழுந்து போந்து புனல் மூழ்கி, புனல் மூழ்கினா நீரிலே மூழ்கி வாயும் கட்டி மலர் பறிப்பார் சிவகாமி ஆண்டார் சொல்லுவார். அதனால ஸ்நானம் அவசியம், அவசியம். அது வந்து உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரையில் குடைந்து நீராடுதல், குடைந்து நீராடுதல். அது வந்து பொய்யார் தடம் பொய்ய புக்கு முகையர் என்ன, கையார் குடைந்து குடைந்து, கையார் குடைந்துங்கிறது எல்லா அங்கங்களும் நன்றாக நீராடுதல். அந்த நீராடலிலே இந்த சிவ தீர்த்தங்களிலே நீராடுதலிலே இன்னும் அதிகமான விசேஷம். பொதுவாக நம்ம வீட்டில் இருக்க தண்ணீர்ல குளிக்கிறோம், அதுக்குள்ளே சிவாலயங்களில் இருக்கிற சிவ சம்பந்தமான தீர்த்தங்கள், புண்ணிய தீர்த்தங்கள் சொல்றோம் அல்லவா, காவிரி, கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, பொற்றாமலை, இப்படிப்பட்ட புண்ணிய தீர்த்தங்களிலே முழுவதினாலே உடம்பு தூய்மையோடு உள்ளத்துக்கும் தூய்மை கிடைக்கிறது. என்ன காரணம் என்றால் அது சிவ தீர்த்தம் என்று சொல்லுவோம். சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே திருவாரங்காடுடைய செல்வராமி என்பது அப்பரும் திருவாரூர். சிவம் தீர்த்தமாக இருக்கிறார். இந்த உண்மை தெரியும், சிவம் தீர்த்தமாக இருக்கிறார். அதனாலனா வெம்மீரில் குடிக்கப்படாதுன்னு நம்முடைய நூலில் சொல்லக்கூடிய புரியுதா? சிவன் தீர்த்தமாக இருக்கிறான். ரொம்ப நல்லா ஞாபகம், சிவன் தீர்த்தமாக இருக்கிறான். தீர்த்தமாக இருப்பதினாலே அந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணுவது, அதை கொதிக்க வைக்க கூடாது. கொதிக்க வச்சு சுடர்ல குளிச்சான்னா அகோர மந்திரத்தை 1000 உறிச்சு வைக்கணும், குற்றம் போகும். வெந்நீர்ல குளிச்சான் உடம்பு அச்சபுதிரிய காலத்தில் வெந்நீரால அதுக்கு மந்திரத்தை சொல்லி அதுக்கு தங்கத்தை போட்டு தண்ணி இல்லை அப்படி குளிக்கணும்னு சொல்லுது உடம்பு. அது சரிய தர்மம்னு சொல்றது இல்லையா? அடுத்த காலத்து தூர்ந்து வராதுல்ல, அதனால அவசியமா குளிர்ந்ததுலதான் குளிக்கணும். அதனாலதான் காலார் குடையாட, பைங்கூன் கலனாட, கோதை குடலாட, வண்டின் குடாமாட, சீதப்புணராடி சிற்றம்பலம் பாடினார். சீதப்புணர், சீதப்புணர் குளிர்ச்சி குளிர்ந்தீர்த்து, சீதம்னா குளிர்ச்சி, சீதப்புணலாடின்னு அது நுணுக்கம் நுட்பமா சொன்னாரு. யாரு மாணி? சீதப்புணலாடி சிற்றம்பலம் பாடி, சீதப்புணலாடி சிற்றம்பலம் பாடி. என்ன சீதப்புணலாடிட்டு சாப்பிடப்படாது, கூழானாலும் குளித்து குளித்து விடுறாங்க. கூழானாலும் இருந்தாலும் சாப்பிடறதுக்கே குளிக்காம சாப்பிடும். ஆகையினாலே இப்படி அந்த சிவ தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணும் போது அதுவும் மந்திர விதிப்படி முறைப்படி அவன் அந்த தீர்த்தத்தை சிவமாக பாதித்து ஸ்நானம் பண்ணும் போது அதே இவனுக்கு சிவ சாநித்தியம் ஆகினால சிவா அனுக்கிரகம் கிடைக்கிறது. அதே அருணகிரிநாதர் திரைவஞ்ச இருவனைகள் நரையங்க மலமொழிய சிவகங்கை தலைமொழி விளையாடினார். அனகாட்சிமார் திரைவஞ்ச இருவினைகள் நரை அங்க மலமொழிய சிவகங்கை தனில் மொழிக்கு விளையாடு. தீர்த்தம் என்பது சிவகங்கையே நாருக்கு வரும். அதனால சிவதீர்த்தம், சிவாலயங்களில் இருக்க சிவதீர்த்தம், மற்ற புண்ணிய தீர்த்தங்கள் மிக தீர்த்தம் இல்லைன்னா நம்ம கதி என்ன கதியா? தீர்த்தம் இல்லையே வச்சுவா? இதை யார் படைத்த அந்த தீர்த்தத்தை? சிவன் படை. நீராகி நின்ற நிழலே போற்றின்னு நீராக இருக்கிறார். நீராக தண்ணீராகும். தண்ணீர் எங்கெங்க இருக்கு? எல்லா இடங்களிலும் இருக்கு. அதுதான் ஒரு ஆச்சரியம். கடலாக இருக்கிறது, கீழே பூமியில இருக்கிறது, ஆகாயத்தில் இருக்குது, எல்லா இடங்களையும் தீர்த்தம் இருக்குது. இத்தனை இடங்கள்ல தீர்த்தம் இருந்து அவங்க போதாமனு இருக்கு. தீர்த்தத்தை எப்படி மேல இருந்து கொட்டுறான் பாத்தியா? மேல இருந்து கொட்டுறான் பாத்தியா? கீழே பூமியில இருக்குதா? இல்ல வைக்கலாம் உயிர்கள் வாழுமா? யாருப்பா அதெல்லாம் நினைக்கிறா? அதுவே இந்த உடம்பு வாழ்வதற்காக, எல்லா வகையாலும் வாழ்வதற்காக பூமிக்குள்ள இருக்கா தண்ணி இருக்கா? மேலையும் தண்ணீர் இருக்குதா? சுற்றியும் தண்ணீர் இருக்குதா? இத்தனை வகையில தண்ணீர் வச்சிருக்கிறான் உயிர் வாழ்வதற்கு. இதெல்லாம் நம்ம அப்பறம் படைச்சானா பாட்டம் படைச்சாங்க, எல்லாம் சிவன் படைக்கும். அதனாலே அந்த தீர்த்தம் 10 தீர்த்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களே, அந்த தீர்த்தங்களை பற்றி சொல்லுங்க என்று செய்மினி முனிவர் கேட்கிறார், வியாச முனிவரை கேட்கிறார். இதை சொல்ற ஆடெல்லாம் சாதாரணமான மக்கள் அல்ல, எல்லாம் சிவபெருமானது சமானமானது ஆடு சொல்றோம். பாரிடம் என்னென்றில்லை, பதியினில் எங்கும் தங்கும் நீரெல்லாம் தீர்த்தம் அது நிச்சயம். அதனால தீர்த்த தில்லைப்பதியில் இருக்கின்ற நீர் எல்லாமே சிவதீர்த்தம் தான். அதனுள் முன்னம் காரூரு கண்டன், காரூரு கண்டன் கண்டன் காதலில் பயந்து உயர்த்த வாரியை உலகம் உய அருளினால் அருள் செய்தானார். அதற்கு மேலே நீலகண்டராகிய பரமேஸ்வரன் இந்த உலக அனைத்தையும் பெற்றவடாகிய பார்வதி இருக்காளே, அந்த பார்வதி தேவிக்கு உலகங்கள் எல்லாம் கடைத்தேறும் பொருட்டாக கருணையினாலே இந்த தீர்த்த மகிமையை சொன்னாராம். பார்வதி தேவிக்கு பொற்கிரி புண்டரீக புரட்டனில் தீர்த்த துண்மை எக்குது தெரிவதல்லா யாவரும் உணரமாட்டார். சிதம்பர தலத்தில் இருக்கிற தீர்த்தம் எனக்கு தெரியுமே தவிர மற்ற தேவர்களுக்கு கூட தெரியாதுங்கிறார். சிவபெருமான சொல்றாரா பார்வதிக்க தெரிய மாட்டாரு. முக்கிரி வளைத்தெடுத்த முதல்வனுக்கு அன்பு உண்டு நிற்க நீ கற்களாகும் என முனி நிகழ்த்துகின்றார். அதனாலே அந்த சிவனுக்கு அன்பு கொண்டவனாகையினாலே உனக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு வியாசர் சொல்லுகிறார். செய்வீங்க சித்தன அசித்தை நீத்தோர் தெளிந்த பொன் மந்தஞ்சேர உத்தரத்துள்ளதென்று முயர்ந்த தீர்த்தத்து உயர்ந்த எத்திசையோரும் போற்று இடைச்சிவ கங்கையாக்கும் முத்தியை நல்கும் தீர்த்தம் முதலரு தீர்த்தமாகும். அதனாலே சித்து என அசித்தை நீத்தோர்கள் அசித்து என்கின்ற அஞ்ஞானத்தை விளக்கியவர்களாகிய ஞானமுடையவர்களாகிய தெளிந்த தவஞானிகள் பொன்மன்றத்தை வந்து வணங்குவதற்காக பொன்மன்றத்தை வணங்குவதற்காக முதலிய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு வந்து வாங்குகிறார்கள். அதற்காக அந்த பொன்மன்றத்துக்கு வடக்கு திசையிலே தீர்த்தங்களுக்கெல்லாம் உத்தமோ உத்தமமாகிய எல்லாரும் தோத்திரம் செய்யத்தக்க மகிமையுடையதாயிருக்கின்ற சிவகங்கை என்று ஒரு தீர்த்தம் உண்டு. சுவாமி அம்பலத்துக்கு வடக்கால் இருப்பது கோயிலுக்குள் இருக்கிற சிவகங்கை தீர்த்தம் அது தீர்த்தங்களுக்கெல்லாம் முதன்மையாக இருக்கும். அது தீர்த்தம் சிவனுடைய அருளாலே உண்டாகியது. சிவன் அருளாலே உண்டாகி நடமிரை பிரியாதுங்க நற்றில்லை நகர்தனக்கு வடகிழக்கிடையோர் தீர்த்தம் மறிகடல் அதுவாம். அல்லது சிதம்பரதலத்துக்கு வடகிழக்கில் ஈசானிய திக்கிலே ஒரு தீர்த்தம் இருக்கிறதா, அது சமுத்திரமே வந்து ஒரு தீர்த்தமா இருக்கலாம் வடகிழக்கு. அந்த தீர்த்தத்தினுடைய உண்மையை பரமசிவனுக்கே தெரியுமல்லால் மற்றொருவருக்கும் தெரியாது. தெரியாமல் நடந்தாத தீர்த்தம் எல்லாம் கெட்டு போய் கிடக்கிறோம். தெரிஞ்சது அப்படியே பண்ண மாட்டாங்க. பரமசிவனுக்கு அல்லாமல் மற்றொருவருக்கும் தெரியாது. அதனாலே துன்பங்களை நீக்கும் குய்ய தீர்த்தம் என்று அதற்கு பெயர். அந்த தீர்த்தத்துக்கு குய்ய தீர்த்தம் என்று அதற்கு பெயர். வடகிழக்கு செய்திருக்கான் இறவிக்கு கூற இறவி கந்தற்கு எம்ப ஐயாலே இறை இறைவிக்கு கூறினான் இறை இறைவிக்கு கூறினான் அவன் இறைவன் அவள் இறைவி இறைவன் இறைவி அந்த இறைவன் இறைவிக்கு கூறினான் அந்த இறைவி கந்தருக்கு கூறினாளாம். சின்ன பிள்ளைக்கு சொன்னான் இறை இறைவிக்கு கூற இறை கந்தற்கு எம்ப உம் உரையாயிர் கந்தன்பார் சனற்குமாரர்க்கு உரைப்பார். இறைவனாகிய சௌரவான் உமாதேவிக்கு சொன்னார் அந்த தீர்த்தத்தின் உரிமையை. உமாதேவி தன்னுடைய புத்தரனாகிய சின்ன குழந்தைக்கு சொன்னார். முருகனுக்கு அந்த முருகன் தான் அதிகபட்சம் பக்கத்தில் இருந்து கேட்கிறது. அங்கங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் உள்ள போக அனுமதி கொடுக்கறது, முதல்ல வணக்கம் எல்லாம் வாங்கிக்கிறது, போய் கும்பிடுங்கடா அப்படின்னு அவருக்கு வெளியிலேயே நிறைய வேலை இருக்கு. விநாயகர் இருக்கு, இவன் தான் இங்கேயும் அங்கேயும் விளையாண்டுக்கிட்டே இறவே இந்த சின்ன பையன் பக்கத்தில் இருப்பான், அம்மா கிட்ட இருப்பான், அப்பா கிட்ட இருப்பான். அவன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறெல்லாம் கேட்டுக்குவான். யாரு சின்ன பையன்? அம்மா அம்மா கிட்ட அப்பா ரகசியமா சொல்லி வருவார். அதெல்லாம் இவன் கூடவே இருந்து கேட்டுக்கிறது இந்த சின்ன பையன். அதனாலதான் இவன் பல பேருக்கு உபதேசம் பண்ணினான் வரும். அகத்தியருக்கு உபதேசம் பண்ணினான், வசித்தருக்கு உபதேசம் பண்ணினான், அருணகிரியாருக்கு உபதேசம் பண்ணேன், அப்பனுக்கே உபதேசம் பண்ணேன். வருகின்றது அந்த முறையில்தான் எத்தனையோ பேருக்கு முருகன் உபதேசம் இருக்கும். முருகேசன் அந்த குருஸ்தானத்தில் இருப்போம். முருகேசன் முருகேசன் குருஸ்தானத்திலே இருப்போம். ஆகையினாலே அந்த குய தீர்த்தம் என்பது பரமேஸ்வரனுக்கே தெரியும். அதுக்கு மேல இந்த பார்வதிக்கு உபதேசம் செய்த முருகப்பெருவான் கேட்டான். அந்த முருகன் சனத்குமார முனிவருக்கு சொன்னார். சனத்குமார முனிவருக்கு சொன்னார். சனத்குமார முனிவருங்கிறவர் இந்த முனிவர்களிலே மிகச் சிறந்தவர். ஜனகர் சனந்தனர் ஜனாதனர் சனத்குமார். நேற்று திருவானக்காவல் இதெல்லாம் சொன்னேன். ஜனகர் சனந்தனர் சனத்குமாரர் ஆகிய இந்த நான்கு முன்னூரிலே கடைசி சனத்குமாரர் பரமதேவனுடைய புத்திரர். அவங்க நாலு பேர் தான் தட்சிணாமூர்த்திகளில் இருந்து உபதேசம் கட்டுப்பட்டு இருக்காங்க. அந்த நாலு பேர்த்துல இந்த கடைசி ஆளுதான். நீங்க இதெல்லாம் கேட்டு அடுத்தவங்களுக்கு சொல்றோம். கேட்டு அப்படியே நெட்டையில் இருக்கின்றவர்கள் பல பேர் உபதேசத்தை கேட்டு, அந்த உபதேசத்தை கேட்ட உடனே நெட்டையில் இருக்கின்றவர்கள் பல பேர், அந்த கேட்ட உபதேசத்தை மற்றவர்கள் உபதேசி இருந்தவர்கள் சிறகு. இப்படி விளைவுதான் இப்ப ஜனகர் ஜனந்தர ஜனாதன இவங்களுடைய பேரெல்லாம் வராது. நூல்களில் அதிகம் வராது. அண்ணன் தம்பி நாலு பேரும் நிறைய படுத்துக்கிட்டு கலக்கம் வந்து தெளிவுக்காக சோறு மாடத்திலே போனார்கள். அந்த உயிர் தெளிவை பெற்றார்கள். தெளிவை பெற்ற உடனே கட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை அப்படின்னு உட்காந்துட்டான் நாலு மூணு பேர். இந்த ஜனத்குமாரர் தான் வியாசர் முதலான முனிவர்களோடு பரம் சத்தியஞானி தரிசனிகள் இப்படிப்பட்டவர்களுக்கு எல்லாம் உபதேசம் கேட்டனை அப்படியே மனசுல இருந்துக்கிட்டு அடுத்தவன் எப்படி உருப்படி அவர் இப்ப எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கப்பா பேசாம மூடிட்டு உட்கார்ந்து நினைச்சு ஒருத்தரும் சொல்லக்கூடாது. எவனோ எப்படியே போயிட்டு போற நமக்கு என்ன இவ்வளவு வசங்கள் ஒருத்தட்டி சொல்லக்கூடாது. சொல்றதும் குத்தமாவும் இருக்குது. அது குத்தமாவும் சுத்தமா ஆனபடி ஆகட்டும் சொல்லிட்டு இருக்க வேண்டியதா. சுத்தமான ஆளு பேர் வரமாட்டானா? குத்தமான ஆளு பேர் போனாலும் குத்தமான ஆளு பேர் வருவான். கெட்டதினால சுத்தமாகிறான், ஞான வாக்கியங்களை கேட்பதினாலே சுத்தமாகிறான். சுத்தமாகிறான் புரியுதா? உள்ளம் சுத்தமாகிறது. அவன் உயர்ந்த நெறியிலே செல்லுகிறான், சுத்தமாகிறான். பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். பாவங்களிலிருந்து விடுவன் கேளாதவனுக்கு பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு நியாயம் இல்லை. பாவத்தை செய்து கொண்டே இருப்பான். இது பாவம் என்றது தெரிந்தபடியினாலே செய்ய மனசு வராது. கேளாமல் இருந்தாலும் வச்சுக்க பாவம் என்று அவனுக்கு மனசுல தோணாது, செய்து கொண்டே இருப்பான். அதனால ஞான வாக்கியங்களை கேட்பதினாலே சுத்தமாகும். அது உணர்ந்தோ உணராமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ கேட்டுக்கிட்டு இருந்தானா அந்த ஞான வாக்கியம் அவனை அடுத்த பிறவியாவது கேட்ட வாக்கி உள்ள இருந்து சுத்தம் பண்ணி கொடுக்கும். இந்த பிறவியில் இல்லைனா கூட அடுத்த பிறவியாவது ஞான வாக்கியம் வீண் போகாது. ஞான வாக்கியங்கள் சுப வாக்கியங்கள் வீண் போகாது. அதனாலே இப்ப கேட்ட உபதேசத்தை முருகப்பெருமான் கேட்ட உபதேசத்தை ஜனத்குமார முனிவருக்கு உபதேசம் பண்ணினார். அப்படி அந்த ஜனத்குமார முனிவரை வணங்கிய பக்தியுடன் உபதேசம் பெற்றதை முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் சொன்னேன். அந்த ஜனத்குமார முனிவர் எனக்கு உபதேசம் பண்ணினார். யார் சொல்றா? வியாச முனிவர் சொல்றார். வேதவியாசர் ஜனத்குமார முனிவரை வணங்கி அவனுக்கே நான் உபதேசத்தை பெற்றேன். அந்த உபதேசத்தை முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் நான் சொல்லுவேன். வேதவியாசர் நமக்கெல்லாம் ஒரு பிரதானமான குரு.
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
2: சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சிவஸ்துதி. இதில் நீங்கள் கேட்க இருப்பது எம்பிரான் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த பாடல் பெற்ற சிவக்ஷேத்திர சிவநாம கலிவெண்பா. பாடியிருப்பவர் திரு சிவபாதசேகரன் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
3: கதி உதவு காஞ்சிபுரத்து ஏகாம்பரனே நல் காமாட்சி வாஞ்சையோடும் கட்டும் வரதனே ஆய்ந்து

மிக்க அவர் முன் தோற்றும் எழில் ஓணகாந்தேச்சுர சேர் ஓணகாந்தேஸ்வரனேயே காணாம் அநேகதங்காவதத்து சாணுவாங்காவதனேயே கச்சி நெறி கரை

இறங்கும் இறையார் வளையாள் இன்பாஞ்சார் திருமாகரல் புவனநாயகி தோள் சேர்ந்து மறுவு அடை

திருவோத்தூர் போத இளமுலையாள் போற்றிடும் நான்கு புயநாதா திருவேதநாதனே நீதி பனங்காட்டூர்மேவும் பனங்காட்டு நாதா மனம் காட்டு அமுதவல்லி மன்னா கனம் காட்டும் வல்லத்தில் வாழும் எங்கள் வல்லாம்பிகை புணரும் வல்லநாதா கருணை மன்னவா நல்ல திருமால் பேருமேவுகின்ற மான் கருணை நாயகியாள் ஏற்பானமால் வணங்கும் ஈசனே.

மிக்காக ஊறும் கருணை உமாபதியே தேலும் இளம்பயம் கோட்டூர் கோடேந்து முலையாள் கலந்த சந்திரசேகரனே சந்திரசேகரனேயே காமர் துலங்கும் திருவிற்கோலம் மேவி விளங்கும் புறாந்தகிஷேர் பொற்கோலம் மேவும் புறாந்தக மிக்க திருவாலங்காட்டில் திகழ் மண்டார் குழலி போற்று நின்று சால நடிக்கும் ஊர்த தாண்டவ ஞானம் மகள் பாசூரின் மேவும் பசுபதி நாயகி சேர் பாசூர் நாதா சிற்பராபர பேசு புகழ் வண்பாக்கம் மாநகரில் மேவு கனிவாய் மொழி சேர் பண்பா வெண்பாக்கப் பரமனே ஏ ஏ ஏ

அருளை தள்ளும் ஆனந்தவல்லி சேர் புயனே விள்ளறிய ஞான பூங்கோதையுடன் திருக்காலத்தியினில் காணவன் கண் அப்பும் காலத்தியே வானவர்கள் போற்றும் திருவொற்றியூர் பூவை வடிவுடையாள் தேற்றும் ஆனந்த தியாகனே தோற்றம்

நிலையார் திருமுல்லை வாயில் திகழ் பாசுபதேஸ்வரனே, கொடியிடையாம் தோகை பரனேயே சொல் வேற்காடு என்னும்

ஏற்காத என்பை பண்ணாக்கி எழில் கற்பகவல்லிக்கு இன்புற்றுயிரை

கபாலீஸ்வரனேயே, துன்பம் அகற்றும் வான்மியூர் மேவும் வளர் சுந்தரமாதின்பால் மீவிய மருந்தேயே பால்.

புறமேவும் இடைச்சுராகிற்பின் மடக்கொடி சேரும் மணாள விடை கொடியூழ் செய்ய கழுக்குன்றில் திகழ் பண்ணி நல்லாள் சேர்மையனே. வேதகிரி வேதியா பொய்யில்லா அச்சிறுபாக்கத்து அதிசுந்தரமின்னாழிச்சை உறும் பாக்க புரேசனே பாக்க புரேசனே. கொச்சையில வக்கரை தன்னில் வடிவாம்பிகை மறும் சிற்கனமேவும் சந்திரசேகரனே. சொல்கொள் அரசியலில் அப்பெரிய நாயகியோடு ஆறும் அரசியலிநாதவரனே. உரமேவும் காமர் இரும்பை மாகாள குயில் மொழி சேர் ஏமமலி மாகாளேஸ்வர நாமம் பகர் இப்பதிகள் முப்பால் இரண்டும் முப்பான் இரண்டுக்கு அப்பால் திகழ் துளுவ நாட்டில் சிறந்து புகழ் கொண்ட கோகரணம் மேவும் திருக்கோகரண நாயகியாள் பாகம் முரு மாபல பராபரமு வாகுரவே துன்பார் புகழ் காலத்திற்கு அப்பால் உத்தரத்தில் நண்பான் மருவி நணுகலும் பண்பாம் திருப்பருப்பதம் சேர் திருப்பருப்பதேச பருப்பதமங்கை பதியே விருப்பம் உற நீலப்பருப்பதம் சேர் நீலாம்பிகை மகிழ நீலாச்சலநாத நித்தனே.

அனங்க அநேக தங்காவதீஸ்வரனேயே மேவும் திருக்கேதார கௌரி சேரும் கேதாரா இருக்கும் முதல் நான் மறையும் ஏத்தி நான் மறையும் ஏத்த வர்க்கமுடன் பூதகணநாதர்

சுகமாரில்ல

மீறும் எழில் குன்றுதோறும் ஆடும் குமரவேளைப் பயந்த கன்றுமான் ஏந்தும் கராம்புயனேயே வென்றி மிகு ஞான சம்பந்தர் திருநாவரேயர் வந்துண்டர்வாள் இனிக்கும் தேவாரப்பா மாலை.

பதிகள் 274 அன்றி காசி முதல் நற்பதிகம் தாங்கு வைத்து பாடும் இடங்களினும் பண்புடையவாத ஊர் பிடுபெருநாதன் பிறங்கருளால் சூடுகின்ற மாணிக்கம் போன்ற திருவாசகத்தில் நல்லிசைப்பா பூணும் தலங்களினும் பொற்புடனே நீளத்தில் போணுகின்ற எண்ணில் பெரும் பதிகள் தோறும் மலை வாழ்நுதலாளோடு மகிழ்ந்து இருக்கும் தானுவே ஏ

சச்சிதானந்த சதா சிவனேயே அன்பர் நெஞ்சில் வைச்சிருக்கும்

மெச்சும் அகழ சகழ அகண்டிதமே இன்பம் திகழ் தற்பரமே சிவமே நிகழ்வுரு பேரன்புடனே உந்தல் அனந்த நாமத்தை மிகும் துன்பு அகல போற்றி துதிப்பவருக்கு இன்பநிதியே பரமசிவனித்த ஆனந்தபதியே பசுபதியே பண்பார்

ஆதரவாய் நம்பும் அவர்க்கு ஆனந்தம் ஆக்குவிக்கும் ஐயனே ஆனந்த

அன்பருக்கு நிகழும் எழ் சித்தியோடு பன்னலமும் இயல்பும் பாக்கியமும் அன்னையன்று நந்தா ஒளிர் நித்யானந்த சுகவாழும் தந்து அருள் உன் தாளே சரண்.

0: திருச்சிற்றம்பலம் நம பார்வதிபதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, தன் தில்லை மன்றினுள்ளாடி போற்றி, இன்றனுக்கு ஆறமுதம் மானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சர்வம் சிவார்ப்பணமஸ்து.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய அன்னை பத்து.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.
1: மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லையில் அருளிய குயில் பத்து

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேவாரத்தில் சைவ சித்தாந்தம். விளக்க உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

புண்ணியம் பொலிந்த கைலை மால்வரையில் காட்சியில் புனர் இருமடவார் நன்ன இவ்வுலகின் மெய்யுறு போகம் நயக்கும் நாள் நனிதுனி தொலைய அண்ணலே பலகால் தூதினில் ஆட அவ்வருள் கலப்பினால் வாய்ந்த வெண்ணையில் ஆண்ட நாவலூர் நம்பி விரைமலர் சேவடி பணிவாம். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பகம்பிரியால் சமேத சங்கர ராமேஸ்வர பெருமான் பொற்பாதங்களை எனது மனம் மொழி மெய்களால் வழுத்தி கொண்டு தம்பிரான் தோழராகிய நமது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பொன்னார் கழல்களை முக்கரணங்களால் பணிந்து போற்றி அருமையான முறையிலே சைவத்தை தழைக்க செய்வதற்காக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது கனிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை நேரிலே கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது மனம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இப்ப இறைவனுடைய தன்மையை பற்றி பலவாறாக நமக்கு இரண்டு மூன்று அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்களாகவே நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டேதான் வருகின்றோம். அதிலே மிகவும் நமக்கு பதியை பற்றியும் கண்டோம், அடுத்து பசுவை பற்றியும் கண்டோம், அதனைத் தொடர்ந்து பாசமாகிய மற்ற முப்பொருள்களையும் பற்றியும் நாம் சிந்தித்துக் கொண்டே வந்தோம். அதோடு தொடர்புடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடல்களை ஒத்து சிந்தித்து வந்தோம். அந்த வகையிலே இன்று திருவருட்பயன் அதிலே 10 அதிகாரங்கள் 1 என்று நாம் பார்த்தோம். அதிலே பதியும் முது நிலையும் உயிர் அவை நிலையும் அதில் உள்ள பாடல்களை எல்லாம் நாம் இதிலே சிந்தித்தாயிற்று. இப்போது அடுத்தபடியாக இந்த அறியும் நெறி என்பதில் இவர் நமக்கு என்ன உணர்த்துகிறார் என்று நாம் பார்க்கலாம். இறைவன் உணர்த்தினால்தான் உயிர் உணரும், தானா உணராது. இது நமக்கு சைவ சித்தாந்தம் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கின்றது. திரு கச்சி மேற்றழி என்னும் தலத்திற்கு நிலையாய் நின்னடியே நினைந்தேன் நினைதலுமே தலைவா நின் நினைய பணித்தாய் சலம் ஒளிந்தேன் சிலையார் மாளிகை சூழ் திரு மேற்றழி உறையும் மலையே உன்னையல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே என்று மிக அழகாக சொல்லுகின்றார். முதல் பதிகத்திலேயே எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துண்ணை என்று சொன்னார். நிலையாய் நினைத்தல்னா மறக்காம நினைச்சுக்கிட்டே இருக்கிறது இறைவன், அந்த இமைப்பொழுதும் நீங்காம இருக்கிறது. எள்ளளவும் திணையளவும் மறக்க கூடாதுன்னு அப்பர் சுவாமிகளும் நமக்கு வழிகாட்டியிருக்காங்க. இமைக்கிற பொழுது கூட மறக்க கூடாதுன்னு நமக்கு மணிவாசக பெருமானும் வழிகாட்டியிருக்காங்க. அந்த வகையிலே நிலையாக நினைக்க வேண்டும் அப்படின்னா மறக்காமல் நினைக்க வேண்டும். இன்றைய நம்முடைய நடைமுறை வாழ்க்கை நமக்கு ஞான நூல்கள் சொல்லுகின்ற செய்திகள் எல்லாம் தெரிகின்றன. ஆனால் இந்த வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்றால் நினையாம் அதாவது மறவாமல் நினைக்க சொல்லியிருக்கு, ஆனா நம்ம நினையாமல் மறத்தல் அதிகமாக இருக்கிறது நம்மிடம். ஆனால் அதை நாம் நினைத்தால் கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா நமக்கு பெருமானோட திருவருளும் குருவருளும் கூடவே இருப்பதால் நாம் அதை உணர்ந்து நம்முடைய தவறை புரிந்து கொண்டு முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக இறைவனை நாம் கூடுதலாக சிந்தித்துக் கொண்டே இருக்க முடியும். அதிலே ஒரு வழிதான் நமது சைவம் .org மூலமாக நமது பரமனையே பாடும் அடியார்களை கொண்டு மிக அழகாக அந்த 12 திருமுறைகளை அவர்கள் பண்ணோடு பாடச் செய்து, ஏன்னா எத்தனை பேர் இதுல சைவப்பற்று உள்ளவர்கள் அவங்களுக்கு சூழல்னு ஒண்ணு இருக்கு, அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கும். இவங்களுக்கு விருப்பம் இருக்கும், வீட்டில் உள்ளவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது உடல் நலிவுற்று இருக்கலாம், அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடி. ஒரு இடத்துக்கு போய் ஒரு நிகழ்ச்சி நடக்கனா போய் பாக்குறதுக்கு ஆட்டோக்கு கொடுத்து போய் பாக்குற கூட முடியாத அளவுக்கு ஒரு கஷ்டம். இப்படி பல வகையால ஒரு சூழல் இருந்தாலும் வீட்டில் இருந்தபடியே அனைவரும் பயன்பெறும் வண்ணம் தினந்தோறும் ஓதுவாமூர்த்திகளை கொண்டு, அதுவும் அந்தந்த ஊர் ஓதுவாமூர்த்திகள் பாடுறத கோயிலுக்கு போறவங்க கோயில கேட்பாங்க, மற்றபடி மற்றவங்களால கேட்க முடியாது. ஆனா இது நம்ம வீட்டிலே இருந்து கொண்டு எப்படி பெருமான் நமக்காக வந்து அருள் செய்ய வருகின்றாரோ, நம்மை தேடி வந்து அருள் செய்கின்றாரோ, அது மாதிரி இது எல்லாம் நம்மை வந்து தேடி வந்து கிடைக்கும்படியாக அருமையான இந்த நிகழ்வினை செய்கின்றார்கள். உண்மையிலேயே அவர்களை நாம் மனதார பாராட்ட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான முன்னேற்றம் எதுக்கோ பயன்படுது,
அதை நிச்சயமாக நம் சைவ சமயத்தில் எல்லோரும் தழைத்து மேலோங்கி வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேதம் சம்பந்தப்பட்டது, ஆகமங்கள் சம்பந்தப்பட்டது, அந்தந்த துறை வல்லுநர்களை கொண்டு அதை சொல்ல செய்து நமக்கு, ஏன்னா அது எல்லாராலும் சொல்ல முடியாது, அதனால அதெல்லாம் அவங்கள வச்சு சொல்ல வச்சு, அப்புறம் பண்ணோட பாடுறதுக்கு அவங்க எல்லாம் நல்ல பாரம்பரியமா ஓதுவாமூர்த்திகள்ட்ட பாடி பயிற்சி பெற்றிருப்பாங்க, அதனால அப்படிப்பட்ட ஓதுவாமூர்த்திகளை வைத்து நமக்கு அதே அதான் முப்போதும் திருமேனி தீண்டுவார் தான் நமக்கு அந்த வேத ஆகம நெறிகளை எல்லாம் எடுத்து சொல்ல முடியும். அதனால அவங்கள வச்சு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் யாரெல்லாம் வணங்கினாங்களோ அவங்கள ஒரு வகையில சைவம்.org அன்பர்கள் அந்த பொறுப்பாளர்கள் மிக அழகாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றார்கள். வணங்குதல் இதுவும் ஒரு வழிபாடுதான். ஆக பரமனே பாடுவார் பாடுகின்றாங்க, முப்போதும் திருமேனி தீண்டுவார்கள் இந்த நல்ல வேத ஆகம கருத்துக்களை எல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து உரைக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். சைவ சித்தாந்தத்துல நமக்கு அந்த சிவஞான போதம் என்ற நூலில் இருக்கக்கூடிய சூத்திரங்களே பௌஷ்கர ஆகமத்துல உள்ளதுன்னு நமக்கு ஆகமம் எல்லாம் நம்ம என்னைக்கு படிக்கிறது என்னைக்கு தெளிகிறது. நம் பொருட்டு கருணையோட சுவாமி மெய்கண்ட தேவ நாயனார் மூலமாக நமக்கு தமிழிலே இப்படி சூத்திரங்களாக தந்து விட்டார். ஆனால் அது எல்லாம் ஆகமத்தில் உள்ள கருத்துக்கள் தானே, அதை எடுத்து சொல்லுவதற்கு நமக்கு யாராவது ஆள் வேண்டும் அல்லவா? அதனால அது போன்ற செய்திகளை எல்லாம் நமக்கு மிக அழகாக ஒலிபரப்பி கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரி, இப்படி நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இறைவனை நினைந்துகிட்டே இருக்கலாம். இன்னொன்னு சில பேருக்கு சில பழக்கம் இருக்கும், பரபரப்பான வேலைகள், வீட்டு வேலைகள் அல்லது அவங்க அவங்களோட ஆன்மார்த்த பூஜைகள் எல்லாத்தையும் முடிச்சாலும் நேரம் கிடைக்கும் போது தொலைக்காட்சி முன்பெல்லாம் அமராம அமைதியா உட்கார்ந்து இறைவனுடைய நாமத்தை மனதால் கணித்தல் ஒரு 15 நிமிடங்கள், வேற சிந்தனையே இருக்கக்கூடாது, வீட்டுல முன்வாசலையும் பின்வாசலையும் பூட்டிட்டு அந்த யாரும் இந்த காலிங் பெல் அடிச்சு தபால் வர்ற நேரம் அந்த மாதிரி நேரத்துல நம்ம உட்கார கூடாது. அதெல்லாம் அல்லாத அந்த தொந்தரவு இல்லாத நேரத்துல உட்கார்ந்து அல்லது வீட்டுல வேற யாராவது இருந்தா அவங்கள பாத்துக்கிட்ட சொல்லிட்டு அமைதியான முறையிலே இடையறாத இறைவனுடைய நாமத்தை வேற சிந்தனை என்று கணித்தால் 15 நிமிஷத்துல 1000 நாமங்கள் நம்ம எண்ணவே வேண்டாம். 15 நிமிஷத்துல 1000 எண்ணலாம்னா அப்புறம் நம்ம நாங்க புள்ளி வச்சா நீங்க கோலம் போட்டுறணும், நாங்க கோடு போட்டா நீங்க ரோடு போட்டுறணும். அதை எவ்வளவு தூரம் நீங்க எத்தனை 15 நிமிஷமா கூட்டிகிட்டே போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஆக அப்படி இறைவனுடைய நாமத்தை நாம் கணித்து கொண்டே இருந்தாலும் நாம் அவரை நினைத்து கொண்டேதான் இருக்கின்றோம், மறக்கவில்லை. அஞ்செழுத்தோதில் நாளும் அறநடிக்கு அன்பதாகும் என்று நமது அப்பர் சுவாமிகள் நமக்கு மிக அழகாக அறிவுறுத்தி இருக்கின்றார்கள். எவ்வளவுக்களவோ அஞ்செழுத்து ஓதுங்க, ஏன்னா இருக்கிறதுலயே ராஜ மந்திரம்ங்கிறது 5 எழுத்து தான். அந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல சுவாமிக்கு நம்ம வந்து அவர் மேல அன்பு வச்சிருக்கோங்கிறத வெளிப்படுத்துவதற்கு அது ஒரு செயலாக இருக்கின்றது. ஆக அந்த செயலை நம்ம நல்ல செய்யணும். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் நமக்கு அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. 5 எழுத்துங்கிறத 5 பதம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். சைவ சித்தாந்தம் தான் அந்த எழுத்துக்களுக்குள்ள விவரங்கள் எல்லாம் நல்ல விரித்து நமக்கு தரும். அதனால அப்படி அந்த 5 எழுத்தை நாம் 5 பதமாக நினைந்து கணித்து கொண்டே இருக்க வேண்டும். அது அவருடைய நாமமாகவும் இருக்கிறது, அதுவே நமக்கு மூல மந்திரமாகவும் இருக்கிறது. அதை சொல்லி கொண்டே இருந்தால் நமக்கு நிச்சயம் நன்மை நடக்கும் என்பதுல எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. அப்படி செய்யறதுனால நம்ம அவரை மறக்காம இருக்கலாம். எப்பப்போ பதிகம் படிக்கலாம், பதிக கருத்தை சிந்திக்கலாம், கேட்கலாம், அடுத்து பதிகத்தை ஓதலாம், அது போல சித்தாந்த கருத்துக்களை கேட்கலாம், சித்தாந்த நூல்களை எடுத்து நாம் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சிந்திக்கலாம், எடுத்து வச்சு கேட்டதெல்லாம் வச்சு சிந்திக்கலாம். தானே படிச்சோம்னா சிலது புரியும், சிலது புரியாது. ஒரு ஆசிரியர்பால் நம்ம பாடம் கேட்டோம்னா நமக்கு அந்த ஐயங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு ஓரளவுக்கு, அது இன்னைக்கு கேட்டு நாளைக்கு தெரியாது, அது நம்முடைய பக்குவத்தை பொறுத்தது. பலகாலம் கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்க கேட்க கேட்கத்தான் தெளிவு வரும். கேட்கணும், கேட்டதை சிந்திக்கணும், கேட்டதை மறக்கவே கூடாது. நமக்கு திருப்பி திருப்பி திருப்பி நம்ம ஞானிகள் சொல்றது, எதையும் மறக்காதீங்க, இறைவனை மறக்காதீங்க, அஞ்செழுத்த ஓத மறக்காதீங்க, அவரை வழிபட மறக்காதீங்க, ஆலயம் செல்வதற்கு தல யாத்திரை செல்வதற்கு மறக்காதீங்க, தீர்த்த யாத்திரை செய்வதற்கு மறக்காதீங்க, இல்லையா, இந்த ஞான நூல்களை ஓதுவதற்கு மறக்காதீங்க. இதைத்தான் திருப்பி திருப்பி மறக்கவே கூடாதுன்னு நமக்கு சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப மறக்காம நாம எல்லாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையெல்லாம் செய்தால் நாம் இறைவனோடு தான் நம்ம இருப்போம் நிச்சயமாக. மற்ற நம்ம அதாவது அப்பர் சுவாமி சொல்றாங்க இல்லையா, தொழுது தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றார். இந்த 6 செயல்களையும் செய்யணும் இறைவனை நினைச்சு. காமுற்றுங்கிறது அவர் மேல அன்போடு நம்ம வழிபாடு செய்யறத, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குது. இதை செஞ்சா நமக்கு ஒரு மேல்கணக்கு சுவாமி எழுதுறாரு. அப்படி இல்லையா,
பொழுது போக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். இப்ப பொழுதை போக்குபவர்கள், பொழுதை புறக்கணிப்பவர்கள், பொழுதை போக்கி புறக்கணிப்பவர்கள். எங்க ஆசிரியர் எங்களுக்கு இப்படி பிரிச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய குருவெல்லாம் நான் அந்த நேரத்துல நினைக்கிறேன், எனக்கு அழகான முறையிலே திருமுறைகள் சித்தாந்தத்தை எல்லாம் பயிற்றுவித்த என்னுடைய குருமார்களை எல்லாம் நான் நன்றியோடு நினைந்து கொள்கிறேன். அப்போ நம்ம தவறாக பொழுதை போக்கினால் அதற்கு ஒரு கணக்கு. பொழுதை அப்புறம் பார்த்துக்கலாம், காலையில வந்து மத்தியானம் பூஜை பண்ணிக்கலாம் நினைக்கிறது, மத்தியானம் மாலையில பண்ணிக்கலாம் நினைக்கிறது, மாலையில இரவுல பண்ணிக்கலாம் நினைக்கிறது, இரவு மறுநாள் பண்ணிக்கலாம் நினைக்கிறது, எதை வேணாலும் தள்ளி போடலாம். இறைவன் நாமத்தை ஜபிக்கிறதுக்கும் அவருடைய பூஜையை பண்றதையும் நம்ம ஒத்தி போடவே கூட, வேற ஏதாவது ஒன்னு ரெண்டு விஷயத்த விட்டுறலாம் ஒரு நாளைக்கு, அதனால ஒன்னும் நமக்கு ஆயிராது. ஆனா இது விடவே கூடாத விஷயங்கள், அதை நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அப்ப சரியையில நாமம் சொல்றது புகழ் பாடுறது வந்துடும், கிரியையில பூஜை பண்றது வந்துடும், யோகத்துல தியானம் பண்றது வந்துடும், இதையெல்லாம் எக்காரணம் கொண்டு நம்ம விட்டுறவே கூடாது அப்படிங்கிறத நம்ம ஒரு உரைப்போட நம்ம மனசுல வச்சுக்கிடணும். அப்போ புறக்கணிக்க கூடாது, புறக்கணிச்சா ஒரு கணக்கு, அப்புறம் அப்புறம்னு தள்ளி போட்டுட்டே இருந்தேன். திருநாளை போவார் சொல்லிக்கிட்டே இருந்தானா, கரெக்டா ஒரு நாள் போயிட்டார், உள்ள போய் அதே சிதம்பரத்துல சுவாமிகிட்ட கலந்துட்டார். இப்ப நாம வந்து அவரை மாதிரி நினைச்சுக்கிட்டு அறியாமை, நாளைக்கு நாளைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்னா அறியாமை, அவருக்கு உரைப்பு இருந்து கரெக்டா அந்த நாள்ல உள்ள போய் சேர்ந்துட்டார் ஒரு நாள்ல. அதனால நாம் அந்த ஒரு உரைப்போடு நம் வழிபாடு இருக்க வேண்டும் என்பதை எக்காலத்திலையும் நம்ம மறக்கவே கூடாது. அப்புறம் இந்த ரெண்டையும் சேர்த்து செய்யறவங்க பொழுதை போக்கி புறக்கணிக்கிறதே வேலையா வச்சு தினம் பொழுது விடிந்து அடைவதே இதற்காகத்தான். எப்படி எல்லாம் பொழுது போக்கலாம், நீங்க டிவியை போட்டா என்ன சொல்றது, பொழுது போக்குறதுக்கு தான் அது. அப்புறம் அதன் மூலமாவே நம்மை அறியாமல் பொழுதை புறக்க, இது இப்ப எந்திரிக்கலாம் நினைப்போம், இன்னொன்னு பார்க்கலாம் நினைப்போம், இந்த இன்னொன்னு பார்க்கலாம் நினைப்போம், அப்படியே அந்த மாயையில சிக்கி இறைவனை மறந்து போயிருவோம். ஆக எதெல்லாம் மாயைன்னு தெரியுதோ, மாயைன்னு ஒண்ணு நமக்கு நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். முழுக்க மாயையோட வசத்திலே நம்ம இருந்தா முழுக்க முழுக்க நம்ம இறைவனை மறந்தே போயிருவோம். அப்படி இல்லாமல் அந்த மாயை நமக்கு இறைவனால் தரப்பட்டது, அதன் மூலம் இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்பதை சிந்திப்பதுதான் சித்தாந்த நூல்களின் நோக்கம். சரி, அந்த வகையிலே அவருடைய திருவடிகளை மறவாது எப்போதும் நினைய வேண்டும். அப்படி நினைந்தால் என்ன நடக்கும், என்னுடைய அறிவு வேட்கை செயல், அதான் இச்சை கிரியை ஞானம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இதுல உன்னுடைய அறிவு வேட்கை செயல்கள் அடங்கும்படி செய்து உன்னையே நினைக்கும்படி அருள் செய். இப்ப நம்ம அவரை சிக்குன்னு புடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்குன்னு தனியா ஒரு விருப்பமே இருக்காது, நமக்குன்னு தனியாக ஒரு வேட்கை இருக்காது, நமக்குன்னு தனிப்பட்ட முறையில ஒரு செயல் இருக்காது. அதாவது ஆணவத்தோட வசப்பட்டு அதோட ரெண்டு சக்தி இருக்கு இல்லையா, ஆவாரக சக்தி அதோ நியாமிகா சக்தின்னு, அந்த ரெண்டு சக்திகளின் மூலமாக நாம எவ்வளவு பிழை செய்யலாம செய்து கொண்டே இருக்கோம் அல்லவா, அது தவிர்க்கப்படும். ஆனால் அதற்கு முறையாக நாம் அவரிடம் அவரை நம்பி அவரை இடையறாது வழிபட்டோம் என்றால் நமக்கு நல்ல ஒரு ஆன்மாவிற்கு ஒரு நல்ல கதி கிடைக்குங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். அப்படி நம்முடைய அறிவு இச்சை செயல்கள்லாம் இறைவன்ட்ட அடங்கிடுச்சு அப்படின்னா நம்ம அவரை மட்டும்தான் நினைக்கிற மாதிரி அவரே நமக்கு அருள் செஞ்சிருவோம். என்னனாலும் அவருடைய அருள் இருக்கணும், அவருடைய அருள் இல்லாமலாம் எதுவும் நம்ம கெட்டிக்காரத்தனம் நம்ம சாமர்த்தியத்தினால எதுவுமே நடக்காது. வகுத்தான் வகுத்த வகை, நமக்கு அவர் என்னென்ன நடக்கணும், தினம் என்னென்ன கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்க, நமக்கு எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கலாம், ஆனால் அவர் நமக்கு எது கிடைக்கணும்னு எழுதி இருக்கிறாரோ அது மட்டும்தான் நமக்கு. எழுதும் கீழ்கணக்கு இன்னம்ப ரீசன் சொல்லியிருக்குல்ல, அந்த கணக்குப்படி அவர் நமக்கு தருவார். ஆனால் அவர் தர்றது சில சமயம் நம்ம கேட்டா கூட போய் முடிமன்னு பிடியரிசி கேட்ட மாதிரி தப்பா கேட்டுட்டு வந்துருவோம். ஏன்னா நம்ம நிச்சயமாக நாம் கேட்பதெல்லாம் உடல் சார்ந்ததுதான், ஆனா அவரு அழியாத உயிர் சார்ந்ததை நமக்கு தந்துகிட்டு இருக்காரு. அதனால அதை எக்காரணம் கொண்டு மறக்காம நம்ம அவரை சிக்குன்னு பிடிக்கணும். அப்படின்னா அவரை வணங்குவதற்கும் அவருடைய அருள் வேண்டும். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும் அதேன்னு அப்பர் சுவாமிகளும் சொல்றாங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கினும் மாணிக்க வாசக பெருமானும் சொல்றாங்க. அதனால இவரும் சொல்றாரு, நீ என்ன நான் உன்னையே நிலையா நினைச்சதுனால நீ உன்னை நீ நினைக்கும்படியா என்ன செஞ்சிருக்க, அது உன்னுடைய அருள், அதனால நான் உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்றேன், சலம் ஒளிந்தேன் என்று சொல்லுகிறார். அதனால துன்பம் தரக்கூடிய மாயா காரிய பற்றுகள், அதான் அந்த உலக விஷயங்களையே காலையில எழுந்ததுல இருந்து இரவு படுக்கிற வரைக்கும் கையில ஒரு நூலை எடுத்து நம்ம சிந்திக்கிறதுக்குள்ள அல்லது அதை ஓதுவதற்கு முன்பாக அல்லது இறைவனை வழிபடுவதற்கு முன்னால எவ்வளவு கவனச்சிதறல், அந்த மாதிரி ஒரு கவனச்சிதறலாலதான்

ஆனாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு சொன்னனால ஆயிரம் பேர் சேர்ந்து அது குளிக்க போயிருந்தது சாப்பிடறதுக்கு, அந்த கற்கி முகிங்கிற பூதம். அப்படி போன நேரத்துல அவர் முருகப்பெருமானின் இருந்து இது நம்மளுடைய அறியாமை, நம்ம பூஜையில நம்ம அவ்வளவு தவறிழைத்து விட்டோம் அப்படின்னு நினைந்து திருமுருகாற்றுப்படையை பாட அவர் வந்து இவங்களை எல்லாம் விடுவிக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப அந்த வழிபாட்டுல கவனம் சிதறவே கூடாதுங்கிறது நம்மகிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அப்படி மனசு ஒன்றி செய்யற வழிபாட்டுக்குத்தான் நமக்கு நல்ல பூரணமான ஒரு பலன் கிடைக்கும். ஆகையால் மாயாகாரிய பற்ற விடுற, அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வீட்டு விஷயத்த 100 விஷயத்த நம்ம நினைக்க கூடாது. பதிகம் படிக்கிறதுக்குள்ள அங்க ஒண்ணும் தலைமாறி போயிடாது, அதை படிச்சு முடிச்சுட்டே நம்ம பார்த்துக்கலாம். பூஜை பண்ணோம்னால என்ன, வேற ஏதாவது அவசர காரியங்கள் இருந்தா பண்ணிட்டு பூஜையில உட்காந்துடணும். உட்கார்ந்தாச்சுன்னா பூஜையை முடிக்கிற வரைக்கும் வேற விஷயங்களை பத்தி நம்ம சிந்திக்க கூடாது. இதேதான் தியானத்துக்கும் சரியே கிரிய யோகம் மூணுக்குமே நமக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஆக மிக அழகாக நமக்கு அந்த மாயா காரிய பற்றெல்லாம் ஒளிந்து விடுகிறது இறையருளால் இல்லையா. அப்புறம் அப்படிங்கிறத சொல்லி அதனால நான் ஒன்ன தவிர நீ மலை போன்றவன் ஒன்னை அருள் மலை இல்லையா, அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே என்று போற்றுகின்றார் நமது மணிவாசக பெருந்தகை. ஆக அப்படிப்பட்ட பெருமானே உன்னை தவிர வேற யாரையும் நம் மனசால கூட நினைக்க மாட்டேன், ஏன்னா மகிழ்ந்து ஏத்துறேன் அப்படின்னா ஏத்துதெல்லாம் வழிபடுதல். நான் ஒன்ன தவிர யாரையும் மகிழ்ந்து வழிபட மாட்டேன். இவர் ஒருத்தரை வழிபட்டாலே போதும்னு சித்தியார் நமக்கு தெளிவா சொல்லிட்டு, யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கு மாதொரு பாகன் தான் வருவார். உங்களுடைய இஷ்ட தெய்வம் யாரா இருந்தாலும் அவருக்குள்ள இருந்து அருள் செய்யக்கூடியது, ஏன் உங்க குலதெய்வத்துக்குள்ள இருந்து அருள் செய்யக்கூடியது எல்லாமே சிவபெருமான் தான். அதான் மாதொரு பாகன்கிறது சிவபெருமான் தான். மற்ற எல்லாமே பசுக்கள், ஏனைய தெய்வங்கள் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் வேதனைப்படும். அவங்களே பிறந்து இறந்து வேதனைப்பட்டு வினை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க என்னைக்கு நம்ம பிறப்ப நீக்கிறது, நம்ம வேதனையை நீக்கிறது? அதனால நமக்கு இவர் தான் எல்லாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து இவரை வழிபட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு உரைப்பு நம்மிடம் வர வேண்டும் என்பதை ஆதி சைவராகிய அதாவது சிவாச்சாரியாராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிக அழகாக நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்க. அவர் வந்து முப்போதும் திருமேனி திண்டுவார் அந்த மரபுல வந்திருக்கார். அதற்கு அடுத்தபடியாக இதை தொடர்ந்து நமக்கு உயிர் விளக்கம் என்பது திருவருட் பயனிலே உள்ள ஒரு அதிகாரம். அதற்கு ஈடாக அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், திருவாரூர் தலத்து பதிகம், வண்ணாகம் நான் வரைவில் அங்கி கணை அரிபகழி தன்னாகம் உறவாங்கி புறமெரித்த தன்மையனை முன்னாக நினையாத மூர்கனேன் ஆக்கை சுமந்து என்னாக பிரிந்திருக்கேன் என்னாரூர் இறைவனையே என்று சொல்லுகின்றார். இப்போ வலிய பாம்பு அந்த ஆதிசேஷன கயராகவும் அம்பு வந்து திருமால், அம்பின் நுனி வந்து அக்னி, அப்புறம் மேரு மலை அது வந்து மலைய வில்லா வளைக்கிறது அவ்வளவு ஒரு சாமானியமான விஷயமா? இது ஒண்ணு போதும் சிவ பராக்கிரமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு. அது இந்த பார்க்கடல் நெஞ்ச கண்டத்துல அடக்கியிருக்காரு இல்லையா, யாரா கிட்ட நிக்க முடியாம எல்லாரும் ஓடி போன ஒரு விஷயத்த அவர் எளிதாக இங்கே விழுங்கி இங்கே கண்டத்திலே அடக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அப்பேற்பட்ட பராக்கிரமம் உடைய இவர் அவர் மிக அழகாக அந்த மலையை வளைத்து முப்புறத்தை சபாரம் செய்தார். அவரை நான் என்ன செஞ்சிருக்கணும், இது நம் பொருட்டு பாடுற மாதிரியே இருக்கு. ஏழை தொழும்பனேன் எத்தனையோ காலம் எல்லாம் பழுக்கரைத்தேன் பரம்பரனை பணியாதேன்னு சொல்றார் இல்லையா. ஒற்றாதே ஆற்றினாள் போக்கினேனே சாராதே சால நாள் போக்கினேனேன்னு அப்பர் சுவாமின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ரொம்ப காலம் இறைவனை வழிபடாம லௌகீக விஷயங்கள்ல மாயா காரியங்கள்ல அப்படியே உலகியல்லையே நம்ம கவனத்தை பூரா செலுத்தி வாழ்ந்துட்டோம். இப்படி ஒரு நம் ஆன்மாக்காகத்தான் நம்ம பிறந்திருக்கு, அது அந்தக்குத்தான் அந்த பிறவி தரப்பட்டிருக்கு. இதை வச்சு ஆன்மாக்கு என்ன நன்மை செய்யணுங்கிறத நம்ம உணராமல் கழித்து விட்டோம். அதைத்தான் சொல்றாரு, அப்பேற்பட்ட சிவபெருமான முன்னாக நினையாத மூர்கனேன் என்று சொல்லுகிறார். இவரை இதுக்கு முன்பே நினைந்து அவற்றை சென்று நான் வழிபட்டிருக்கணுமே, நான் இவ்வளவு பெரிய மூடனா இருந்துட்டேன். அவரா மூடனா இருக்காரு, அவர் இருந்து வந்தது கைலாயம். இங்கேயும் வந்து நமக்கு திருத்தொண்ட தொகையை தந்துட்டு இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட 2 வருஷத்துல திருப்பியும் 18வது வயசுல அந்த வயசுலயே கைலாயத்துக்கும் போயிட்டாரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். எங்கிருந்து வந்தாரோ அங்கேயே போயிட்டாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதுவும் களையா உடலோடு போனாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்திருக்கோம். சரி, அப்படிப்பட்ட அதாவது நம்ம பிழைகளை வந்து ஞானிகள் வந்து தன்மேல் ஏற்றி பாடுவார்கள். ஆகையில் அப்படி சொல்கிறார்,
அந்த

0: மூடனாகிய நான் இந்த உடலை சுமந்து என்ன கதி அடைகிறதுக்காக இறைவனை இப்படி பிரிஞ்சு காலம் கழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரியல. எதுக்காக இந்த உடம்ப சுமந்துட்டு அலையிறேன், அந்த உயிர் வந்து இந்த உடலை சுமந்துட்டு இருக்கு, அதனால எதுக்கு இந்த உடம்ப சுமந்துட்டு அலையிறேன்னு தெரியலையே என்று மிகவும் வருந்தி பாடுறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இதுல திருமூல தேவநாயனார் சொல்வாரு, இந்த முப்புறத்தை எரிச்சது வந்து மும்மலங்கள சம்ஹாரம் பண்றது, முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை யார் அறிவாரு என்று சொல்லுவார். ஆகையால் நம்முடைய மும்மலங்களையும் நீக்குவதை இறைவன் தன்னுடைய தலையாய கடமையாக கொண்டு நம்மை கடைத்தேற்றுகிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட பெருமானை நன்றி வரவாமல் வழிபட வேண்டும். என்னன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம், ஒய்வில்லை செய்நன்றி கொன்ற மகர்க்கு. ஆகையால் நாம் அவரை மறவாது வழிபட வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக இந்த பாடலின் மூலம் நமக்கு உயிர் எப்படி விளக்கம் பெறுகின்றது என்பதன் பொருட்டு நமக்கு அதிலே உணர்த்தி இருக்கின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். சரி, இதற்கு அடுத்தபடியாக என்னது எழிலும் நிறையும் கவர்வான் புன்னை மலரும் புறவில் திகழும் தன்னை முன்னம் நினைக்க தருவான் உண்ணப்படுவான் ஒற்றியூரே அப்படின்னு. முதல்ல நான் நினைக்கும்படியாக தன்னை தருகின்றார், அதுக்கப்புறம் என்னால் நினைக்கப்படுபவன் இல்ல என்ன நினைக்க வைக்கிறாரு, அப்புறம் நான் நினைக்கப்படுபவனாக இருக்கின்றார். அடுத்து என்னுடைய அழகையும் என்னுடைய புலன் ஒடுக்கத்தையும் தன் வசமாக செய்பவர், அதாவது என்னோட மனசு கண்ட மானிக்கு இப்ப அலைஞ்சுகிட்டு இருக்கு, அதெல்லாம் தன் வசமா ஆக்கிடுறாரு. அப்படிப்பட்டவர் எங்கே இருக்கின்றார் என்றால் திரு ஒற்றியூர் என்னும் தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றார் என்று மிக அழகாக சொல்லியிருக்கின்றார். இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வருகின்றார் என்று நாம் பார்த்தோம் என்றால், தன்னை முன்னம் நினைக்க தருவான் தான் திருவருட் பயன்லயும் வரும், தானே தரும் அவனை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தானா தரார், தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை அப்படின்னு சொல்றாரு. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனா இன்னமுதுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான். இதுதான் அதான் ஞானிகளுக்குள்ள ஒத்த கருத்து தான், சொற்கள் தான் வேறையா இருக்கும். அவங்க அனுபவம் அந்த கருத்தெல்லாம் நமக்கு கொஞ்சம் அந்த பாடல்கள்ல சொற்கள் வேறையா இருக்குமே தவிர தலங்கள் வேற தலத்துல சொல்லிப்பாங்க. எல்லா தலத்திலயும் இருக்கிறது ஒரே எம்பிரான் தான், திருநாமம் தான் வேறையா இருக்கும். ஊருக்கு ஒரு திருநாமம் இருக்க மாதிரி சுவாமிக்கு ஒவ்வொரு ஊருக்கு ஒரு திருநாமம் இருக்க தவிர ஒரே பரமசிவன் தான், ஒரே பரமேஸ்வரன் தான். அதனால நாம அவரை எப்போதும் நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் நம்மிடையே வந்து நம்மை ஆட்கொண்டு தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான்னு சொன்ன மாதிரி இவர் சொல்றார். அதாவது தன்னை முன்னம் நினைக்க தர, அவர் தான் என்ன நினைக்கவே வைக்கிறார், நமக்கு தான் மறக்கிறது தானே வேலை. அப்ப நம்மளை மறக்க விடாம நினைக்க வைக்கிறது இறைவனுடைய பணியாக இருக்கிறது. அவரை நினைய வைத்து, அவர் நாமத்தை கணிக்க வைத்து, அவரை வழிபட வைத்து, அவர் புகழை பாட வைத்து, நம்முடைய அழுக்க புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா நமக்கு வீட்டை சுத்தப்படுத்த தெரியுது, பாத்திரத்தை சுத்தப்படுத்த தெரியுது, துணிமணிகளை சுத்தப்படுத்த தெரியுது, ஆனா நம் ஆன்மாவை எப்படி சுத்தப்படுத்த வேண்டும் என்று தெரியாம பல காலம் வீணாக்கிட்டோம். ஆனா அதை மிக அழகாக இறைவன் நம்மோடு கலப்பினால் ஒன்றாக இருந்து பொருள் தன்மையால் நம்மிலிருந்து வேறாக இருந்து இதையெல்லாம் உணர்த்தி இதை செய்யன்னு சொல்லிட்டு போனாலும் நம்ம செய்ய மாட்டோம், திருப்பியும் சோம்பிட்டு இருப்போம். அதனால் உடனாக இருந்து நம்மை அப்படியே தூண்டி தூண்டி செய்ய வைத்துக் கொண்டு இருக்கின்றார். தூண்டுறது சுவாமியுடைய தலையாய பணி, நீ செஞ்சிரு செஞ்சிரு செஞ்சிரு. ஏன்னா நம்ம மனசுக்கு வேலை எதையும் புறக்கணிக்கிற வேலைதான், அப்புறம் பார்த்துக்கலாம், ஏன்னா அது அலையக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறதுனால. அடுத்து அவருடைய பதிகத்திலே மற்றும் ஒரு அருமையான பாடல், கார்குன்ற மழையாய் பொழிவானை கலைக்கலாம் பொருளாய் உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானை பகலும் கங்குலுமாய் நின்றானை ஓர்க்கின்ற செவியை சுவைதன்னை உணரும் நாவினை காண்கின்ற கண்ணை ஆர்க்கின்ற கடலை மலைதன்னை ஆரூரானை மறக்கலும் ஆமே என்று திருவாரூர் தலத்து பாடல். அதுல என்ன சொல்றாரு, கார்காலத்துல மலை மேல பொழியக்கூடிய அந்த மேகம், அந்த மேகம் தான் மழையா பொழியுது. அத மாதிரி அது கார்காலம் தானே மழை வருகிறது, அது போல பக்குவமடைந்த உயிர்களுக்கு தன்னுடைய அருளை பொழிகின்றார். அப்ப யார் அவர் அருளை பெற முடியும் என்றால் பக்குவ ஆன்மாக்கள். அப்ப என்ன பக்குவ ஆன்மாக்கள்னா, நான் இந்த குலத்துல பிறந்துட்டேன், நான் இந்த பரம்பரையில பிறந்துட்டேன், என்னோட வசதி இது, நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இதெல்லாம் தகுதி கிடையாது, பக்குவம் கிடையாது. அந்த ஆன்மாக்குன்னு அவர் ஒரு பக்குவம் வச்சிருக்காரு. அந்த ஆன்மா பக்குவமா இருந்தா அவரு உடனே அவர் நமக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த அருளை கொடுப்பார். அதுல எல்லளவும் ஐயமே கிடையாது. அப்ப அவர் அருளை பெறுவதற்கு பாத்திரமாக நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் திருமுறைகள் நமக்கு அறிவுறுத்துகின்றன. அது எப்படிங்கறதத்தான் சித்தாந்தம் நமக்கு தெளிவுறுத்துகின்றது. சரி, அடுத்து என்ன சொல்றாரு, எல்லா கலை நூல்களின் பொருள். இப்ப நம்ம படிக்கிறது எல்லாமே கலைஞானம். இதுவரும் உலகியல் பொருள்ல படிக்கிறதெல்லாம் வந்து கலைஞானம் கிடையாது. இது இறைவனை பற்றி நமக்கு உணர்த்துகின்ற ஓமை இல்லா கலைஞானம் என்று சொல்கிறார் அல்லவா, உணர்வறிய மெய்ஞானம் என்று செக்கிலார் பெருமான். அது போல இந்த கற்ற நூல்களின் கலை, அந்த கலை நூல்களின் பொருளாக விளங்குபவர் கற்ற நூல் கருத்தும் நீ என்று மிக அழகாக திருமுறையை நமக்கு பரிசாற்றுகின்றது. அத்து விதமாய் நம்மோடு கலந்து அவரை கலந்து இருக்கின்ற அவரை உணர்கின்ற உயிர்கள்ட்ட அவர் அன்பு செய்கிறார். கலைக்கெல்லாம் பொருளாய் முடிஞ்சது, உடன் கூடி பார்க்கின்ற உயிர்க்கு பரிந்தானே என்று சொல்லுகின்றார். அப்போ எந்த உயிர் தன்னோடு இறைவன் அத்துவிதமாக இருக்கின்றார் இருக்கின்றார் என்பதை மறவாமல் நினைத்து கொண்டே இருக்கின்றதோ அந்த உயிர் மீது அன்பு செய்கின்றார் அவர். இறைவன் நம் மீது அன்பு காட்டுகின்றார், நாம் அவர் மீது அன்பு செலுத்துகிறோம். நம்முடைய அன்புதான் வழிபாடு, அன்பு நெறி. அதற்கு பதில் சுவாமி வந்து நம்ம அன்போட இருக்கோங்கிறத தெரிந்து நமக்கு அவர் அன்பு செய்து, அவர் நம்ம அன்பு செய்யறோம், அவர் அருள் செய்வார். அது வந்து பேரருள், சாமானியமான அருளாகவும் இருக்காது. அடுத்து பகலும் இரவுமா நிற்கிறார், ஓசையை கேட்கின்ற செவி, சுவையை உணர்கின்ற நாவு, அப்புறம் உருவத்தை காண்கின்ற கண், ஒலிக்கின்ற கடல், அப்புறம் மலை, இப்படி எல்லாமாகவும் இருக்கின்ற இறைவனை நான் மறக்கலாகுமா. அத்துவிதமா எல்லாத்தையும் இறைவன் கலந்திருக்கார். அப்ப எப்படி மறக்கலாம் இல்லையா? தாய்மான சுவாமி என்ன செய்யறாரு, பூவை பாக்குறாரு, பூவுல சுவாமி இருக்காரு. பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி, உன்னை பறிச்சு எப்படிப்பா நான் உன் மேல போடுவேன். சரி, இந்த கையில நீ இருக்க, இந்த கையில நீ இருக்க, நான் இப்படி எப்படி வைக்கிறது? அப்ப நான் ஒரு கையால வணக்கம் சொல்றேன்னு வச்சா அப்ப அது அற வணக்கமா தானே ஆகும் அப்படின்னு பாக்குறாரு. பொழுதெல்லாம் சிவமா பாக்குறாங்க நம்ம சேரமான் பெருமாள் நாயனாரும் காரைக்கால் அம்மையாரும். அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில இறைவனை உணர்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக அவர் எல்லாமாகவும் இருக்கின்றார் என்பதை நாம் நல்ல, நீங்க இப்போ மார்கழி மாசம் திருவம்பாவை சிந்தனை ஆண்டுதோறும் நடக்குது. அதுல அழகா அந்த இடி, அந்த மின்னல், அந்த மேகம், அந்த மழை எல்லாமாகவும் சுவாமி அம்பாள் அந்த அருள் எல்லாம் எப்படி இருக்கிறது. அதனால அந்த விஷயங்கள் எல்லாம் அதுல உணர்த்தப்பட்டிருக்கும். அந்த விஷயங்களே நீங்க அசை போட்டு நினைந்து கொள்ளலாம்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய்.

இந்த அனுபவங்கிறது யார் அனுபவம்? இப்ப நாம அனுபவம் அனுபவம்னு சொன்னா ஐயா உங்களுக்கு இந்த நிலைமை எல்லாம் அனுபவ பாத்தியமானு கேக்குறோம், வீடு உங்க அனுபவத்துல இருக்கான்னு கேக்குறோம். அது போல இவருக்கு அனுபவம் என்னன்னாரு, பெருமானை அனுபவிப்பதுதான், அது அனுபவம். ஆமா, அவருக்கு என்ன அனுபவம்? ஆண்டவனோடுதான் தான் ஒருத்தன்தான், வேற யாரும் இல்லை. அப்ப அவனை அனுபவிப்பது என்பது அந்த அனுபவிப்பதுல தூய்மையான அனுபவம். எப்படி அவர் மாதிரி அனுபவிப்பத கூட இப்ப நீங்க அது கூட சொல்றது உண்டு. இப்ப நம்ம சாதாரண சாப்பாடு வச்சுக்கிறேன், ஒருத்தன் ஒரு கிடைக்காத ஒரு ஒரு பொருள் கொடுத்தோம் சரிங்களா, தூத்துக்குடி அல்வா வாங்கி கொண்டாந்து கொடுத்தோம் திருவண்ணாமலையில், எந்த ஊர் அல்வாயா தூத்துக்குடி அல்வா சாப்பிட்டு பாருன்னு சொன்னா அது அனுபவ சுத்தின்னு என்னன்னு கேட்டா, சாப்பிடும் போது ஒவ்வொரு துண்டு எடுத்து போடும்போது ஆடாடாடா நான் எங்கெங்கயோ சாப்பிட்டுருக்கையா, அல்வான்னா இந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு துண்டு, இன்னொரு துண்டு ஆஹா ஒட்டுதே, அது அனுபவ சுத்தி பாத்தீங்களா. நம்ம அல்வாவை தான் நம்ம சொல்ல முடியுது, ஏன் நம்ம மூட அதுக்கு மேல இல்லை. யோசிக்கும் வேளையில் உண்பதும் உறங்குவதுமாக முடியும் தாய்மானா. சுவாமி நான் ஒன்னும் செய்யல, யோசிச்சு பார்க்கிறேன், ரெண்டு காரியம் செஞ்சுட்டு இருக்கேன் சாமி, மூணு வேளை தவறாம சாமி சாப்பிடுறேன், ஒன்பது ஒன்பதரைக்கெல்லாம் படுத்துருவேன், காலையில விடிஞ்சு ஏழுக்கு தான் எழுந்திருப்பேன். அது பக்கத்துல அவை குத்தானாலும் கொலையானாலும் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு அடிச்சு போட்ட மாதிரி தூங்குங்க. இந்த ரெண்டு காரியம் செய்யறேன் குறிப்பிடுவோன்னு தாய்மானார் யாரோ கூட சொன்னாங்க, ஏய் சார் இந்த தாய்மானார் பத்தி அதிகமாக வந்து நம்ம அதிகமா பேசல உண்மையாதான். எங்க இப்ப திருமுறை கூட இப்பதான் பேசுறமே தவிர, ரொம்ப ஒரு ஒரு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆண்டத்துக்குள்ளதான் பேசுறோம், முற்றோதல் வந்து எங்க திருமுறை பேசணும், ஏதோ வரலாறு பேசிட்டு போதான். நம்ம வாரியார் சுவாமிகள்லாம் விட ராமாயண பாரதம் வரலாறு தான் சொன்னாங்க, திருப்பூர் சொன்னாங்க. ஆனா திருமுறை அதிகமா வரலதான், திருமுறையோ சைவ சித்தாந்த சாஸ்திரமோ வரலதான். அவங்க வந்துதான் நம்ம எளிமையா சொல்லியிருப்பாங்க அந்த காலத்துல, ஆனா அவங்க அந்த பகுதிக்கே வரல, திருமுறை சைவ சித்தாந்தம் அந்த பக்கமே வரல. அவங்க அவர்கிட்ட என்ன எளிமையாக்கிட்டார் பல காரியங்கள் எல்லாம் செய்வார். எனவே அப்படி போயிட்டு அது போல இங்க திருமுறையே நம்ம துவைக்கல, அப்படி எப்படி இருக்குது, எப்படி துவைக்க போறோம்? அதனால் இது அனுபவ சுத்தி என்று சொல்லுகின்ற பொழுது இறைவனை அனுபவிக்கின்ற அனுபவத்தில் ஒரு அருமையான உச்சக்கட்டம், உச்சக்கட்டம் அப்படி சொல்றேன் சொல்லுவாங்க. ஈசனி என் அம்மானி எந்தை பெருமான் என் பிறவி நாசனி, நான் யாது முண்டல்லா பொல்லா நாயான நீசனேனை ஆண்டாய்க்கு நினைக்க மாட்டேன் கண்டாயே. தேசனே அம்பலவனே செய்வதொன்றும் அறியேனே. அது அவன் தனக்கு செய்த அந்த நன்மையும் அந்த நன்மையினால் தாம் பெற்ற அந்த உணர்வையும் எண்ணும் போது எண்ணும் போதெல்லாம் இவ்வளவு அனுபவத்தை பெருமான் உண்டாக்குறான். இது மாதிரி கூட இருக்கு அல்லவா, அதாவது என அறியா பழந்தந்தா யான் அது அறியாதே கட்டேன் உன்னால் ஒன்றும் குறைவில்லை. என்னால் அறியா பதம் தந்தாய், இந்த ஆன்மா நினைத்து கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு உயர்வு கொடுத்தாய். என்னால் அறியா பதம் தந்தாய், ஆனா அவ்வளவு பதத்தையும் பெற்றும் கூட யான் அது அறியாதே கேட்டேன் ஆனால் உன்னால் ஒன்றும் குறைவில்லை. பெருமானி நீ ஆன்மா அடியனுக்கு செய்த அமைப்புல ஒரு குறையும் நீ செய்த ஆவிப்பயன் நான் தான் உடையாய் அடிமைக்கு ஆரம்பேன். உங்க மேல ஒரு பத்தி நீ என்னென்ன செய்யணுமோ எப்ப செய்யணுமோ எல்லாம் செய்யணும், அவ்வளவு செய்தும் கூட நான் கடத்தேன் அது என் குற்றமே தவிர என்றெல்லாம் முன்னும் பின்னும் சொல்லுவார். அதான் இங்க சொல்லுகிறார், ஈசனே பொருள் வேண்டாம், என் அம்மானே பொருள் வேண்டாம், எந்தை பெருமான் அதுக்கும் வேண்டாம், என் பிறவி நாசனே அதுக்கும் பொருள் வேண்டாம். என்ன பிறவி நாசன் என்னதான் அல்லவா, அவ்வளவுதான் பிறப்பி முழுதும் அப்படி பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பைகடல்கள் வெல்க, அவ்வளவுதான் அதுக்கு கூற சரிங்களா. என் பிறவினா சரி நான் யாதும் ஒன்றல்லா பொல்லா நாயான நீச
யாது உண்டல்லா, யாது எந்த ஒண்ணுக்கும் பயன் இல்லாத. என்னால ஒரு பயனை ஒண்ணு இல்லவே இல்லாததான் பயன். ஒரு ஒன்றுக்கும் தகுதி இல்லாத என்னை பொல்லா நாயானே. ஏன்னா நல்ல நாயெல்லாம் எங்க இருக்குது? பிரஷர்ல போகுது. ஆமா, பிஸ்கட் திங்குது. அதனால அந்த நாய்க்கு என்ன போந்திருக்குது? கொடுத்து வச்ச நாயின்னு இருக்கும். நான் அப்படி இல்ல, பொல்லா நாயானே. அதனால பிஸ்கட்னா அப்படின்னா என்னன்னு தெரியாது. ஏதோ நான் நாய்கிட்ட இருக்கிற கெட்ட குணத்துல ஒண்ணு தான் ஏற்கனவே உண்டதை கக்கி திங்கும். அதுதான் திங்கிறது. பொல்லா நாயான, அது நீங்க நீச நீனை. நீசன்னா ஒன்றுக்கும் தகுதி இல்லாத ஒரு நீச நீனை ஆண்டாய்க்கு. அப்படிப்பட்ட என்னை நீ ஆண்டாய். அப்படி போது நினைக்க மாட்டேன் கண்டாயே. இதை நினைச்சு கூட எனக்கு பார்க்க முடியல, நினைக்க கூட மாட்டேன் நான் கண்டுக்க. அதனால தேச நீ ஒளி புரிந்தியவனி, அம்பலவனி அம்பலத்தில் இருக்கின்ற பெருமானி, செய்வதொன்று மறிய இவ்வளவு கீழான என்னை அவ்வளவு மேலான நீ இப்படி எல்லாம் செய்திருக்கிறாயே, நான் என்ன பார்த்து எனக்கு நினைக்க கூட முடியல என்று சொல்லி, அப்ப தான் நினைத்து எண்ண முடியாத அளவுக்கு பெருமான் செய்திருக்கிறார். அதான் அனுபவ சுத்தம். நீ சொல்லிருக்கிறேன், இந்த தலைப்புகள் எல்லாம் வந்து அவர் போட்டது இல்ல, மணிவாசகர் யாரோ பின்னே இருந்து படித்தவர்கள் ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. அதை நம்ம என்ன பொருத்தி பார்க்கணும். நான் முன்னே சொல்லியிருக்கேன், நினைக்கிறேன் இந்த திருவாசகத்துக்கு வரை முதல்ல நான்கு அகவலுக்கும் மரமலடிகள் உரை எழுதினார். அப்புறம் அதோடு நினைச்சிட்டு அவரால் அவருக்கு மேல போக முடியல, ஏதோ ஒரு வாழ்நாள் முடியல. அப்புறம் நம்ம பண்டிதமணி கதிரையன் செட்டியார் திருச்சரகம் 100 பாட்டு, இந்த நீத்தல் விண்ணப்பம், இப்ப இதெல்லாம் இதுக்கெல்லாம் சரிங்களா. நான் அவர் உரையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நம்ம பார்க்கல. திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி, அந்த நாள் அவர் உரை எழுதினார். யார்? பண்டிதமணி. ரெண்டு பேர், ரெண்டு சிங்கங்கள், மரமடிகளும் உயர்ந்தவர் இவரும், அவ்வளவுதான். அந்த பெரியவங்க உரைங்கிற அதோடு நின்று போய் அதுக்கு பின்னால் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் உரையினர். காசு பிள்ளை வெறும் பொடிப்புரையா எழுதினார். கடைசி வரைக்கும் பொடிப்புரை எழுதிட்டு நல்ல அந்த நல்ல இலக்கணம், இலக்கிய பயிற்சி, நல்ல சமயத்தில் ஒரு ஊற்றம், இவையெல்லாம் இருக்கின்றவர்கள் மேலும் தொடரும். தொடரும் போது இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இது இப்ப ஒவ்வொரு பாடலிலும் இது எங்கே அனுபவ சுத்தி என்பது இருக்கிறது. முதல்ல அனுபவ சுத்தி என்றால் என்ன? அது இந்த பாடலில் எங்கெங்கெல்லாம் எப்படி காட்டப்படுகிறது என்றெல்லாம் எழுதினதான் அப்ப அந்த உரையாகும். சும்மா சொல்லு சொல்லு சொல்லு பொருளை செய்வதொன்று மறியேனே, நான் செய்வது எதுவுமே தெரியாதவனே, நினைக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன். இதுதான் இருக்கவே இருக்க தலையன உரை. இது தலையன உரைன்னு பேரு. இதில் எப்படி அனுபவ சுத்தி அமைந்திருக்கிறது, இதில் எப்படி கைமாறு கொடுத்தல் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் என்ன, அது அந்த பெரியவங்க மாதிரி இருக்கிறவங்க கூட தான் செய்ய முடியும் முடியும். அது மாதிரி ஒரு பின்னாலெல்லாம் வரல. பல செய்தி எழுதணும், பல செய்திகள் அதெல்லாம் பிடிக்க கடைபிடிக்கணும். பிடிச்சாதான் நல்லது. எங்க பிடிக்க முடியுது? நேரமே இது அதுக்கெல்லாம் செய்யறது. ஆனா நமக்கு இந்த உரை வந்திருக்குது, நீங்க அதை தப்பா கடனும் கருதிட்டு போங்க, அப்படின்னு கவலைப்படல. இது ஆமா, அது நமக்கு உடன்பாடு இல்லை. பல செய்தி எழுதியிருப்பாங்க. நீக்கி எனையாண்டாய்னு ஒரு பகுதி வருது. நீக்கினவனு பிரம்மமாகிய தன்னை தன்னிடத்தில் நின்றும் நீக்கிங்கிறாங்க. ஏன்னா இவங்க ஆன்மாவே பிரம்மத்திலிருந்து வந்தது, மீண்டும் பிரம்மமாயிடுது என்று அவனுடைய கொள்கை. நாம் அப்படி அல்ல. இறைவன் வேறு, உயிர் வேறு. அவனை உயிரை பிடிச்சிருக்கிற தனிய ஆசம் வேறு. ஆனா மூன்றும் அனாதி. என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ பெருமானி, நீயும் ஆதிமந்தம் இல்லாதவன், இந்த ஆன்மாவும் ஆதிமந்தம் இல்லாதது. ஆனா பிரம்மத்திலிருந்து அவல்ல. பிரம்மத்திலிருந்து நாம வந்திருந்தோம்னா நமக்கு எவ்வளவு சனியம் வருது? பாசமா பற்றிய அறுக்க வேண்டியிருக்கு, அறுவை சிகிச்சையும் பண்ண வேண்டியிருக்கு. பிரம்மத்திலிருந்து நம்ம வந்திருந்தோம்னா நமக்கு ஏன் அறுவை சிகிச்சை வேணும்? பிரம்மம் வந்து ராஜா, ராஜா விட்டு பிள்ளையா இருந்துட்டு போடுவோங்க, இவ்வளவு படாத பாடுபட வேண்டியது. அதில் ராஜா வேற, பிரம்மம் வேற, உயிர் வேற. திருமூலர் பதிபசுபாதம் எனப்பகர் மூன்றில் பதியனை போல் பசுபாதம் அனாதி. இது சைவ சித்தாந்தம். அதனால
இந்த பரமனவும் போகணும். சரி, அவங்க அவங்களுடைய கருத்து, அதை நம்ம அதை மறுக்கல, மறுக்கல. திருவாசகம் அப்படிப்பட்டதல்ல. அது மாதிரி நல்ல பக்கா செய்திருந்தாலும் ஏன் உம்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன். மூன்று மலம் எது? ஆணவம், கண்மம், மாய. அதே அஞ்சு மலம், அஞ்சு மலம் சுருக்குனா மூன்று மலம், விரித்தா அஞ்சு மலம். புலன்களைந்தால் மலங்களைந்தார் சுழன்றேன் என்று சொல்லுவது திருவாசகத்துல. திருவாசகத்துலதான் மும்மை மலமும் ஐந்து மலமும் சொல்லப்படுகிறது திருமூல திருமந்திரத்துக்கு அப்புறம். அதனால மணிவாசகர் பக்கா சைவ சித்தாந்தி, சைவ சித்தாந்தி. ஏன்னா அந்த மூன்று மலம் ஐந்து மலம் எல்லாம் பிரிச்சு வந்தது திருமூல திருமந்திரமும் திருவாசகமும் தான். வேற என்ன திருமணி சொல்ல? மலங்கள் ஐந்தார் சுழல்வன் தயிரு மத்தனவேங்கிறாரு திருவாசகத்துல. ஐந்து மலம் என்ன என்ன பண்ணிச்சு? ஆணவம், கண்மம், மாயை, மாயேயம், திரோதாயம், சித்தாந்தம் சொல்லப்படுது இந்த ஐந்து மலம். இந்த ஐந்து மலத்தினால இந்த ஆன்மாவாகிய ஒன்று என்ன, தயிரு மத்தனவே. மத்த போட்டு தயிரை கரைஞ்சா தயிர் எப்படி அந்த பானைக்குள்ள தூள் தூள் தூள் தூளா போய் விழுதோ அது போல அந்த அஞ்சு மலத்தால் கடையப்பட்டு இந்த ஆன்மா தூள் தூள் தூளா இருக்குதே சுவாமி என்கிறார் மணிவாசகர். எனவே சித்தாந்தமே என்று இதற்கு வேறு குறை இல்லை. மலங்கள் ஐந்து என்பது அவங்க சொல்லவும் இல்லை. அதனால இந்த உரைனா இதுதான் விட்டான் நாம் போகணும். சைவர்தான் மணிவாசகருக்கு உடன்பாடு சத்தியம். அதுல ஒண்ணு மாத்தணும், இல்லைன்னா மலங்களை இதெல்லாம் சொல்ல வேண்டியது. அதனால சுண்ண வெந்நீர் வீச்சை எல்லாம் சொல்றாரு. சுண்ண வெந்நீர் அணிவித்து பூனெறியே சேரும் வண்ணம் அண்ணன் எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. பின்னிருக்கிறார் எல்லாம் திருவாசகம். அதனால நமக்கு இப்படிதான் ரொம்ப பெரியவங்களா இங்க இந்த துறையில சித்தாந்த துறையில செம்மையானவர்கள் இதுக்கு உரைப்போம் கிடைச்சதுதான் நமக்கு உரை உரையாக தவிர அவங்க நோக்கு அப்படி விட்டுணும் அவர்கள் நோக்கு. நான் போய் பகவத்கீதைக்கு உரை எழுதணும்னா அப்படிதான் இருக்கும், எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும். என்ன நம்ம பேசாம இருந்தோம், ஏன்னா நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, தொடரவும் இல்லை, தொடரவும் இல்லை, பள்ளிக்கு சென்று படித்ததும் இல்லை, எழுத்தும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி. நமக்கு படித்ததும் இல்லை, எழுத்தும் தெரியாது. சிவ சிவ ராம ராம அப்படின்னு விட்டுற வேண்டியது. நாம போய் அதில் கை வைக்கலாமா? எனவே செய்வது

இன்னது செய்வது இன்னது தவிர்வது என்று எனக்கு தெரியாத நாம் இருக்கும். செம்பொற்பாத மலர் காணா பொய்யர் பெரும்பேறு அத்தனையும் பெறுதற்குரியேன். உன்னுடைய திருவடியை பற்றியே நினைக்காதற்காம் பாருங்க. உலோகாயுதம் அவனுக்கு என்ன கதியோ அந்த கதிக்கு தான் நான் உரியவன். ஹலோ, ஏன் நான் அதை பத்தியே நினைக்கல, உன் திருவடி நினைக்கல, திருவடி நினைக்காதவனுக்கு என்ன கதியோ அதுதானே. அப்படிப்பட்ட பேரு தான் எனக்கு உண்டே தவிர உன்னுடைய திருவடியை கண்டவனுடைய பெரும்பேறு எனக்கு கிடைக்காது.

பெருமானே பொய்யிலாமையர், நல்ல மனதில தூய்மையான உண்மையறிவுடையவர்கள். வெறியார் மலர்பாதம், வெறியார் மலர்பாதம், வெறின்னு வெறி பொருந்திய திருவடிய, வெறின நாற்றம், நாற்றம்னா வாசம், நல்ல நறுமணம் பொருந்தி இருக்கும்படியான உன்னுடைய திருவடி. வெறியார் மலர்பாதம் மேவ கண்டும் கேட்டிருந்தும், இதோ உன்னுடைய திருவடியை பல பேர் அடைந்து கொண்டிருக்கிறார்கள், அடைய இருக்கிறார்கள். இப்படி அடைந்து கொண்டும் இனி அடையவும் இருக்கின்ற அடியார்கள் எல்லாம் கண்ணால பார்த்தும் கூட பொய்யன் பொய்யனியின், நான் என்ன பண்றேன், பேசாமல் திருப்பரந்தூரிலேயே உட்கார்ந்து இருக்கிறேன். பொய்ய

0: நான் பார்த்து காலையில் எழுந்திருக்கிறேன், குளிக்கிறேன், நீங்க என்ன இட்லிக்கு சாம்பார் தான் ஒரு பொட்டு அல்லவா, சாம்பாருக்குள்ள இட்லியை தேடணும் எங்க இருக்கு. சாம்பார் இட்லிக்கு சாம்பார் தொட்டுக்கிறது இல்ல, சாம்பார போட்டு முழுகடிச்சு விட்டா அந்த சாம்பாருக்குள்ள இட்லி எங்க இருக்குன்னு தேடணும். ஐசி இங்க இருக்கும் இங்க இருக்கும். அதாவது எங்க இருந்தா என்னப்பா ஒரே வாய்ப்புள்ளதானே போகுது, உடனே சொல்லிட்டு பிறகு உள்ளது. இது இதுலதான் பிள்ளைகள்
1: உண்பதும் உறங்குவதுமாக முடியும். இவர் யோசிக்கும் வேலையில் உண்பதும் உடுப்பதுமாக முடியும். என்னமோ நாய் எல்லாம் வேட்டிக்கிட்டு நான் வேட்டிக்கிட்டுக்கிறேன், ஆனா நாய் சாப்பிடுறது வேலை வராம நானும் சாப்பிடுவேன். அது எங்க இருக்குதோன்னு பாக்குது, நான் எங்க இருக்குதோன்னு தான் பாக்குறேன். கிடைச்சா போதும், நீங்க வாழை மரம் கட்டினா கூப்பிட்டான கூப்பிடலையே உள்ள போட்டு ஏதோ முத பத்தியா ரெண்டாம் மஞ்சள் உட்காந்து சாப்பிட்டு வந்துடுறோம் சிவிக்கு. ஆனா மாப்பிள்ள வீட்டுக்காரன் பொண்ணு வீட்டுக்காரங்க வேண்டியம்மாங்க, பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ள வீடு அவனை அழகி போட்டு உண்டு உடுத்து இருப்பதானியின் போறையேறி. எனக்கு உண்ண தெரியும் உடுக்க தெரியும் அவ்வளவுதான், வேற ஒண்ணு தெரியும். போரேறி என் பொன்னகர்வாய் நீ போந்தருடி இருள் நீக்கி வாரீரிளமின் முளையாளோடு உடன் வந்தருள அருள் பெற்ற சீரேரடியார் நின் பாதம் தேரக் கண்டும் கண்கட்ட ஊரேராயின் உடல் வேணோ கொடியேன் உயிர்தான் உறவாதி. போரேரே போர் ஏறுன போருக்கு செல்லுகின்ற ஏறு ஏறுன்ன காலை, அந்த போருக்கு செல்லுகின்ற காலை போல நீ இருக்கிறாய். அப்படிலாம் சொல்வது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த ஏறு சொல்வது கொஞ்சம் சிறப்பு. நம்ம திருவருள் படை குடி கூர் அமைச்ச நட்பு அறம் ஆடும் உரையான் அரசரும் ஏறு. நீ அரசர்ல ஒரு பெரிய கட்டிலங்காலையில தான் அப்படின்னு நினைத்தன மாடுன்னு அர்த்தம் இல்ல, அவ்வளவு வலிமை உடையவன் அரசுல அவ்வளவு தெரியும். அது போல இங்க போரேறி அப்படின்னா நீ இந்த ஆன்மாக்களுடைய பாசத்தை நீக்கி வீடு பேறு தருகின்ற அந்த பெரிய போர்ல நீ தான் தலைவன். உனக்கு தருவதற்கு வேற யாரும் நெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுத்தேன். இப்படி உன் திருவடியை கண்டாலே வீடு பெறுவதற்குரிய அருமைனா திருவடிக்கு உண்டு, அதுல நீ பெரிய ஏறு. இந்த ஏறுங்கிறது இப்ப கூட சொல்ல முடியல, அவன் சிங்கம் ஏறுங்கிறோம் இப்படிலாம் சொன்னோம்னா காலமாடு சிங்கமேனு அர்த்தம் இல்ல, அதில் தலைமை உடைய வந்தார் திருவள்ளுவர். ரொம்ப அருமையா இந்த படை கொடி கூழ் அமைச்ச நட்பு அறம் ஆறும் உடையான் அரசரும் ஏறு முதல் குரல் பொறுப்பாள். அதனால் அது போல இங்க போர் ஏறி நின் பொன்னகர்வாய் நீ போந்தருளி இருள் நீக்கி உன்னுடைய கைலாயத்திலிருந்து நீ வந்து நீ போந்து இங்க இருக்கிற மக்களை எல்லாம் ஆன்மாக்களை எல்லாம் அதுக்கு இருக்கிற இருள் நீக்கி ஆனோமலம் கண்ணுமலம் என்ற மாயாமலம் இவற்றை எல்லாம் நீக்கி வாரேறு இளமின் உடையாளோடு உடன் வந்தருட. நீ வரும்போது நீ மட்டும் வர்றதில்லப்பா, உடவே அம்மா வருவாங்க. ஏன் அம்மையப்பரே உலகிற்கு அம்மையப்பர் எந்தறிய அம்மையப்பர் அப்பரிசே வந்தளிப்பர் நம்முடைய திருக்கள். அதனால பெருமான் தானும் தன் தையலுமாய் வந்துதான் எல்லா உயிர்களையும் ஆட்கொள்ளுவான், அம்மையப்பராக தான் ஆட்கொள்ளுவான். அதனால எனக்கு அந்த அந்த அடியவர்களுக்கு அதே போல அந்த வாரீரிளமின் முளையாளோடு உடன் வந்தருள. அப்படி நீ அம்மையப்பராக வந்து இவன் அவருடைய இருள் எல்லாம் நீக்க அருள் பெற்ற சீரேரடியார் அப்படி அருள் பெற்ற பெரிய நல்ல சிறந்த அடியவர்கள் எல்லாம் நின் பாதம் தேர கண்டும். இதோ கைலாயத்தை போய்கொண்டே இருக்கிறார்கள், அங்க வந்து உன்னுடைய அருள் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் பார்த்தும் கூட கண்கட்ட ஊரேரா இங்கு உடல் வேணும். ஊரேறினர் ஊரேன்னா ஊர் மாடு, ஊர் மாடுன்னா பொது மாடு, அதாவது என்ன இருக்குன்னு உரியதில்லை. அது என்ன பண்ணுவீங்க, எந்த வீட்லையும் வந்து கட்ட மாட்டாங்க, எந்த வீட்லையும் ஒன்று தீனி போட மாட்டாங்க, தண்ணி வைக்க மாட்டாங்க. பின்ன இது என்ன பண்ணும், அது அப்படி இருக்கிற மாடு கொஞ்சம் கண் இருந்ததுனாலும் எங்கேயாவது இன்னொரு மாடு புள்ள தீங்கும் போது தானும் ஒரு வாய் வச்சுருக்கீங்களாம், எங்கேயாவது தொட்டி இருந்ததுன்னா குடிக்கும் போது தானும் என்ன போய் இல்லாத போய் குடிக்கலாம் அல்லவா, கண்ணா தெரியாது ஊர் மாடு. அதனால ஏ விரட்டுற அது போய் நம்ம புள்ள தின்ன போகுதுன்னு அவன் என்ன பண்றான், தான் வீட்டு மாட்டுக்கு புள்ள போடுறானே தவிர வந்த விரட்டி விட்டுவான். அது போல தான் வச்சிருக்கிற மாட்டுக்கு பறிச்சு போட்ட தண்ணி வைப்பானே தவிர இதுக்கு ஏன் வைக்கிறான், சே விரட்டுறான். எனவே நான் விரட்டவும் படுகிறேன். சரி, விரட்டப்பட்டு எங்கேயாவது பிழைக்கலாம்னு எனக்கு கண்ணும் தெரியும். கண்கட்ட ஊரே, கண்ணுமில்லாத ஊர் மாடு மாதிரி. ஊர் மாட்டுக்கு யார் போடுவா, யார் தீனி பண்ணுவா? அதனால என்ன பண்ணுது? இப்ப கூட பாருங்க, சில மாடுகள் வந்து இந்த சினிமா படத்துல இது ஓட்டணும்னா அந்த காயத்தை திங்க கிழிச்சு திங்க. ஏன் தலையெழுத்து கழுதான் திங்கும் காயத்தை, இப்ப மாடும் திங்குது. ஏன் அது வயிறு என்ன பண்ணுது? ஏன்னா ஊரேறு ஊர் மாடு யார் போடுவார்? அதனால பாவம் அதுல இருக்கிற இந்த பசைய நோக்கியோ என்னமோ தெரியல, அப்படி வாயில படிச்சு கிழிச்சு திங்கு. அதுக்காக கண் இருக்குது, இங்கதான் சினிமா படம் ஒட்டியிருக்காங்க, அந்த காயும் தெரியுது, எனக்கு கண்ணும் தெரியுது, எதை கிழிச்சு எது திங்கிறது. இப்படி பாவம், இப்படி எல்லாம் கண்கட்ட ஊரேரா இங்கு உடல் வேணும். இப்படி இருந்து கொண்டிருக்கேன். கொடி ஏன் உயிர்தான் உலவாதேன். இப்படி இருப்பதை விட அந்த உயிர் நீங்கி போய் நான் இறந்து விடுவதே நல்லது, இறந்து விடுவதே நல்லது. உலவா காலம் தவமீதி உறுப்பும் பெருத்திங்கு உனைக்காண்பான் பல மாமுனிவர் நனிவாட பாவியே அணிப்பணி கொண்டாய். ஆனா என்னை நீ ஆட்கொண்டது ரொம்ப கருணையாக நீ ஆட்கொண்டாய். எத்தனையோ காலம் தவமீதி தன்னுடைய உறுப்பும் வெறுத்துன, உறுப்பு வெறுத்துனா தன்னுடைய தலை கைகால்லாம் வெறுத்துனா அப்படியே போய் நின்று தவத்துல தண்ணீர்ல நிக்கிறது. நீ இவ்வளவு தூரம் தண்ணீர்ல இவ்வளவு தூரம் இவ்வளவு தூரத்துல நிக்க முடியுமா? கழுத்தலைவர் நீர்ல நிக்க முடியாது. அப்படி நின்றார் ஒரு அடியவர். யார்? உருத்திரப்பட்டுக்கிறார் பார்த்தீங்களா, 63 பேர்ல ஒரு. இந்த கண்ணளவில் இப்ப தண்ணி இடுப்பளவுல எல்லாரும் நிக்கலாம், நாம கூட நிக்கலாம். நெஞ்சினாலே தகராறு தான், ஆட்டங்கானம். இந்த நெஞ்சுக்கு மேல இப்படி வந்து கழுத்தளவு தண்ணினா நிக்க முடியாது, கையை பக்க பக்கன்னு அடிக்கிட்டா தான் நிக்கலாம், கழுத்தளவு நிக்க முடியும். ஆனால் இங்க எப்படின்னு சொல்றது, அது போல பல பேர் அந்த நீர்நிலையில் இருப்பது, அப்புறம் தலைகீழ இருப்பது, மலையின் உச்சிமேல் இருந்து தவம் செய்வது, இப்படி எல்லாம் செய்வாங்க. இப்படி எல்லாம் தவம் செய்தவரெல்லாம் கூட உன்னை காண்பான் பல மாமுனிவர் அணிவார, எத்தனையோ பேர் வாடியிருக்க இந்த பாவியை நீ பணிகொண்டாய். எங்கே? திருப்பெருந்துறையில. அப்படி இருந்தும் மலமா குரம்பை இது மாய்க்க மாட்டேன். உன்னை கண்ட உடனே என்ன பண்ணும், இந்த உடம்புச்சு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த உடம்பை நான் வெறுத்து இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் மணியே உனை காண்பான் அளவானுக்கு மண்டிலேன், உன்னை காணணும் காணணும் துடிக்கணும், அதுவும் இல்லை. இப்படி நான் இருக்கிற நான் என் கொண்டழுகேன் எம்மானி, நான் எப்படி பிழைப்பேன்பா, எப்படி நான் செய்வேன்ங்கிற இன்னும் ஒரே ஒரு பாட்டு 55 படிக்கிறேன். மானே நோய்க்கு உங்கையால் பங்க வந்து இங்கு ஆட்கொண்ட தேனே, மானே நோய்க்கு உங்கையால் பங்கா. மான் போன்ற நோக்கியுடைய அம்மா, அந்த அம்மையை இறப்பாகத்தில் கொண்டிருக்கிறோம். நீ அம்மையோடு வந்து இங்க ஆட்கொண்ட தேனி அமுதே கரும்பின் தெளிவே, இதெல்லாம் பொருள் விளங்குது. சிவனே அவருடைய பெயர், தென் தில்லை கோணே நம்முடைய தில்லையில், உந்தன் திருப்புக்கு திருக்குறிப்பு கூடுவார் நின் கடல் கூட ஊனார் புழுக்கூடு இது காத்திங்கு இருப்பதானே உடையானேன். திருக்குறிப்பின் வழி நிற்பவர்கள் எல்லாம் உன்னுடைய திருவடியை சேர்ந்து விடுகிறார்கள். ஆனா நான் மட்டும் எப்படி இருக்கிறேன், ஊனார் புழுக்கூடு. இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, ஊன் தசையோடு கூடியது, அதோடு கூட புழு உள்ளே பல கிருமிகள் எல்லாம் இருக்குது அல்லவா. அதோடு இருக்கின்ற இந்த உடம்பை நான் காத்துக்கொண்டு இங்கேயே இருக்கிறேனே பெருமானி. ஆனா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, உடையான் நீ, என்னை அடிமையாக உடையவன் நீதான், உன்னிடத்துல சொல்லாம வேற ஆற்ற சொல்லுவோம்ப்பா என்று சொல்லி தான் அந்த பிரிவினை அதான் சொல்றேன். சொன்ன பாருங்க, ஒரு பக்கம் பிரிவாற்றாமை, இன்னொரு பக்கம் நன்றி உறவு, இது ரெண்டுதான் திருவாசகம்னு சொல்லுவோம். திருவாசகத்துல ஐயா நீங்க நமச்சிவாய வாழ்கள இருந்து அச்சோப்பதியம் வரைக்கும் என்ன கூறப்படுகிறது என்றால், ஒன்று அவர் தான் பிரிந்திருக்கின்ற அந்த ஆற்றாமை, அல்லது இவ்வளவு எளிய என்னை அவ்வளவு உயர்ந்த நீ ஆட்கொண்டு விட்டாயே என்று நன்றி உணர்வு, இந்த ரெண்டும் தான் அப்படியே முழுக்க முழுக்க. அதுல இதெல்லாம் பிரிவார்த்தாமை, இந்த பிரிவார்த்தாமை. ஆனா இதுக்கு போய் என்ன தலைப்பு கொடுத்திருக்குது, அனுபவ சுத்திங்கிறது. அல்ல, அனுபவ சுத்தி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், இவர் பிரிவார்த்தாமையால் வருந்துகிறார், ஆனா அனுபவ சுத்தின்னு தெரியும். அவன் இந்த பிரிவினாலே, பிரிவுக்கு ஆற்றாமையினாலே என்ன தெரியுதுன்னு கேட்டா, அப்ப பிரிந்திருப்பதனால இவ்வளவு கடிதப்படுறேன். ஆனா அதே நான் உன்னை கூடியிருந்தா என்னுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? அப்படி எல்லாம் இருக்க வேண்டிய அனுபவத்தை விட்டு இப்படி நான் தெரிந்திருக்கிறேனே என்று சொல்வதனால இது அனுபவ சுத்தி ஆயிட்டுன்னு சொல்லணும். இல்லைன்னா நேரடியா அதுக்கு தலைப்பு கொடுத்தா பிரிவாற்றாமை தான். நேரடியா இந்த மாதிரி இப்படி எல்லாம் நான் பிரிந்திருக்கிறேன், ஆனால் உன்னோட சேர்ந்திருந்தா எவ்வளவோ இன்னும் அனுபவித்திருக்க முடியுமே, அதை விட்டு இப்படி இருக்கிறேனே என்று சொல்வதனால் இது அனுபவ சுத்தின்னு சொல்லி வைக்கணும். இல்லையான போய் அதனால்தான் இந்த தலைப்புகள் எல்லாம் சாமி தந்ததல்ல, யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க, அதை ஓரளவு நம்ம ஒட்டி சொல்லிட்டுறோம் சொல்லிட்டுறோம். அதே போல திருமந்திரத்துல பல வேலை செய்யணும். திருமந்திரத்திலையும் திருமந்திரத்துல இப்ப இருக்கிற தலைப்புகள் அங்கேயும் இப்படித்தான், அங்கேயும் இப்படித்தான். அதே போல 11 திருமுறையில பல இது கோப பிரசாதம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னது கோப பிரசாதம்னு பட்டணக்கார் பாடினது தலைப்பு போட்டிருக்காங்க, யாரும் யாரோ ஒன்று போட்டிருக்காங்க, அதெல்லாம் சத்தியம் அவர் போடலை, இந்த படித்தவன் பாட்டை கட்டுத்தானு போட்டிருக்கு. ஆனால் போட்டிருக்காருன்னா சரிதான், வடமொழி ரெண்டும். கோபப்பிரசாதம்னா ஐயா பிரசாதம்னா இதை புளியோதரையை பார்த்துருக்குறோம், சக்கர பொங்கல் பார்த்துருக்கோம். கோபப்பிரசாதம்னு அது என்னது? கோபமாகிய பிரசாதம். கோபமும் பிரசாதமும், கோபம்னா என்ன? மார்க்கண்டேயருக்காக இவரை யமனை அழித்தது கோபம், திரிபுரம் எரித்தது கோபம், காமனை எரித்தது கோபம். ஆனா அதுவே பிரசாதம். என்ன பிரசாதம்? மரக்கருணை. மரக்கருணை அப்ப கோபம்ங்கிறது மரக்கருணை, பிரசாதம்ங்கிறது அறக்கருணை. அது அப்படி நீங்க தமிழ் படுத்தீங்கன்னா என்ன பண்ணலாம் கேட்டா, அறக்கருணையும் மரக்கருணையும் என்று தலைப்பு கொள்ளலாம். இதுவரைக்கும் 11 திருமுறையில் எந்த திருமுறையில் இந்த மாதிரி எழுதவே இல்லைதான் பதிப்பிக்கணும் அப்படின்லாம். ஆமா ஆமா, கோப பிரசாதம் என்றதுக்கு அதையே போடுங்க, ஏன்னா பழைய பதிப்பில் இருக்கிறத மாத்த வேணாம். கீழே என்ன பண்ணும்? அறக்கருணையும் மரக்கருணையும் என்று போட்டு பதிப்பிக்கலாமே, பதிப்பிக்கலாமே. இன்னும் கொஞ்சம் வழங்குமே. அதே போல 11 திருமுறையில காரைக்கால் அம்மையார் பாடிய பதியங்கள்ல முதல் என்ன போட்டிருக்கு? திருவிரல் அற்புத திருவந்தாதியும் இது கோப பிரசாதம் போட்டிருக்கு. பிறகுதான் அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை போட்டிருக்கு. ஆனா அவர் பாடிய முறை என்ன? முதல் பாடினது அற்புத திருவந்தாதி திருவிரட்டை மணிமாலை, கைலாயம் போயிட்டு வந்து பாடின பிறகுதான் கோப பிரசாதம். வரலாற்று முறையில இல்லை, ஏதோ போட்டிருக்கு. ஆனா சேரமான் பெருமாள் பாடினது வரலாற்று முறையில போடப்பட்டிருக்கு. முதல்ல பொன்வண்ண திருந்தாதி அதான் பாடினார், அப்புறம் திருவாரூர் போனார் பாடினார், அப்புறம் கைலாயம் போனார் குலாம், அது அப்படியே இருக்கு. அப்ப ஒருவருக்கு வரலாற்று முறைப்படி இருக்கு, காரைக்கால் அம்மையாருக்கு வரலாற்று முறை மேல இல்லை. இதெல்லாம் யாருதான் தொகுத்தாங்களோ தெரியல. 11 திருமுறையார் நான் என்ன சொல்ல, ஒரு அடிக்குறிப்பாவது போடலான்னு. காரைக்கால் அம்மையாருடைய அந்த 4 பாடல்களும் வரலாற்று முறையில் அமையவில்லை, காரணம் தெரிஞ்சது. ஆனால் சேரமான் பெருமாளாயனருடைய அந்த பாடல்கள் வரலாற்று முறையில் அமைந்துள்ளது என்று ஒரு குறிப்பாவது போடுங்களேன். போட்டேன், அதை 400 பேர் படிக்கிறாள், சைபர்லாம் அடிச்சிருங்க, 4 ஆன்மாவாவது அதை படிக்கணும். ஓ, இப்படிப்பட்ட அமைப்பில் அந்த 11 திருமுறை தொகுக்கப்பட்டிருக்கிறதா என்று நினைக்கிறீ என்பது ஆசை திருவருள். ஆகவே இந்த அளவிலே நாம் இந்த முறையில் ஒரு 15 பாடல்களை நாம் எண்ணியிருக்கிறோம் என்று சொல்லி
2: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட்டின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
3: திருச்சிற்றம்பலம்.

மரக்கழுமாமே. எல்லாம் உள்ள திருவையாறு அகலாத சம்பர் ஜோதி அருள்மிகு ஐயாரப்ப பெருமானினுடைய திருவடிகளை தலைமேற்கொண்டு மனம் மொழி மெய்களால் வணங்குகிறேன். இந்நிகழ்ச்சியை தம்மை முழுமையாக இணைத்துக் கொண்டு திருமந்திர ஞானத்தை பரிய கொண்டிருக்கின்றோம் அனைத்து அன்பர்களையும் வணங்கி மகிழ்கின்றேன். நேற்றைய தினத்தில் சிவசித்தர் திருமூலர் திருமந்திரத்தில் நான்காம் தந்திரத்தில் அருளியுள்ள செய்திகளை வானியல், மருத்துவம், சிவயோகம் என்ற மூன்றினையும் அண்டபிண்டத்தோடு தொடர்புபடுத்தி சிறிது சிந்தித்தோம். யோகக்கலைக்கு மந்திரமும் தந்திரமும் தேவை எனப்பட்டதால் அந்த தந்திரமானது சிறிது சிந்திக்கப்பட்டது. இன்றைக்கு ஐந்தாம் தந்திரத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை இறைவன் உணர்த்திய வண்ணம் இன்று சிந்திப்போம். நம்முடைய நாடு அருளாளர்கள் அவதரித்த நாடு. சித்தர்களும் யோகிகளும் அதிகமாக அவதரித்த நாடு நம்ம நாடு. அருளாளர்கள் ஒவ்வொருவரும் தான் அடைந்த அனுபவங்களை தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஒரு கடற்கரை, ஒரு கடற்கரையில் ஒரு ஞானி நின்று பார்த்தால் அவருக்கு எந்த அளவிற்கு அது தெரியுமோ அது முழுமையாக தெரியும். வேறொரு அருளாளர் வேறொரு கடற்கரையில் நின்று பார்க்கின்ற பொழுது அவருக்கு கண்ணின் கண்ணுக்கு எட்டிய தூரம் எது புலப்படுகிறதோ அது அவருக்கு புரியும். இது போன்று ஒவ்வொரு அருளாளர்களும் ஒவ்வொரு கடற்கரையில் நின்று தான் அடைந்த அனுபவங்களை உணர்ந்த விதமாகத்தான் தங்களுடைய நூல்களிலே பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக அனுபவம் கிடைக்கும் என்று நம்மளால் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கும் அனுபவம் ஒவ்வொருவருக்கும் வேறு மாதிரியாகத்தான் இருக்கும். திருஞான சம்பந்தருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு கிடைத்த அனுபவம் வேறு, நாவுக்கரசு பெருமானுக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அதே போன்று திருமந்திரத்தை அருளி செய்த திருமூலர் தேவருக்கு கிடைத்த அனுபவம் வேறு, அருணகிரிநாதருக்கு கிடைத்த அனுபவம் வேறு. அவரவர்களுடைய அனுபவத்தை தான் அந்த நூலிலே பார்க்க முடியும். அதே போன்றுதான் நம் இந்த திருமந்திரத்தில் திருமூலர் தான் அடைந்த அனுபவங்களை எல்லாம் இந்த நூலிலே பதிவு செய்திருக்கின்றார். பொதுவாக மூன்று ஒளிகள் உண்டு, there are three lights அப்படிம்பாங்க. ஒன்று விளக்கொளி, அதாவது இந்த லைட் விளக்குலேருந்து கிடைக்கக்கூடிய விளக்கொளிம்பாங்க. ரெண்டாவது விண்ணொளி. விண்ணொளி என்னென்ன நட்சத்திரங்களிலிருந்து கிடைப்பவை. மூன்றாவது அறிவொளி, நமக்கு கிடைக்கக்கூடிய நாலெட்ஜ். அதுக்கு சில லைட் தான் அறிவொளின்னு சொல்லுவாங்க. அது
நம்ம கிடைக்கின்ற அறிவு அது பிரகாசம் அடைவதற்கு நாம் மூன்று வகையாக அதை தேர்வு செய்ய வேண்டும். ஒன்று நூலறிவு, அந்த நாம் படிக்கின்ற நூல்கள், அது விஞ்ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, ஞான நூல்களாக இருந்தாலும் சரி, அது நாம் அதாவது நூலளவே ஆகுமாம் தாம் பெற்ற கல்வியினர் ஔவையார். அதுபோல நம்ம நூலறிவு, இந்த நூலறிவை வைத்துக் கொண்டு வாளறிவினை அடைய முடியாது. இது இன்ஸ்ட்ருமெண்டல் நாலெட்ஜ். இரண்டாவது சிற்றறிவு என்று சொல்லக்கூடிய இந்த உயிருக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவு, அது சிற்றறிவுன்னு சொல்றது, லிமிட்டட் நாலெட்ஜ். அது இறைவன் அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவு. மூன்றாக கிடைக்கக்கூடிய ஒரு அறிவு உண்டு, அது குருவோரால் கிடைக்கக்கூடிய அறிவு. அதாவது குருநாதர் உணர்த்த, ஆசானினுடைய அருளினால் அறிவு விளக்கம் பெறுதல், இது மூன்றாவது வகையான ஸ்டேஜ். இப்போ இந்த இறைவனால் அதாவது குருவால் உணர்த்தப்படுகின்ற அறிவு விளக்கத்துடன் தான் பெற்ற அந்த நூலறிவும் உயிரினுடைய இயற்கை அறிவும் அதில் சேர வேண்டும். அப்படி சேர்ந்தால் அது ஒரு அறிவு நிலையை காட்டும், அது அறிவு ஒளின்னு சொல்லலாம். அப்ப உண்மை அறிவு ஒளி என்பது வேறு. அப்ப உண்மை அறிவு ஒளி என்பது இறைவனால் வழங்கப்பட வேண்டும். இதுதான் பதிஞானம்னு சொல்றது சைவ சித்தாந்தத்தில். இன்னைக்கு இந்த ஐந்தாம் தந்திரத்திலே வாதுல ஆகமம் என்ற ஒரு தலைப்பில் நாம் பேசுகின்றோம். இதில் 154 பாடல்கள் இருக்கின்றன. இதில் பதிஞானம் என்ற ஒன்று உண்டு. இந்த பதிஞானம் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்படும் ஞானம். அந்த பதிஞானத்தை கொண்டுதான் நாம் பதியை பார்க்க வேண்டும். அது சூரியனுடைய கதிர்களை கொண்டு சூரியனை பார்ப்பது போல. அப்ப நம்ம கிடைக்கக்கூடிய அருள் அனுபவங்கள் எல்லாம் இறைவனால் வழங்கப்பட வேண்டும். நம்முடைய சிற்றறிவை கொண்டு இறைவனுடைய பெருமைகளை அளக்க முடியாது, இறைவனுடைய அனுபவங்களையும் நாம் பெற முடியாது. அப்ப இறைவனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்க வேண்டும். இறைவன் அளிக்க வழங்க நாம் என்னென்ன கிடைக்க வேண்டும், நமக்கு என்னென்ன கிடைக்க வேண்டும். ஒரு பாடல்ல திருமூலர் பதிவு செய்கிறார். இப்போ சித்திகள் எட்டும் அப்படின்னு, சித்திகள் எட்டோடும், சித்திகள் எட்டும். அப்ப சித்திகள் என்று சொன்னாலே சித்தர்கள் அடையக்கூடிய அட்டமா சித்திகள், எல்லகிமா மகிமா கரிமா இது போன்ற எட்டு விதமான சித்திகள். அது இறைவனால் நமக்கு கிடைக்க வேண்டும். சித்தர்கள் எல்லோருமே இறைவனை வழிபட்டவர்கள்தான். சித்திகள் எட்டோடும் தின் சிவமாக்கிய சுத்தியும், சிவமாக்கிய அதாவது சீவன் சிவனாக வேண்டும். அப்ப சிவனாக வேண்டும் என்று சொன்னால் சிவத்தன்மை அடைய வேண்டும். சீவன் சிவமாகக்கூடிய சிவமாம் தன்மை அடையக்கூடிய சுத்த நிலை. அப்போ அந்த உயிரிடக்கூடிய
ஆன்மாவில் இருக்கக்கூடிய அந்த ஆணவழுக்கு நீங்கி ஆன்மா சுத்தமாக இருக்கக்கூடிய நிலை. அது பேர் சுத்தின்னு பேர். சிவமாக்கிய சுத்தி, நம்முடைய திருவாசகத்துல சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவை அப்படின்னு மாணிக்க வாசகர் அருள்கின்றார். சிவம் ஆக்குதல், சிவமாக்கி என்னை ஆண்ட என்றால் இந்த சீவன் சிவமாம் தன்மையை அடையும் நிலை. அதற்கும் இறைவனுடைய கருணை வேண்டும். என் சுத்தி தூய்மை, அது என் சுத்தி தூய்மை என்று சொன்னால் ஒரு ஸ்டேஜ், ஒரு ரெண்டு வகையான ஸ்டேஜ். இப்ப இறைவன் நமக்கு ஐந்து தொழில்களை ஆற்றுகின்றான் என்று சொல்லுவோம். அதாவது படைத்தல், காத்தல், ஒடுக்குதல் என்ற மூன்றும் இந்த உடம்புக்காக செய்கிறான். மறைத்தலையும் அருளுதலையும் உயிருக்காக அவன் செய்கிறான். அப்ப மறைத்தல் என்பது திரோதான சக்தி என்று பெயர். நம்மை பக்குவப்படுத்துகிறான், அதுதான் மறைத்தல். உலகத்தை காட்டி சிவத்தை மறைத்தல். ஏன் நம்முடைய திருவாசகத்திலே பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் மாறியனே, பாரித்தல் அப்படின்னா பக்குவப்படுத்துதல், வளர்த்தல், பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளையம் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய், மாணிக்க வாசகர். அப்ப அந்த திரோதான சக்தி, அது மறைக்கும் சக்தி, நம்மை எல்லாம் பரிபக்குவப்படுத்துகின்ற ஒரு சக்தி. அந்த சக்தி அருட்சக்தியாக மாறுகின்ற நிலை, அதுதான் தூய்மைப்படுத்துகின்ற நிலை. அதே திரோதான சக்தி பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு அருட்சக்தியாக நமக்கு உள்ளே அனுபவத்தை கொடுக்கும் நிலை, இது பக்குவ நிலைன்னு பேர். அந்த பக்குவ நிலைக்கு பிறகுதான் நம்மளை இறைவன் குருநாதராக வருகின்ற நிலை. இறைவினை ஓப்பு மலபெரிய பாகம் சத்தினி பாகம் என்று அதை நாம் சைவ சித்தாந்த சாத்திரத்திலே நாம் சொல்லுவோம். ஒரு காய் புளிக்கிறது என்று சொன்னால் அது பழத்தில் இனிக்கும். அப்ப புளிப்பு சுவையே இனிப்பு சுவையாக மாறும். வெளியில் இருந்து வருவது அல்ல. ஒரு புளிப்பு சுவை இனிப்பு சுவையாக மாறுவது போல திரோதான சக்தியே பக்குவப்பட்ட பிறகு அருட்சக்தியாக நமக்கு வழங்கும். அதுதான் நம்முடைய எண் சுத்தி தூய்மை. அப்ப இறைவனுடைய அருள் அங்கே நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப யோகத்து சக்திங்கிறார் ஒரு இடத்துல. யோகத்து சக்தி, யோகம் அப்படின்னா இறைவனோடு இணைதல். அப்ப சித்தர் நிலை யோக நிலை. அந்த நிலையில் பல்வகையான சித்திகள் நம்ம கைகூடும். எண்ணன் சித்தி, எட்டு எட்டு எட்டு அறுபத்தி நான்கு வகையான சித்திகளை சித்தர்கள் அடைகிறார்கள். அந்த சித்தர்கள் அடைகின்ற பொழுது அவர்களுக்கும் உலக மயக்கம் ஏற்பட்டுவிட வாய்ப்பு உண்டு. அதிலிருந்து அவர்கள் மாறி ஞான நிலைக்கு வர வேண்டும். அது சித்தர்களை விட ஞானிகள் ஒருபடி மேல்தான். அப்ப சித்தர்கள் உண்மை ஞானம் பெற வேண்டும். அப்பொழுது அங்கே இறைவனுடைய உதவி தேவைப்படுகிறது. மந்திர சாதக போதம், மந்திரம். மந்திரம் என்று சொன்னாலே சைவத்தை பொறுத்தவரை ஸ்ரீபஞ்சாட்சரம். ஸ்ரீபஞ்சாட்சரம் என்றால் திருவைந்தெழுத்து, சிவாய நம.
இந்த சிவாய நம என்ற மந்திரத்தை உள்ளத்தில் கணித்து மனதால் எண்ணி சாதிக்க வேண்டும். அதன் வழியாக ஞானத்தினுடைய பயனை பெற வேண்டும். அதுதான் மந்திர சாதக போதமும். அப்புறம் பக்தி. பக்திங்கிறது அன்பு. அன்பும் பக்தியும் ஒரே பொருளை தரக்கூடிய இருவேறு சொற்கள். இறைவன்பால் உருகக்கூடிய அன்பு, அதுதான் அன்புன்னு. அன்பு என்று சொன்னாலே நாம் கண்ணப்பரை நினைக்க வேண்டும். ஆனா ஆறு நாளில் அவர் முக்தி அடைந்தவர் அவர் ஒருவர் தான். கண்ணப்பர் வாழ்ந்த காலத்திற்கு முன்பும் சரி, கண்ணப்பர் காலத்திற்கு பின்பும் சரி, கண்ணப்பரை போல உயிர் இருக்கின்ற பொழுதே கண்களை கொடுத்தவர்கள் யார், இறைவனுக்கு கண்களை கொடுத்தவர்கள் யார், இன்று வரை யாரும் இல்லை. அதான் கண்ணப்பன் ஒப்போதோர் அன்பின்மை கண்டபின். மாணிக்கவாசகர் கண்ணப்பருடைய அன்பை நாம் ஒப்பிடுகின்ற பொழுது என்னுடைய அன்பு எம்மாத்திரம் என்கின்ற சாயுச்சிய நிலை அடைந்த மாணிக்கவாசகர். உலகத்தில் ஒரு நூல் உண்டு இறைவனோடு நம்மை சேர்ப்பிப்பதற்கு, கையை பிடிச்சு அழைச்சிட்டு போயிடும். அந்த நூல் நமக்கு திருவாசகம். அதை அருளிய மாணிக்கவாசகர் கண்ணப்பருடைய அன்பை

சிற்றறிவினால் ஆராய்ச்சறிவினால் இவற்றையெல்லாம் அடைய முடியாது. இந்த சமயத்தின் கொள்கை அது சாத்திரம். சைவ சமயத்தினுடைய கொள்கை சைவ சித்தாந்த சாத்திரம். இந்த சாத்திரத்திலே இறைவனை அடைவதற்கு நான்கு வகையான வழிகள் சொல்லப்பட்டுள்ளன. நான்கு வகையான வழிகள். ஒன்று சரியை வழி, இரண்டாவது கிரியை வழி, மூன்றாவது யோக வழி, நான்காவதாக உள்ளது ஞான வழி. இது நான் படிநிலைகள் நம்ம சொல்றது. வீடு பேறு என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு ஞானம்தான் நேர்வாயில். அப்படி அடைவதற்கு இந்த நான்கு படிநிலைகள் நமக்கு தேவை. அப்பொழுது சரியை என்றால் என்ன? சரியைனா சரீரத்தால் தொண்டு செய்தல், பக்தர்களுடன் நிலை. இங்க திருமந்திரம் நான்காம் தந்திரத்தில் பக்தர்கள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் என்று திருமூலர் பதிவு செய்துள்ளார். நாடும் நகரமும் நற்றிரு கோயிலும் தேடி திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின். பாடணுங்கிற அருணகிரிநாதர் நம்முடைய பாடலிலே அது பாடக்கூடிய பணியை கேட்கின்றார். பாடும் பணியே பணியாய் அருள்வாய். அப்ப இறைவனை புகழ்ந்து பாட வேண்டும். இப்ப திருமூல சொல்லுகின்றார், சிவபெருமான் என்று பாடுமின். நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு, 12 திருமுறைகளையும் பாடலாம். திருமந்திரம் வந்து சாத்திரமாகவும் இருக்கும், தோத்திரமாகவும் இருக்கும். சைவத்தில் பஞ்சமே இல்லை, அவ்வளோ பாடல் இருக்கின்றன. பாடி பணிமின், இறைவனை பாடுறது மட்டும் இல்லாம இறைவனை வணங்க வேண்டும். பாடி பணிதல், ஆனால் தலையே நீ வணங்காய், தலையை வணங்கும். வணங்க தலை வைத்துங்கிறார், வணங்க தலை, தலை வணங்கணும். அப்ப பாடுமின், பாடி பணிமின், பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. இப்ப யாரெல்லாம் இறைவனை பாடி மகிழ்கிறார்களோ, திருக்கோயில் சென்று பாடுகிறார்களோ, அந்த தலை யாத்திரையெல்லாம் போட்டு போவாங்க, திருத்தலை யாத்திரை போட்டு அமர் கோயிலுக்கு சென்று பாடணும், பாடி பணியணும், வணங்கணும். அப்படிப்பட்ட அருள் உள்ளம் கொண்ட அடியார்களுக்கு இறைவன் அவர்களுடைய நெஞ்சத்தில் நெஞ்ச தாமரையில் வீட்டிருப்பான். கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே. அப்ப அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் அமர்வான். இது சரிகை நெறி ஆரம்ப நிலை. நம்முடைய தவராஜ சிங்கம் தாய்மான சாமி சொல்லுவாங்க, மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையார் தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல சர்க்குருவும் வாய்ப்பும் பராபரமே. இப்ப சர்க்குரு கிடைக்கணும், இப்ப நமக்கு தானே குரு நெறி தானே நம்ம நெறி. அப்ப குரு கிடைக்கணும் அப்படின்னா மூர்த்தி தலம் தீர்த்த முறையாக தொடங்க வேண்டும். அப்ப திருக்கோயில் வழிபாடு தேவை. தேடி சென்று திருந்தடி ஏத்துமின், இது அப்பர் சுவாமிகளுடைய அருள் வாக்கு. தேடி போங்கப்பாங்க. திருஞான சம்பந்தர்,

0: அண்ணாபுர சுவாமிகள், சுந்தரமதி சுவாமிகள் எல்லாருமே திருத்தல யாத்திரை செய்தவர்கள். ஒவ்வொரு கோவிலும் பாடியிருக்காங்க. இந்த மூவரால் பாடல் பெற்ற திருத்தலங்கள் மொத்தம் 276. மாணிக்க வாசகருடைய பாடல் பெற்ற தலங்கள் வேறு. அப்போ அப்பர் சுவாமிகள் தேடி சென்று திருந்தடி ஏத்துமின் நாடி வந்து அவர் நம்மையும் ஆட்கொள்வார். நாம் தேடி போனா அவர் வருவார் அப்படின்னு பெரிய புராணத்துல நிறைய பார்க்கலாம். அடியவர்களுக்கு இறைவன் எப்படியெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கறது நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். அதான் ஒரு பாடல்ல சொல்றாங்க, திருக்கோயில் இல்லாத ஊரும், திருக்கோயில் இல்லாத ஊர், அது திரு இல், அது திரு இல்லங்கிறார். திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும், திருவெந்நீர் அணியாத திருவில் ஊரும். அந்த ஊருன்னா கோவில் இருக்கணும், அது எல்லாரும் திருநீர் அணிஞ்சிருக்கணும், பக்தியா இருக்கணும். பருக்கோடி பக்திமயிர் பாடா ஊரும், பாடிக்கிட்டு இருக்கணும், அடியாடிட்டு இருக்கணும். பாங்கினோடு பலதலிகள் இல்லா ஓரும், தலினா இடம். விருப்போடு வெண்சங்கம் ஊதா ஓரும், விதானமும் வெண்கொடியும் இல்லா ஓரும், அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஓரும். காலை பூஜை பண்ணிட்டு தான் சாப்பிடணும். சிவபூஜை பண்ணா சிவபூஜை பண்ணணும், இல்ல திருக்கோவில் இருந்ததுன்னா திருக்கோவிலுக்கு போய் வழிபாடு செய்து விட்டு வந்து அதுக்கப்புறம் காலை உணவு சாப்பிடணும். அரும்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஓரும், அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேங்கிற. அப்ப இந்த கோயில்னா ஊர் இருக்கணும், ஊருன்னா பக்தர்கள் இருக்கணும், பக்தர்னா பக்த நிலையில இருக்கணும். அவர்கள் திருநீர் பூசணும், கோவிலுக்கு போகணும், பூஜை செய்யணும், அதுக்கப்புறம் அவருடைய வழக்கமான அவர்களுடைய பணியை தொடரணும். இதெல்லாம் அவருடைய முறையா சொல்றாங்க. அப்ப இந்த தான் ஊருங்கிறது. இப்ப இந்த சரியை நெறி அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த சரியையில சிவபெருமானுடைய உருவத்திருமேனியை மட்டும் உணர்ந்து புறத்தால் வழிபடக்கூடிய ஒரு நிலை, இது சரியை. அது தொண்டு செய்யணும், திருக்கோயில நம்ம வந்து தொண்டு செய்யணும். அது தொண்டு செய்யறது கூட சொல்லுவாங்க, இந்த டூ எப்படி வளைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். தொண்டு இந்த டூ எப்படி வளையுதோ அதை மாதிரி தான் வளைந்து சிவத்தொண்டு செய்யணும். அதுபோல் தொண்டு அங்க ஆணவம் இருக்கக்கூடாது, ஆணவம் இல்லாமல் தொண்டு செய்யணும். இது நம்முடைய அப்பர் சுவாமிகள் ஒரு சரியை தொண்டுக்காகவே ஒரு பாடலை பாடியிருக்கேன். நிலை பெறுமாறு எண்ணுதியில், நீ இந்த உலகத்தில் நிலையாக நிலைத்த புகழோடு இருக்க வேண்டுமானால், நிலை பெறுமாறு இன்னுதியில் நெஞ்சே நீ வா. என்ன செய்யணுமா? நித்தலும் எம்பிரானுடைய கோவில் பூக்கு, தினசரி கோவில் வழிபாடு, இப்பெல்லாம் மாத வழிபாடு, வார வழிபாடு இப்படி இருக்கிறாங்க. அது தினசரி கோவிலுக்கு போகணுங்கிறார். காலை கடமைகள் அதுவும் ஒன்று, கோவிலுக்கு போறது நித்திய கடமையில வந்துடணும். நித்தலும் எம்பிரானுடைய கோவில் புக்கு புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு, கோவில் வாசப்படி எல்லாம் அப்படியே பெருக்கணும், தண்ணி தெளிச்சு தொடக்கணும். அப்படியே புலருவதன் முன், விடியற் காலையில புலருவதன் முன் அழகிட்டு மெழுக்கும் விட்டு, பூமாலை புனைந்தேத்தி புகழ்ந்து பாடி, தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி, சங்கரா ஜெய போற்றி போற்றி என்றும், அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும், ஆரூரா என்றென்றே அலறான் இல்லே. அப்ப திருக்கோயில் வழிபாடு முக்கியம், திரு தொண்டு முக்கியம், தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடிங்கிறாரு பாருங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது பக்தருடைய நிலை. அப்ப அந்த சரியை தொண்டு நாம் செய்ய வேண்டும், இது ஆரம்பம் நிலை. அடுத்த இரண்டாவது படி அது கிரியை. கிரியை என்று சொன்னால் உடலாலும் உள்ளத்தாலும் செய்யும் தொண்டு. உடலாலும் செய்யணும், உள்ளத்தாலும் செய்யணும், அது விவரி கிரியைன்னு. நந்தவனம் செல்ல வேண்டும், பூ பறித்து, பூ பறிக்கிற வரைக்கும் தான் சரியா, அந்த பூ பறித்த பூவை இறைவன் மேல் சாற்றி வழிபடுதல் கிரியை. அதுல நம்ம இறைவனுக்கு வந்து இந்த கிரியை தொண்டுல விசேஷமா சொல்லுவது என்னன்னு கேட்டா திருக்கோயில் கட்டுதல், அதுவும் கிரியை தான். நல்ல சொற்பொழிவுகளை எல்லாம் ஏற்பாடு செய்தல், அதுவும் கிரியில தான் வரும். அதாவது இந்த விதிப்படி விசேஷ தீட்சை பெற்று ஆத்மார்த்த பூஜை சிவ பூஜையை வீட்டில் செய்தல், அதுவும் கிரியை தான். அப்ப இரண்டாவது நிலையில பார்க்கும்போது சிவபெருமானது அரு உருவ திருமேனியாகிய சிவலிங்கத்தின் மீது சிவலிங்கத்தினுடைய பெருமையை உணர்ந்து சிறப்பினை உணர்ந்து அந்த பெருமானை மனமொழி மெய்களால் அகத்திலும் புறத்திலும் வழிபாடு செய்யக்கூடிய நிலை, இதுக்கு பேர் கிரியை. கொஞ்சம் பக்குவம் ஆகிடும், சரியை விட கிரியை கொஞ்சம் உயர்வு. அப்படி சிவபூஜை செய்பவர்களுக்கு என்ன பயன்? இது திருமந்திரம் ஐந்தாம் தந்திரம். தத்தும் வினை கடல் சாராது. சிவபூஜை செய்பவர்களுக்கு வினை தாக்காது. ஏன்னா சிவபூஜையில நான்கு வகையான நிலைகளும் உண்டு. சரியை நிலை, கிரியை நிலை, யோக நிலை, ஞான நிலை என்ற நான்கு நிலைகளிலும் சிவபூஜை செய்ய முடியும். தன்னை மறந்து செய்யக்கூடிய பூஜை அது. விசேஷ தீட்சை பெற வேண்டும் குருமார்களிடம் சொல்ல வேண்டும். அப்ப நம்முடைய வினை பயனை கடப்பதற்கு, வினை பயன் நம்மை சாராமல் இருப்பதற்கு சிவபூஜை அவசியம். அந்த சிவபூஜையில ஒரு திருஞான சம்பந்தருடைய பாடல், திருச்சிக்கும் பக்கத்துல நெடுங்கலம் என்ற ஊர், நெடுங்கலம் நாதரிகரையனுடைய பெயர். அந்த ஒரு பதிகத்தில் இந்த ஒரு செய்தியை சொல்லுகின்ற, இறைவனை வழிபட்டால் என்ன பயன் என்று. இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது பூ போட்டு வழிபடுதல், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத, என்னடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்று உதைத்த பொன்னடியே, பரவி நாளும் பூவோடு நீர் சுமக்கும், தினந்தோறும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. நாளும் பூவோடு நீர் சுமக்கும், அப்ப தினசரி தினந்தோறும் நாள்தோறும் நாம் இறை வழிபாடு செய்ய வேண்டும், பூ போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். அதான் அப்பர் பெருமான் பாடுவார், போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன். இந்த போதுங்கிறது என்னன்னா மலர்ந்தும் மலராத நிலை. இந்த அரும்பு, அதுக்கப்புறம் இந்த மலர் வந்துடும், அரும்புக்கும் மலருக்கும் நடுவுல போது அப்படி விரிஞ்சுக்கிட்டே வரும், முழுசா விரியாது. அது வந்து அரும்பா இருக்கும்போது வாசனை வெளில வராது, விரிஞ்சிட்டோம்னா வாசனை வெளில போயிடும். அப்ப வாசனை உள்ள இருந்துகிட்டு இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும், அதான் போதுன்னு பேரு. போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர் பின் புகுவேன், திருவையாற்றில் அப்பர் பெருமானுடைய பாடம். அப்ப இதெல்லாம் வந்து இறைவனை வழிபாடு செய்கின்ற முறை, இதெல்லாம் கிரியில வரும்.
1: ஓம் சிவாய நம. சைவம்.org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திரு ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நேபாளத்துக்கு முன் 100 மைல் வந்துட்டாலே நமக்கு கூட எல்லாம் அடங்கி போன இதெல்லாம் போட்டு சட்டையெல்லாம் எல்லாமே அருமையா இருந்தாலும் காசி கேக்குலாம் இப்படி எல்லாம் இருக்கிறது. அது மாதிரி ரொம்ப தொலைவான இடங்கள் சென்று வருந்து போனோம்னா அப்படிலாம் இருக்கும். அது போல இவருக்கு இந்த மாதிரி எல்லாம் அனுபவமே இவரும் திருவாரூர் பெருமானை ஆண்டு அனுபவிச்ச பெருமான். அதனால் அந்த அந்த நோக்கு ஒன்றால் நன்று திரு நோக்கு ஒன்றால் ஆறக்கண்டு இன்புற்றார். திருவாரூரின் எல்லையை மிச்சுடனேயே அவருக்கு இந்த மகிழ்ச்சி வந்துதான். நின்று நிலமிசை வீழ்ந்து எங்கே திருவாரூர் எல்லையிலேயே நெடுது உயர்த்து நேர் இறஞ்சி பண்தொண்ட திருவாரூர் எப்ப போனார்னர் பயங்கும் மாலையில் புகுந்து. இதே திருவாரூருக்கு முதல் முறை போன போது எப்படி சென்றார், இது ரெண்டாவது முறை. அன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா தடுத்தார் கொண்ட உடனே வழிபாடு செய்துட்டு வரவர் தில்லைக்கு வந்தாராம். வந்த உடனே ஆரூரா வருகிறாராம். அதனால அங்க என்னது எந்த இருப்பதும் ஆரூர் அவர் எம்மையும் ஆழ்வரும் கேடி. அன்னைக்கு போனது என்ன, அவர் அழைக்க போனது. இன்னைக்கு ரெண்டு கண்ணில் ஒரு கண்ணு போய் கட்டி பெற்றுக்கிட்டு இப்படி சங்கரமா போனது. அதனால மற்றவங்க கண்ணில் படப்படாதுன்னு மாலினி அவசர போறார். யாராவது சும்மா இருக்க மாட்டானே, அதனால என்ன நம்ம சுந்தர பெருமான் அடாரா அடாரா என்ன கண்ணு அப்படின்னு கேட்பான். அதுதானே படும் பெருவா எல்லாரும் அப்போ அந்த காலத்தில். இப்போ ராத்திரிலாம் பகலா போச்சு, அதான் டிவி வச்சுருக்கேன். அப்போ மாலை நேரம்னா அவங்க எல்லாம் அது தான் காலையில் வேலை செஞ்சுட்டு அழுப்பாக வீட்டுக்கு வர நேரம் அது எது வேலை பார்க்கும். அப்படிதான் இருந்தது கிராமங்கள்லாம். இப்போ அப்படி இல்லை. அதனால் மாலையில் சென்றடைந்தார் பொங்கு திரு தொண்டருடன் உள்ளணிந்து புக்கரிஞ்சி துங்கை இசைப்பதி திருப்பதியும் தூவாயா என்றெடுத்து இங்கு எமது துயர் களைந்து கண்காண காட்டா என்று அங்கனது முன்னின்று பாடி அருந்தபடி புனைந்தார். அது என்ன பண்ண தூவாயா மாலை நேரம் என்று சொன்னார் இல்லைங்களா. அது எப்படி தெரியும் மாலை நேரம் என்று என்றால் அந்த பாடலை தான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த பாடலாம் சொல்லும்போது அந்த குறுகுகால் அதெல்லாம் இருக்குமில்ல, அது என்ன பாட்டு கைக்கிளை பாட்டு. ஆமா இந்த பாட்டெல்லாம் இருக்கு. இதை வைத்துத்தான் செய்யறார். ஏனென்றால் இப்ப இவர் போன நேரம் மாலை நேரம் நேர போயிருக்கார். போய் பெருமானை வணங்கி பெருமானே என்று வேண்டியிருக்கார். அப்ப வேண்டிய நேரம் கேட்டீங்கன்னா சாயரட்ச அதை முடிஞ்சு இப்படி வந்திருக்கும் முடிஞ்சு வந்திருக்கு. வந்த உடனே மீண்டும் ரெண்டாம் காலம் அப்படி போகும்போது பேரை பாடுறார். அப்புறம் எல்லாம் அத்தியாமிச்சு போறார். இப்படி எல்லாம் இந்த மாலை ஆறு முதல் ராத்திரி ஒரு ஒன்பதுக்குள்ள பாடின பாட்டா சொல்லும் திருவாரூர் பதியம். ரொம்ப அருமையா அனுமக்குமா திருவாரூர் பதியம்ங்கிறது நமக்கு தெரியலாம் எல்லாத்துக்கும் போட்டது. ஆனா அந்த பாடிய நேரம் என்பது என்ன, அங்க போன நேரம் சரியா மணி அஞ்சரை மணி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் அப்படி எல்லாம் அந்த சூரியன் எல்லாம் மறைஞ்ச அப்படி நேரம் சரிங்களா. கொஞ்சம் அதிகமா யாரும் அது வீட்டுக்காரலாம் காலில இருந்து வீட்டுக்காரலாம் விவசாயம் எல்லாம் வீட்டுக்கு போற நேரம் சரிங்களா. கோவில்ல மட்டும் சாரிச்சி எல்லாம் வந்துகிட்டு இருக்கும் அப்படி இருக்கிற நேரம் அல்லவா. அந்த நேரம் போகணும். அப்படி போனதுனாலதான் இந்த பதியம் எல்லாம் சொல்ல முடியும். எது இதனால குறுகு பாய கொழுங் கரும்புகள் நெறிந்த சாறு அருகு பாயும் வயல் அந்த நாரூரரை பருகு மாறும் பணிந்து ஏத்து மாறும் நினைந்து உருகு மாறும் இவை உணர்த்தவல்லீர்களே. இது பழைய அமைப்புல இந்த மாதிரி காமம் மிக்க கடிபடற்கிழவின், அதாவது தனக்கு ரொம்ப அன்பு மிகுதியினால அந்த தலைவனை எய்த முடியாமையினால அங்க போற குருகுகள் கிளிகள் இவற்றை வைத்து நோக்கி ஐயோ இது மாதிரி சொல்லுங்களேன் தலைவனுக்கு என்னுடைய கருத்தெல்லாம் என்று சொல்லுவது அந்த மாதிரி இருக்கிறது. அது போய் உணர்த்தாது சொல்லாது தெரியும். அது தன்னுடைய அந்த அந்த அந்த இதை ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறது. அது ஒரு படைய உத்தி அந்த காலத்துல தங்காலத்துலன்னு சொல்றது. அதான் இங்க சொல்லுகிறார் குழுகு பாய கொழும் கரும்புகள் நெறிந்த சாறு அருகு பாயும். அதனால என் குருகளே உங்க மாதிரி இருக்க பறவைகள் எல்லாம் அதுல போய் மோத மோத கரும்புல மோதிச்சுன்னா தானா சாறு வருமா, போய் ஆலையில விட்டு புழிய வேண்டியதுலையா. ஏன் அது அவ்வளவு முதிர்ந்த கரும்பு, அதனால நிறைய சாறு உடைய கரும்பு, அது மோதினால சாறு தரும். அப்படி எல்லாம் பாகும்படியான அந்த நாரூரை நீங்கெல்லாம் நான் பிரிஞ்சிருக்கிறேன், என் தலைவன் தான் ஆனா நான் அன்னைக்கு பிரிந்திருக்கிறேன். அதனால அவனை பருகு மாறும் அவனோடு கூட இருக்கும்படியா சீப்பா பணிந்து ஏத்து மாறும். யாரோங்க நான் பறந்து வர்றேன், ஒரு அம்மா உங்களையே பார்க்கணுங்கிறாங்க, உங்களையே பார்த்தா பேசணுங்கிறாங்க, அங்க இருக்கிறாங்க என்று சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிறேன். ஏத்து மாறும் நினைந்து உருகு மாறும் இவை உணர்த்தவல்லீர்களே. அப்புறம் குருகை நோக்கி சொன்னவர் இனி கிள்ளைகளை கிளிகளை பாரு பறக்கும் எம் கிள்ளைகள் இதெல்லாம் இவங்க எப்படி பாடுவாங்களோ பாரு பாடும் எம் பூவைகள் அரக்கன் எனத்தகும் அடிகளாரூரரை அல்ல அரக்கன் எனத்தகும் அடிகளாரூரரை. இதுல இதுல பல்லினம் போட்டிருக்கு, பல்லினம் போட்டிருக்கு சில பதிப்புல இடதுகன்னு கூட போட்டிருக்கு. ஆமா ஏன்னா தனக்கு பிரிவை ஏற்படுத்தி அவர் அருளாமையினாலே அப்படி எனத்தகும் அடி என என தகும் ஏன்னா முன்னையும் பெண்ணையும் பிறகு என்ன அவனோட கூட்டிதான் இருக்க போகுது இந்த ஆன்மா. அதனால இப்ப இடைப்பட்ட அந்த நேர வேதனையினால அப்படி அறக்கணி எனத்தகும் அடிகள் ஆரூரறி. ஆனா அவர் மறந்து இருக்கிறாரு, நான் ஒரு பெண்ணை இப்படி மறக்க முடியுமாமா? நல்ல மறக்க இல்லாமையும் நான் மறக்கவே இல்லை, வலைகள் இல்லாமையும். ஏன் அவரை அவன் நினைச்சு நினைச்சிருப்பதுனால கையெல்லாம் முன்ன வந்து எல்லாம் பிட்டா போட்டது தீபாவளிக்கு போட்ட வலையில். இப்ப அந்த தலைவன் நினைச்சதுனால என்னன்னா உடம்பு மெலிஞ்சு போய் அந்த வலையெல்லாம் தானா கிரகத்துக்கு கீழே விடுவான். அது இப்படியே வச்சுக்கிட்டு தான் இருக்கணும், இப்படி விட்டா கீழே விழுந்துடும். ஏன் அவளை உடல் மெலிந்து வலையெல்லாம் போடுவான். திருவள்ளுவர் அங்கேருந்து என்ன வலையலை பத்தி பேசுறீங்க மணியாச்சி சாமி, நீங்க இப்ப போய் நேரத்துல வருவீங்க, அடியேன் எப்பொழுதும் வருவேன் அப்படின்னு. தன்னன் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்ன உணர்ந்த வலை. திருவள்ளுவருக்கு மேல ஒரு வயப்போக முடியாது. இந்த வலை எப்பனாரு, தலைவன் பிரிந்தால் தான் வலை காலனா இல்ல. அவன் என்ன பண்றான், காலையில இருந்து பெட்டியெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கிறான் எல்லாம் இதெல்லாம். ஆனா சொல்லல, சொன்ன வருத்தப்படுவாங்க. இவன் இந்த பெட்டியெல்லாம் எடுத்து எடுத்து வைக்கும் போது எங்கேயோ போடுறாங்க ஆட்டுருக்கு, அது இவ்வளவு வேஷ்டி எடுத்துட்டு எடுத்து வைக்கிறாங்களே, அப்ப ரொம்ப நாள் ஆட்டுருக்கேன் நினைச்சிட்டு இருக்கிறான். அதனால அப்படி நினைக்கிறதுனால என்னாச்சுன்னு கேட்டாரு. அவன் வந்து அவன் தலைவன் வந்து பிரிய போறானா இல்ல மாலையில, அது அவன் மாலையில பிரிய போறான்னா இது மத்தியானம் 3 மணிக்கே எல்லாம் கீழே வந்துடுவான். இந்த தலைவன் பிரிய போறது நமக்கு தெரியறதுக்கு முன்னே வலையில தெரிஞ்சு. தன்னன் துறைவன் தனிந்தவை நம்ம கூட இது போன் அட்டன் பண்ணிருக்கு அப்படி சொன்னாதான் தமிழன் அர்த்தம். போன் அட்டன் பண்ணிருக்குன்னு சொல்லணும். ஆமா அப்பதான் தமிழன், இல்லைன்னா தமிழன் தெரியல. அதனால நம்ம விட இந்த வலையில் பண்ணிருக்கு. ஹலோ நான் அடியே துபாய் போகிறேன் அம்மா கிட்ட அப்புறம் சொல்லு அப்படின்னு சொல்லணும்னு தெரிஞ்சிருக்கேன். அதனால தன்னன் துறைவன் தனந்தமை நம்மினும் முன்ன உணர்ந்த வலை. அவன் பிரியறது நமக்கு தெரியுது இல்லையா, வலையில கீழே விழுந்துட்டு ஒன்னே முகவரியில விளையாடி போட்டான். இப்படி வலைகள் இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் உணர்த்தவல்லீர்களே என்றெல்லாம் சொல்லி இப்படி பாடுகிறாராம். எனவே இந்த பாடல் பாடுகின்ற பொழுது என்னன்னு கேட்டா, இந்த நேரம் பாடுவது 8 மணி இல்ல, 6 மணிக்கு சென்றவர் பெருமானை வழிபட்டு கண்டாரம்னு சொல்லிட்டு வந்தவர் மீண்டும் எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு 8 மணிக்கு போய் இந்த மாதிரி பாடினாராம். பாடிய பிறகு என்ன செய்தாராம், அப்புறம் மீண்டும் நீங்க என்னைக்குமே இந்த ரெண்டு காலம் இந்த ஆரம்ப சாயரட்சியும் ரெண்டாம் காலம் தான் எல்லாரும் இருப்பாங்க. குர்பானிக்கு பெரிய கோயில்லாம் ரெண்டாம் காலம் முடியறதுக்குள்ள எல்லாம் பெரும்பாலும் வணங்க வேண்டிட்டாங்க. அப்புறம் யார் இருக்கும், அர்த்தயாமத்துக்கு குருக்கள் இருப்பார், பிராமண புள்ளி இருக்கும், ஏன் பரிச்சாரம் இருக்கும், மறுதெல்லாம் அர்த்தமெண்டா எல்லாம் போடும். வாங்க வாங்க நேரம் ஆச்சு போகணும் போய் சட்டி பேர் நேரம் ஆச்சு இன்னைக்கு பூடிக்கலாம். அதுலதான் நீங்க சாமிகிட்ட வர்றதை விட பூடி தான் ஞாபகம், அதனால அப்படி போயிடும். அதனால நீங்க அர்த்தயாமத்துல யார் இருக்க மாட்டாங்க. அந்த குருக்களும் கூட சாயந்தரம் 4:30 போனவங்க அங்கேயே இருந்து அபிஷேகம் பண்ணி இருந்துட்டு ரெண்டாம் காலமும் அங்கே இருந்துட்டு இந்த ரெண்டாம் காலம் முடிஞ்ச பிறகுதான் கொஞ்சம் கூட்டம் முடியும், அர்ச்சனை கூட்டங்கள்லாம் முடியும். அதனால மெதுவா வந்து ஏதோ 2 வரைகளை எடுத்து அப்படியே சாப்பிடப்படாது சாப்பிடுவாங்க. அப்ப பார்த்தா உள்ள பெருமான் யாரும் இருக்க மாட்டாங்க, திருவாரூர் பெருமான். அந்த நேரத்துலதான் போனோம் யாரு 3வது முறை மாலையில போனவர். அந்த ராத்திரி அது எல்லாரும் பிரிந்து வந்த பிறகு பெருமான் போனார். அப்ப பாடியதுதான் எது, மீளா அடிமை மீளா அடிமை என எடுத்து விக்கதேவர் குலமெல்லாம் மாலாதே நஞ்சுண்டருளி மன்னிருந்த பெருமானி தாள் ஆதரிக்கும் மெய்யடியார் தமக்காம் இடர்நீர் தடியீர் என்று ஆளாம் திருத்தோழமித்திரத்தால் அஞ்சல் பதியம் பாடினான். அந்த பதியம் தான் பதியம் பதியம் பாடினான். அங்க எப்படி இரக்கமா பாடினான், உண்மையிலே சத்தியமா இறக்கமா பண்றேன். ஏன் கண்ணிழந்து தவிச்சு திருவாரூரை பிரிந்து எத்தனை நாள் பிரிந்திருக்கேன், என்னாரூர் இறைவனி என்று வரும்போது அது யாரு இல்லாத நேரம், தான் உண்டு முன்னால திருவாரூர் பெருமான் உண்டு அப்படி இருக்கிறதாம். அதனால அப்படியே தன் வருத்தத்தை கொட்டியிருக்கேன். பெருமானி நானோ என் வழியில் உள்ளவர்களோ தலைமுறை தலைமுறையா உன்னைத்தானே நிற்கிறேன். சரி அடிமையா இருந்து மட்டுமல்ல, உமக்கே ஆளாய் இன்றைய வரைக்கும் உன்னுடைய அடிமன் என்று தானே சொல்லுவேன். ஏதாவது ஒன்னொன்னு வேணா கூட பிறரை வேண்டாதே, யாரு வேணுமா திருவாரூர் வேண்டுவோமே தவிர வேற எது வேணுமா, ஆளாயிருக்கும் அடியார்த்தங். அந்த அப்படி பிறகு அடிவர்களுக்கெல்லாம் அவங்களுக்கு துன்பம் இருக்குன்னா நீ அதை அறிந்து நீக்கணும். அதே நம்மையே நினைஞ்சிருக்கிறாங்க, மேலாடிமையா இருக்கிறாங்க, அவர் துன்பத்தை நிற்கணும். அப்படி இருந்தும் நாங்க அறிந்து நிற்க வேண்டிய நீ, நாங்க அந்த அடிமையை சொன்ன கால், நாங்க வாய் விட்டு எங்க துன்பத்தை சொன்ன பிறகு கூட எப்படி இருக்குது? பாலாங்கிருப்பி, பாலாங்கிருப்பி, பாலான்னா என்னுடைய விண்ணப்பத்தையே காதல ஏத்துக்காம இருக்கிற எந்த ஊர்ல? திருவாரூரில். சரி, இவ்வளவு அடிமையாகவும் நாங்க வந்து அந்த உங்களுக்கு அன்பராகவும் இருந்தோம், இப்படி எல்லாம் எங்களுடைய துன்பத்தை சொல்ற அளவுக்கு எங்களுக்கு வந்தது சொல்லி அவ்விடத்துல கேட்கலன்னு சொன்ன, வாழ்ந்து போதி நீங்க தான் வாழ்ந்து போங்க, நாங்க தான் கேட்டுப்போம் என்று நொந்து பாடுகிறார்கள். அதே போல அந்த பல பாட்டு எல்லாம் பார்க்கும் போது, வெற்றி கொள்ளி ஒற்றியல்லேன் விரும்பி ஆட்பட்டேன். என்னன்னா, ஒத்தி வச்சா கூட உடையவனுக்கு கொஞ்சம் சொந்தம் உண்டு, வித்து விட்டான்னா சொந்தமே கிடையாது. அதனாலதான் நாங்க கணக்கு பிள்ளை பையன். அதே விற்கும் போது என்ன, இதை தங்களிடத்தில் இருந்து எல்லா முழுமையான தொகையை பெற்றுக்கொண்டதனால் நாலு முதல் சர்வ சுதந்திர பாத்தியத்துடன் ஆண்டன் வைத்துக் கொள்வீராகவும், மேற்படி சொத்துக்களின் மீது தானாதி விநியோக விக்கிரயங்களுக்கு யோக்கியமாய் சர்வ சுதந்திர பாத்தியத்துடன் ஆண்டன் வைத்துக் கொள்வீராகும், மேல்படி சொத்துக்களின் மீது எவ்வித வில்லங்களும் என இல்லை என உறுதியாக சொல்லுகிறேன், அப்படி ஏதேனும் இருந்து வெளியானால் இனி இதர சொத்துக்கள் எடுத்து ஈடு செய்து கொடுப்பேனாகும். அதான் பணம் கொடுத்துட்டான்ல, அதனால நாளைக்கு ஏதேனும் அப்படி இருந்தேன்னு சொன்ன, இந்த நிலைமை எனக்கு சொந்தம் இல்லைன்னா கூட இதர சொத்துக்கள் இருந்து ஈடு செய்து கொடுப்பேனாகும் அப்படின்னா அதுதான் விற்றுக்கொள்வது. அப்படி விட்டாச்சு, விற்று கொள்ளி ஒற்றியல்லேன் விரும்பியாட்பட்டே, குற்றம் ஒன்றும் செய்ததில்லை. என்ன நான் குற்றம் செய்ய? ஒண்ணுமே தேசம் கொத்தையாக்கி நீ. ஆமா, ஏன் அப்படிதான் பொய்சாத்திய சத்தம்னா நானா பண்ணேன், நான் தான் மெதுவா மகிழ மரத்தடியில இருங்க, நான் இங்க செய்துகிறேன்னு சொல்லி பயந்துதான் சொன்னேன். அவ்விடத்துல என்ன ஆச்சு? அங்க போய் அவன் அம்மாட்ட சொல்லி, இந்த சின்ன விஷயத்துக்கு எங்க பெருமானிட்ட இங்கேயே பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு அந்த நேரத்தை தெரிஞ்சதுனால இது நானா காரணம்? அவ்விடம் அல்லவா, குற்றம் ஒன்றும் செய்ததில்லை கொத்தையாக்கி நீ, ஏற்று கடிகேன் என் கண் கொண்டீர். சரிடா, உன் நண்பர் தானே, அதனால ஒரு கண் வாங்கிட்டேன்னா அடியனுக்கு ரெண்டு, அவ்விடத்துல மூணு ஆச்சே. ஏதேனும் ஒரு கால ஒரு கண் இல்லாம இருந்தேன்னா சரி, நம்ம தோழன் கண் எடுத்துக்கலாம். அதனால ஏற்று கடிகேன் என் கண் கொண்டீர். அதனால என்ன தெரியுமா, நாளைக்கு இல்ல விமர்சனம் வந்ததுன்னு சொன்ன, திருவாரூர் பெருமான் திருவிடைய சுந்தரரை நண்பராக இருந்து ஆனாலும் கெடுத்தா, கண்ணை கெடுத்து விட்டார் என்று எல்லாம் எழுதும். அதனால அதனால மற்றவங்க தான் இந்த மாதிரி நான் சொன்ன ஊரே படிக்கீங்க, அதனால் மற்ற கண் தான் நீரே படிப்பட்டி, எற்றுக்கடியில் என் கண் கொண்டீர் நீரே படிப்பட்டி, மற்ற கண் தான் தாராதொழிந்தால் வாழ்ந்து போதீரே என்று. அதுல இந்த ரெண்டு மூணு பாட்டுலாம் மிகச்சுவையான பாட்டு, ஒன்று ரெண்டு சொல்றேன். இப்ப அண்டில் முட்டாது அடையும் சோலை ஆரூரகத்தீரே. ஐயா, திருவாரூரில் மாலை நேரத்திற்கு வந்தாருக்கு எப்படி சேர்க்கிறாருக்கு தெரிந்தது, எங்க கல்லூரி பையன் மாலை நேரத்தில் வந்தாருன்னு சொன்னீங்க. அண்டில் முட்டாதகவும் சோலை, என்னன்னா காலையில தான் கூட்டை விட்டு பிரிஞ்சு போன பறவைகள் எல்லாம் இறை தேடி இறை தேடிட்டு மாலை சாயந்தரம் அஞ்சு மணி ஆச்சுன்னா எல்லாம் பல்வேறு வயப்பட்ட புள்ளலாம் குடங்கு நோக்கி உடங்கு பெயரவும், புன்னை முதலிய பூவின் நாற்றம் முன்னின்று கயற்றவும், நெடுந்தரை அடுவத்தை நிலாக்கதிர் பரப்பவும். இங்க சொல்லாபித்திருக்கிறார்க்கு மாலை நேரம் எப்படி இருக்குமா, இந்த மாதிரி சூழல் இருப்பதனாலதான் கணவனை பிரிந்திருக்கிற மனைவிக்கு இப்படி எல்லாம் ஊரு இருக்கிறாங்க நமக்கு தெரிஞ்சிருக்குது என்று சொல்றாங்க. அதனால நெடுந்தரை அடுவத்தை நிலாக்கதிர் பரப்பும், அப்படி நேரம் மாலை நேரம் வந்தவொடனே அப்படியே நிலா அப்படியே இருக்கிறான். அவங்களுக்கு எல்லாம் மயக்கும் மாலை அப்படிம்பாங்க. இவன் இவன் கணவன் துபாயில இருக்காரு. இந்த சூழல்ல தான் அந்த மாலை நேரம் இருக்கு. திருவள்ளுவர் காலைக்கு செய்த நன்றி என்கொள் யான் மாலைக்கு செய்த பகை. இந்த கால நேரம் வந்த காதல் மற்ற இதெல்லாம் ஞாபகத்து வர மாட்டேங்குது. இந்த மாலை நேரம் வந்தவொடனே வந்துருக்கு. என்ன ஒத்திக்கிறதுல மண்ணிலே வச்சுட்டேன். ஏன் மாலை என்ன கால நேரத்துக்கு என்ன வரபாயசம் பண்ணி கொடுத்தேன் வந்தா பெருக. ஏன் அப்படி இருக்குன்னார் திருவள்ளுவர். இந்த காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் அன்னூன். ஒரு பயப்பாள் இங்கந்தான் படு. அதனாலதான் அந்த மாலை நேரத்தை பற்றி சொல்லுவாங்க. அதான் அன்பில் முட்டாது அடையும் சோலை ஆரூரகத்தீரே. இங்கே ஆரூரகத்தீரே கன்று முட்டி உன்ன சுரந்த காலி காலி அவை போல. கல்னா பசு. இந்த கண்ணுட்டி வந்து ஒரு முட்டி ஒரு வாயில வந்து மாற தொட்டதுனால பால் அப்படியே கொட்டுவான். அது போல என்றும் முட்டா பாடும் அடியார். நான் தவறாம பாடுவதெல்லாம் எப்படின்னு கேட்டா நான் கன்று நீ தாய் உன்னுடைய அருள் மடி. அந்த அருளாகிய மடியில இந்த பதியமாகிய அந்த வாயை வச்சு அப்படியே நான் சுவைச்சா பாலா கரந்தபால் கண்ணலோடு நீ கலந்தார் போல அப்படிலாம் இருக்கணும். நீ அருள் செய்ய. அதனால் என்றும் முட்டா பாடும் அடியார் தம் கண் காணாது குண்டில் முட்டி குடியில் விழுந்தால் வாழ்ந்து போகிறீ. மருமையா அதெல்லாம் ஆயம் பேடை அடையும் சோலை. இதெல்லாம் இந்த மாலை காலத்துக்கார் இந்த பதியத்தினால்தான் திருவாரூரில் மாலைக்கு வந்தார் என்று கூறினார். ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூரகத்தீரே ஏயம் பெருமான் இதுவோ ஆமாறு உமக்காட்பட்டோர்க்கு. உன் அறிவனாயிருக்கு இதுதான் தெரியா கண்ணு ரெண்டும் போறதுதான் தெரியா. அதனால ரொம்ப அருமையான பகுதி பின்னிரண்டம். மாயம் காட்டி பிறவி காட்டி மறவா மனம் காட்டி காயம் காட்டி. இந்த வரிக்கே சும்மா மாயம் மாயத்தை காட்டி காட்டி பிறவி பிறவி காட்டி மாயம் காட்டி. ஆமாப்பா இந்த இதெல்லாம் எதனால வந்தது? தினமணி மலர் சோலையில நந்தவனத்துல படிச்சீங்களா? ஒரு நாள் பறிக்கும் போது அந்த அணிந்தது கமல் நீ பார்த்தீங்களான்னு சொல்ற. நானா பார்த்தேன், பார்க்க வைத்தாய் பார்த்து. இன்னைக்கு தான் நான் போனேன், அந்த பெண்களும் தான் வந்தாங்க. தினமும் எங்களுக்கு இதே வேலை. நான் பூக்கூட எடுத்துட்டு நேரம் போய் எங்கெங்கெல்லாம் அந்த அப்பதான் மலருதான். காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலம். இது மாயம் காட்டிக்கிறது நேர கையிலுக்கு போடணும். மாயம் காட்டி தீங்க காட்டல நான் கண்டேன், நானா கண்டேன். மாயம் காட்டி அதனால என்னாச்சு? பிறவி காட்டி. என்ன பிறவி? ஒரு சிவாச்சாரியார் பிள்ளையா பிறந்து போய் அங்க போய் படப்பான். அந்த காயம் காட்டி காட்டினா கூட நல்ல வேலையா என்னை தடுத்தாற் கொண்டு மறவா மனம் காட்டி. அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லே என்ன மறவா மனம் காட்டி. இன்னைக்கு காயம் காட்டி ரெண்டு கண்ணையும் இழக்கச்சு தருமாறி குண்டு குழியில வடிச்சு அல்லவா. அங்க இருக்கவங்க ஐயா அடாரா போங்க, இங்க வடி இருக்கு அங்க போறீங்க நீங்க பாவம், இங்க வாங்க இப்படி பாருங்க இப்ப பாருங்க உங்க உடம்பு விட்டுட்டேன் இது இப்படியே போகணும் மெதுவா போங்க அவசரம் இல்லை இடிச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு ஊண்டுகோல் கொடுத்து அப்புறம் ஒரு கண்ணை கொடுத்து இன்னொரு கண்ணை கொடுக்கல. அதனாலதான் காயம் காட்டி கண்ணீர் கொண்டால் வாழ்ந்து போதீரே. இது உண்மையிலேயே இவங்க எந்த பண்ணல பாடுறாங்களோ இந்துருத்தியில அழும்படியா பாடுங்க. இப்ப என்ன இசைத்தட்டு பண்ணிருக்காங்க அப்படின்னா என் காதல் வச்சு கேட்ட சொன்னாங்க எனக்கு அப்படியே உண்மையை இசைத்தட்டு கொண்டு உடங்கினாங்க. மூணு ரெண்டு அடி எதுமே பாடிட்டு இல்ல செல்ல வயல் கலனித்தன் திருவாரூர் புக்கு எல்லை மீது தடியேன் என்று கொஞ்சம் இதுவது. இங்க தாளம் போட்டார், தாளமே போடக்கூடாது. அவர் தாளம் போடுறாரு, நீ என்ன தாளம் போடுற?
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaivalahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
3: அருள்வடிவாயிய கடம்பவனேஸ்வருடைய திருவருளினாலே இன்று சிவ தருமோத்தரம் என்கின்ற ஞான களஞ்சியத்திலே பாவையல் 6வது பாவையல் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். போல வாக்கினாலே சிவநாமத்தை சொல்லி தேவாராய திருமுறைகளை பாடி அதனாலே வாக்கினாலே வந்த பாவங்களை இனிமேல் செய்யாமல் இருப்பது வந்ததை போக்கிக் கொள்ளும். அதே போல காயத்தாலே சிவப்பணியை செய்து செய்து மாலையை கட்டி கோயிலை கட்டி கோலம் போட்டு விளக்கு ஏற்றி அடியார்க்கு துண்டு செய்து இவர்களில் காயத்தால செய்து காயத்தால வந்த பாவத்தை மனம் வாக்கு காயம் மூன்றாலையும் செய்த பாவத்தை மூன்றாலையும் அதையால சிந்தித்து செய்து பேசி பாவத்தை கொடுக்கணும். மூன்றாலையும் அதனாலதான் சிந்திக்கலே இந்த சேவிக்கலேன் தண்டை சிற்றடியை வந்திக்கலேன் உன் வாழ்த்துகளேன் மயில் வாகனனை சந்திக்கலேன் பொய்யை நிந்திக்கலேன் உண்மை சாதிக்கலேன் புந்தி கிளேசமும் காயக்கிளேசமும் போக்குதற்கேன். அதனாலே இப்படி மனத்தால் உண்டாகும் பாப வகையை பத்தி சொல்றாரு. அண்ணி என் மனையால் தன்னை அணையும் ஆதரவு கூறும். அது உங்களுக்கு விளக்காக சொல்ல வேண்டியதில்லை. அண்ணி என் மனையால் தன்னை அணையும் ஆதரவு கூறு. உண்ணுதல் அயலார்தங்கள் உடமையும் கொள்ள உண்ணல். இந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டோம்னா தேவலாமே அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தவன் பொருளை வவ்வுதல் கவ்வுதல் உண்ணுதல் அயலார்தங்கள் உடமையும் கொள்ள உண்ணல் பின்னை அவர்தம் பண்டம் பிழையுருவிக்க பேணல் ஏழை அவனுடைய பலன் கெட்டு போக வேண்டும் என்று எண்ணுதல். அவனுக்கு கிடைக்கிற நல்ல பலன் கெட்டு போக வேண்டும் என்று பேணல் என்னும் மூன்றும் கொல்ல எண்ணலும் மனத்தை நிட்டம். அதனால உயிரை கொல்ல நினைப்பது உயிர்களை கொல்ல நினைப்பது கொல்ல நினைப்பது பாவம். நினைப்பது பாவம்னா அவன் கொன்னா எவ்வளவு பாவம் அப்புறம் தின்னா எவ்வளவு பாவம். அதனால கொல்ல நினைப்பது இது மனத்தால் வருகின்ற பாவங்கள். அதனாலே இப்படி மனத்தினாலே செய்ய நினைக்கின்ற செயல்களை பற்றி சொல்கிறார். இன்னும் என்னென்னமோ நினைக்குது சில முக்கியமான குறிப்புகளை சொல்றாரு. என்னென்னமோ நினைக்குது மன 100 கோடி துன்ப நொடி மீதிலே நினைந்து அப்படிம்பார் அருணகிரிநாதர். மன 100 கோடி துன்ப நொடி மீதிலே நினைந்து மதனூடலே முயங்கி என்பார் அருணகிரிநாதர். அதனாலே குயவன் சக்கரம் ஒரு சுத்து வர்றதுக்குள்ள இது 1000 சுத்து வருதா மனசு. குயவன் சக்கரம் ஒரு சுத்து வர்றதுக்குள்ள இது 1000 சுத்து வருதா. ஐயோ மனவேகம் தானே வேகம் வாயு வேகம் மனோவேகம் வாயு வேகம் வாயு வேகம்னா காற்று வேகம் மனோவேகம் அதை விட வேகம் மனத்தை விட வேகமுடையது வேறு ஒன்று இல்லை. அதனாலதான் அந்த வேகத்தை எல்லாம் தடுத்து ஒருவரை ஆண்டு கொண்டான். அவர் யாரு வேகம் தடுத்தாண்ட வேகம் கெடுத்தாண்ட வேகம் கெடுத்தாண்ட எங்கெங்கயோ சுத்திட்டு அலைஞ்சது எவ்வளவோ வேகமா அலைஞ்சது இந்த வேகத்தை எல்லாம் கெடுத்து என்னை ஆண்டு கெடுத்து ஆண்டு கொண்டான். கெடுத்தான் கொடுத்தான் அப்படி கெடுத்தான் கொடுத்தான் கெடுத்தான் கொடுத்தான் அதான் தீச்சன் தீச்சன் தி கெடுத்தல் ஜா கொடுத்தல். அதனாலே கெடுத்தான் கொடுத்தான் தீயதை கெடுத்தான் நல்லதை கொடுத்தான் அப்படி தீயதை கெடுத்தான் நல்லதை. அதனாலே அப்படி மனோவேகம் மிக அதிகமானது. அந்த வேகத்தை அவன் தான் பார்த்து எல்லாம் செய்யும், அவன் தான் பார்த்து எல்லாரும் சில நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையானது எது என்று கேட்டால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு. அப்படின்னா பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பாமல் பல்லுயிரையும் கொல்லுதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலையான பாவம், தலையான தர்மம், தலையான பாவம். அப்படி கொள்ள வேணும். அதற்கு மேலே வாக்கின அலைவருகின்ற பாவத்தை சொல்லுகிறார். வாக்கு இருக்கு, இது வந்து ரொம்ப கட்டிக்கார வாக்கு. வாக்குன்னா எப்படி வேணாலும் பேசும், நரம்பில்லாத நாவு. அதனால நாவுக்கு நரம்ப படைக்கல, நரம்பு படைச்சிருந்தானா என்ன கதியாகும், பேச முடியுமா, விளங்குதா? அதனாலே நாவானது தீயதை பேசும், நல்லதையும் பேசும். ஆனா சாப்பிடறது மாத்திரம் நல்லதா சாப்பிடணும்னு நினைக்கும். தீயதையும் பேசுது, நல்லதையும் பேசுது அல்லவா? ஏன் அப்படி தீயதை சாப்பிடு, கசக்கிறத சாப்பிடு, புளிக்கிறத சாப்பிடு, நாலு நாளைக்கு முந்தின இட்லி சாப்பிடு, அது சாப்பிடாது, அது சாப்பிடாது, அது பிடிக்காது நமக்கு, அது பிடிக்காது. ஆனா இந்த கருவிகளில மூக்கு மாத்திரம் இது நல்லதையும் பேசும், கெட்டதையும் பேசு, இது நல்லதையும் பார்க்கும், கெட்டதையும் பார்க்கும், நல்லதையும் கேட்கும், கெட்டதையும். இந்த மூக்கு மாத்திரம் நல்லத மாத்திரம், நல்ல வாசனையை மாத்திரம் நுகரும், தீயத நுகரும். முதுகாடுரை முக்கணம் பாக்கே நோக்கிய மங்கை மணாளனின் முக்கே நீ முரளாய் என்பது அப்பிரதேவாரம். அதனாலே கருவி என்ற மூக்குக்கு ஒரு தனிச்சிறப்பு, மூக்குக்கு ஒரு தனிச்சிறப்பு. அதனாலே நாவு எப்படிப்பட்டதுன்னா ஞானேந்திரியத்திலையும் சேரும், கண்மேந்திரியத்திலையும் சேரும். ஞானேந்திரியம் கண்மேந்திரியம்னு 10 இருக்குது அல்லவா, ஞானேந்திரியம் 5. ஞானேந்திரியம்னா என்னப்பா, கண்மேந்திரியம் வாக்கு, பாதம், பாணி, பாயிரு, உபத்தம். வாக்கு, பாதம், பாணி, பாயிரு, உபத்தம், இது கண்மேந்திரியம். அதே மாதிரி மெய்வாய்கண் மூக்கு செவி ஞானேந்திரியம், மெய்வாய்கண் மூக்கு செவி ஞானேந்திரியம், வாக்கு, பாதம், பாணி, பாயிர, உபத்தம், கண்மேந்திரியம். கண்மேந்திரியத்திலையும் சேரும், ஞானேந்திரியத்திலையும் சேரும். அதனாலதான் இது என்ன பண்ணுது தெரியுமா, நல்லதையும் பேசுது, கெட்டதையும் பேசுது, நல்லதையும் பேசுது, கெட்டதையும் பேசுது. அதனால இந்த வாக்குக்கு ஒரு தனிச்சிறப்பு. வாக்கு என்ன பண்ண வேண்டும் என்று கேட்டால் வாழ்த்துவதற்காக பயன்படுத்தணும். வாழ்த்த வாயும் வணங்க தலைவித்து வார்களல் வாய் வாழ்த்த வைத்து. அவன் இதுக்குத்தான் வச்சான், எதுக்கு வச்ச, இதுக்காகத்தான் வச்சான். நீ அதை வச்சு நீ என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்க, வைத்து சொல்றாரு, வணங்க தலை வைத்து. ஒருத்தன் வச்சுத்தான் தலை வந்துச்சு, தானா தலை வல்ல, வணங்க தலை வார்களல் வாய் வாழ்த்த வைத்து. இணங்கத்தன் சீரடியார் கூட்டம், அடியார்களுக்கு ஒரு சிறப்பு அடைமொழி கொடுக்கிறாரு பத்தியா, சீருகன்ற அடியார் இல்ல, சீரடியார். இணங்கத்தன் சீரடியார் கூட்டமோ எம்பொருமா, இதெல்லாம் வச்சு. அதுக்கு மேலே அவன் என்ன பண்றேன், அணங்கோடு ஆணில் இல்ல, ஒரு அம்மா பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. இந்த குணத்தை நீ மிகுதியாக பாடி நீ போவல்லி ஓய்வாயா, தள்ளி போய் வணங்கத்தலை வைத்து வாரிழல் வாய் வாழ்த்து. இளங்கத்தன் சீரடியார் கூட்டம் வைத்து எம்பருவான், அணுங்கூடு அணிதில்லை, அம்பலத்தை ஆடுகின்ற குணங்கூற பாடி நாம் புகழ் இல்லையே. தன உபகாரம் செஞ்சு அவனு ஆடிக்கிட்டு இருக்காரு, நீ அதை பார்க்கறதில்லை. அந்த குணத்தை நீ வந்து மிகுதியாக நீ அனுபவிக்க வேண்டாமா? குணங்கு கூறன்னா மிகுதியாக குணங்கூற அந்த குணத்தை பாராட்டி, அந்த நந்தியை பாராட்டி குணங்கூற பாடி நாம் புகழ் இல்லையாம் என்று திருவாசகம். அதனாலே வாக்கினாலே வந்து சிவநாமத்தையே மறந்தும் தீய வார்த்தை பேச முடியும், மறந்தும் தீய வார்த்தை பேசலே. நம்மை ஒருவன் தீய வார்த்தை வீசினா கூட நாம் பேசுவோம். நம்மை ஒருவன் தீய வார்த்தை வீசினான்னு வச்சுக்கோ, நம்ம அவனை பேச முடியாதான் தோணும். நிறைய பேர் பேசுறேன், பேசாம இருக்கும் போதும் பேசுறேன், சும்மா இருக்கும் போதும் பேசுறேன். அதனாலே யாகாவாராயினும் காவாக்கால் சோ காப்பர் சோ காப்பர் சோ காப்பர் சொல்லிடு. அதனாலே மனத்தை சரி மனம் விட்டு வாக்க நீ கட்டாயம் கட்டுப்படுத்திக்கலாம். அதனாலதான் கூறுனாவே முதலாக. அதனாலே நாவு வந்து சிவத்தையே பத்தி பேசணும், உலகியலை பத்தி பேசினாலும் நல்ல வார்த்தையாக பேசணும். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் மன மகிழும்படியாக பேசுவோம், இனிமையாக பேசுவோம். பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் பெரியவர். பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் அவர். இனியனவே பேசுவார் தீரமின் மதுரப்பதம் பதிவு எய்த முன் உரை செய்தவர். அது பத்தராய் பணிவார் புராணம் முதல்ல சொன்னது. இப்ப கல்யாண குடியார் புராணம் ஈர மின் மதுர பதம் பதிவு எய்த முன் உரை செய்த ஈரம் மின்மே மதுரம் ஈரம் மென்மை மதுரம் இவையா இந்த மாதிரி சொற்கள்லாம் கிடைக்கும்
4: நமக்காக.
3: ஈர மின் மதுர பதம் பதிவு எய்த முன் உரை செய்த பின் கொண்டு வந்து அதனால் இப்படி பாக்கினாலே அழுகையும் கோளும் பொய்யும். அழுகை என்பது பிறர் அழுகும்படியாக பேசுவது, அதுக்கு மேல கோல் கோல் சொல்லுவது. கோல் சொல்லுவது கோல் சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஒன்னா ஒன்பதா புழைக்கிறது அவங்க கட்டது
4: செய்யாது.
3: கோல்னா ஒன்பது. அதனாலே அழுகையும் கோளும் பொய்யும். பொய்ய பத்தி சொல்ல வேண்டியதுல அது நல்லதாக நமக்கு தெரிஞ்சது சரக்கு.
4: படிக்காமையே வர்றீங்க.
3: ஆமா படிக்காமையே வர்ற அயல் அபவாதம் தானும். அயலாரை பற்றி தீய வார்த்தை சொல்லுவது வலுவிய வாக்கின் பேதம். வலுவிய வாக்கின் பேதம் மற்ற என் மனையாட்டோலை தழுவுற தமித்து கோரது. அதனாலே வந்து உடம்பால செய்கின்ற பாவத்தை சொல்றாரு. உயிர்களை கொல்ல நினைப்பது, உயிர்களை கொல்லுவது, கொல்ல சொல்லுவது, வாக்கி கொல்லுவது உடம்பினாலே காயத்தால ஒரு உயிரை கொல்லுவது. கொல்ல நினைப்பது வேற, கொல்ல சொல்லுவது வேற, கொல்லுவது வேற. கொல்ல நினைப்பது, கொல்ல சொல்லுவது, கொல்லுவது. கொல்லிடு குத்தன்று கூறிய மாக்களை. யாரு சொல்றா? திருமூலன். குத்துன்னு சொன்ன அந்த அறிவில்லாதவனை வல்லிடிகார். வல்லிடிகார்னா எமது உதவன் வல்லிடிகார். வலிமையான இடி போன்ற தன்மையுடையவன் வல்லிடிகாரன். வரி கயிற்றால் கட்டி செல்லிடு நீர் என்று தீவாய் நரையடை நில்லிடும் என்று நிறுத்துவார். அதனாலே இப்படி உயிர்களை கொல்லுவது சராசர வேதம் தன்னை. பழிவடு பண்டமுன்கை, பழிவடு பண்டமுன்கை பரர் பொருள் அதனை பற்றல். அதனாலே அடுத்தவன் பொருளை அபகரித்துக் கொள்ளுதல். அதற்கு மேலே பழிவடு பண்டமுன்கை. பழிபடு பண்டம் என்றால் ஐயாலே இகழத்தக்கதாக இருக்கின்ற வந்து பெரியோர்களால் தள்ளப்பட்ட சரக்கை உண்பது. சரக்கை உண்பது உனக்குதா சரக்குன்னா புரியுதில்ல. பெரியோர்களால் தள்ளப்பட்ட சரக்கை உண்பது. அழுகலை ஆறான ஊனனை. அழுகலை அவிசலை ஆறான ஊனனை என்பார் அருணகிரிநாதன். அதனாலே இப்படி பெரியோர்களால தள்ளப்பட்ட உணவை உண்ணுதல், உயிர்களை கொல்லுதல், பிறர் ஊர்களை பற்றி கொள்ளுதல், இவைகளெல்லாம் காயத்தால செய்கின்றன. மனத்தால செய்வது, வாக்கினால பேசுகிறது, காயத்தால செய்வது. உரையினில் வந்த பாவம் சப்பந்தர். உரையினில் வந்த பாவம் உணர் நோய்கள். உணர் தான் மனத்தால உணர். நோய்கள் உண்மை செயல், செயல் தான் காயத்தால. முனையும் சொல்லுவார் வரையினாமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக வேத்தி நித்தம் நினைவு. உரையினில் வந்தப்பா சொல்லினாலே உணர்நோய்கள் மனத்தாலே நினைத்ததனால் உம்ம செயல்கள் செயலாலே வந்து வரையினில் ஆமை செய்த அவை தீரும் வண்ணம் மிக ஏற்றி நித்தம் நினைவு. அதனாலே மனத்தாலே நினை சிவனை, வாக்கினாலே வாழ்த்து, காயத்தாலே உணர்வு. அதனாலே மனவாக்கு காயங்களால் செய்யப்பட்ட பாவம் போகும். சொல்லால் ஒரு குற்றம், சிந்தனையால் வரும் தோடம், செய்த பொல்லாத தீவினை, பார்வையிற் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கேள்வியே கேட்டிருந்தீங்குகள். புன்னசங்கர் கதை முதலான கதை கதை உங்களுக்கு நல்லா புரியும். அது மாதிரி மதுரைவரம் கதை, புன்னசங்கர் கதை வந்து என்னென்ன நம்ம கன்றாவி கதை எல்லாம் இருக்கும். இழியுங்கவி கட்டிடாதிருப்பீர்பார் அருணகிரார், கிளியும்படி அடற்கொன்றறிந்தோன் கவி கேட்டு உருகி. கிளியும்படி அடற்கொன்றறிந்தோன் கவி எந்த அடற்கொன்றுனா இது கரவஞ்சமலை. கரவஞ்சமலை கிளியும்படியாக வேலை விட்டவனுடைய கவியை கேட்டுட்டு இழியுங்கவி கட்டிடாதிருப்பேன் குளிச்சுட்டு சேத்த பூசிக்காத இழியுங்கவி கட்டிடாதிருப்பீர் எரிவாய் நரக குழியும் துயரும் விடாய்ப்பட விடாய்னா தாகம் குழியும் துயரும் விடாய்ப்பட கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்கள். அலங்காரத்தில் அப்படி ரொம்ப அக்கறையா சொல்ற, ரொம்ப அக்கறையா சொல்ற, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க கேட்கறவன் சொல்லல கேட்காத என்றார். இழியும் கவி கட்டினாது உயிர்களை பற்றி இதெல்லாம் அதிகபட்ச இழியும் கவியாத்தார், சிவனை பற்றி தான் உயர்ந்த கவியாக. அதனாலே இப்படி வந்து பரர் பொருளை பற்றலாகிய இப்படி மனம் பாக்கு காயத்தால் வருகின்ற பாவங்களை பற்றி இப்படி சொல்லுகிறேன், இப்படி சொல்லுகிறார். இதுல அதுக்கு மேல அதிபாதக முதலிய பாவங்கள் என்னும் நான்கும் காயத்து ஈட்டிய பாவ வேதம் பன்னிரு வேதமாக மனாதியை பகர்ந்தார். இன்னும் மன்னிய மனாதி மூன்று மலிநதி பாதகாதி என்னவே விரியின் அவற்றையே எம்புவாமே. அதற்கு மேலே மனவாக்கு காயங்களாலே செய்யப்படுகின்ற அதிபாதகங்கள் அதிபாதகங்கள் முதலியவற்றை அதையும் உனக்கு சொல்லுகிறேன் சொல்றாரு. இதுல எப்படி சொல்ற அதிபாதகர் யாருன்னு எப்படி சொல்றாருன்னா, தாரகன் என்னைச்சாத தடங்கடர் தளவார் தம்மை பாரகன் தனையும் பாரும் படைத்தவன் தனையும் பாங்கார் காரகன் தன்னை வாங்கும் கடவுளை கயந்த நெஞ்சர் நாரகர் மீளும் நாளும் பிரீதியில் நவிற்றுவாமி. இதுல எப்படி சொல்றாருன்னா, சாத சாத தடங்கடல் தளர்வார் தம்மை தாரகன், சாத தடங்கடல் தளர்வார் தம்மை என்றால் பிறப்பு இறப்பாகிய கடலிலே விழுந்து பிறவி கடலிலே விழுந்து தவிக்கின்றவர்களை தாங்கிக் கொள்பவன் தாரகன் பேர். அப்படி இந்த பதவிக்கடலில் இருந்து எடுத்து தாங்கிக் கொள்வனுக்கு தாரகன் பேர். தாரகம் என்றால் தாங்குவது, தாரகம் என்றால் தாங்குவது, தாரக பிரம மந்திரம் பிரணவத்துக்கு தாரக மந்திரம்னு சொல்வது. தாரகம் என்றால் தாங்கிக் கொள்வது, தாங்கிக் கொள்பவன் அது யார் என்றால் சிவன். பிறவிக்கடலில் விழுந்து கிடக்கின்ற உயிரை எடுத்து தாங்கிக் கொள்வனாகிய சிவனை சிவன். பாரகன் தனையும் பாரும் படைத்தவன் தனையும், பாரகன் என்று சொன்னால் விஷ்ணு கையால பார் என்று பூமியை காப்பாற்றுவனாகினாலே பாரகன் பேர் விஷ்ணுவுக்கு. பாரும் படைத்தவன் தனையும் கையால உலகத்தை படைத்தவனாகிய பரமனையும், உலகத்தை படைத்தவனாகிய பரமனையும் உலகத்தை காப்பவனாகிய விஷ்ணுவையும் அப்படி சொன்னா தீர்ந்து போச்சு. இந்த இரண்டு பேரையும் பாங்கால் காரகன் தன்னை வாங்கும் கடவுளை கையால பாங்கார் அவர்களை படைத்து காத்து வாங்குகின்றவனாய், படைத்து காத்து வாங்குகின்ற வச்சு வாங்குவான் வைத்து வச்சு வச்சு வாங்குவாய் வைச்சு வாங்கிறது பரமவிஷ்ணுக்களை வைக்கிறது அப்புறம் வாங்கறது. பரமவிஷ்ணுக்களை வைக்கிறது, வைக்கிறதுன்னா புரியுதா, படைக்கிறது நினைக்கிறது வைக்கிறது கொஞ்ச நாளைக்கு வைக்கிறது அப்புறம் என்ன பண்றது அப்புறம் வாங்கிக்கிறது. இது யாரு செய்யற, அந்த தாரகன் செய்கிறான் சௌர்வான் பரமவிஷ்ணுக்களை. நூலை கேட்டா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவான. அதனாலே பிரம்மவிஷ்ணுக்களை படைக்கிறான், பிரம்மவிஷ்ணுக்காக பிரம்மவிஷ்ணுக்களை ஒடுக்குகிறான். சிவபெருமானை இகழ்ந்தவன், சிவபெருமானை இகழ்ந்தவனை இகழ்ந்தவன் எவ்வளவு காலம் நரகத்திலே கிடப்பான், அப்புறம் எப்ப திரும்பி வருவாங்கிறத சொல்றேங்கிறார். அது என்ன காலம் எப்படி சொல்றாரு தெரியுமில்ல, சிவனை இகழ்ந்தவன் நரகத்துக்கு போவான், அவை எவ்வளவு காலம் கிடப்பா எப்ப மீண்டு வருவான்னு சொல்றேன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேல எப்படி சொல்றாரு தெரியுமா, உப்பிலி அனாதி முத்தன் ஓதிய வேதமாதிக்கு ஒப்பு உயர்வு உரைப்பார் நிந்தை உரைப்பவர் உண்ணுவார். உப்பிலி அனாதி முத்தன் சிவருமான் உப்பிலின்னு, உப்பிலின்னா ஓமை இல்லாதவன், அவனுக்கு ஒப்பாக யாரும் கிடையாது. சிவனோடு உக்கும் தெய்வம் திருமந்திரத்தில் அதனாலே அவன் உப்பு இல்லாதவன், உப்பு இல்லாதவன் அவனை போல இன்னொருவர் கிடையாது, அவனை போல இன்னொருவர் அவனுக்கு சமானமாக சொல்லுவவர்கள் யாரும் கிடையாது, அதனால ஒப்பிலின்னு. அதற்கு மேல அனாதி முத்தன், அனாதி முத்தன்னா இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவன், இயல்பாகவே பாசங்கள் இல்லாதவன். நமக்கு பாசம் இயல்பாகவே இருக்குது, அவனுக்கு இயல்பாகவே இல்லை, அவ்வளவுதான் வித்தியாசம். நமக்கு இது இயல்பு, அவனுக்கு அது இயல்பு.
4: அவருக்கு குழந்தை குட்டி மேல
3: பாசம் இருக்கத்தான் செய்யும், குழந்தை குட்டி மேல பாசம் இருக்கத்தான் செய்யும். குழந்தை குட்டி மேல பாசம் இருக்கணுங்கிறது அவருக்கு அவசியம் இல்லை, அவரு பிள்ளைகிட்டே அவருக்கு பாசம் இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு எந்த வகையிலும் கெடுதல் வராது, அதனால பாசம் இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கூட நமக்கு அதனால அந்த பிள்ளைகள் மேல பாசம் இருக்க வேண்டியது. அதனாலே அப்படி அனாதி முத்தன் அப்படிப்பட்டவனாகிய என்ன செய்தான் என்று கேட்டால், வேதாகமங்களை நமக்காக ஓதினான், வேதாகமங்களை நமக்காக அருளி செய்திருக்கிறான். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருகு கொண்டு காரணம் அருளானாகில் கதிப்பவர் இல்லையா. இந்த வரிக்கையுமே என்ன பதில் சொல்ல முடியும், வரிய படிக்காமே என்னென்னமோ சொல்லிட்டு அலைகிறான். ஆரணம், ஆரணம்னா வேதம், ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு நம் மீது வைத்த எல்லை இல்லாத கருணையினாலே அவன் திருமேனி தரித்துக் கொண்டு வேதாகமங்களை அருளி செய்திருக்கிறான். அப்படி திருமேனி தரித்துக் கொள்ளவில்லையானால் அருளி செய்ய முடியாது, ஒண்ணு அருளி செய்ய முடியாது. எதற்காக அருளி செய்தார், நமக்காக அருளி செய்தார். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளார், அப்படி அவன் அருளி செய்யவில்லையானால் ஒரு உயிரோடு உருப்படியாவார். உருப்படியான என்ன, நன்னறிய தெரிந்து, நன்னறிய தெரிந்து அந்த நெறியிலே சென்று வீடு வீடு அடைகின்றவன் ஒருத்தர் இல்லை. பத்தி நெறியோ முத்தி நெறியோ சித்தி நெறியோ ஒன்னும் தெரியாது. அதுக்காகத்தான் வேதாகமங்களை வச்சுக்கிறான். அவனே வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டா உட்காந்துருக்கான், எல்லாத்தையும் சொல்லிட்டா உன் புக்கை போட்டு விட்டேன் வாங்கி படிச்சுக்கடா, பாஸ் பண்ணு, பாஸ் பண்ணி மேல போற பொய்யா மறைவாடல் புரிந்தான் உலகு செய்யான் உரை கோயில் சித்தம் வளர்ந்தான். மறை என்றால் வேதத்தை ஆகமத்தையும் சேர்த்துக் கொள்ளவும். அது அந்த திருவொற்றியூர் தேவாரத்துல ஆகம செல்வானாரை என்றார், ஆகம செல்வர் செவருமாருக்கு பேர், ஞான சம்பந்தர் வைக்கிறார். ஆகம செல்வனார் சில பயம் இருக்கிற, அந்த பயம் வேணும்னு இதுக்காகவே இருக்கிற ஆகம செல்வராரே அலர் தூற்றுதல் காரணம். செவருமாரை பழிப்பதற்காகவே அந்த ரெண்டு வயலும் பிரிவேசம் போட்டுருக்காங்க, சமணனையும் புத்தனையும் சொல்லி தோகையும் பீலி கொள்வார், துவராடைகள் போர்த்துழல்வார். எதுக்கு துவகையும் பிரிந்தா மயிர் பீலியை வச்சுட்டு துவராடை ஓர்த்துழல்வார். துவராடைகள் போர்த்துழல்வார் எதற்கா, ஆகம செல்வானாரை அலர் தூற்றுதல் காரணம். சிவருமானை பழிப்பதற்காகவே அந்த வேதம் கொடுத்துறேன். கூகையும் மாக்கள் சொல்லை குறிக்கொள்ள, அது கூகை, கூகைன்னா அந்த கூகைன்றதுல அதோட சேர்ந்தது, அது அவன் பேச்ச கேட்காதீங்க, அந்த ஆண்ட பேச்ச கேட்காதீங்க. கூகையம் கூகையம் மாக்கள்லை குறிக்கொள்ளன் ஏழு உலகம் ஓகதந்த ஆலமல்லான் இறைவன் உரை ஓற்றியூரும் என்பது சம்பந்தர். அதனாலே இப்படி வேதாகமங்களை அவன் அருளி செய்யவில்லையானால் உயிர்கள் உலகத்துல வாழவும் தெரியாது, வீடு உயிர் வரவும் தெரியாது. உலகத்தை வாழ்கின்றால் வேதத்தைதான் சொல்லி. இப்ப அந்த வேதாகம நூலை பயிலாதவனும் பயின்றவனோடு சேராதவனும் அந்த வாசனை இல்லாதவனை பாரு, வாழ்க்கை நம்ம மிருகம் போதில் மிருக வாழ்க்கை. வேதாகமங்களை பயிலாதவனும் வேதாகமங்கள் பயின்றோடு சேராதவன் அந்த வாசனை ஓரளவாவது இருக்கிற மனுஷமாதிரி வந்துட்டு இருப்பான், இல்லைன்னா மிருக வாழ்க்கையாக. அதனாலதான் அருணகிரிநாத சுவாமி அவனித நிலையை பிறந்து மதல எனவே தவழ்ந்து

வேதாகமங்களிலே சொல்லாதது இல்லை. அதுல சொல்லி ஏதோ ஒவ்வொருத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அங்க அங்கங்க சொல்லி. அது நிறைய சித்தியால படிச்சாத்தான் தெரியும். வேத நூல், சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறுரைக்கும் நூல், இவற்றின் விரிந்த நூல்கள். இதுல இருந்து விரிந்த காவிரியில இருந்து பிரிஞ்சாரை தவிர காவிரி தான் இதுக்கு நூலஸ்தான். காவிரிக்கு சம்பந்தமே இல்லைன்னா அறிவில்லாதவன். வேத நூல், சைவ நூல் என்று இரண்டே நூல்கள், வேறுரைக்கு நூல், இவற்றின் விரிந்த நூல் சொல்ல வேணுமா? அதனாலே வேதம் புது, வேதம் புது. எல்லாருக்கும் சடங்குகள் செய்யறது, காரியம் செய்யறது, வழிபாடு செய்யறது, அந்த சாமியும் பெருசு, அந்த சாமியும் பெருசு, சூரியனை வணங்கு, சந்திரனை வணங்கு, அக்னியை வணங்கு, இந்திரனை வணங்கு, விஷ்ணுவை வணங்கு, பரமா வணங்கு, தவறு இல்லை, தவறு இல்லை. 36 தூங்களும் தெய்வமாக வேதம். கடைசி முடிவிலே சிவனே பரம்பொருள்னு சொல்லிவிடும். சிவனே பரம்பொருள், இத்தனை பேர்த்தை சொன்னாலும் கூட வந்து இத்தனை பேர்த்தையும் ஆக்கி அழித்து காப்ப அடக்குவோன் சௌர்மான். அதனால மறைமுறையின் இறுதி நிலை, மறைமுறையின் இறுதி நிலை கடைசியில் முத்தி கிசைத்தபடி உடல் உயிரல் கரணவெளி பட்டு குணத்திரையும் வழிபடவும் நன்னதடிமை இச்சைப்படுத்துவது ஒரு நாளை என்று திருப்பூர். அதனாலே வேதத்தினுடைய முடிவிலே வேதாந்தம் சொல்றது, வேதத்தினுடைய முடிவுதான் சிறப்பு, வேதத்தினுடைய முடிவுதான் சிறப்பு. பலவா சொல்லிக்கிட்டு போகும். என்ன காரணம்? பல வகைப்பட்ட ஆன்மாக்கள் இருப்பதினாலே, பல வகையான பக்குவமுடைய ஆன்மாக்கள் இருப்பதனால பலவாறு சொல்லிட்டு போகும். அவன் அங்க கொஞ்சம் முன்னியா, அங்க கொஞ்சம் முன்னியா, அங்க கொஞ்சம் முன்னி, இப்படியே வந்து வந்து வந்து வந்து எத்தனையோ கோடி ஜென்மம் எடுத்து வேதாந்தத்துக்கு வருவான். வேதாந்தம் என்பது இது சித்தாந்தம், வேதாந்த சித்தாந்த சமரசன நிலைபெற்ற வித்தக சித்தர்களுமே தாய். வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம், ஞானத்தினுடைய முடிவு சித்தாந்தம், ஆகமத்தின் முடிவு சித்தாந்தம், வேதத்தினுடைய முடிவு வேதாந்தம். அதனாலே இப்படி வேதாகமங்களை சிவன் எதுக்கு அருளி செய்தான்? நமக்காக அவன் படிக்கிறதுக்காக, நாம் படிப்பதற்காக. கலெக்டருக்கு பிள்ளைன்னு வச்சுக்கோ, அப்பா கலெக்டர், பிள்ளை 5 வயசு பிள்ளைக்கு புஸ்தகம் வாங்கினாருன்னா யாருக்கு வாங்கியிருப்பாரு? அவர் குடிக்கிறதுக்காக வாங்கியிருப்பாரு, பிள்ளைக்காக. அது போல அப்படிப்பட்ட நூல் தான் அந்த நூல் சிவனே. அந்த வேதாகமங்கள் சிவகுருமானே. வேதாகமங்களுக்கும் சிவகுருமானுக்கும் வித்தியாசம் இல்லை. வேதம் பொது நூல், சிவாகமம் சிறப்பு. சிவாகமத்தில்தான் நாம் வந்து சிவ லோகத்தை அடைகின்ற வரையிலும் சொல்லுவது தீச்சை பூசை வந்து கிரியைகள், ஞாசரியை கிரியை, யோகம், ஞானம், சிவாலயங்கள், சிவ சிவமூர்த்தங்கள் உண்டாக்குவது, பூசிப்பது, நேசிப்பது, சகலமும் ஆகமத்திலே சொல்லப்படும். சரியாவாதம், கிரியாவாதம், யோகவாதம், ஞானவாதம், 4 வாதம் சொல்லுவோம். ஞானவாதத்துல தான் பதி பசு பாசத்தை சொல்லுகிறார். ஞானவாதத்துல தான் பதி பசு பாசம் மூன்றையும் சொல்லுவார். அதனாலே இப்படி வேதாகமம், வேதாகமங்கள் என்பது மிகச் சிறந்த உயர்ந்த சிவ வாக்கியம் சொல்றது. அதை சிவ வாக்கியம், அதனால வேதமொழியன் ஆத்மானிக்கு வாசம். வேதமொழியன் வெண்ணீற்ற செம்மேறியர் நாதப்பறையினர் அன்னேயன். நான் காதலிச்ச தலைவர் அப்படிப்பட்ட வேதமொழியன் வெண்ணீற்ற செம்மேனியர். அவன் வாக்கு காட்டாலே ஆசையா இருக்குது, அவன் திருமணத்தை பார்த்தாலும் ஆசையா இருக்கு, அவன் திருமேனிய பார்த்தாலும் ஆசையா இருக்கு, அவனுடைய வாத்தியத்தை காட்டாலும் ஆசையா இருக்குது. எப்படி நான் அவனை மறக்க முடியுமா அப்படிங்கிற அந்த பிள்ளை அம்மாவுக்கு. வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னேயன். நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்க நாதர் இந்நாதனார் அன்னேயன் என்பது அன்னை பத்து. ஆகையினாலே எப்படிப்பட்ட வேதாகமத்தை பத்தின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு மேல அடுத்த வாரத்துல சந்திப்போம், திருவருளை சிந்திப்போம். நம்ம பார்வை

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அருளது நிலை. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 5ஆம் திருமுறை 97வது பதிகம் 17வது பாடல் சரணமாம் படி. வணக்கம். ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த 5ஆம் திருமுறை திருக்குறுந்தொகை பொது பதிகம் சித்தொகை திருக்குறுந்தொகை.
2: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய்.
1: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
0: ஓம் நம சிவாய்.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
1: Om Shivaya Rava. சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தினம் ஒரு சிவாலயம். வழங்குபவர் சிவபாத சேகரன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
2: தொண்டை மண்டலத்தில் உள்ள திரு ஓத்தூர் என்ற தேவார பாடல் பெற்ற தலத்தை இன்று நாம் தரிசிக்கின்றோம். ஓத்து என்பது வேதத்தை குறிக்கும் சொல். இங்கு இறைவன் வேதத்தை முனிவர்களுக்கும் தேவர்களுக்கும் அருளி செய்ததால் இத்தலத்திற்கு அப்பெயர் ஏற்பட்டது. இறைவனுக்கும் வேதபுரீஸ்வரர், வேதநாதேஸ்வரர் என்றெல்லாம் பெயர்கள் வழங்கப்படுகின்றன. பாலகுசாம்பிகை என்பது அம்பிகையினுடைய பெயர். இந்த தலத்தை அடைவதற்கு காஞ்சிபுரத்திலிருந்து தென்மேற்கில் சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள செய்யாறு என்று தற்போது அழைக்கக்கூடிய ஊரை அடைந்தால் அதன் ஒரு பகுதியாக அமைந்திருப்பது இந்த திருவோத்தூர் என்ற சிவஸ்தலம். வழியில் பாராற்றை கடந்து செல்கின்றோம். கோயிலுக்கு அருகில் சேயாறு ஓடுகின்றது. கோயில் பெரிது. இதன் மதிலும் மிக உயரமானது. இந்த ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் 4-5 பனைமரங்கள் இருக்கின்றன. கிழக்கு நோக்கியவாறு நந்தியும் இருக்க காண்கின்றோம். கல்யாண கோட்டி தீர்த்தம் என்றொரு திருக்குளம் இத்திருக்கோயிலுக்குள் இருக்கின்றது. ஆலயத்தின் வடக்கு பிரகாரத்தில் பஞ்சபூத ஸ்தலங்கள் நினைவாக பஞ்சபூத லிங்கங்கள் உள்ளன. இங்கு திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் ஆண்பனையை பெண்பனை ஆக்கினபடியால் இந்த கோயிலுக்குள் ஒரு பனைமரம் இருக்கின்றது. அது பாதி ஆணும் பாதி பெண்ணுமாய் இருக்கின்றது. கல்லால் அமைந்த ஒரு பனைமரமும் இக்கோயிலுக்குள் திருப்பதி காண்கின்றோம். இந்த ஆலயத்தின் தீர்த்தத்தை வேத தீர்த்தம் என்றும் குறிப்பிடுகிறார்கள். இறைவனை சூரியன் பூஜித்து ஒற்றை சக்கர தேரை பெற்றதாகவும் சிலபுராணம் குறிப்பிடுகின்றது. சமணர்கள் பாம்புகளை ஏறிய பொழுது இறைவன் பாம்பாட்டியாக வந்து அப்பாம்புகளை ஆட்டி அடக்கினார் என்றும் கூறுவர். முருகப்பெருமானும் இறைவனை இங்கு வழிபட்டுள்ளார். திருமால் வழிபட்டு பிருகு முனிவரால் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்கிக் கொண்ட தலமும் இதுவே. லட்சுமியானவள் கல்யாண மகிழ்ச்சியின் சாபத்தினால் பெண் மான் உருவம் பெற்றதனை இங்குள்ள இறைவன் தன்னை பூஜித்ததால் அவ்வுருவம் நீங்கி பழைய நிலையை அருளியதாக புராணம் குறிப்பிடுகின்றது. தை மாதத்தில் இங்கு பிரம்மோத்சவம் நடைபெறுகிறது. ரதசப்தமி என்று தேர் விழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள கல்வெட்டுக்களின் மூலம் இறைவனுடைய பெயரை ஓத்தூர் உடைய நாயனார் என்றும் நாம் அறிய வருகின்றோம். இக்கல்வெட்டுக்களால் இக்கோயில் தினசர வழிபாட்டுக்கும் நிவேதனத்திற்கும் நந்தவனத்திற்கும் அர்ச்சகருக்கும் நிலங்கள் தானமாக கொடுக்கப்பட்ட செய்தியை அறிவிக்கின்றன. விளக்கிடுவதற்காக பசுக்கள் தானமாக வாங்கிவிடப்பட்டன. 3 குலோத்துங்க மன்னன் இவ்விறைவனுக்கு பொன் ஆபரணங்களை தந்து சமர்ப்பித்துள்ளான். கேதார்நாதர் என்ற பெயரில் ஒரு மடம் இருந்ததாகவும் தெரிய வருகிறது. வேதத்தின் பொருளை சிவபெருமான் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அருளிச் செய்தார் என்பதை காஞ்சி புராணத்தின் திரு ஏகம்ப படலத்தில் வரக்கூடிய ஒரு பாடலின் மூலம் நாம் அறிகின்றோம். அப்பாடலானது, இத்தகைய மாமரை நூல் முன்னாள் இத்திருக்காஞ்சி வரைப்பில் தென்சார் பத்து நீர் அலை புரட்டும் செய்யாற்றின் கடம் கரை கண் இமையோர்கட்கு மெய்த்தவர்க்கும் ஓதுவித்தோம் ஆதலினால் மேகு திருவோத்தூர் என்னும் அத்தலத்தின் எம்மை தொழுவோர் அருமறை நூல் முழுது உணர்ந்து வீடு சேர்வர் என்று ஏகம்ப பெருமானே இதன் சிறப்பை உரைத்ததாக அப்பாடல் குறிப்பிடுகின்றது. அதாவது இன்னொரு நாள் காஞ்சியின் தென் திசையில் அமைந்துள்ள சேயாற்றின் கரைக்கு அமைந்துள்ள தலத்தில் நெய்த்தவர்களுக்கெல்லாம் யாம் வேதத்தின் பொருளை போதுவிக்கும் இந்த தலம் அதனால் திருவோத்தூர் என்ற பெயரை பெற்றது. அத்தலத்தில் வந்து என்னை தொழுபவர்களை அருளி நிறைவாக வீடு பெறும் அளிப்போம் என்று சிவபெருமானே கூறுவதாக காஞ்சி புராணம் குறிப்பிடுகின்றது. இத்தவிரவும் திருவிளையாடல் புராணத்தில் அர்ச்சனை படலத்தில் ஓத்தின் உரை வரம்பு அகன்ற முக்கண் முத்தமன் சந்தை கூட்டி அருமறையோ அவருக்கு

அதாவது காய்க்கும்படியாக மாற்ற முடியுமா என்று கேட்டார்களாம். அதை கேள்வியுற்ற அடியார்கள் ஞானசம்பந்தரிடம் வந்து விண்ணப்பித்தவுடன் ஞானசம்பந்தர் உடனே பூச்சேர்ந்து ஆயன எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை அருளி செய்தார். அதில் உரும்பை ஆண்பனை ஈம் குலை ஓத்தூர் என்ற நிறைவு பாடல், அதாவது திருக்கடைக்காப்பு வரும்பொழுது ஆண்பனைகள் பெண்பனைகளாக மாறின என்று நமக்கு பெரியபுராணம் அறிவிக்கின்றது. இதனை கண்ணுற்ற தெய்வ பெருமக்கள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். அதனை நினைவு கூறும் முகமாக கல்லால் அமைத்த ஒரு பனைக்கு இன்றும் பூஜை நடந்து வருகிறது. இத்தலத்து பதிகத்தில் தலத்து இறைவிய பெயராகிய பாலாங்கு சாந்திகை என்பதை அழகு தமிழில் இளமுலையாள் என்று குறிப்பிடுகின்றார் சம்பந்த பெருமான். அவர் அருளி செய்த ஒரு பதிகம் ஒன்றே நமக்கு இன்று கிடைத்துள்ளது. இதனை பழந்தக்கராகம் என்ற பண்ணில் அமைத்து அருளியுள்ளார்கள். இவ்வாறு ஆண்பனையை பெண்பனையாக்கிய அற்புதத்தை இத்தலத்து முருகப்பெருமானை பாட வந்த அருள்நாதரும் தமது திருப்புகழ் பாடலில் வேதம் படியா பாதகர் வாய் அன்றி உடா பேதைகள் கேசம் பரி கோப்பாளிகள் யாரும் கழுவேற சிவமாய் சேனமுது ஊரும் திருவாக்கால் ஒளிசேர்கள் திருநீற்றால் அமர் ஆடும் சிறியோனே சுழுநீர் செய் நதி ஆரம் கொழியா கோமளம் வீசும் திருவோத்தூர் தன்னில் நேரும் பெருமாளே என்று இதனை அற்புத பதிகங்கள் வரிசையில் வைத்து போற்றுவார்கள் செய்வ பெருமக்கள். அவ்வாறு இந்த திருவோத்தூர் என்ற திருத்தலத்தை ஞானசம்பந்தர் தொழுது இத்தலத்தை பாடியபடியால் அது பாடப்பெற்ற தலமாக மாத்திரம் அமையாதில் அமையாமல் அற்புதம் நிகழ்ந்த ஒரு திருத்தலமாகவும் ஆயிற்று. ஆகவே நாம் அப்பதிகத்தை விரும்பினாலேயே நமது வினைகள் யாவும் நீங்கும் என்று கடைக்காப்பு குறிப்பிடுவதை முழுதாக ஏற்று மனதார வணங்கி இப்பதிகத்தை பாராயணம் செய்ய வேண்டும்.

உமை நாடியே காரமண் கலிங்கத் துவராடையர் தேரர் சொல் அவை தேரன் ஓரம்பால் எயில் எய்தவன் ஓத்தூர்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்த திருக்கடைக்காப்பு. தலம் திருமறைக்காடு, பண் நட்டபாடை. திருச்சிற்றம்

0: திருநாவுக்கரச சுவாமிகள் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை திருக்குறுந்தொகை தலம் திருக்காட்டுப்பள்ளி.
1: பாடியிருப்பவர் மயிலை சர்க்குருநாத தேசிகர்.

0: Shivaya. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திரு பழமன்னிப்படி

0: ஓம் சிவாய நமக. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு கோத்தும்பி, பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமக.
1: திருக்கோத்தும்பி.

0: திருவாசகம். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு தெள்ளேனம், பாடியிருப்பவர் திரு சம்பந்த குருக்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஃ.
1: திரு தெள்ளேனம்.

0: நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.
1: ஓம் சிவாயம். சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை இசை. மாணிக்கவாசக சுவாமி அறிமுகம் செய்த 8 திருமுறை திருக்கோவையார். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது குறை நயப்பு கூறல். வழங்குபவர் உமாநந்தினி பாலகிருஷ்ணன். வணக்கம். ஓம் சிவாய நமம்.
2: சிற்றும்பலும் தொண்டர் சீர்பரோவார் திருவடிகள் போற்றி போற்றி, சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி, அருளடிகள் திருவடிகள்.

திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கு முருகார் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருளி செய்த திருச்சிற்றம்பல கோவையார் குறை நயப்பு கூறல் குறிப்பு அறிதல் தாது ஏய்மா.

மாதேசையத்தக்கது மதுவார் குழல் ஏன் திழையே அறைவளர் கோதையே உரை நயப்பித்தற்கு உள்நறிகூற்ற உள்ளீழையே உரைத்தது. மென்மொழியால் கூறல் வரிசே.

0: கடலமேது அண்ணு காணலுற்றது.
1: ஓம் நம சிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.

0: சிவாய. You're listening to Shaivam.org Radios, 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: Om Shivaya Namah. Shaivam.org இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கபாலீச்சரம் திருமுறை விழா 2016. தலைப்பு 9 திருமுறை பாடல்கள். பாடிப்பவர் சிவகுமார் மற்றும் வடிவேல் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
2: தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் திருக்கோயில் பன்னிரு திருமுறை விழாவின் தொடங்க இருக்கும் இசை நிகழ்ச்சி 9 அருளி செய்த திருவிசைப்பா திருப்பல்லாண்டு இசையரங்கை நிகழ்த்த வருகை தந்திருப்பவர் திருமறைக்காடு சிவக்குமார் அவர்கள். இவருடன் இணைந்து பாடுவதற்காக திருவாவடுதுறை வடிவேல் ஓதுவாமூர்த்திகள் திருத்தணி சுவாமிநாதன் அவர்களிடம் திருமுறை இசையை பயின்ற இருவர்களும் நம்முடைய திருக்கோயிலிலே பல்வேறு இசை நிகழ்ச்சிகளை இதற்கு முன் வழங்கியிருக்கிறார்கள். இன்றைய தினம் 9 திருமுறை இசையரங்கை வழங்க வருகை தந்திருக்கும் ஓதுவாமூர்த்தி அவர்களை திருக்கோயில் சார்பாகவும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய சார்பாகவும், இந்த நிகழ்ச்சியை நமக்கெல்லாம் 12 நாட்களும் நன்கொடையாக வழங்கக்கூடிய ஆலவா எண்ணல் அறக்கட்டளையினுடைய சார்பாகவும், விழா ஏற்பாட்டு குழுவினர் சார்பாகவும் வருக வருகையினர் வரவேற்று நிகழ்ச்சியை நன்முறை நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்வதோடு, இவர்களுக்கு உறுதுணையான டாக்டர் பத்ரி நாராயணன் அவர்கள் வயலின், உயர்திருவாளர் நோரி கார்த்திகேயன் அவர்கள் மிருதங்கம், தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியின் முகர்சிங் இசை ஆசிரியராக பணிகாட்டி கொண்டிருக்கும் ரகுராமன் அவர்கள் முகர்சிங், வருகை தந்திருக்கும் இசைக்குழுவினரை மீண்டும் உங்கள் சார்பாக வருகை என வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணி கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.
1: திருச்சிற்றம்பலம்

திருச்சிற்றம்பலம் 11 திருமுறை. பட்டினத்து பிள்ளையார் அருளி செய்த திரு இடைமருதூர் மும்மணிக்கோவை. பாடியிருப்பவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள்.

0: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் சைவம் டாட் ஆர் வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் சைவம். And it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thirunariya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya. திருச்சிற்றம்பலம் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்த திருத்தொண்டர் புராணம் எனும் பெரிய புராணம். தலைப்பு எம்பிரான் முருகநாயனார் புராணம். பாடியவர் மயிலை நாகநாத தேசிகர் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பல தாது சோழல் குழல் மலையாள் தளிர்க்கை சோழல் திருமேனே திருமேனி மீது சோழல் புனல் கற்றை வேணி நம்பர் விரும்புபதி சோதி சூழல் மணி மௌலி சோழரே புள்ளி திருநாட்டு ஓதுல் சூழல் தடல் சோழ

அல்ல தள்ளல் சோலையில் மருங்குள் சாருள் மடமில் சாரிகையில் பள்ளில் கிளவி மணிவாயுள் பதிக செழில் தேல் பொழியுமா செழுல் தேல்

ஆலை பெருமை வளல் சிறல்த அல்தல் புகலோர் அது தல்லில் மறையோர் குலமரபில் வல்தார் மறையோர் குலம்

நினைவார் சேவடிக்கேள் ஊனமில்தி நிறை அல்பால் உருகு மனத்தார் உருகு மனத்தார் முருகனார் அடைமேல் அல்லவல் துயில் ஓளற அலர் செங்கமல வயற்கயல் கள் மடை மேல் ஊகழு திருப்புகலோரே மடை மேல் ஊகழு

முன்கெழுந்து புனித நீரில் மூழ்கிப்போய் மலரும் செவ்வித்தல் பெருமான் முடிமேல் வாநீராருமதி உளவு மருங்கு முருகு உயிர்க்க நகைக்கொலை பதத்தில் உடல் பறித்த அழகில் மலர்கள்

கோட்டு மலரும் நிலமலரும் குளிர் நீர் மலரும்

இணை சுருக்குள் தாமல் உடல் இணைக்குள் வாசமாலைகளுள் தண்டில் கட்டு கள்ளிகளுள் தாளில் பிணைக்குள் பிணையல்களுள் நுழாது இறைக்குள் தொடையல்களுள் சமைத்து நுடங்கு நோ

ஆங்கப்பணிகள் ஆனவற்றுக்கு ஏ

சாத்தி வாழ்ந்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்தே.

இத்தகுதி ஒழுகுல் மறையவர் தெள்ளுமறைகள் முதலான ஞான செல்வல் வள்ளத்தில் செல்வல் வள்ளத்தில் அள்ளி அகிலமீன்று அளித்த அம்மை முளைப்பால் உடல் உண்ட அகிலல் ஈன்று அளித்த அம்மை அம்மை முளைப்பால் உடல் உண்ட பிள்ளையார்க்கு நண்பருமா பெருமை உடையாராயின பிள்ளையார்க்கு நண்பருள்ளால் பெருமையுடையார் ஆயின அல்லவடிவுள் ஏ

ஏ நல்லர் மகிழ்ச்சி மனல் கொள்ள நாளல் பூசே வழுவாமே. நல்லர் மகிழ்ச்சி மனல் கொள்ள நாளல் பூசே வழுவாமே. பல்லு பெருமை அஞ்சழ

அங்கள் அமருள் திருமுருகர் அழகார் புகழிப்பிள்ளையார், அழகார் திருமுருகர் அழகார் புகழிப்பிள்ளையார் பொங்கு மனத்தில் பொங்கு மனத்தில் முள் செய்த பூசை அதனால் புக்கருளே செங்கல் அடலேறு உடையவர் தாம் சிறந்த அருளில் பொருள் அளிக்க செங்கல் அடல் ஏறு உடையவர் தாம் சிறந்த அருளில் பொருள் அளிக்க தங்கள் பெருமான் அடிநீழல்

அவே புகழோர் முருகன விரவே புகழோர் முருகனார் மெய்மை தொண்டில் திரள் போற்றி முருகனார் மெய்மை தொண்டில்

உறுத்திரல் கொண்டு பரவல் அல்பரே. பரவல் அல்பரே பசுபதியார் பணிந்த பெருமை பகர்வுற்றே. பசுபதியார் பணிந்த பெருமை

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: பொடியாகாதன் செய்கேன் செய்ய திருவார்பெருந்துறையான் தேனுந்து செந்தி மறுவாதிருந்தேன் மனத்து ஆர்கோ அறற்றுகோ ஆடுகோ பாடுகோ பார்கோ பரம்பரனே என் செய்கேன் தீர்ப்பறிய ஆனந்த மால்யற்றும் மத்தன் பெருந்துறையான் தானென்பார் ஆரொருவள் தாழ்ந்து செய்த பிழையறியேன் சேவடியே கைதொழுது உய்யும் வகையின் உயிர்ப்பறியேன் வையத்து இருந்துறையுள் வேல்மடுத்தன் சிந்தனைக்கே கோத்தான் பெருந்துறையில் மேயபிரான் உன்னை வினையிருண்டும் வேறறுத்து முன்னின்றான் பின்னை பிறப்பறுக்கும் பேராளன் தென்னன் பெருந்துறையில் மேய பெருங்கருணையாளன் பெருந்துயரோ தீர்க்கும் மருந்து அறையோ அறிவார் கணைத்துலகும் ஈன்ற மறையோனும் மாளும் மாள் கொள்ளும் இறையோ பெருந்துறையுள் மேய பெருமாள் பிரியாது இருந்துறையோ என் நெஞ்சத்து இன்று பித்தன்னை ஏற்றும் பிறப்பருக்கும் பெச்சரிதான் மத்தமே யாக்கும் வந்தன் மனத்தை அத்தன் பெருந்துறையான் ஆட்கொண்டு பேரொருளால் நோக்கும் மருந்திரவா பேரின்பம் வந்து வாரா வழியருளி வந்தனுக்கு மாறின்றி ஆரா அமுதாய் அமைந்தன்றே சீரார் திருத்தன் பெருந்துறையான் என் சிந்தை மேய ஒருத்தன் பெருக்கும் ஒளி யாவர்க்கும் மேலாம் அளவிலா சீருடையாய் யாவர்க்கும் கீழாம் அடியேனை யாவரும் பெற்றறியா இன்பத்துள் வைத்தாய்க்கன் எம்பெருமான் மற்றறியேன் செய்யும் வகை மூவரும் முப்பத்து மூவரும் மற்றொழிந்த தேவரும் காணா சிவபெருமான் மாவேரி வையகத்தே வந்திழிந்த வார்க்கடல்கள் வந்திக்க மெய்யகத்தே இன்பம் மிகும் இருந்தன்னை ஆண்டான் இணையடியே சிந்தித்து இருந்திருந்து கொள் நெஞ்சே எல்லாம் தரும் கான் பெருந்துறையில் மேயப் பெருங்கருணையாளன் மருந்துருவாய் என் மனத்தே வந்து இன்பம் பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும் துன்பம் தொடர்வறுத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரார் பெருந்துறையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து. திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய். You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
2: அம்மா எங்க இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன்.
3: கவியா பாபா இங்கதான் இருக்கேன், ஓடி வா. எங்க கவியா போயிருந்த இவ்வளவு நேரமா?
2: அம்மா நான் கோவிலுக்கு போயிருந்தேன்.
3: எந்த கோவிலுக்கு போன?
2: நம்ம சிவன் பெருமாள் கோவிலுக்குமா.
3: சரி, சாமி தரிசனம் எல்லாம் பாத்தியா? நல்லா இருந்ததா?
2: ரொம்ப சூப்பரா இருந்துச்சுமா. நான் வந்து சாமி எல்லாம் நல்லா அலங்காரப்படி இருந்தாங்க, ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்.
3: ஆரம்பிச்சிட்டியா? என்னடா இன்னும் கேக்கலையேன்னு பாத்தேன். கேளு கேளு.
2: அம்மா நான் சாமி கும்பிட்டு கோபுரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கப்போ கோபுரத்துக்கு மேல சிவபெருமானுடைய சிலைய பாத்தேம்மா. அவருக்கு அஞ்சு முகங்கள் இருந்துச்சு. அதோட காரணத்தை எனக்கு சொல்றீங்களா?
3: கண்டிப்பா சொல்றனே.
2: ஆனா இதுக்கு முன்னாடி நான் வந்து சிவபெருமானுக்கு சிவா என்ன அஞ்சு எழுத்து இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா அஞ்சு முகம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாதே.
3: தெரியாதாம்மா, அவருக்கு ஐந்து திருமுகங்கள் இருக்கு. அது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு பேர் கூட இருக்கு காவியா.
2: என்ன பேரு?
3: கண்டிப்பா சொல்றேன். அந்த பேரும் அந்த திருமுகத்துக்கான காரணங்களும் அந்த கதைகளையும் உனக்கு நான் இனி இதுமேட்டுக்கு சொல்லறேன், சரியா? இப்போ ஐந்தெழுத்து மந்திர வடிவமான இறைவன் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் உண்டு. உலக உயிர்களுக்கு பல்வேறு தத்துவங்களை சொல்ல உணர்த்துறதுக்காக இறைவன் மகா சதாசிவ மூர்த்தியா நமக்கு அருள் செய்யறாரு. அதாவது பஞ்ச பிரம்மம். பஞ்சம்னா என்னது? ஐந்து. நீ இந்த பஞ்ச பாண்டவர்கள் அப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. பஞ்சம்னா ஐந்து. பஞ்ச பிரம்மம் அப்படின்னு அழைக்கப்படுற சதாசிவ மூர்த்தியோட ஐந்து திருமுகங்கள் என்னென்ன தெரியுமா? விரல் சொல்ல சொல்ல நீ விரல் விட்டு எண்ணிக்கோ, சரியா? ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் அப்படிங்கிற ஐந்து முகங்கள் இருக்கு. சரியா இருக்கா? ஐந்து
2: சரியா இருக்கே.
3: சரி, இப்ப நம்ம சதாசிவ மூர்த்தியோட ஒவ்வொரு திருமுகமும் தண்ணில் இருந்து ஐந்து ஐந்து வடிவங்களை தோற்றுவிச்சுது. அதாவது ஈசானம்ங்கிற ஒரு முகம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஐந்து முகம் வந்தது. அதுக்கு அடுத்தது தத்புருஷம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு ஐந்து முகம் வந்தது. இந்த மாதிரி ஐந்தைந்து முகங்களும் தன்னிடம் இருந்து ஐந்தைந்து முகங்களை உருவாக்கினது. இந்த மொத்தம் எல்லாம் சேர்ந்து எத்தனை இருக்கும் அப்பனா சொல்லு, இப்ப எத்தனை இருக்கும், ஐந்துல இருந்து மொத்தம் எத்தனை இருக்கும்? 25. ஒவ்வொரு முகத்துல இருந்து ஐந்து ஐந்து, அப்ப ஐந்து இன்ட் ஐந்து 25. 25 முகங்கள் இருக்கு. இந்த 25 வடிவங்கள் தான் மகேஸ்வர வடிவங்கள்னு அழைக்கப்படுகின்றது. இனி அந்த 25 வடிவங்கள் என்னென்னு நான் உனக்கு சொல்றேன். அதாவது உச்சி முகமான ஈசானத்தில் இருந்து தோன்றிய ரூபங்கள் என்னென்னா, சோமஸ்கந்தர், நடராஜர், ரிஷபாரூடர், கல்யாண சுந்தரர், சந்திரசேகரர். இந்த ஐந்து முகமும் உச்சி முகமான ஈசான முகத்திலிருந்து தோன்றினதா. கிழக்கு முகமான தத்புருஷத்திலிருந்து தோன்றிய முகங்கள் பிக்ஷாடனர், காம தகன மூர்த்தி அதாவது காமாரி, கால சம்ஹார மூர்த்தி அதாவது காலாரி, ஜலந்தராரி, திரிபுராரி அப்படிங்கிற அடுத்த ஐந்து முகங்கள் தோன்றினது. மொத்தம் 10 ஆயிடுச்சா? அடுத்தது தெற்கு முகமான அகோரத்திலிருந்து தோன்றிய ரூபங்கள் கஜசம்ஹார மூர்த்தி அதாவது கஜாரி, வீரபத்ரர், தட்சிணாமூர்த்தி, திருநீலகண்டர், கிராதமூர்த்தி அப்படிங்கிற ஐந்து முகங்கள் தோன்றினது. அடுத்தது வடக்கு முகமான வாமதேவத்திலிருந்து தோன்றிய ரூபங்கள் என்னன்னா, கங்காலர், சக்கரதானர், கஜானனர், சண்டே அனுகிரக மூர்த்தி, ஏகபாத மூர்த்தி அப்படிங்கிற அடுத்த ஐந்து முகங்கள் தோன்றினது. இதோட எத்தனை ஆயிடுத்து, 20 ஆயிடுச்சா?
2: 20 ஆயிடுச்சு.
3: அடுத்தது மேற்கு முகமான சத்யோஜாதத்தில் இருந்து தோன்றிய ரூபங்கள் லிங்கோத்பவ மூர்த்தி, சுஹாசன மூர்த்தி, உமா மகேஸ்வரர், ஹரிஹர மூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிற அடுத்த ஐந்து முகங்கள் தோன்றினது. இந்த ஒவ்வொரு திசையோட உச்சி முகம் சேர்த்துதான் ஐந்து முகங்கள் இறைவனுக்கு இருக்கு. ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசைய பாத்துட்டு இருக்கு, பார்த்த இல்லையா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, உச்சி முகம், இப்படி ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு திசைய பார்த்து இருக்கு. அந்த ஒவ்வொரு திசையிலயும் ஐந்தைந்து முகங்கள் இருக்கு. மொத்தம் 25 முகங்கள் இருக்கு. இப்ப இந்த 25 முகங்களும் இறைவனுக்கு ஒவ்வொரு கதைய நமக்கு சொல்லுது. அந்த கதைகளை பத்தி இனிமே பாக்கலாமா? ஒவ்வொரு கதையை பத்தியும் நாம தெளிவா பார்க்கலாம், சரியா?
4: ஓம் நம சிவாய. யூஆர் லிசனிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
3: இன்னைக்கு நான் உனக்கு அடுத்த கதையான நடராஜர் கதை பத்தி சொல்ல போறேன்.
2: சொல்லுங்கம்மா.
3: சரி, அதுக்கு முன்னாடி நடராஜர்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா?
2: நடராஜர்னா நடக்க வரதா?
3: நடக்கிறது இல்லம்மா, வேற
2: தெரியலையே.
3: சரி, அதாவது நடராஜர்னா அதோடைய அர்த்தம் சொல்றதுக்கு முன்னாடி நீ எங்கெல்லாம் நடராஜருடைய சிலைய பாத்திருக்க? நம்மளுடைய சிதம்பரம் கோவில்ல பாத்திருக்க, அது தவிர எங்கெல்லாம் பாத்திருக்க? பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க இல்லையா, அவங்க யார வழிபடுவாங்க, எந்த வகுப்புல அது இருக்கும்?
2: நடராஜர.
3: அப்ப பரதநாட்டிய கிளாஸ் போறவங்க எல்லாம் எந்த சாமிய வழிபடுவாங்க?
2: நடராஜர.
3: அப்ப இதுல இருந்தே சொல்லு பாக்கலாம், அப்ப நடராஜருங்கிற பேருக்கு என்ன அர்த்தமா இருக்க முடியும்?
2: நடராஜர்னா நடனம் ஆடுறவரு.

0: இந்த பேர் அமைக்கப்பட்டிருக்கு. சரியா, இப்ப நாம நடராஜ பெருமானை ஏன் வணங்குறோம், அவர் ஏன் நடனம் ஆடுறாரு அப்படின்னு உனக்கு ஒரு சந்தேகம் வரணுமே.
1: ஆமா, நான் வந்து நீங்க சொல்றத கேட்டுட்டே இருக்கனால அது மறந்து போயிட்டேன்.
0: சரி சரி, அப்ப நடராஜர் பெருமானுடைய நடனத்துக்கு ஒரு பெயர் உண்டு, அது என்ன தெரியுமா? தாண்டவம். அது என்னது?
1: தாண்டவம்.
0: தாண்டவம், அதாவது அவர் ஆடுற நடனத்தை தாண்டவம்னு சொல்லுவாங்க. அந்த தாண்டவத்துல நாலு வகை இருக்கு, என்னென்ன தெரியுமா?
1: என்னென்ன?
0: இத வந்து நான் இன்னும் ஒரு இந்த கதையுடைய முடிவுல சொல்றேன், இந்த நாலு வகைகளை பத்தி. இப்போ அவர் ஏன் நடனம் ஆடுறாருன்னு ஒரு கேள்வி கேட்ட இல்லையா, அந்த கேள்விக்கான விடை சொல்றேன். அதாவது இறைவன் ஏன் நடனம் ஆடுறாருனா, நம்ம பொதுவாவே ஒரு முத்தொழில்கள் சொல்லுவாங்க, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற மூன்று தொழிலை இறைவன் வந்து நமக்காக செய்யறாரு. அது எப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீ தக்காளி செடி வளர்க்கணும்னு நீ ஆசைப்படுற, அப்ப முதல்ல விதை போடுற, மண்ணுக்குள்ளார என்ன பண்ற? விதை போடுற. அதுக்கு பேர் என்னன்னா படைத்தல், அதாவது முத முதல்ல ஒரு செயல் செய்யற, அதை வளர்க்கறதுக்காக மண்ணுக்குள்ள விதை போடுற, அது செடியா முளைக்குது, ஒரு சின்ன செடி வந்துருச்சு. இப்போ உருவாக்கிட்ட, கிரியேஷன், இதுதான் படைத்தல். அடுத்தது அந்த செடி ரொம்ப சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த செடிய ஆடு மாடெல்லாம் கடிச்சிடாமலோ இல்ல வேற யாரும் அதை புடுங்கிடாம இருக்கிறதுக்காக என்ன செய்வ?
1: நானு சின்னசா ஒரு முள்வேலி போடுவேன்.
0: வெரி குட். அப்ப அந்த முள்வேலி போடுற, அதுக்கு பேர் என்னது?
1: காத்தல்.
0: கரெக்ட், அதுக்கு பேர் தான் காத்தல். அடுத்தது என்ன செய்யறோம்? அந்த முள்வேலி போட்ட உடனே அது என்ன கிடைக்கு, அது என்ன தருது நமக்கு அதுல இருந்து?
1: தக்காளி.
0: தக்காளி பழங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த பழத்தை என்ன செய்யறோம்? பறிச்சு நம்ம உபயோகப்படுத்துறோம். இப்படியே எவ்வளவு நாள் அது இருக்கும்? கொஞ்ச காலத்துக்கு தானே இருக்கும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது? வாடி போயிடுது. என்னதான் நம்ம உரம் போட்டாலும், என்னதான் அதை பாதுகாத்தாலும், தண்ணீர் விட்டாலும், அது என்ன ஆகும்? அது அதுக்கு மேல பலன் தராது, அவ்வளவுதான். அந்த செடி வந்து அழிஞ்சிடும், ஒன்னும் இல்லாம வதங்கி வாடி கொஞ்ச நாள்ல காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? அதை பிடுங்கி போட்டுட்டு நம்ம புதுசா ஒரு விதை போட வேண்டியதா இருக்கும். இதுதான், இந்த நிகழ்வு வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்படி நடக்கிற அந்த நிகழ்வுக்கு பேர் வந்து அழித்தல். திருப்பி நம்ம புதுசா செடி வைக்கிறோம், அதே அந்த தக்காளி செடி வந்து எதுவுமே ஆகாம அழியாம அப்படியே இருந்தா அடுத்தது என்னவாகும்? வேற செடி நட முடியுமா நம்மளால? அந்த இடத்துல பண்ணவே முடியாது. அப்ப அழித்தல்ங்கிறதும் வேணும் இந்த உலகத்துக்கு. இந்த முத்தொழில்கள் வந்து சிறப்பா நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இறைவனுடைய இந்த நடனம் தேவையா?
1: நடனமா?
0: ஆமா. இப்போ இந்த படைக்கிறதுக்கும் காக்கறதுக்கும் இறைவன் யார தெரியுமா அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு?
1: யாரு?
0: படைக்கிறதுக்கு பிரம்மாவையும், காத்தல் தொழில் செய்யறதுக்கு விஷ்ணுவையும் இறைவன் வந்து நியமிச்சிருக்காரு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டா செய்யறாங்க. ஆனா அழிக்கிற தொழில செய்யறதுக்கு யார இறைவன் நியமிச்சிருக்காரு தெரியுமா?
1: யமன்.
0: யமன் செய்யறாரு, ஆனா அவர் வந்து ஒரு வேலையாள் தான். ஆனா அந்த தொழில யார் கையில வச்சிருக்காருன்னா நம்ம சிவபெருமான் தான். அப்ப இந்த வந்து சிவபெருமான் என்ன செய்யறாருன்னா, ஏன் இந்த டெலிட் பட்டன் மட்டும் அவர் வச்சிருக்காரு அப்படின்னா, அழித்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். யார் ஒருத்தருக்கு அழிக்கும் ஆற்றல் இருக்குதோ அவராலதான் படைக்கவும் முடியும், காக்கவும் முடியும் இல்லையா. அதனால முக்கியமான வேலையை சிவபெருமான் எதுக்கு வச்சிருக்காரு?
1: அழித்தல்.
0: அழித்தல்ங்கிற வேலையை தானே செய்யறாரு. அப்ப இந்த மாதிரி மூன்று வேலைகளை செய்யறாரு. அப்படி செய்யற போது அவருடைய நடனத்துல இருந்து வெளிப்படுற சக்தி இருக்குல்ல, இப்ப பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் அந்த படைத்தல் தொழில் செய்தாலும் காத்தல் தொழில் செய்தாலும், அவருடைய சிவபெருமானுடைய நடனத்துல இருந்து வெளிப்படுற அந்த ஆற்றல் இருக்கு. இத செய்யறதுக்கு இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும் தன்னுடைய தொழில தொடர்ந்து செய்யறதுக்கு ஒரு சோர்ஸ் வேணும், ஒரு லைஃப் சோர்ஸ் வேணும், ஒரு ஆதாரம் வேணும், மூலம் வேணும். அப்படி வேணும்னா அது யார்கிட்ட இருந்து கிடைக்குதுன்னா, நம்ம சிவபெருமானுடைய நடனத்தின் மூலமா தான் அந்த ஆதாரம் கிடைக்குதான். அதாவது பெருமான் நடனம் ஆடும்போது ஒரு அபரிமிதமான ஆற்றல் வந்து வெளிப்படுது. அந்த ஆற்றல் தான் அண்ட சராசரங்களையுமே இயங்க வைக்குது. அப்ப இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு அணுலையும் இந்த உலகமே என்ன ஆயிருக்கு, முதல்ல அணுகள் அணு

0: அணுக்களாலதான் இருக்கு. ஒவ்வொரு அணுக்களும் சேர்ந்துதான் ஒரு உயிரினங்களா வெளிவருது. அப்போ ஒவ்வொரு அணுலையும் என்ன இருக்குது, அணுக்குள்ளயும் ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜிக்கு காரணம் சிவபெருமான் தான். சரியா? சரி, இப்ப இதையே நான் இன்னொரு வாட்டி புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. இப்ப நம்ம மறுபடியும் இந்த தக்காளி செடிக்கே வருவோம். இப்ப தக்காளி செடி வந்து எப்படி நமக்கு தக்காளிங்களை எல்லாம் தருது, எப்படி நமக்கு தருது, நாம வந்து அதோட வேர்ல தண்ணீர் விடுறோம். அப்ப வேர்ல இருக்க தண்ணியை அது உரியுது. அது உறிஞ்சி இலைகள் வழியா அதோட ஸ்டெம்ஸ் அந்த தண்டு இருக்கு இல்லையா, அது வழியா அது இலைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போகுது. அடுத்தது சூரிய வெளிச்சத்தையும் அது உள்வாங்குது இல்லையா. அதெல்லாம் வந்து இதெல்லாம் செஞ்சு எப்படி வளர ஆரம்பிக்குது, அதோட இலைகள் வந்து மேல் நோக்கியும் வேர் வந்து கீழ் நோக்கியும் இந்த மாதிரியெல்லாம் அது தானாவே வளருது. அப்போ ஒரு சாதாரண ஒரு செடிக்கு என்ன என்ன இருக்கு, எப்படி எங்க வளரணும், கீழ் நோக்கி வளரணுமா, எது மேல் நோக்கி வளரணும், இப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு அப்படின்னா அத கொடுக்கறது யாருன்னா, அது கூட யாரு கொடுக்கறா, நம்மளுடைய இறைவன் தான் கொடுக்கறாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு அணுக்குள்ளும் இருக்கிறது இறைவனுடைய ஆற்றல் தான். இத இப்ப சயின்டிபிக்கா கூட ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆமா, எங்கனா ஜெனீவால இருக்கிற நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த நியூக்ளியர் இந்த அணுக்களை பத்தி ஆராய்ச்சி செய்யறாங்க. அந்த ஆராய்ச்சி சென்டர்ல கூட யாருடைய போட்டோ வச்சிருக்காங்க தெரியுமா, நம்மளோட தில்லை நடராஜர் பெருமானுடைய உருவ சிலையை வந்து அங்க வச்சிருக்கிறாங்க. அது என்னன்னா, ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மினிட்லயும் இந்த அணுக்கள் வந்து உள்ள அசைஞ்சிட்டே இருக்கான். அந்த அசைவு எப்படி இருக்குன்னா நம்மளுடைய நடராஜருடைய மூமெண்ட் மாதிரியே அதுவும் இருக்கான். நடராஜர் ஆடுற மூமெண்ட்டுக்கு ஒத்து இருக்கான் அதுன்னு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஆட்டம்ல இருக்க ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ல தான் மூவ் ஆகுது எல்லாமே. வந்து நம்ம நடராஜர் எந்த முறையில நடனம் ஆடுவாரோ அதே பேட்டர்ன்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கான். அத பார்த்தா நடராஜனுடைய நடனத்துக்கு ஈடா இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதத்தான் ஆனா இவங்க இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்க இந்த விஷயத்த நம்மளுடைய முன்னோர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ரிஷிகள் மகான்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அப்ப இந்த உலக இயக்கத்துக்கு காரணம், இந்த உலகத்திற்கு தேவையான சக்தி எங்கிருந்து கிடைக்குது,
1: சிவபெருமான் இருந்து.
0: அவருடைய நடனத்தின் மூலமா தான் நமக்கு கிடைக்குது, பெருமானுடைய நடனத்தின் மூலமா. அப்ப அவர் தொடர்ந்து நடனம் ஆடுறது யாருக்காக ஆடுறாரு,
1: இந்த உலகத்துக்காக.
0: இந்த உலகத்துக்காகவும் உலகத்துல இருக்க உயிர்களான நமக்காகவும் தான் அவர் தன்னுடைய நடனத்தை ஆடுறாரு. இப்ப அவருடைய நடனத்துல நாலு வகைகள் இருக்கு சொன்னா, அந்த வகைகளை பத்தி சொல்றேன். அதுல சந்தியா தாண்டவம், ஊர்த்துவ தாண்டவம், ருத்ர தாண்டவம், சம்ஹார தாண்டவம்னு காலத்துக்கு ஏற்றாற் போல, அந்தந்த காலத்துக்கு ஏற்றாற் போல பெருமான் நான்கு விதமான நடனத்தை ஆடுறாரு. இப்போ சந்தியா தாண்டவம் அப்படின்னா, சந்தியா காலம் அப்படின்னா மாலை நேரம்னு சொல்லுவாங்க. அதாவது மாலை நேரத்துல அவர் ஆடுற நடனத்துக்கு பேரு சந்தியா நடனம், சந்தியா தாண்டவம்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு யாம பொழுதுதான் நடனம் செய்யறாரா, அந்த நடனம் செய்யற காலம் தான் நமக்கு பிரதோஷ காலமாவும் நாம இப்ப கொண்டாடி வரோம். அந்த சந்தியா காலத்துல இறைவனை நாம பிரார்த்தனை செய்யற போது இந்த கோலத்தை நாம எண்ணி பிரார்த்தனை செய்யறவங்க அவங்களுடைய பாவங்கள்லாம் தொலைஞ்சு புதிய நல்ல வாழ்வினை வந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுடைய ஆகமங்கள்ல. அடுத்தது அது இல்லாம இந்த ஊர்த்துவ தாண்டவம் சொன்னேன் இல்லையா, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஊர்த்துவ தாண்டவம் அப்படிங்கிற பொருள் என்ன அப்படின்னா, காளி தேவியோட செருக்கு. செருக்குன்னு காளி ஒரு முறை அகங்காரத்தோட ஆடினாலாம், அந்த ஆட்டத்தை அடக்கிற பொருட்டு சிவபெருமான் ஆடிய ஆட்டத்துக்கு பேரு தான் வந்து ஊர்த்துவ தாண்டவம். காளியோட செருக்கை அடக்க வேண்டி சிவபெருமான் இடது பாதத்தில் அவருடைய இடது கால் இருக்கு இல்லையா பாதம், அதை உயர்த்தி காதளவாக வந்து படுமாறு ஆடிய நடனம் தான் ஊர்த்துவ தாண்டவ வடிவமா. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, அது வந்து காளிகா தாண்டவ மூர்த்தின்னு சொல்றாங்க. இத வந்து இது எந்த இடத்துல ஆடப்பட்டிருக்குன்னா, திருவாலங்காடுன்னு ஒரு இடம், அங்கதான் இறைவன் இத வந்து ஆடி காமிக்கிறாரு. சிவபெருமான்ட்ட ஒரு அம்மையார் சொல்லியிருக்காங்க, அரவாணி ஆடும் போது நின் அடியின் கீழ் இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. அவங்க யார் தெரியுமா,
1: பாத்திருக்கேன், காரைக்கால் அம்மையார்.
0: ரொம்ப சரியா சொல்லிட்ட. அவங்கதான் அவங்க சிவபெருமான திருவாலங்காட்டுல அவருடைய நடனத்தை பாக்குறதுக்காக வேண்டினாங்க. அப்ப அங்க அம்மையாருக்கு கொடுத்த காட்சி இந்த ஊர்த்துவ தாண்டவம். அத பத்தி அவருடைய திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம்ங்கிற ஒரு நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இப்படி கவியா நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கியே, ரொம்ப சிறப்பா சொல்லிட்ட. அது இல்லாம அடுத்தது ருத்ர தாண்டவம் சம்ஹார தாண்டவம்னு ரெண்டு இருக்கு. இப்ப ருத்ர தாண்டவம்னா ருத்ரம்னா கோபம், பெருமான் வந்து கோபத்துல ஆடினால ருத்ர தாண்டவம்னும், அழிவு சமயத்துல ஆடினது அதாவது ஊழி காலத்துல ஆடினது வந்து சம்ஹார தாண்டவம்னு சொல்றாங்க. இப்ப இது மாதிரி நாலு வகை தாண்டவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அப்ப பெருமான் இடைவிடாம நடனம் ஆடுறதுனாலதான் இந்த அண்ட சராசரங்களும் தொடர்ந்து இயங்குது. பெருமான் தொடர்ந்து யாருக்காக நடனம் ஆடினார்னு இப்ப சொன்னோம், நமக்காக தான் இல்லையா. அதனால நடராஜர் சிலையில பெருமானை சுற்றி ஒரு சக்கரம் இருக்கு தெரியுமா,
1: சக்கரம் இருக்கு.
0: அந்த சக்கரத்துக்கு என்ன அர்த்தம்னு உனக்கு தெரியுமா?
1: சக்கரத்துக்கு என்ன அர்த்தமா?
0: சரி நானே சொல்றேன். அதாவது ஒரு நெருப்பான், அதாவது அதுல சின்னதா அந்த சக்கரத்தை பாரு, சுத்தி சின்ன சின்னதா பூ மாதிரி இருக்கும். அந்த பூக்கள் வந்து நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 27 நட்சத்திரங்களும் பெருமானுக்கு வந்து அழகா அந்த பூக்கள் மாதிரி வடிவுல வந்திருக்கு. அடுத்தது அவரோட நடனத்துல இருக்க நடனம் ஆடும் போது இருக்கிற உஷ்ணத்துல இருந்து ஒரு நெருப்பு பொறி அவரை ஒரு வட்டமா சுற்றி இருக்குமா, அந்த நெருப்பு தான் அந்த சர்க்கிள். நெருப்புனாலே என்ன அர்த்தம்? எனர்ஜி. இப்ப நம்ம வீட்ல வந்து நெருப்பு இருக்கு, நெருப்பை வந்து என்ன செய்யலாம்?
1: நம்ம சாப்பாடு சாப்பிடுறதுக்கு,
0: சமைக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறோம், அதானே எனர்ஜி, அது வந்து சக்தி. அப்ப அது மாதிரி பெருமானை சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெருப்பு தான் வந்து எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. அந்த எனர்ஜி தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப் சோர்ஸ் தான் இருக்கு, வாழ்க்கையினுடைய ஆமா அடிப்படை ஆதாரமா, ஆமா ஆதாரமா இருக்கு. இப்ப புரியுதா அவரை நாம ஏன் நடராஜர்னு அழைக்கிறோன்னு?
1: புரியுதுமா.
0: அப்ப இனிமே நடராஜர்னா என்ன அர்த்தம்னு கேட்டா என்ன சொல்லுவ?
1: நடனம் ஆடுறவரு.
0: அந்த நடனத்துக்கான காரணம் என்ன?
1: அந்த நடனத்துக்காக காரணம் நம்மளுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும்.
0: நல்ல சொல்லு, ரொம்ப சரியா சொன்ன, பயப்படாம தெளிவா சொல்லு சரியா. இப்ப இதோட அர்த்தம் புரிஞ்சிச்சு இல்லையா?
1: புரிஞ்சிச்சு.
0: சரி அடுத்த கதைக்கு போலாமா?
1: போலாமே.

0: திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். அடுத்ததாக நீங்கள் கேட்க இருப்பது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய். டியர் யூசர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் Due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. Om Namah Shivaya.
2: Om Shivaya Namah. Shaivam.org in anbarnda neyargale, neengal kekkavirupadu திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவம்பாவை, தலைப்பு ஆர்த்த பிறவி. வழங்குபவர் சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
3: அடுத்த திருப்பாடலும் நீராடிக்கொண்டே பாடக்கூடியவைதான். வரக்கூடிய எல்லா திருப்பாடல்களுமே அப்படித்தான். 12 திருப்பாடல் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்களைகள் அற்பரவஞ்செய்ய அணிகுளன்மேல் வண்டாற்ப பூத்திகளும் பொய்கை புடைந்து உடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். ஏன் அந்த திருக்குளத்தில் நீராடும் போது கூட அவன் கடல் பாடி நீராடுகின்றார்கள் என்பதற்கான காரணம் இந்த பாடலிலே விளக்கப்படுகின்றது. வரக்கூடிய பாடலிலே நன்கு விரிவாக விளக்கப்படும். இந்த பாடலிலே சொல்லிவிட்டார், பெருமானை தீர்த்தன் என்றே சொல்லியிருக்கின்றார். தீர்த்தத்தின் மயமாகவே, தீர்த்த மயமாகவே இருப்பவன். ஆகையினாலே அவனுடைய திருவருள் அடையாளமாகவே அந்த தீர்த்தம் விளங்குகின்றது. அதாவது நீர் என்பது அது பஞ்சபூதங்களில் ஒன்றுதான், இருந்தாலும் புண்ணிய தீர்த்தங்களிலே சிவபெருமானுடைய கலப்பானது, எல்லா பொருளிலும் சிவபெருமான் கலந்திருந்தாலும் குரு லிங்க சங்கமங்களிலே அந்த சிவபெருமானுடைய அந்த கலப்பு அது விசேஷமானது அல்லவா. எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்று சொன்னார். அடுத்தால் என்ன சொன்னாரு, ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே. எல்லா உலகமும் ஆனாய்ங்கிறதுலயே ஏகம்பமும் அடங்கிறாதா? எல்லா உலகமும்னு சொல்லியாச்சு, அப்புறம் ஏன் ஏகம்பத்தை தனியா பிரிச்சு சொல்றாரு என்றால், ஆனாலும் சிவத்தலங்களிலே பெருமான் கலந்திருக்கின்ற கலப்பு இருக்கின்றதே அது மிக விசேஷமானது. விசேஷமானதுன்னா அந்த இடங்களிலே வழிபட்டால் வழிபடுபவர்களுக்கு பெருமான் வரமருள்வார், அதுதான் விசேஷம். அதே மாதிரி புண்ணிய தீர்த்தங்களிலே பெருமானுடைய கலப்பு மிகவும் விசேஷமானது. அதிலே நீராடியவர்கள் நினைந்த பெயர்களை பெறுவார்கள். நம்முடைய சந்தான பிரதம பரமாச்சாரியராகிய மெய்கண்ட தேவன் ஆயினாரே அப்படி கிடைத்தவர் தானே இல்லையா? முக்குள நீர் தோய்வார்கள் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே. பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் என்று கயிறு சாத்திய அந்த திருப்பாடலை எடுத்து அதன் சீரிய விளைவாகத்தானே நமக்கு நம்முடைய சித்தாந்த ஆச்சாரியரே கிடைத்திருக்கின்றார். ஆகவே புண்ணிய தீர்த்தங்களின் பெருமையை நாம சொல்லணுமா? ஆகையினாலே தீர்த்தமயமாக இருக்கின்றார் பெருமான். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு முறைமை நம்முடைய சைவத்திலே இருக்கின்றது. பெருமான் தீர்த்தமயமாகவே இருக்கின்றார், அதிலேயே நீராடுகின்றோம் என்று சொன்னால் நம்மை பிணித்துள்ள பிறவியாகிய துயரம் அது நீங்கும் பொருட்டு நாம் என்ன செய்கின்றோம்? மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து தீர்த்தனாக இருக்கக்கூடிய அந்த தீர்த்த வடிவிலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை சார்கின்றோம். அந்த திருக்குளத்தில் நீராடுகின்றோம்னா பெருமான் திருவடியை சார்கின்றோம்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க தீர்த்தமாக இருப்பது பெருமான் தான். சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் என்பார். ஆகவே அந்த பெருமான் தான் தீர்த்தமயமா இருக்கின்றார் என்ற ஒரு உணர்ச்சியோடு அவர் திருவடியிலே கூடுவதாக பாவித்து அந்த நீரிலே அவர்கள் மூழ்குகின்றார்கள். எனவேதான் உன் கடல் பாடி கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடின்னு சொன்னார். ஆகையினாலே இந்த ஆர்த்தல் என்ற சொல்லுக்கு கட்டுதல் என்று ஒரு பொருள், அதே மாதிரி ஆர்த்தல் சொல்லுக்கு ஆரவாரம் செய்தல் ஒரு பொருள். இப்படி ரெண்டு பொருள் இருக்கு. அந்த ரெண்டு பொருளுமே இந்த ஒரே பாடலிலே காட்டப்படுகின்ற பாங்கு நாம அறிந்து மகிழக்கூடியது. ஆர்த்த பிறவி என்று சொல்லும் பொழுது நம்மை கட்டி இருக்கின்ற பிறவி, நம்மை பிணித்துள்ள பிறவின்னு பொருள்படும். நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொல்லும் பொழுது நாம் ஆரவாரம் செய்து, மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து நீராடக்கூடிய தீர்த்தன் என்று வருகிறது. ரெண்டு பொருளுமே அந்த சொல் கருது பாரு, ரெண்டு பொருளுமே அந்த சொல் கையாளப்பட்டிருக்கின்ற விதம் ஒரே திருப்பாடல். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி இருக்கு வாழ்க்கை எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு என்கிட்ட ஏதாவது பழகினவங்க கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, பரவாயில்ல ஏதோ ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சில சமயம் என்னுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்றன, அப்போ அது எனக்கு மகிழ்ச்சியை தருது, அப்பெல்லாம் நான் வாழ்க்கை இன்பமானதுன்னு நினைக்கிறேன். எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போதோ அல்லது சற்றும் எதிர்பாராத முறையிலே விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கும் போதோ நான் வாழ்க்கை என்ன ஒரே வெறுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். ஆக நாமெல்லாம் வாழ்க்கையை வந்து இன்பம் துன்பம் என்று இரண்டும் கலந்தது என்று தான் பார்க்கின்றோம். வாழ்க்கைன்னா இன்பம் துன்பம் மாறி மாறி தானே வரும், ஏதோ இரவு பகலும் மாறி மாறி தானே வருது என்று சொல்வதுதான் வழக்கம். ஆனா மிக உயர்ந்த நிலையிலே ஞானிகள் எப்படி சொல்வார் என்று சொன்னால், வாழ்க்கையை இன்பம் துன்பம் என்று அப்படி பகுத்து காண மாட்டார்கள். வாழ்க்கைனா என்னன்னா அவருடைய திருவடி சேர்ந்து வாழ்கின்றோம் அல்லவா, அதுதான் ஆன்மாவுக்கு உரிய வாழ்க்கை. என்ன ஆன்மான்னு தன்னை உணர்பவர்கள் கேவல நிலையிலிருந்து சகல நிலைக்கு போ வந்து இருக்கின்றோம். இந்த சகல நிலை நமக்கு முடிவான நிலை அல்ல, சுத்த நிலையை அடைய வேண்டும். சுத்த நிலையிலே வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கின்றதே அதுதான் நமக்கு உரிய வாழ்க்கை என்று நினைப்பார்கள். ஆகவே சகல நிலை அதை தடை செய்யுமே ஆனால், இந்த சகல நிலையே என்ன சொல்வார்கள், இந்த சகல நிலையே ஒரு துன்பம் தான், அதை உணர்ந்து சுத்த நிலையை வேண்டி வழிபட வேண்டும். பெருமானே இந்த சகலாவத்தையிலிருந்து என்னை ஈடேற்றி சுத்தாவத்தையிலே உன்னுடைய திருவடியிலே வைத்து வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யணும். அப்பந்தான் இந்த சகலாவத்தையிலிருந்து சுத்தாவத்தைக்கு அவர் உயர்த்துவா. ஏன்னா இது சாத்திர வகுப்பு, எப்போதும் சாத்திர சிந்தனை செய்யக்கூடிய அடியார் பெருமக்கள். ஆகவே சாத்திர கலைச்சொற்களை வைத்து ரொம்ப எளிதாகவே இங்கு விளக்கி விடலாம். அதனால பிறவியில வந்து இன்போன் துன்போன் அப்படி பகுத்துக் கொள்ளாமல் பிறவியையே துயர் என்று குறிப்பிடக்கூடிய பாங்கினை பார்க்கின்றோம். ஆர்த்த பிறவி துயர், பிறவியாகிய துயரம் சொல்லிவிட்டார். பிறவிக்குள்ள துயரமும் இருக்கும் இன்பமும் இருக்கும், அந்த பகுப்பு இல்ல. பிறவியே அப்பன்னாதான் அதுக்கு அதை விட மேலான சுத்த நிலைக்கு போக முடியும். பிறவியை நான் அதை இன்பம் துன்பம் நான் வகுத்து கொண்டோம்னா இந்த இன்பங்கள் எனக்கு தொடர்ந்து வரணும், துன்பங்கள் வரக்கூடாது, அப்படி வாழ வச்சா என்ன சுவாமி நல்லா வாழ வைக்கிறாரு, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நிலை வந்துடும். மேற்கொண்டு நான் சுத்த நிலைக்கு உயரணும் என்றோ, இந்த மும்மலங்களிலிருந்து விடுபடணும், திருவடியை சேரணும் என்றோ இல்லையா, ஏதோ இந்த இன்பம் வேண்டுங்கிற அளவுக்கு சுவாமியை வணங்குவேன், இன்பம் வந்த பிறகு ரொம்ப நன்றி சுவாமியை வணங்குவேன், அப்புறம் நான் உண்டு அந்த இன்பம் உண்டு ஒழிய அதுக்கப்புறம் சுவாமியை நினைக்க மாட்டேன் இல்லையா. ஆனால் அந்த நோக்கத்துக்காக பிறவியை தரவில்லை. ஆகவே இந்த மும்மலங்களில் மாட்டிக்கொண்டு நாம அல்லல் படுகிறோம் என்பது தெரிந்தால்தான் அதிலிருந்து நம்ம விடுபட முடியும். பிறவி அப்ப சுவாமி தந்தது தானே, ஏன் ஒரு துயரமான ஒன்றை தருகின்றார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். என்னன்னா பிறவியில் வாழும் போதுதான் ஆணவ பலம் எவ்வளவு பொல்லாங்கு மிக்கதுன்னு தெரியும். அப்பதான் அதுல இருந்து விடுபடணுங்கிற விழிப்புணர்வு வரும், வழிபாட்டை செய்வோம், விடுபடுவோம். கேவல நிலையிலே இருந்து கொண்டிருக்கும் வரை நமக்கு எதுவுமே தெரியாதே இல்லையா, அப்ப அதிலிருந்து விடுபடுவதற்கான மார்க்கத்தை நம்ம தேட மாட்டோம். ஆக ஒரு ஒரு இன்னலிலே இருக்கின்றோம் என்பது தெரிந்தால்தான் அதிலிருந்து விடுபடக்கூடிய மார்க்கத்தை ஆராய்வோம், பல்வேறு சமய நூல்களை கேட்போம், முடிவானது சித்தாந்த செய்வோம்னு உணர்ந்து அது சொல்கின்ற வழிபாட்டு நிலையில நின்று இந்த மும்மல துன்பங்களிலிருந்து நாம மீள்வதற்கு வழி தேடுவோம். ஆகவே நம்முடைய துயரத்தை புரிந்து கொள்ளத்தான் இந்த பிறவியை தருகின்றார். பிறவிக்கு முந்தைய கேவல நிலையில நம்முடைய துயரம் என்ன என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. ஆணவ பிணிப்பாகிய துயரம் பிறவிக்கு வந்தாதான் நமக்கு புரியும். அதை புரியாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற பிறவி இருக்க, அந்த பிறவி அது ஆணவ பலத்தின் மயமாகவே வாழக்கூடிய பிறவி, அது துன்பமானது. ஆகவே ஆர்த்த பிறவி, பிறவி துயர், ஆர்த்த பிறவி துயர். பிறவியை ஏன் துயர் என்று கூறினார் என்பதற்கு அந்த வினாவே எழுவதற்கே வாய்ப்பில்லாமல் ஆர்த்த பிறவி துயர்கிறார். நம்மள ஒரு கயிறு போட்டோ அல்லது சங்கிலி போட்டோ கட்டி வச்சாங்கன்னா அந்த சங்கிலியை நம்ம என்ன சொல்லுவோம், கயிறு நம்ம என்ன சொல்லுவோம், இதையா இது என்ன கஷ்டப்படுத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, இது ரொம்ப நல்லா இருக்குது, என்ன நல்லா நல்லா சிக்குன்னு இருக்கு கட்டிருக்கியா நல்லா இருக்கு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா. அது வந்து நமக்கு துன்பம் தரக்கூடியதுதான் நம்ம சொல்லுவோம். அது மாதிரி பிறவியும் நம்மை கட்டி வைத்துள்ளது, நமக்கு ஒரு கட்டாக உள்ளது, அப்போ அது துயர் தானே. அதான் பிறவி துயர்னு மட்டும் சொல்லாம ஆர்த்த பிறவி துயர். என்ன கட்டி வைத்துள்ளது என்று சொன்னால், மேலும் மேலும் வேறு வேறு பிறவிகளிலே செல்கின்ற முறையில் தான் இந்த பிறவி நம்மை மயக்குகின்றது. என்ன இன்னும் பாருத்தீங்கன்னா, இப்ப வாழ்க்கை இப்ப வாழ்ற வாழ்க்கையில அந்த மாதிரி போகங்கள் எல்லாம் பெறுறதுக்கே வாய்ப்பு இல்லை போலுங்க நாம இல்லையா. அப்போ அந்த போகங்களெல்லாம் நம்ம எப்பதான் பெற போறோமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் வரும்போது அப்ப அதை பெறத்தக்க இன்னொரு பிறவி. அப்புறம் அந்த போகங்களின் நிலையாமையை உணர்ந்து அப்ப அதிலிருந்து எல்லாம் மீண்டு திருவடி பேர் தான் நமக்கு வந்து சாஸ்வதமானதுங்கிற உணர்வுக்குள்ள எத்தனை எத்தனை பிறவிகள் சென்று விடுகின்றன. அப்ப திருவடி பேரையே அடைய விடாமல் இந்த ஆன்மாவை தடுத்து நிற்கின்றது இந்த பிறவி. எனவேதான் ஆர்த்த பிறவி என்றார். ஒருவனை சுதந்திரமா இயங்க விடாமல் அந்த கயிறு அல்லது சங்கிலி அது அவனை பிணித்திருக்கின்றது. ஒருத்தனை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனை கட்டி வச்சிருக்கிற கயிறு அவனை சுதந்திரமா இயங்க விடாம அவனை பிணித்திருக்கின்றது. அதுபோல ஆன்மாக்களாகிய நாம் திருவடிப்பேரை அடைய விடாமல் இந்த பிறவியானது பல்வேறு போகங்களை காட்டி, எந்த ஒரு பொருளா இருக்கட்டுமே, எந்த நோக்கத்துக்காக அந்த பொருளை வாங்குறோம் அந்த நோக்கமே ரெண்டாம் பட்சமாயிரும். நான் செருப்புன்னு வாங்க போனோம்னா சரி, வெயிலுக்காகவும் உள்ளு குத்தாம இருக்கிறதுக்காகவும் சுத்தம் கால் சுத்தமா இருக்கிறதுக்காகவும் ஒரு செருப்பு வாங்குறோம், அதுதான் முதன்மையான நோக்கம். ஆனா கடைக்கு போனோம்னா அதனுடைய டிசைனை பார்த்து பார்த்தே என்னுடைய நேரம் எல்லாம் தெரியா போயிடும். ஒரு டிசைன் வாங்கிட்டு வருவா, இன்னொருத்தர் வேற ஒரு டிசைன் அதோட நல்லா வாங்கிட்டு வந்தா, இது எங்க வாங்கினீங்க, அந்த கடையில, அந்த கடையில தான் நான் பார்த்தா என்ன இல்லையா, அடடா நான் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெரிய ஒரு வாய்ப்பை பறிகொடுத்த மாதிரி நான் வந்துறேன் இல்லையா. காலில் அணிகிற செருப்புல இருந்து உச்சந்தலை, உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் அணியக்கூடிய இப்படி ஒவ்வொரு பொருளும் இன்னும் நாம பயன்படுத்தக்கூடிய பிற பிற கருவிகளும் நவீன விஞ்ஞான சாதனங்கள் நிறைய குவிந்து விட்டன இல்லையா. நம்ம கருவியில இல்லாத ஒரு ரெண்டு ஆப்ஷன் இன்னொரு கருவியில இருந்ததுன்னா நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்குது இல்லையா. இதை இப்படி வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கணும். இப்படி பாருங்க, எந்த பயன்பாட்டுக்காக வாங்குறோம், சரி வாங்கின பிறகு அதுல எத்தனை ஆப்ஷன்ஸ் பயன்படுத்த போறோமோ அது அது வேற விஷயம். பயன்படுத்துறோமோ இல்லையா, எல்லாம் என்கிட்ட இருக்குயா, எல்லா ஆப்ஷனும் இருக்கு, அது இருக்கு இது இருக்கு என்ன அப்படின்னு சொல்றது தான் நமக்கு. அப்ப என்ன நோக்கம் என்ன என்பது திசை திரும்பி பல்வேறு போகங்களை நான் வைத்திருக்கின்றேன் என்பதில் ஒரு மகிழ்ச்சியும் பெருமிதமும் ஏற்படுகின்றது என்று சொன்னால், எப்போ அந்த ஆன்மா பிறவியை கடந்து அது திருவடி பேற்றை அடைவது, அப்ப அடைய விடாம பல்வேறு மயக்கங்களை விளைவித்து ஆசைகளை மேன்மேலும் வளர்த்து இல்லையா. ஒரு பிறவிக்குள்ள எல்லா போகங்களையும் அடைய முடியாது, ஒவ்வொரு ஆன்மாக்களின் வினை ஒவ்வொரு மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தபடி இல்லையா, ஒவ்வொருவருடைய நோய்க்கு தகுந்தபடி டாக்டர் என்ன பண்ணுவார், பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்குறார். மண்ணுடைய சிலவியாதி மருத்துவன் அறுத்தியோடும் சின்னமாய் அறுத்து கீறி தீர்த்திடும், சில நோயெல்லாம் கண்ணிய கட்டிப்பாலும் கலந்துடன் கொடுத்து தீர்ப்பன், அண்ணலும் இன்ப துன்பம் அறுத்தியே வினை அறுப்பன். ஒருவருக்கு ஆப்பிள் பழமா சாப்பிடனாலும் அவருக்கு அது மருந்தாதான் கொடுக்கிறார், ஒருவருக்கு கசப்பான மருந்து கொடுத்தா அதுவும் மருந்துதான், என்ன மருந்து கொடுத்தாரோ அதை சாப்பிட்டு நோயிலிருந்து குணமாகி வழக்கமான உணவை சாப்பிடணும், அதுதான் வாழ்க்கை. அதே மாதிரி இன்ப துன்பம் எல்லாம் வினைப்பலன்கள் தான், எதா இருந்தாலும் வினைப்பலன் என்ற நோக்கத்தோடு அதை கழித்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் அதை கழித்து விட்டால் சிவபோகம் விளையும், அந்த சிவபோகம் தான் நமக்கு உரிய அனுபவம் என்ற சிந்தனையே இளவிடாமல் இந்த உலக மயக்கமானது நமக்கு இந்த உலகத்தின் மீதே பற்றினை மேலும் மேலும் வளர்த்து இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மை கடந்து போக விடாமல், இன்னொரு பிறவி வேணும் அதில் நான் இந்த பிறவியில் அனுபவிச்சதெல்லாம் அனுபவிக்கணும், எல்லாரையும் தாண்டி அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன் இல்லையா. ஆகையினாலே அதுவும் எனக்கு அந்த உயிர் பிரியும் சந்தர்ப்பத்தில் அந்த வேட்கை தீவிரமாகும், ஆகா இதோட நம்ம பிறவி முடியுது, இன்னும் அடுத்தாலும் இது எனக்கு நல்ல ஒரு பிறவி கிடைக்கணும், நல்லா அனுபவிக்கணும் என்ற எண்ணம் அப்போ மேலோங்கி விளங்கும். அப்போ அது கண்டிப்பாக அந்த ஆசை என்ன பண்ணும், அடுத்த பிறவிக்கு வித்தாயிடும். ஒவ்வொரு பிறவியிலையும் அடுத்தடுத்து பல பிறவிகள் தோன்றுவதற்கான விதைகளை விதைத்து வருகின்றோம். அப்படி இந்த பற்றுகள் மூலமாக நம்மை இந்த உலகமானது கட்டி போட்டு வைத்திருக்கின்றது திருவடி பேரை அடைய விடாமல். ஆகவே இந்த பிறவியன் என்ன சொல்றார், நம்மை கட்டி இருக்கின்ற துயர் என்று அந்த உண்மை ஞானத்தை நமக்கு உணர்த்துகின்றார் வாதவுரடிகள் இந்த பெண்ணடியாருடைய திருவாக்கில் வைத்து உணர்த்துகின்றார். ஆகவே இந்த பிறவியாகிய துயர் கெடும் பொருட்டு கெடுவதற்காக நாங்கள் என்ன பண்றோம், நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன், நாங்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து இல்லையா சிவத்தை சார்ந்து விட்டோம், எங்களுக்கு இந்த பிறவி துயரமானது கெடப்போகின்றது என்ற மகிழ்ச்சியோடு, ஒரு துன்பத்திலிருந்து விடுபவர்களுக்கு மகிழ்ச்சி வரும் இல்லையா, ஆக இங்க ஆர்த்தல் தான் துன்பத்துக்கு காரணம், அந்த ஆர்த்த துன்பத்திலிருந்து விடுபடுவதற்காக இவர்கள் என்ன செய்கின்றார், ஆர்த்தலை செய்கின்றார்கள், அதாவது ஆரவாரத்தை செய்கின்றார்கள். எப்படி அந்த சொல்லை எவ்வளவு அருமையாக பயன்படுத்துகின்றார் பாருங்கள், சொல்லழகு இலக்கிய வளம்னு பார்த்தா அதுலேயும் திருவாசகம் வந்து தன்னிகரற்று விளங்குகின்றது. ஆகவே நம்ம கட்டி இருக்கின்ற பிறவி துயர் கெடுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது, தீர்த்தமாக பெருமானே இருக்கின்றார்னு சொல்லி அந்த பெருமானின் திருவடியை சார்ந்து விட்டோம், எம்மை பிடித்த பிறவி துயர் நீங்கியது என்ற மகிழ்ச்சியோடு நீராடுகின்றார்கள். ஆர்த்தாடும் தீர்த்தன், அதாவது பிறவியே எதற்காக வழங்கப்பட்டது, எல்லா துயரங்களுக்கும் மூல காரணம் ஆணவ பலம். எல்லா துயரங்களுக்கும் மூல காரணம் பிறவி அல்ல, ஆணவ பலம். ஆணவ மல சார்பு இருக்க போய்தானே பிறவியே வந்தது. ஆகவே அதைத்தான் மூலமலம், மும்மலங்களிலே மூலமலம்னு அதைத்தான் சொல்வார்கள். சிவபிரகாசத்துல பார்த்தோம் இல்லையா, மூவகை ஆறுயிர் வர்க்கம், மலத்தார் ஒருமலம் உடையவர்கள், மலத்தார் இருமலம் உடையவர்கள் சொல்லும் போதே என்ன சொல்லிட்டாரு, கண்ம மூலமலத்தார் என்று சொன்னார். கண்மமலமும் மூலமலமும் உடையவர்கள் இருமலம் உடையோர் என்றார். கண்மமலமும் ஆணவமலமும் சொல்லணும். இந்த கண்மத்துக்கும் மூலமாக இருப்பது ஆணவம் என்ற என்பது புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி கண்ம மூலமலத்தார்னு சொன்னார். ஆகவே மும்மலங்களிலும் மூலமலமாக இருப்பது ஆணவ மலம், அதுதான் நம்ம துயரத்துக்கெல்லாம் மூல காரணம் இல்லையா. அப்போ அந்த ஆணவ பிணைப்பு நீங்குவதற்காகத்தான் பிறவியே கொடுத்தார். ஏன்னா அப்பந்தான் நம்முடைய கொஞ்சம் ஆணவ மறைப்பை ஒடுக்கி அறிவை விளங்க வச்சாதான் இன்னும் ஒடுங்காமல் இருக்கிற ஆணவ மலம் இல்லையா அது வேலை செஞ்சு என்ன அது பல துன்பங்களை விளைவிக்கும் போது தான். ஆக அந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சிந்தித்து அறியாமை தான் காரணம். அறிவுடைய நம்மிடம் அறியாமை எப்படி வந்தது, அப்போ அதுக்கு ஒரு சார்பு தான் காரணமாக இருக்கணும். ஆணவங்கிற பொருளை சார்ந்திருக்கிறோம்னு சொல்லி படிமுறையில் அந்த வழிபாட்டை செய்து பெரியோர்களின் தொடர்பு, சித்தாந்த சான்றோர்களின் தொடர்பு கிடைத்து இந்த உண்மை நமக்கு தெரிய வருகின்றது. ஆகவே அது தெரியறதுக்கு பிறவி தான் ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால தான் வாய்க்காது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமின் என்று அப்பர் பெருமான் சொன்னார். ஆனால் அந்த பிறவியே நம்முடைய ஆசையை வளர்த்து முத்திக்கு தடை செய்யுமானால் அப்போ பேச பொருளாகா பிறவி தன்னை என்று அதுவும் அப்பர் பெருமான் தான் சொன்னார். ஏன்னா பிறவியையே நமக்குள்ள முடிவான போகம் நினைச்சிடுறோம். அப்போ இதெல்லாம் ஒரு பொருளா மதிக்கப்படுமா பிறவி? எதுக்காக அப்போ மதித்திடமின்னு சொன்னீங்கன்னா அது சிவநெறி வாழ்ந்தால் வீடு வேற்றுக்கு வழி செய்யும் இந்த பிறவி, அந்த நோக்கில மதித்திடமின்னு சொன்னேன் இல்லையா. பிறவியே நமக்கு போகம், இதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொன்னா அது பொருளற்ற விவாதம். அதனால பேச பொருளாக பிறவினார். அப்படி பிறவி மயக்குவதனால இங்க பிறவி துயர், ஆர்த்த பிறவி துயர் என்று சொன்னார். அப்போ ஆணவத்தில் மூழ்கின உயிர்கள் இல்லையா, அந்த ஆணவ மாசு நீங்குவதற்காக பிறவி பெருங்கடல்ல ஆன்மாக்களை மூழ்க வைக்கின்றன. ஆணவ மாசு நீங்குவதற்காக இல்லையா, ஆணவமாகிய அந்த தீங்கு நீங்கும் பொருட்டு பிறவி கடல்ல ஆன்மாக்களை திளைக்க வைக்கின்றார். ஏன்னா அருமையாக சொல்வார்கள், பட்டினப்பாலையிலே சொல்வார். பட்டினப்பாலை என்பது பத்து பாட்டு நூல்களிலே ஒன்று. அதிலே சொல்வார், தீது நீங்க கடலாடியும் மாசு போக புனல் படிந்தும். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்பவர் பட்டினப்பாளையின் ஆசிரியர். பத்து பாட்டு நூல்களிலே ஒன்று பட்டினப்பாளை, அதன் ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதுல சொல்றார், மக்கள் என்ன செய்தார்களா, தீது நீங்க கடலாடியும் மாசு போக புனல் படிந்தும். அதாவது தாம் முன்னை தீவினைகள்லாம் நீங்கும் பொருட்டு கடலிலே நீராடினார்கள். சங்க இலக்கியம் சொல்லுது, என்ன கடல்ல குளிச்சுட்டா பாவம்லாம் போயிருமோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த கொள்கை தமிழருக்கு பொருந்துமா அப்படிங்களா? சங்க தமிழ் இலக்கியம் தான் சொல்லுது, தமிழர்களுடைய வாழ்வியலே இப்படி இருந்ததுன்னு சொல்லிச்சு. சீது நீங்க கடல் ஆடியும், முன்னை பாவங்கள் நீங்கும் பொருட்டு என்ன செய்யணும், கடல்ல நீராடுறாங்களாம். சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா, மாசு போக மாசு போக புனல் படிந்தும். கடல்ல நீராடும் போது அது உப்பு தண்ணீர் அல்லவா, அப்ப அந்த உப்பு தண்ணீர் உடம்புல பட்டதுனால அந்த உப்புத்தன்மையெல்லாம் நீங்கும் பொருட்டு நல்ல நீர்ல நீராடுறாங்க. உப்புத்தன்மை இல்லாத தூய நீர் நரும்புடலில் நீராடுகின்றார். திருச்செந்தூர்ல கடல்ல நீராடிவிட்டு நாளிக்கிணறில் நீராடுவார்கள். முருகப்பெருமான் எழுந்திருக்கும் தலம் அங்க கடல்ல நீராடுனா நம்முடைய முன்னை வினைகள்லாம் கெடும் என்று பக்தியோடு நம்பிக்கை வைத்து கடலில் நீராடி நீராடினு செய்வார்கள். கடல்ல நீராடினால கொஞ்சம் உப்பு பற்றி கொண்டது, அப்ப அது அந்த மாச நீக்குவதற்காக நரும்புணலிலே நாளைக்கு நெல்லை நீராடுகின்றார்கள். அதே மாதிரிதான் ராமேஸ்வரத்திலும் கடலில் நீராடி விட்டு நரும்புணலில் நீராடுவார்கள் இல்லைங்களா. அத மாதிரி ஆணவமாகிய தீங்கு நீங்கும் பொருட்டு பிறவியாகிய கடலிலே ஆன்மாக்களை நீராட செய்கின்றான். பிறவியாகிய கடலில் நீராடுறதுனால அந்த கடலை நீராடுறதுனால உப்பு பற்றியது மாதிரி பிறவி கடல்ல நீராடுறதுனால அந்த மாயை மயக்கம் பற்றுகின்றது. அது நீங்கும் பொருட்டு என்ன சிவமயமாக தன்மயமாக இருக்கின்ற புண்ணிய தீர்த்தங்களிலே நீராட செய்கின்றார் என்று சொல்லி அருமையான ஒரு விளக்கத்தினை பண்டிதமணி ஐயா அவர்கள் தருகின்றார். இவ்வளவு ஒரு அருமையான விளக்கம் பாருங்க. பட்டினப்பாளையிலிருந்து சான்று காட்டுகின்றார்கள். பட்டினப்பாளையில் மட்டுமல்ல, நம்முடைய இன்று வரை இந்த நடைமுறை இருக்கின்றது. பட்டினப்பாளை தொடங்கி இன்று வரை இந்த நடைமுறை இருக்கின்றது பாருங்க. சித்தாந்தத்துக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. அந்த ஆணவ மாசு நீங்குவதற்காக தான் பிறவி கடலில் நீராடினார். மேலும் அந்த வினைகளும் வினைகள் பெருகுகின்றன, மாயை மயக்கமும் பெருகுது. அதை நீங்கும் பொருட்டு மூர்த்தி தலம் தீர்த்தம் வழிபாடு பண்ண வச்சு தீர்த்தத்தில் நீராட வச்சு அந்த வினை சார்பும் உலக மயக்கமும் நீங்கும்படி செய்து அந்த ஆன்மாவை மும்மலங்களிலிருந்தும் நீக்கி உய்யப் போகின்றார். ஆகவே பிறவி மேற்கொண்டு வராமல் இருக்கணும்னா வினை கட வேண்டும். ஏன்னா வினைன்னு ஒண்ணு இருந்ததுன்னா அந்த வினை ஒரு பிறவிக்கு காரணமாகிவிடும், அது தடுக்க முடியாம போயிரு. என்னென்ன வினைகள் இருக்கோ நமக்கு தெரியாது. காரைக்காலம்மையாரே தமக்கு தெரியாது என்று பணிவாகத்தானே வழிபட்டார். பிறவாமை வேண்டும் சொன்னவர், பிறவாமை வேண்டும்னா வேண்டும் சாமி அவ்வளவுதான் அப்படின்னு அது உறுதியா இருக்கல. அது என்னுடைய அடியனுடைய விருப்பம் அது. ஆனால் ஏதேனும் ஒரு வினை இருக்கிறதா, அதுக்கு பிறந்தால்தான் அது நீங்குமா என்பது பெருமானுக்கு தான் தெரியும். அதான் மீண்டும் பிறப்புண்டே என்றும் உன்னை மறவாமை வேண்டும். ஆகையினாலே என்ன வினை இருக்கிறது அதுக்கு பதில் என்ன பிறப்போரும் நமக்கு தெரியாது. அதனால மீண்டும் பிறப்பு இருந்தால் மறவாமை வேண்டும் சொன்னார். அப்ப என்னன்னா ஒரு வினை இருந்தது என்றால் அந்த வினை வந்து பிறப்பை தந்துவிடும். அப்ப பிறப்பு வரக்கூடாதுன்னா அந்த வினையானது முற்றிலுமாக நீங்க வேண்டும். இந்த சிவமயமாக இருக்கின்ற தீர்த்தத்திலே நீராடினால் நம்மை கட்டியிருக்கின்ற பிறவி துயர் நீங்கும்னு சொல்றாங்களே, எப்படி அது சாத்தியமாகிறது? வேறு எந்த வழியிலும் நீங்காத அந்த பிறவி துயரானது இந்த சிவதீர்த்தங்கள்ல நீராடினா மட்டும் அந்த பிறவி துயர் எப்படி நீங்குதுன்னா, பிறவி துயருக்கு காரணம் வினைகள் அல்லவா. பெருமானை வழிபட்டால் அவனுடைய அருள்மயமாக இருக்கின்ற தீர்த்தங்களிலே தோய்ந்து நீராடினால் அந்த வினையானது கெடுகின்றது. ஏன்னா அவன் நினைப்பவர் வினைகளை தீர்க்கக்கூடிய இயல்புடையவன், அவனுடைய திருவுருவத்திலேயே அந்த தத்துவம் இருக்கின்றது. என்ன என்று சொன்னால், இந்த நடராஜ திருமேனியை சொல்கின்றார் உண்மை விளக்க ஆசிரியர், மாயைதனை உதறி அந்த திருப்பாடல், மாயைதனை உதறி உடுக்கை ஏந்திய திருக்கரத்தை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உடுக்கையை உதறி அடிக்கின்றார், அது ஆன்மாக்களை மயக்குகின்ற அந்த மாயை மயக்கத்தை உதறுகின்றார், அந்த மயக்கம் ஆன்மாவை விட்டு நீங்கும்படி செய்கின்றார் மாயைதனை உதறி. அப்புறம் மற்றொரு திருக்கரத்திலே அவர் நெருப்பை ஏந்திருக்கின்றார் அல்லவா, அதன் தத்துவம் என்ன சொல்கின்றார், வல்வினையை சுட்டு. அக்னி ஏந்தியுள்ள திருக்கரத்தினாலே வல்வினையை சுட்டு என்று சொல்கின்றார், வல்வினையை சுட்டு. ஆகவே இங்க சிவதீர்த்தத்துல நீராடுனா பிறவி துயர் நீங்கும்னு சொல்றாங்களே, எப்படின்னா பிறவி துயருக்கு காரணமான வினை நீங்கும். ஏன்னா இந்த தீர்த்தமயமா இருக்கின்ற பெருமான் இருக்கானே, இவன் வினையை கெடுக்கக்கூடியவன், அவன் திருவுருவத்திலே தத்துவம் உள்ளது. அதனாலதான் அந்த இடத்துல சொன்னார் என்ன அப்படின்னா, நற்சில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன். இங்க தீர்த்தனாக இருப்பவன் யாரு அப்படின்னா, சில்லை சிற்றம்பலத்துல தீயேந்தி ஆடக்கூடிய கூத்தன். தீயேந்தி ஆடுதலை இங்க ஏன் குறிப்பாக கூறினார்கள் என்று சொன்னால், அது வினையை சுடுவதன் தத்துவத்தை அது குறிக்கின்றது. வினையை சுடுகின்ற பெருமான் இங்கே தீர்த்தனாக இருக்கின்றான். ஆகவே இந்த தீர்த்தனாக இருக்கின்ற இந்த தீர்த்தத்தை சார்ந்தால் தீர்த்தனாக இருக்கின்ற பெருமானை சார்ந்தல், அப்ப நம்முடைய வினை கெடும். வினை கெட்டால் அப்புறம் பிறவி ஏது, பிறவி துயரானது நீங்கிவிடும் இல்லையா. ஆகவே ஸ்ரீ கைலாயம் திருத்தாண்டகத்திலும் உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி என்று சொன்ன அப்பரடிகள், ஒள்ளெறி வீசும் பிரானே போற்றி என்று சொல்லி அந்த நெருப்பை ஏந்தி ஆடக்கூடிய அந்த அருட்செய்கையை அங்கே குறிப்பிடுகின்றார். அடுத்த தொடரிலேயே குறிப்பிடுகின்றார், உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி என்று சொல்லி அந்த வினை அறுக்கும் தத்துவத்தை ஒள்ளெறி வீசும் பிரானே போற்றி என்று குறிப்பிடுகின்றார். மேலும் அப்பர் பெருமான் நான்காம் திருமுறையிலே திருவாவடுதுறை திருப்பதிகத்திலே மஞ்சனையும் அணியுமானாய், நான்காம் திருமுறையில திருவாவடுதுறை திருப்பதிகங்கள் அப்பர் தேவாரம் ரெண்டு பதிகங்கள் இருக்கின்றன. நான்காம் திருமுறையில் ரெண்டு, ஒன்று மாயிறு ஞாலமெல்லாம் என்று தொடங்கக்கூடிய பதிகம், மற்றொன்று மஞ்சனே மணியுமானாய். மஞ்சனே மணியுமானாய் பதிகத்துல அதுல ஒரு திருப்பாடல சொல்லுவார், நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய், நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார், ஆரணல் ஏந்தியாடும் ஆவடு துறையுளானே. நினைப்பவர் வினைகள் தீர்ப்பாய்னு சொன்ன அப்பர் பெருமான், அடுத்து சொல்கின்றார் ஆரணல் ஏந்தியாடும், ஆரணல் ஏந்தியாடுதன் தத்துவமே அதுதானே, வினைகளை தீர்ப்பதுதானே என்று சொல்லி உண்மை விளக்க ஆசிரியர் வல்வினையை சுட்டு என்று எத்துணை அற்புதமாக குறிப்பிட்டு, அதனால் அல்லவா நமக்கு இந்த திருமுறை தொடர்களுக்கெல்லாம் பொருள் காண முடிகின்றது என்று சொல்லி நம்முடைய சந்தான குறவர்களை நாம் எவ்வளவு நினைச்சு போட்டுறோம் என்று பாருங்கள் இல்லையா. ஆகையினாலே அருமையாக சொன்னார், நல் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன், இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி. விளையாடி என்பது இங்கு பெயர், யார் விளையாடுறானோ அவனுக்கு விளையாடின்னு பேர் இல்லையா. நம்ம பையன் சும்மா ஊரை சுத்தி இருந்தேன்னா அவன் வரும் ஊர் சுத்திங்க அப்படிமோ, ஊரை சுத்துறவனுக்கு ஊர் சுத்திங்கிறது பேரா வந்துட்டு இல்லையா. அதே மாதிரி விளையாட்டு தொழிலை விடாமல் செய்வதனாலே அவனை விளையாடி என்றே அழைத்தான். விளையாட்டா என்ன செய்யறான், இவ்வானும் குவலயமும் எல்லோமும், வான் ஆகாய பூதத்தை குறிப்பிட்டார், குவளையம் நிலத்தை குறிப்பிட்டார். ஆகாயத்தை சொல்லியாச்சு, நிலத்தை சொல்லியாச்சு, அப்போ அவற்றுக்கு இடைப்பட்ட மற்ற பூதங்களும் அங்கு கொல்லப்பட வேண்டும். இடையில உள்ள நீர் நெருப்பு காற்றையும் நம்ம சேர்த்துக்கணும். இவை எல்லாவற்றையும் எல்லோரும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி செய்யுள்ள முன்ன பின்னா வச்சு சொல்லுவாங்க. படைத்தும் காத்தும் கரந்தும், கரந்தும் பார்த்தீங்கன்னா அழிச்சுனா அழிச்சு இல்லாம பண்ணல, மறைத்து வைத்துக் கொள்கின்றார். முதல் காரணத்துல அது மறைந்து ஒடுங்கி இருக்கும்படி செய்கின்றார். காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி, கரந்தும் இப்படி விளையாடி வருபவன் வார்த்தையும் பேசி அவனுடைய திருநாமங்களை பேசி. யாரு? விளையாடியினுடைய திருநாமங்களை பேசி. காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வருகிறானே அவனுடைய திருநாமங்களை பேசி. வலை சிலம்ப எப்படி நீராடணுமா? நீராடும் போது கைகளால் நீரை தட்டி இறைத்து மூழ்குவதனாலே கைகளிலே உள்ள வளையல்கள் ஒளி செய்கின்றன. சிலம்புதல் என்றால் ஒளி செய்தல். ஏற்கனவே முந்தைய பாடல் ஒன்றிலே கோழி சிலம்ப சிலம்பும் குறுகன்றும் பார்த்தோம். அந்த மாதிரி வலை சிலம்ப வளையல்கள் ஒளி செய்ய, வார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய, அது இடுப்பிலே அணிந்துள்ள மேகலை போன்ற, இடுப்பிலே அணிந்துள்ள மேகலை போன்ற ஆபரணங்கள் எல்லாம் ஒளி செய்ய, அணிகுளன் மேல் வண்டார்ப்ப, அழகிய கூந்தல் மேலே வண்டுகள் ஒளி செய்கின்றனவா? என்ன கூந்தலில் உள்ள பூக்களின் மனத்திற்கு வண்டுகள் வருகின்றன. அப்போ அவர்கள் நீருள்ளே மூழ்கும் பொழுது அந்த வண்டுகள் புரியாமல் என்ன செய்யும்? அவை வந்து அவை ஒளி எழுப்பும். அவர் நீரிலே மூழ்கி மறைந்து விட்டால் அந்த வண்டுகள் திகைத்து அவை ஒளி எழுப்புகின்றனவா? அருமையா விளக்கம் சொல்றாங்க பண்டிதமணி ஐயா. அணிகுடன் மேல் வண்டார்ப்ப, பூத்திகளும் பொய்கை குடைந்து, பல பூக்கள் விளங்கக்கூடிய பொய்கைகளை குடைந்து, உடையான் பொற்பாதம் ஏத்தி, நம்மை உடைய நம்மை உடை பொருளாக கொண்டுள்ள பெருமானின் பொற்பாதங்களை போற்றி, இருஞ்சுனை நீர் இந்த பெரிய தடாக நீரிலே ஆடுவாயாக, ஆடையிலோர் எம்பாவாய் என்று குறிப்பிடுகின்றார். ஆக இந்த 12 திருப்பாடல் இவ்வாறு விளங்குகின்றது. சுவாமி அந்த தீர்த்தத்தின் வடிவாகவே விளங்குகின்றார். அந்த 11 திருப்பாடலிலே கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி என்று சொன்னார். ஆக நீரிலே மூழ்கும் பொழுது சுவாமியினுடைய திருவடியை சிந்திப்பதற்கு அங்கு அப்படி ஒரு பொருத்தம் இருக்கின்றதா என்று நினைப்போம். அப்போ அந்த நீராக விளங்குபவனே பெருமான் என்று சொல்லி தீர்த்தன் என்று 12 திருப்பாடல குறிப்பிட்டார்.
4: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு Shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் Shaivam.org. ஓம் நம சிவாய.
5: ஒற்றுமை சேர்வது என தொடங்கும் பதிகம். இதனை அருளியவர் திருஞான சம்பந்தர். பண் பழம்பஞ்சுரம், தலம் திருக்கழுமலம். இத்திருப்பதிகம் சீர்காழியின் 12 பெயர்களையும் பாடல்கள் வாயிலாக போற்றுகிறது. சிவபெருமானின் உருவத் திருமேனியின் மாண்புகளும் அருள் தன்மைகளும் பரவலாக பேசப்படுகிற பதிகம். இப்பதிகத்தை ஓதவல்லவர் தம் வினையானது விலகிச் செல்லும்.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: திருச்சிற்றம்பலம், எம்பிரான் மணிவாசக பெருமானார் அருளி செய்த திருவாசகம். பாடியிருப்பவர் சிவாக்கர தேசிகர் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
1: மாணிக்கவாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் 37வது திருப்பதிகம் பிடித்த 10. திருத்தோணிபுரத்தில் அருளிய இப்பதிகம் முத்தி கலப்புரைத்தல் என்ற தலைப்பில் அடிகள் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய இப்பதிகம் மோகனமாகிய ராகத்தில் விண்ணப்பம் செய்யப்படுகிறது. திருச்சிற்றம்பலம்.

0: திருச்சிற்றம்பலம்.
1: ஓம் நமசிவாய்.
2: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
1: ஓம் நமசிவாய்.

ஓம் நம சிவாய். ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது திருமுறை இசை பயிற்சி. வழங்குபவர் சிவத்திரு குடந்தை லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.

என்று பாடுகிறார். அந்த வரலாற்று எந்த பெண்ணும் தெரியாமல் பாடுகிறது. அதுதான் காட்ட முடியும். திருத்தொண்ட நாயனாலும் பிறகு பேரு பல சோதியான மிரட்டியில நோதையா அவருடைய ஒரு பெரும் முயற்சியினால் அந்த கணபதி அங்கு வந்தார். அதனால கணபதீஸ்வரம்

பாடிய பாடல் பேத விநாயகர் வெள்ளை வாரணனா அந்த ஒரு சிறப்பு விநாயகர் ரொம்ப விசேஷமானவர். அந்த ஊரின் ஞான சம்பந்தம் இந்த பதிவத்தில் பாடி 1500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ராகத்தில் பாடிக்கானும் வந்தவர் ஆயிரம் கிளாசிக்கல் மியூசிக் அப்பவே இருந்திருக்கு. இப்ப புதுசா ஒன்றும் தோணுது. மந்தூரவையும் காம்போதி கல்யாணி

கூடும் மலை மங்கு ஒருத்தியுடன் சடைமேல் கங்கையாளை நீ சூடுத்தி என்ன. பாடும் புலவர்க்கு அருளும் பொருளன் நிதியம் பலச் செய்த அகலச் செலவில்

தா இலங்கைக்கு இரையாயவனை தலைபத்தொடு தோள் பல இற்று விழ கருத்தாய் கடல் நஞ்சு அமுது உண்டு கண்டம் கடுகப்பிரமன் தலை

ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திரு காலத்தி புராணம். தலைப்பு கடவுள் வாழ்த்து. வழங்குபவர் திரு குளித்தலை ராமலிங்கம் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: இன்னொரு பாட்டு அவளுக்கு கோத்திரம் பண்றாரு, இன்னொரு பாட்டு அவளுக்கு கோத்திரம் பண்றாரு. அது எப்படி கோத்திரம்னா, காணப்பூர் குழல் போல், காணப்பூர் குழல் போல். அந்த நக்கீரர் அவளுடைய கூந்தலுக்கும் மனம் இல்லைன்னு சொன்னார் அல்லவா, அது ஒரு ஞாபகம் தோத்துருந்துச்சு. முழுக்க அப்படித்தான் அப்படி இருக்கான்.
1: பாவித்திரஞ்சவாங்கே
0: மேலுனக்கான பூசை உருவடிலே பாவித்து ரஞ்ச வாங்கே பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி அப்பணிமலர் எடுக்க மனம் நன்னேன். பூ பறிக்க போன பூலசாமி இருக்கிறாரோ எப்படி பறிக்கிறது? பூலசாமி இருக்காரா இல்லையா? மண்ணே உனக்காத பூசை உருவடியிலே பாவித்திறஞ்ச வாங்கே பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்தி எப்படி மலர் எடுக்க மனம் நன்னே நலாமல் இரு கைதான் குவிக்கவேன் நானும் என் குளம் நித்தினி நான் கும்பிடும் போது அரைக்கும் பொருளாதலால் நான் பூஜை செய்ய முறையோ கும்பிடமில்ல அரைக்கும் போதுதான நம்ம கும்பிடுறோம். இந்த ரெண்டுலையும் சேர்த்து கும்பிடுறேன், ரெண்டுலையும் சேர்த்து கும்பிடுறது அரைக்கும் போதுதான் இப்படி என்ன கும்பிடுறோம். நமஸ்காரம் நல்லா பண்ணணும். நமஸ்காரம் பெரியவாட மூத்த சிவனடியாரு அப்பா அம்மாவே குருவே நல்லா நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரத்துல தான் பலனே இருக்கு. நமஸ்காரத்துல அதனால நமஸ்காரம் பண்றதுக்கு பூசக்கூடாது. அடியவர்களே தனக்கு மூத்த அடியவர்கள் தீட்சை முறையில தனக்கு மூத்த அடியவர்களை தீட்சையில தனக்கு கீழே இருக்கிறவ தம்பி அதனால தனக்கு மூத்தவர்களை ஆச்சாரியரை இப்படி வணக்கம் செய்யும் போது நன்றாக அஷ்டாங்க பஞ்சாங்கமாக நன்றாக வணக்க முடியும். வணக்கம் செய்யறது பூசையே கூடாது. பூசினா பலன் சிவபெருமான் கொடுக்க பூசுவான். இப்ப வணங்குறதுக்கே பூசினாலே நம்மால இந்த நம்ம வெள்ளை நீரனையும் கொத்தவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறை குலாவி என்பார் யாரும். அதனாலே அப்படி வணக்கத்தினாலே நமஸ்காரத்தினாலே பலம். அதனாலே அப்படி எப்படி வணங்கினாலும் பலம் கொடுக்கிறேன். எங்கடையே உட்கார்ந்துருக்காரு விநாயகர், சந்தியில் இருக்கிறாரு, சந்தியில இருக்கிறாரு, மரத்துக்கடியில இருக்கிறாரு, குளக்கரையில இருக்கிறாரு, வழிக்கரையில இருக்கிறாரு, உள்ளாடங்கள் செஞ்சாந்த சேரலை செடுந்திரலை பொதிந்த நுழை கஞ்சந்த வஞ்சந்த வெள்ளடி இரு பணிவரைமாம் அவருடைய கண்டிருந்து ஒரு அம்பாளத்தான் சொல்றாரு. அலை சிவந்த சாந்தையை ஆகிய சேரை அழையார பூசி செடுந்திரலை பொலி பொதிந்த நுழை சிதலை பூங்கிறது நீச்சல் ஒன்று சிலை. அதனால இந்த தேவலை சொல்றது அப்படிப்பட்ட வஞ்சந்த மெல்லடியில் மென்மையான அடியுடையவளாய் பணிவரையாகி இமயமலை பெற்றவளாய் இருக்கின்ற இமயமலை பெற்றவளாகிய இமயமலை பெற்ற மகளாகிய இமயமலை பெற்ற மகளாகிய உமாதேவி பெற்ற விநாயகருக்கு தாத்தா அம்மாயி உண்டு. விநாயகருக்கு தாத்தா அம்மாயி உண்டு. முருகனுக்கு அம்மாயி தாத்தா உண்டு. முருகனுக்கு இன்னொரு விஷயம்னா அண்ணன் உண்டு. முருகனுக்கு அண்ணன் உண்டு, அப்பா உண்டு, அம்மா உண்டு, அம்மாயி உண்டு. இதை சொல்லுங்க, அம்மாயி உண்டு, தாத்தா உண்டா, பாட்டா இல்ல அப்பாயி இருக்கலாம். ஒரு பெரிய குறை என்னன்னா தாத்தா அம்மா இருக்கிறாங்கப்பா அம்மா வழியில நெசமல்ல. உபகாரத்த பருவராஜனுக்கு முதிரியா வந்தாலும் நெசமா வந்தாருன்னா அப்படியாவது தாத்தா அம்மா இருக்கிறாரு. அது அறுபது சொன்னாரு வேலைக்காரன் உறுப்புல மேலை அறிவைக்குரிய வேரன் முருகன் இமயமலை அரசனுடைய மனைவி மேலே. அதனால மேனகாரன் துவைக்கிறது மேனகாக்காண்டி கேள்வி உறுதியில. அதனால மேலை அறிவைக்கு உரிய வேதனு மதித்ததல் வீரனு அறக்கருல சூறைப்பாடு என்பார் திரு வேலைக்காரன் உறுப்பு. அதனால முருகனுக்கு அம்மா உண்டு, தாத்தா உண்டு, அம்மா வழியில, அப்பா வழியில, பாட்டை இல்லை பாட்டி. அது ஒரு பெரிய குறை. அது ஒரு பெரிய பாட்டை பாட்டி இல்லை. என்னமே இல்லை. எப்போ வரப்போறாங்க இல்லை இல்லவே இல்லவே. ஆகையினாலே இப்படி விநாயகர் புதுவான் உமாதேவி பெற்றவராய் விநாயக பெருமானே நெஞ்சம் தங்கி நெஞ்சம் தங்கிய ஓப்பான். அதனாலே இந்த கணபதி முதலான மூர்த்திகளை நாம் நமஸ்காரம் கும்பிடுறோம் வணங்குகிறோம் என்று சொன்னால் அது புறக்கருவிகளாலே கண்டு வணங்குகிறோம். புறக்கருவிகளாலே கண்டு வணங்குகிறோம். புறக்கருவிகளாலே கண்டு வணங்குவதோடு அல்லாமல் தன்னையுடையவர்கள் அந்த கல்வியுடையவர்கள் யார் உடையவர்கள் என்ன பண்ணுவாரு அகத்திலேயும் வைத்து அகத்திலே வைத்து வழிபடுவதுதான் சிறப்பு. புறத்திலே காண்பது எதற்காக என்றால் அகத்திலே வைப்பதற்காக, அகத்திலே அகத்திலே வைப்பதற்காக. அதனாலே நெஞ்சம் உமக்கு இடமாக வைத்தேன்னா அப்படி நெஞ்சம் உமக்கு இடமாக வைத்தேன் நிறையாவது ஒருபோது இருந்தது. ஞானிகள் நெஞ்சில சாமியை மாத்திரம் வச்சிருக்கிறாங்க. ஞானிகள் சாமியை மாத்திரம் நெஞ்சில வச்சிருக்காங்க. நான் சாமியை விட்டுட்டு எல்லாமே வச்சிருக்கோம். அதுக்கு உள்ளதான் வைக்க தெரிஞ்சது ஞானிக்கு. நமக்கு எத்தனையோ இருக்குது. அது இந்த கண்ணப்பர் போட்டி திருவருத்தங்களோட வாழ்க்கிறேன். ஒன்றினை நினைந்தாய் போற்றி ஒன்றையும் நிலையாய். ஒன்றினை நினைந்தாய் போற்றி ஒன்றையும் நினைந்தாய். கண்ணப்பருக்கு காலத்தை பிறந்தவர் ஒண்ணுமே தெரியலையே. ஒண்ணுமே தெரியும். நமக்கு தெரிஞ்ச ஓரவெல்லாம் கண்ணப்பரு தெரியும். ஒன்றினை நினைந்தாய் போற்றி ஒன்றையும் நிலையாய். பன்றியால் மிக்க நல்ல பயனது பெற்றாய். பன்றியால் பன்றியால் பன்றி ஒரு ஆதாரமாக இருந்தது. அவரது சொல்வதற்கு பன்றி ஆதாரமாக இருந்தது. பன்றியால் மிக்க நல்ல பயனது பெற்றாய். குன்று போல் உனது அருள். இந்த பாட்டை கவனிக்கல சாமி. குன்று போல் உனது கணவரை பத்தி ஒரு பாட்டு. ஒன்றையும் ஒன்றினை நினைந்தாய் போற்றி ஒன்றையும் நினையாய் போற்றி. பன்றியால் மிக்க நல்ல பயனது பெற்றாய் போற்றி. குன்று போல் உனது அன்பு. குன்று போல் ஒன்று நல்ல மலை போல உன்னுடைய குன்றி போல் எனது அன்பு. குன்று போல் உனது அன்பு மலை போல குஞ்சி குஞ்சி மணி இருக்குல்ல. குண்டுமணி ஏன் குண்டுமணி சுவையாவும் இருக்கு நல்லாவும் இருக்குல்ல. குண்டுமணி அன்பு இருப்பதுனால உள்ள வந்து பாடுறேன். உண்மையில நினைப்பு வரக்க வராது. குன்று போல் உனது அன்பு குன்றி போல் எனது அன்பு. கண்குடைத்த சுற்போரான கண்ணப்பன் போச்சு. ஒரு 100 வருஷத்துக்கு மேல பாடி இருக்கேன். அதையெல்லாம் இந்த காரக்கால மேல் அறக்கட்டளை நல்ல முடியாது வெளியிடம் வாத ஒரு வள்ளல்கள் பாடி இருக்கிறேன். ஒரு 300 பாட்டு இதுல 100 பாட்டுக்கு மேல பாடி இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கு. பெரிய சித்தாந்தங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆகையாலே இப்படி நெஞ்சந்திங்கிய ஒப்பான் அதனால அப்படிப்பட்ட பிள்ளையாரை மலைமகள் பெற்ற பிள்ளையாரை நெஞ்சத்திலே வைத்து நெஞ்சத்திலே வைப்பதினாலே ஓப்பு உண்டாகும். நெஞ்சத்திலே வைப்பதினாலே ஓப்பு. ஓப்பு என்றால் மகிழ்ச்சி. ஓப்பு என்றால் மகிழ்ச்சி. அது குண்டுடையாரை கூற என் உள்ளம் கூறியிருவே. குண்டுடையாரை கூற சிலாப்பள்ளி குண்டுடையாரை கூற என் உள்ளம் கூறியிருவே. இப்படி விநாயகர் பெருமான மனத்தில் வைக்க வைக்க வைக்க மகிழ்ச்சி உண்டாகும். நெஞ்சம் தங்கி ஓப்பால் முச்சந்தி நினைவா முச்சந்தி முச்சந்தி மூன்று காலம் நாம் நினைப்பாம் துணுவாம் என்று சொல்கிறார். அதுக்கு மேல முருக கடவுளுக்கு தோத்திரம். முருக கடவுள் முருக கடவுள் சிவபெருமானுக்கு கடைசி பிள்ளை சின்ன பிள்ளை. சிவபெருமானுக்கு 4 பொய்ய. சிவபெருமானுக்கு 4 பிள்ளைல இருந்து பாக்குறேன். 4 பொய ஜனித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணிப்பதியில் பெறுவார். ஜனித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணிப்பதியில் பெறுவார். அதனாலே முருகப்பெருமாள் இளைய பிள்ளையாக சொல்வது விநாயகரை மூத்த பிள்ளையாக சொல்வது. சைவ சம்பிரதாயங்களிலே இது எல்லாம் சில சொற்கள் வளர்க்கும். விநாயகர் பெருமாள் மூத்த பிள்ளையாது. இவர் இளைய பிள்ளையாது. இளைய பிள்ளையாது. அது அருள்னால கழுத்துக்கு இளைய கழித்தினை அப்படின்னாரு. கழுத்துக்கு இளைய கழித்தினை. கழிவுனா யானைய கழுத்துக்கு இளைய அண்ணன் யானை தம்பி யானை அந்த மாதிரி. அண்ணன் யானை தம்பி என்றார் போல கழித்துக்கு இளைய கழித்தனை. அடலங்கை திருக்கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வடகரையில் சென்று தந்து கொண்டேன். வருவார் தலையில் எப்படி புரியுறார் தட வடன் உண்டாகும். அடலருடைய திருக்கோபுரத்தை அந்த வாயிலுக்கு வட அருகில் சென்று கண்டு கொண்டேன். வருவார் தலை தட வடனப்படு முத்துடன் சர்க்கரை முக்கியதை கடலட கும்ப வலித்துக்கு இளைய கழித்ததை. கடலட கும்ப வலித்துக்கு இளைய கழித்தது. கழித்துக்கு இளைய கழித்ததை. யானைக்கு இளைய யானை அதுக்கு மூத்த யானை இது இளைய யானை. அது வராது. உலகங்கள் எப்படி எப்படி எல்லாம் நம்முடைய சாமி அனுபவிக்கிறார்கள் என்பதை நீங்க இந்த இலக்கியங்களிலே காணலாம். அதனாலே முருகப்பெருமான் அவதாரமே அற்புதமானது. முருகப்பெருமான் அவதாரமே அற்புதமானது. அது வந்து அருவம் உருவமாகி அனாதியாய் பரவாய் ஒன்றாய் பரமமாய் இந்த ஜோதி பிளம்பு அது ஓர் நேனியாக கருணை ஒரு முகம் கடாரம் கரங்கள் 12 கொண்டே உருது உருவம்தான் விதித்தவன் உலகம் இய என்று அவதாரத்தில் சொல்லுவார். அதனாலே அதனுடைய வடிவமே கருணை வடிவம். முருகன் முருகன் கருணை கருணையே முருகன் அழகே முருகன் முருகனே அழகு அது அப்படி காட்சி அப்படிங்கிறாரு. அது ரெண்டு முன்னாடியோட மயில் மேல வந்தாங்க. என்னமா இருக்கு தெரியுமா? ரெண்டு மனைவியோட மயில் மேல வந்தாங்க. 6 முகம் 12 திருக்கரங்களோடு மயில் வாகனத்துல ஒரு பக்கம் பச்சை இன்னொரு பக்கம் சிவப்பு செய்வான சிவப்பு புதுசு பச்சை என்னமா இருக்கு சீராக கோல கால நவமணி மாலாபிஷேகம் அப்படின்னு மறந்துட்டு காட்டுறாரு. சீரான கோல கால நவமணி அந்த அந்த கிரீடத்தை சொல்றார். சீரான கோல கால நவமணி மாலாபிஷேக பார வெகுத தேவாதி தேவர் சேவை செய்யுமுக மரணம் சீ நீர மாது ஒதுங்கி ஈராறு கோடு நீடும் வரிகளில் ஈராக ரோடு நீங்க பரிமட இருந்தாலும் ஆறாத காதல் வேடர் மடமகள், ஆறாத காதல் வேடர் மகள் மடமகள் சீமூதல் மூவல் ஆதி மடமகள். சீமூதல்னா மேகர் மேகத்தை வாகனமாகவே இந்திரனுடைய புத்திரியாகி தெய்வையான கேளப்பம். ஆறாத காதல் வேடர் மடமகள் சீமூத மூவல் ஆதி மடமகள் ஆதார பூதமாக வளம் விட முறைவாடு ஆறாங்க நீதி வேதும் வயிறு ஞானாபிராமதாக வடிவம் ஆபாத என நாடும் நிறைவு விரைவு. அப்படியே வெள்ளி தேவசேனாவோடு முருகனை படம் முடிச்சு கொடுத்தார். அதனால அப்படிப்பட்ட சுவாமி நமக்கு கந்தசாமி, நமக்கு சொந்த சாமி, கந்தசாமி நமக்கு சொந்த சாமி. அந்த சாமியை பத்தி சொல்றாரு, முழுதுலகம் கழிகிறப்ப முனிவர் கூடா அமரர் கூடா கழிவுறும் துன்புற விழுந்த கவிழ்தலைமா முதலி. அதனாலே உலகம் முழுவதும் மகிழ்ச்சி அடைய கழி என்றால் மகிழ்ச்சி, உலகம் முழுவதும் மகிழ்ச்சி அடைய அதற்கு மேலே முனிவர் கூட்டம் தேவர் கூட்டம், முனிவர் கூட்டம் தேவர் கூட்டங்கள் எல்லாம் சூரபன்மனாக அழகு இல்லாத இடம் அடைந்தாது. முனிவர் கூட்டம் தேவர் கூட்டங்கள் அளவில்லாத துன்பத்தை அடைந்தார்கள். அந்த கந்த புராணத்திலே நீங்க நன்றாக பார்க்கலாம், கந்த புராணத்திலே நன்றாக பார்க்கலாம். அதனால சூரபன்மன் நூற்றி எட்டையோ ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் ஆண்டான், தேவர்களை எல்லாத்தையும் சிறை குடித்து போட்டு விட்டான். இந்திரன் ஒளிஞ்சுக்கிட்டே அங்கே எப்படிய முருகனோட சேர்ந்து திருச்சி வந்து விட்டான். ஆகினாலே இப்படி தேவர்களையும் முனிவர்களையும் அளவில்லாத துன்பத்திலே ஆட்டி அவருடைய பதவி ராஜ்யம் எல்லாவற்றையும் முடுங்கிக் கொண்டான். தேவனை அடைந்தார்கள் அந்த துன்பத்தை எல்லாம் நீக்குவதற்காக வந்தான் முருகன். அப்படி நீக்க வந்த முருகன் திருச்செந்தூர்ல இருந்து கொண்டு வீரவாக தேவர் தூது விட்டாரு, இந்த மாதிரி ஆயாலே இன்னும் பல காலம் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணினால் தேவர்களை எல்லாம் சிறகுட்டு, தேவர்களை எல்லாம் சிறகுட்டு அப்படி விட வருத்தாயானால் நம்முடைய வேளாண்மை வரும் என்று சொல்லு அப்படின்னு வீரவாக தேவர் அனுப்பிச்சார். வீரவாக தேவர் போனாரு, சூரபன்மனுக்கு முன்னாலே போனாரு. சூரபன்மன் நவரத்தன சிங்காதன மண்டபத்துல இருக்கிறான், நவரத்தன சிங்காதன மண்டபம் சிங்காரணத்துல, நவரத்தன சிங்காரணத்துல இருக்கிறான். நவரத்தனத்தினால சிங்காரிக்கப்பட்ட மண்டபம் அவன் இருக்கிறது நவரத்தன சிங்காதனம். அத ஒளி சொல்ல முடியாத ஒளி அந்த நவரத்தனால சாஜிரத்தனம் தூபியம் இல்லவே சாஜிரத்தனத்தை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த போன உடனே இவன் நினைச்சாரா, வீரவாதி தேவன் நினைச்சாரா, இந்த அசுரே வந்து மேல இருக்க நம்ம கீழே நின்றுட்டு அவனுக்கிட்ட பதில் சொல்றதா, முருகப்பெருமானுடைய தூதன்னு நான் ஊர் சொல்லட்டுமா அப்படின்னு நினைச்சார. நினைப்பு முடியறதுக்குள்ள ஆயிரம் கோடி சூரிய உதிச்சா கூட சிங்காரணம் திறந்தான். நினைக்கும் நினைப்பு முடியறதுக்குள்ளே ஆயிரம் கோடி சூரிய உதிச்சா கூட அங்க இருக்கிற ஒளி எல்லாம் மங்கி போகும்படியாக சிங்காரணம் அதுல உட்காந்து பேசுறேன். எந்த தூதனாவது அந்த அங்க இருக்கிற தலைவனுக்கு முன்னாடி போய் தூதனா போறவே ஆசனத்துல உட்காந்து பேசுவானா? அதை சொல்றாரு, அந்த இடத்துல கட்டி எப்போது கட்டி எப்படி சொல்றாருன்னா, இப்பொழுது முருகப்பெருமான் இந்த வீரவாக தேவருக்கு சிங்காதனா அனுப்பியது எப்படி இருக்குதுன்னு கேட்டா, திருவரத்துறையில திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு அவங்க அப்பா முட்டுப்படுக்க விட்டாருல அது போறாங்க. நித்திலப்படு வந்ததும் சீகையின் நிதி, நித்திலப்படு வந்தது முட்டுப்பட்டு பட்டீஸ்வரத்துல நித்திலப்படு வந்ததும் சிறிகையின் நெறியே முத்தமிழ்கூறு தலைவனாக அதலைக்கு கட்டி பிடிச்சு வாசிருக்கு. முத்தியான் நம்முடைய நல்லூர் நாயன்மார் வேற கட்டி பிடிச்சு வாசிருக்கு அருந்தாத முத்தமிழ்கூறு தலைவாக யாரு முத்தமிழ்கூறு தலைவனாம் அதலைக்கு முதல்வன் முதல்வன் முருகப்பெருமான் சென்றாரு, சேவர்கள் சென்றாரு, எல்லாத்தையும் அழிச்சாரு. கடைசியா சூரபன்மனோட நாலு நாள் யுத்தம் பண்ணாராம். சூரபன்மன் நாலு நாள் பிரம்மலோகம் விஷ்ணுலோகம் எல்லாம் போனானாமே அவங்க எல்லாம் போனாராம். அப்படி போய் யுத்தப்பட்டு அவரு கடைசியா என்ன பண்ண, கடலிலே மாமரமாக இருந்தார். கடலிலே மாமரம், மாமரம்னா இந்த ரம மாமரம் இல்ல, சூரியன் சந்திரன் எல்லாம் போக்குவரத்து தடைப்பட்டு அப்படிப்பட்ட மாமரம், சூரியன் சந்திரன் எல்லாம் போக முடியாம தடைப்பட்டு போச்சு. அப்படி மாமரமா நின்றவனே வேலாயத்து விட்டாரு. வேலாயத்து விட்ட உடனே ரெண்டாவது தொடர்ந்த உடனே என்னாச்சு, ஒரு வாரி வயலாச்சு ஒரு வாரி சேகராச்சு, ரெண்டாளுக்கா உங்களுக்கு இருந்திருக்கிறார். அது ஒரு உடலுக்குள்ள சூரன் பகவன், சூரன் பகவன் ரெண்டு உயிரும் ஒரு உடலுக்குள்ள இருந்திருக்கிறாங்க. அச்சீவத்தில் இரண்டு உயிர் உட்பிரையிலே சூரன் பகவனாக இருந்து தவறு பண்ணது. அதனால இப்போ ஒரு வாதி சேவலாச்சு ஒரு வாதி வயலாச்சு. அது நம்ம அருணாநாதர் அவிநாசி திருக்குறள் கடச்சலந்தனிலே ஒளி சூரனை உடற்பகுந்திரு பூதனவே அது கடித்தெழுந்தொரு சேவலு மாமலி குருவேரா. இப்படி சேவர் மயிலுமா வந்தா, சேவர் மயிலுமா வந்தவரை அழுக்கண்ணால பார்த்தாரு. அழுக்கண்ணால பார்த்த உடனே அது கெட்ட உடம்பு வச்சு, கெட்ட உடம்பு போன ஒரு பாடு நமக்கு வாகனமாக இது நமக்கு முடியாது அப்படின்னு முருகப்பெருமான் பொல்லாதவனையும் வயிறாரையும் வந்து வாழவில்லை, கொடியவனை அடியவனாக்கிட்டார். அப்படிப்பட்ட அந்த இதை சொல்றாரு. அந்த எப்படி சொல்றாருன்னா, இவரு நுழுதுலகம் கழிசிறப்பம் முனிவர் கூடா அமரர் கூடாம் கழிவுறு துன்புற எழுந்த கவுள் தலைமா முதல் தடிந்து. கவுள் தலைமா அந்த அதமான கவுள் தலைமா முதல் தடிந்து பொலிமத வெள்ளானை மீதை புரந்தரனுக்கு அரசடித்த. வெள்ளானையுடையவனாகிய தேவேந்திரனுக்கு பல பாடையொழி அரசு தந்த அண்டர்வதி புரியற மண்டசுடன் உருவார் அண்ட மனம் மகிழ்வேறு அருளால் என்று திருப்பூர் அண்டர்வதி புரியற. இந்த குடி போயிட்டேன் குடி போயிட்டேன் பிரகாசம்ிய வேலாயுதத்துடையவனாகிய முருகப்பெருமானுடைய தண்டையணி வெண்டயம் கிண்கிணி சதங்கையும் தங்கடல் சிலம்புடன் கொஞ்சவேல் அப்படி அந்த தண்டையும் சிலம்பும் அணிந்த திருவடிக்கு வணக்கம் செய்வான் அப்படின்னு. முழுதுலகம் கழிதப்ப முனிவர்களா அமரர்களா கழிவருதும் உறவிழுந்த கவிழ்தலமா முதலடிந்து பொலிமதவெள்ள ஆனவிதை புறந்தரனுக்கு அரசளித்த கெழுசுடர்வே நம்பி தண்டை கிங்கிணிச்சி அடி கொள்வான் என்று இப்படி முருகப்பெருமானே தோத்திரத்தை சொல்லுகிறார். அதற்கு மேல திருநந்திதேவர் முதலான தோத்திரங்கள் எல்லாம் வருகிறது. அதனாலே இப்படி இதுல சித்தாந்தங்கள் நிறைய வருது. இந்த சுவாமியுடைய பெருமை சிவபரத்துவோ மந்திரங்களுக்கு பொருள்கள் காலத்தின் பெருமை, காலத்தின் பெருமை, பஞ்சாத்திரத்தின் பெருமை, விபூதியின் பெருமை, பிரணவத்தின் பெருமை, ஏராளமா சொல்லு நிறைய சொல்லு. அதுகளெல்லாம் தவறாமல் வந்து கேட்டு அதான் சொன்னேன். இன்னைக்கு என்ன குறிப்பிட்டேன்னே, வால் செய்து கொண்டு பிராண பிரசங்கம் வெறும் பிரசங்கம் அல்ல, அருப்பாலை இப்படி நூல்களின் மூலமாக ஊட்டுகிறார், அருப்பாலை ஊட்டுகிறார். அதனாலே அந்த அருப்பாலை உள்ளவர்களுக்கு பிறகு இல்லை. ஆகையினால இந்த அருப்பாலை உள்ள தவறாக வருவீர்கள் என்று உங்கள் திருவடியை பிரார்த்தித்து இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி இதுல திருநெல்வேலி முதலாக சொல்லணும். நினைத்ததனையில் தவறாமல் நினைத்த புத்திரனை தெரியாமல் கடத்த

வழியில் வான்முயில் வளாது தெய்வம் அழிவழங்குறக்க மன்னன் கோன்முறை அது செய்ய குறையிலாதுகள் வாழ அரங்கடோங்க ரத்தமன் வெள்ளி மொழிக மேல் மேகோள் செய்வதில் வழங்குக உலகமெல்லாம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: தலம் திரு அன்பில்லாலந்துரை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளிச் செய்த முதல் திருமுறை பண் தக்கராகம் ராகம் காம்போதி.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ശിവായ. You're listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.
1: திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாம் சிவபாதசேகரன் ஐயாவுடன் பெருமானுடைய திருவடிகளுக்கு மிகுந்த அன்பு பூண்டு சிறுவயது முதல் இறைவனுடைய வழிபாட்டிலும் திருமுறையிலும் திருக்கோயில் வழிபாட்டு முறைகளிலும் அதனை செய்து கொண்டிருக்கின்ற ஆதிசைவ பெருமக்களுடைய நல்வாழ்விலும் மிகுந்த அக்கறை கொண்டு வாழ்ந்து கொண்டு நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற சிவபாதசேகரன் ஐயாவுடன் ஒரு கலந்துரையாடலை செய்ய இருக்கின்றோம். நீங்க வந்து திருமுறையில மிகுந்த ஆர்வத்தோடு இசை பாடுதலும் இறைவனுக்காக அத்தனை உருகி பாடுதலும் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து முதற்கண் திருமுறையிலையும் சைவத்திலையும் இவ்வளவு ஆர்வம் வந்ததற்கு அடிப்படை பத்தி தெரிஞ்சுக்கலாம்.
2: இளமையிலிருந்தே இந்த திருமுறைகளில் ஆர்வம் இருந்தது என்று சொல்ல முடியாது. கல்லூரியில் படிக்கும்பொழுது தமிழில் பெரிய புராணம் ஒரு பகுதியாக அமைந்தது. அதில் தடுத்தாட்கொண்ட புராணம்னு திருமுத்சுவாமிகளை ஓலை காட்டி ஆட்கொண்ட அந்த பகுதி மாத்திரம் எங்களுக்கு பாடப்பகுதியாக இருந்தது. அந்த பெரிய புராணத்திற்கு அந்த படலத்தில் வரக்கூடிய ஒரு பாடல்களை சுருக்கி நம்முடைய சென்னை பல்கலைக்கழகம் முக்கியமான பாடல்களாக தேர்ந்தெடுத்து அந்த பாடத்திட்டத்துக்கு வைத்திருந்தார்கள். ஆனால் பரீட்சைக்குன்னு பார்க்கும்போது அத கேள்வி வரும், நிறைய கேள்விகள்லாம் வரும். அது 5 மார்க் கொஸ்டினா கூட இருக்கலாம், அல்லது 10 மார்க் கேள்வி கூட இருக்கலாம். அனோட்டேஷன் பேசேஜ்னு சொல்றது உண்டு, அது இடம் பொருள் அது எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லணும். காமூர் மனத்தான் போல் கதிரவன் உதயம் செய்தான்னு ஒரு பகுதி ஒரு இடம் வரும், அதை மட்டும் கொடுப்பார்கள். அது எதுல வருது? பெரிய புராணத்துல வருது. முதல்ல நம்ம புரியணும். அடுத்தா கொண்ட புராணத்துல வருதுங்கிறது அடுத்த ஸ்டெப். மூணாவது, எந்த கான்டெக்ஸ்ட்ல அந்த வார்த்தை வந்தது, திசைக்குழா பெருமான் சொன்னார் அப்படின்னு பார்க்கணும். சுந்தரமுசுவாமியுடைய திருக்கல்யாணத்தின் பொழுது அவர் மணக்கோலம் பூண்டு அந்த மணவறையில் வந்து அமர்ந்தார். அவருடைய மணக்கோலத்தை எல்லாம் வர்ணிப்பார். அப்போ அந்த அவருடைய பேரழகை காண்பதற்காக, அந்த திருமணக்கோலத்தை காண்பதற்காக கதிரவன் ஆர்வத்தோடு உதயம் செய்தான்னு சொல்றாரு. இது தற்கொலை பேற்றாணின்னு சொல்ற வழக்கம். பகலவன் இயற்கையாக உதயம் செய்யறவன் தான். அத இந்த இடத்துக்கு ஏத்தா மாதிரி புலவர் தன்னுடைய குறிப்பை அதுல ஏற்றி காட்டுவது தற்குறிப்பேற்றாணின்னு இலக்கணத்துல அந்த காலத்தில் சொல்ற வழக்கம். நிதலைக்கு ராமன் வரும்பொழுது குடிகள் அசைந்ததை பார்த்துட்டு வாழ்ந்து கூப்பிடுற மாதிரி இருந்ததுன்னு கம்பர் சொல்வதாக அது ஒரு தற்குறிப்பேற்றாணி. அதே போல இங்கு சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருக்கல்யாண வைபவத்தை பார்ப்பதற்காக காமூர் மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான்னு சொல்லி ஒரு இடம் வரும். இந்த மாதிரி அந்த பாடப்பகுதியில் பல பொருள் நயம் மிக்க பகுதிகளில் நிறைய உண்டு. இது பரீட்சைக்காக தான் நம்ம படிச்ச மொழி. அப்போ திருமுறையை படிக்கிறோங்கிறது யாரும் சொல்லவும் இல்லை கல்லூரியில். இது 12ஆம் திருமுறைன்னு கூட சொல்லலை. ஏற்றினவர் யாரும் சேர்க்கிறாரு மாத்திரம் சொன்னார்களே ஒழிய இது திருமுறையை சேர்ந்ததுன்னு கூட யாரும் சொல்லலை. வீட்டிலையும் அந்த மாதிரி யாருமே சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் இல்லை. மற்றபடி நம்ம சேர்ந்த உறவினர்களோ நண்பர்களோ யாருமே இந்த திருமுறையில ஒரு நாட்டத்தை காட்டாமல் இருந்துட்டார்கள், அந்த திசையே நமக்கு காட்டாமல் இருந்துட்டார்கள். ஆனா இளம் வயதிலிருந்து மயிலாடுதுறையில பிறந்து வளர்ந்ததுனால அப்போ என்ன அறியாமலேயே வந்து ஒரு என்னவோ ஒன்று அங்க ஒரு ஈர்ப்பு சக்தின்னு தான் சொல்லணும். அதை அங்க உத்தரமாயூரம்னு சொல்ற வழக்கம், காவேரியுடைய வட திசையில ஒரு மேற்கு பார்த்த சிவாலயம், அதாவது மதாங்கேஸ்வரர் ஆலயம், அது வள்ளலார் கோயில்னு சொல்ற வழக்கம். இப்போ அங்க தேவகோஷ்டத்துல தட்சிணாமூர்த்தி ஒரு ஆறு உயர வடிவத்துல முன்னாடி ஒரு ரிஷபம் ஒண்ணு படுத்திருக்கும். அந்த தட்சிணாமூர்த்திக்கு சாயரக்ஷ பூஜை நடக்கும். பள்ளிக்கூடம் விட்டு வந்ததுலேருந்து உடனே யாரும் போகணும்னு சொல்ற வழக்கம் கிடையாது. அந்த ஆறாம் வகுப்புலேருந்து எஸ்எஸ்எல்சி முடிகிற வரைக்கும் அந்த ஆறு வருஷமும் முதல் தீபாரதனை தட்சிணாமூர்த்தி தான் நடக்கும். அதுக்கப்புறம் தான் பிள்ளையா இருக்கு அந்த ஊர்ல. அது கேத்திரத்தோடைய ஒரு மகிமையினால அந்த தட்சிணாமூர்த்தி தீபாரதனையை பார்த்துட்டு விபூதி வாங்கிட்டு நேரம் வந்துட வேண்டியது. அப்புறம் தான் விளையாட்டுக்கு போறதெல்லாம். அந்த குருநாதனுடைய ஒரு கருணா கடாட்சத்தினாலேயோ என்னமோ தெரியல, பிற்காலத்துல அந்த சிவபக்தி ஏற்படுறதுக்கு அது ஒரு அஸ்திவாரமா அமைஞ்சுதான் நான் நினைக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த பெரிய புராணத்தை பத்தி சொன்னேன். பெரிய புராணத்தில் இருக்கிற அந்த பகுதியை எந்த நூலை ரெஃபர் பண்ணினாக்க நிறைய மார்க் கிடைக்கும் அப்படின்னு அந்த கல்லூரி பருவத்தில் இருந்தபொழுது நமக்கு அந்த நிறைய மார்க் வாங்கணுங்கிறத எண்ணம் தான் இருந்த ஒழி அதில் இருக்கிற பக்தி சுவையை பற்றி நம்ம கவலைப்படலை. அதுக்காக பக்கத்தில் இருந்த சென்ட்ரல் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு மூன்றூரில், அங்கே போயிட்டு பெரிய புராணத்தை இப்போ சி கே சுப்பிரமணிய மொழியார் பெரிய புராண விரிவுரை புத்தகம் அங்க இருந்தது. அதை எடுத்து அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்று இதெல்லாத்தையும் படிக்கும்போது அப்பதான் அந்த சேக்குழாருடைய பெருமை புலப்பட்டது. பெரிய புராணத்துல ஒரு ஆர்வம் வந்ததே ஒழி அப்ப கூட பக்தி ஏற்பட்டதாகவோ பெரிய புரா திருமுறைகளை பாராயணம் செய்யணுங்கிற எண்ணம் வந்ததாகவோ நான் கருதல. மார்க்குக்காகவே அவ்வளவு எழுதிட்டு வந்தேன். நிறைய மார்க் வந்தது. எங்களுக்கு பக்தி இலக்கியங்கள்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பகுதி உண்டு ரெண்டாவது பேப்பர்ல. அதுல எந்தெந்த பக்தி இலக்கியங்கள்லாம் தமிழ்ல உண்டோ அதெல்லாத்தையும் பத்தி ஒரு ஒரு சாம்பிளுக்கு ஒரு பாட்டு இருக்கும். நம்ம புக்குல என்ன இருக்கும்னா பித்தாபரிசியோடி இருக்கும், இல்லைன்னா தோடுடைய சரியின் இருக்கும். இந்த ரெண்டு பாட்டு தான் இருக்கும் திரும்ப திரும்ப. அதையே எல்லாரும் எழுதினாக்கும் மார்க்கு எல்லாருக்கும் வர மார்க்கா நமக்கும் வருமே, நம்ம இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி நிறைய பாட்டு இருக்கும் இல்லையா தேவாரம்னா, நல்ல பாட்டா ஏதாவது நம்ம புரிஞ்ச அளவு இருக்கக்கூடிய பாட்டா எழுதினு இருக்கு, அதை பற்றி எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியில போய் நிறைய தேவாரத்தை படித்தேன். அப்போ அப்பவும் ஒரு பக்தியோட படித்தேன்னு நான் சொல்ல மாட்டேன், அதை மார்க்குக்காக தான் படித்தேன். ஒத்துக்க வேண்டிய விஷயம் அது. அதை வந்து பற்றியும் எழுதினேன் ஆஃப் அடியில். எங்களுடைய தமிழ் ஆசிரியர் வந்தார். அவர் சொன்னார், என்னுடைய சர்வீஸ்ல இவ்வளவு வருஷத்து சர்வீஸ்ல பக்தி இலக்கியத்தை இது மாதிரி யாரும் எழுதவே இல்லை, இது ஒரு அற்புதமான ஒரு கட்டுரை, இத வந்து இத நான் எப்படி உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னா, இந்த கட்டுரையை நான் அப்படியே படிக்கிறேன் கிளாஸ்ல, நீங்க எல்லாம் எழுதிக்கணுங்க. எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் காப்புகுதி தானே ஒழிய வருஷம் முக்கால் பக்கம். என்னன்னா எல்லாரும் அதையே திரும்ப ஆனுவல் எக்ஸாம்ல போர்டு எக்ஸாம்ல யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல எழுதிட்டாக்க நமக்கும் அதே மார்க் தானே வரும்னு ஒரு சுய நலம் வந்துருக்கு அந்த நேரத்தில். அதுக்காக என்ன பண்ண, அதை அப்படியே விட்டுட்டு மறுபடியும் லைப்ரரியில் போய் இது நம்ம எழுதாத மறுபடியும் எழுதணும்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்லிட்டு மற்ற தேவாரத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் வந்து தீபாதீனமா அந்த கேள்வி தான் வந்திருந்தது இதில் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல. முதல்ல அந்த கேள்வி நம்பரை முதல்ல எடுத்து போட்டு எழுதினேன். உங்களுக்குலாம் தெரியும் முதல்ல பெரிய ஆன்சர் ஷீட்டு ஒரு 16 பக்கம் ஒரு தனியாக இருக்கும், அது ஃபுல்லாக முடிஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஷீட்டும் அதான் எழுதிட்டேன். ஒழிய 3 மணி நேரம் எக்ஸாம்ல 2 மணி நேரம் பக்தி இலக்கியம் தான் எழுதினேன், பாக்கி எதுவும் எழுதலை. எனக்கு 1 மணி நேரம் தான் பாக்கி இருக்கு, அதுக்குள்ள அவ்வளோ கேள்வியும் எழுதியாகணும். அப்புறம் பயம் வந்துடுது, மெயிலாக போயிடுவோம்னு ஒரு பயம் வந்துடுது. அப்புறம் 1 மணி ஆயிரம் அப்புறம் கூட 3 கேள்வி பாக்கி இருந்தது, கிறுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து எக்ஸாமினர் வந்து பரிதாபப்பட்டு ஒன்று 20 வரைக்கும் டைம் கொடுத்தாரு, 100 மணிக்கு முடிஞ்சிருக்காருக்கு. அவர் இன்னைக்கு கூட நான் ரஜியோட நினைவு இருக்கேன். அதை வந்து எக்ஸாம் முடிஞ்சு நல்ல மார்க்லாம் வந்தது. அப்போல்லாம் வந்து கிரேடுன்னு கொடுக்குற வழக்கம், மார்க் கொடுக்குற வழக்கம் கிடையாது. யூனிவர்சிட்டியில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் சி இல்லாட்டா சி பிளஸ் வாங்கினாலே பெரிய சிவ எல்லாருக்கும் கொடுத்துவான். சி பிளஸ்ங்கிறது பெரிய குதிரை கொம்பு, அது 45 50ங்கிறது, 50 to 55 பி, 55 to 60 பி பிளஸ். ஏன்னா யாருக்கும் கொடுக்குற மாதிரி ரொம்ப ரொம்ப ரேர். அப்புறம் எனக்கு எக்ஸாம் வந்தோடனே பி பிளஸ் வந்தது. எங்கள் தமிழ் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாங்க. அந்த பாராட்டெல்லாம் அந்த பெரியபுராணத்துக்கு தான் உரியது. எனக்கு இது என்னுடைய தாமரத்தையும் சொல்ல மாட்டேன், பெரியபுராணத்துக்கும் தேவாரத்துக்கும் தான் அது சொந்தம் அந்த பாராட்டுதல்லாம். அப்பவும் கூட அந்த பரீட்சை மார்க் வந்ததுக்காக சந்தோஷப்பட்டேன் ஒழிய அந்த தொடர்ந்து அதை படிக்கணுங்கிற எண்ணம் ஏற்படலை. அப்புறம் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமும் 1972 வேலைக்கு சேர்ந்தது போல, அப்புறம் 73 பிறந்த உடனேயே ஒரு 6 லீவோ 8 லீவோ எடுத்துக்கிட்டு மயிலாடுதுறைக்கு திரும்ப போனேன். உண்மையை சொல்ல போனால் பக்கத்தில் இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவிலையும் எங்களோட குலதெய்வமான சுவாமிநாத சுவாமி கோவிலுக்கும் தான் எல்லாரும் பெரியவர்கள்லாம் கூட்டு போகிறது. ஒழிய சிதம்பரம் நடராஜா கூட தரிசனம் பண்ணதில்லை அந்த காலத்தில். சரி என்னடா இது ஒன்றுமே பார்க்காம இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோட நண்பரும் சேர்ந்து சிதம்பரம் நடராஜா கோவிலுக்கு முதல் போனோம். நடராஜா சன்னதி அப்போ வந்து ஏதோ 11 இருக்கும் ஞாபகம் எனக்கு. அப்போ திரைய போட்டிருந்தது, அதனால வந்து பக்கத்தில் இருந்த பாட்டெலாம் ஏதோ எழுதியிருந்தது, அதை படிப்போம்னு பார்த்தா அப்போ மாணிக்கவாசருடைய திருவம்பாவை பாடல்கள்லாம் சிலதாக எழுதியிருந்தது. அது என்னை ரொம்பவும் ஆட்கொண்டது. அந்த பாட்டை திருவம்பாவை படித்த உடனே ரொம்ப இவ்வளவு பெரிய ஒரு ட்ரெஷர் சுரங்கமே இருக்கிறது இல்லை, இதை நம்ம இவ்வளோ நாளில் படிக்காமல் விட்டோமே, யாரும் சொல்லியும் கொடுக்கலையே, இதை நம்ம இந்த புத்தகம் ஏதாவது கிடைச்சா வாங்கி படிப்போம். அப்போ கூட பாடணும் பண்ணு அதெல்லாம் பற்றி எதுவுமே தெரியாது காலம். அப்போ உடனே என்ன பண்ணேன், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் தருமபுரம் ஆதீனம் இருக்கு, அங்கே போனேன். அங்கே போய் கேட்ட உடனே அப்போ மகாசிந்தானமாக இருந்த கைலை குருமணிகள் முன்னாடி இருந்த சந்தானம் இந்த முதல் 8 திருமுறையும் வந்து 25 அதை அடக்க விலையே ரொம்ப குறைச்சல், 5 3 ஒன்று அதுலேயும் இவர் இன்னும் குறைச்சி 25 மொத்த செட்டும் கிடைக்கும் அப்படிங்கிற உடனே அந்த பணத்தை கட்டி மெட்ராஸில் அதை வாங்கி அது அப்புறம் படிக்க ஆரம்பித்தேன். அப்போ அது ஈடுபாடு வந்தது. அதான் முதல்ல நடராஜாவோட அனுகிரகம் தான் சொல்லணும். அப்புறம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மகாலிங்கபுரம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போனபோது அங்கே ஒரு மாதாந்திர வழிபாடு நடந்துட்டு இருந்தது. அப்போ வந்து தர்மபுர சுவாமிநாதன்ங்கிற ஒதுவா மூர்த்தி ஐயோட சில பாடல்கள் எல்லாம் பாடிட்டு இருந்தார். அவருடைய பழக்கம் வந்து ரொம்ப எளிமையாக வந்து புரியக்கூடிய பாடல்கள்லாம் தான் மக்களுக்கு மத்தியில் பாடுவார். ரொம்ப கஷ்டமான பாட்டெல்லாம் வந்து குற்றோதலுக்கு தான் வச்சுப்பாரு ஒழிய எளிமையாக. அதுலேயும் வந்து சொல்ல பிரித்து கூட்டி எல்லாம் சொல்கிறது அவருக்கு அவருக்கே உள்ள ஒரு பாணி. அது அதோடு இல்லாமல் எனக்கு இந்த சங்கீதத்துலேயே கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து ஒரு ஆர்வம் இருந்ததுனால இதில் கொஞ்சம் ஈர்க்கப்பட்டேன். அவரோட முற்றோர்கள் எல்லாத்துலேயும் போயிட்டு பல இடங்களுக்கு போனதுக்கப்புறம் இந்த தேவாரத்தில் ஒரு நாட்டம் அப்போ தான் வந்தது. அதுக்கப்புறம் கயப்பாக்கம் சோமசுந்தரம் செட்டியார் ஒரு பெரிய சைவத்தில் ஒரு மலைன்னு தான் சொல்லணும், அவர் நான் இருந்த ஒரு இடத்துக்கு பக்கத்தில் வந்து ஒரு இடத்துல பெரியபுராண சொற்பொழிவு நடத்தினார். அதுலேருந்து கொஞ்சம் விஷயங்கள் நிறைய தெரிய வந்தது. அப்புறம் அவருமே வந்து இதில் ஈடுபாடு உள்ளவர்கள் நிறைய ரொம்ப பாராட்டுவார். பார்க்க போனால் அவருக்கே ஒரு பாராட்டு நடந்தது, ஒரு மணி விழா நடந்தது. அந்த மணி விழாவுக்கு போயிருந்தேன். போயிருந்தபோது அவரை எல்லாரும் பாராட்டினாங்க. எனக்கு என்ன பார்த்துட்டு நீங்களும் ரெண்டு வார்த்தை சொல்லுங்கன்னார். எனக்கு அப்போ பேசவோ பாடவோ எனக்கு அவருக்கு முன்னாடி எதுவும் சொல்கிறதுக்கு எனக்கு பயமாகவும் இதுவும் கூச்சமாகவும் இருந்தது. என்ன சொல்கிறது அவரை பற்றி, அவரோ 85 பழுத்த பழம். நான் என்ன பண்ணேன், அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சது இந்த தேவாரத்தை அந்த பஞ்சபுராணம் அப்படிங்கிறது. அதனால் இந்த கற்பகத்தினை கனகமால் வரையை சுந்தரமுசுவாமிகள் திருநள்ளாறு மேலே பாடினத்தை பாடினேன். அடுத்தது நான் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கே தெரியாது. அப்புறம் அவருக்கும் என்ன நினைச்சாரோ தெரியல, என்னை கொஞ்சம் நிறுத்திட்டு இப்போ அவர் பாடினது சுந்தரமுசுவாமிகளுடைய தேவாரம். இவர் வந்து இந்த திருக்கச்சூர் ஆலக்கோயிலில் ரொம்ப ஏதோ ஈடுபாடு கொண்டு தொண்டெல்லாம் செஞ்சிட்டுருக்கார். சுந்தரமூர் சுவாமிகிட்ட ரொம்ப பக்தி உண்டு. ஆடி சுவாதியெலாம் அங்கே போகிறார், என்னையும் கூப்பிடுவார். இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்ப இளைஞர்களுக்கு, அப்ப அந்த காலத்துல நான் இளைஞர் இல்லையா, இளைஞர்களுக்கு இதுல ஈடுபாடு வரமாட்டேங்குது. அதுலயும் வந்து அண்ணனர்களுக்கு இந்த பக்கத்துலயே வரமாட்டேங்கிறார்கள். இவர் இதுக்கு விதிவிலக்கு. இவர் வந்து இதுல ஆர்வமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதோ ரெண்டு வார்த்தை சொன்னார். அப்புறம் நீங்க தொடருங்கன்னார். நான் ஒன்னு திருவாசகம் ஒண்ணு சொன்னேன். அப்புறம் அப்படியே சொல்லி பெரியபுராணத்தை பூர்த்தி பண்ண அப்புறம் அவர் அப்ப அந்த பஞ்சபுராணத்தோட பெருமையையும் அருமையா வந்து பிரகாசப்படுத்தினதையும் விவரமா அப்புறம் சொன்னார். நான் அப்புறம் எதுவுமே சொல்லலை. நான் ஒரு மறுபடியும் என்னுடைய இடத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். அந்த நிகழ்ச்சி போச்சுன்னு வச்சுங்கன்னா, இதெல்லாம் வந்து இந்த திருமுறைகளில் ஈடுபாடு வளர்றதுக்கு ஒரு பெரிய ஒரு அத்திவாரமாக அமைஞ்சிருந்தது. அதோடு இல்லாமல் இந்த தேவாரத்தை படிக்கிறதோடு நிறுத்திக்கூடாது. இந்த தேவாரம் பாடப்பட்ட தலங்கள்லாம் எங்கே இருக்கு, இன்னும் போய் பார்க்கணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து, ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 நாள் லீவு கிடைக்கிற போது ஒரு 5-6 கோயிலோ 10 கோயிலோ இப்படி பார்க்க வேண்டியது. இப்படி பார்த்து அனுபவத்தினால பாதி, இப்போ சில கேள்வியினால பாதி, பாதி படித்து பார்க்கறது. இப்படி தான் நான் கற்றுனேன். ஒழி எங்கேயும் போய் முறையாக யார்கிட்டையும் கற்றுக்காது, இன்னும் குறையாக தான் இருக்குது, அந்த மாதிரி கற்றுக்கலையேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அது முதல் முதலாக வந்து ஆர்வம் ஏற்பட்டதுக்கப்புறம் சுவாமிகிட்ட போய் பாடி பார்க்கணும்னு ஒரு ஒரு அற்ப ஆசை வந்தது. அதை வந்து எங்கே போய் பாடுறது, எல்லாரும் பார்த்தா நம்மளை பரிகாசம் செய்வார்கள் அப்படின்னு ஒரு தயக்கம். அதனால வந்து திருவொத்தியூருக்கு தியாகராஜ புற்றிடம் கொண்ட மூர்த்தி மூலஸ்தானம், அங்கே மத்தியானம் ஒரு 11:30 வாக்கு இருக்கும், அங்கே போனேன். அங்கே வந்து பக்கத்தில் யாரும் இல்லாமல் இருக்காரான்னு பார்த்தேன். குருக்கள் யாரோ ஒருத்தருக்கு பிரசாதம் கொடுத்துருந்தார், அவரும் போட்டோம்னு நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பயம். அவர் போனதுக்கப்புறம் இது சுந்தரமூர்த்தி சுவாமிகளோட கொண்டு பாண்டி கொடுமுடி நமசிவாபுரியத்தில் ஒரு பாட்டை அங்கே சுவாமிகிட்ட பாடினேன். அப்போ பாடும்போது என்ன ஆயிட்டு, நடுவுல ஒரு வழி மறந்தே போயிடுச்சு. ஐயோ நல்ல வேலை, யாரும் இல்லாத நேரத்தில் இப்படி நடந்தது, யாரும் இருக்கிற நேரத்தில் நம்ம இப்படி ஆயிருந்தா எல்லாரும் பரிகாசம் செய்வார்கள்னு அப்படி ஒரு எண்ணம். அப்புறம் அது அந்த பயம் நாளடைவில் போய், எவ்வளோ பேர் பின்னாடி இருந்தா என்ன, சாமிக்கு தான் நம்ம பாடுறோம், சாமி முன்னே அவருக்கு தப்பாக இருந்தாலும் அவன் ஏற்றுப்பார் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒன்று கூடவே வந்து, அப்புறம் நாளடைவில் அந்த பயம் போயிடுது. இப்படி தான் அது அதோட ஒரு நாட்டம் ஆர்வம் இல்லாமல் வந்து
1: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து உங்களுடைய பேரே வந்து சிவபாதசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படித்தான் நாங்க தான் அறிஞ்சிருக்கிறோம். இதுதான் உங்களுடைய இயற்பெயரா, உங்களுடைய பெயர் எப்படி இப்படி வந்தது அப்படிங்கிறது?
2: பிறந்த உடனே வச்ச பேர் வந்து பாலசுப்ரமணியன்ங்கிறது. கரை வருஷத்துல பிறந்தனால சந்திரசேகரன் தான் பேர் வச்சது. அப்புறம் அதை சுருக்கி எல்லாரும் சேகர் சேகரன் கூப்பிட்டதுனால அது இந்த ஆன்மீக உறவுக்கு அது ரொம்ப சரியா வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, திருக்கோவில் ஆசிரியராக இருந்தவரும் மறைமொழியடிகளுடைய சீடருமான திரு நாரா முருகுவல் அவர்கள் இந்த பெயரை வந்து சிவபாதசேகரன் மாற்றினார்கள். அது ராஜராஜ சோழனுடைய ஒரு பெயராகவும் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு சந்தோஷமா இருந்தது. அது இன்னொரு இது என்னன்னா, பரமேஸ்வரனுடைய பாதத்தை தலைமையில வச்சிருக்கிறோம்னு அர்த்தம் அதுக்கு. அது சிவபாத ஹிருதயர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது வரையில ஞானக்கு மந்தரோட அப்பா பேர் சிவனுடைய பாதத்தை ஹிருதயத்தில் வைத்தவர்ட்டு சிரத்தின் மேலே வச்சிருக்கிறது இன்னும் உயர்வாக எனக்கு பட்டது. ஏன்னா அவர் எமது உச்சியாரேன்னு சம்பந்தர் வாக்கில் வந்திருக்கு. சுவாமி நம்மளை மனத்தகத்தான் தலைமையிலான்னு அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அதனால தலைமையில அவருடைய நாமத்தை வச்சிருக்கிறது போல பாக்கியம் என்ன கிடைக்கும், யாருக்கு உண்டு? அதனால அது ராஜராஜனுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது. அதை இவர் பெரியவர் நமக்கு சொல்றாரு பத்தியா, நம்ம அந்த அளவுக்கு எதுவுமே செய்யலே இருந்தாலும் அந்த பேரை தெய்வாதீனமா அவன் தான் பேரு, சரி அப்படியே அமையட்டும், அது சிவனருள்னு சொல்லி விட்டுட்டேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க தர்மபுரையா பத்தியும் கைப்பாக்கையாவை பத்தியும் சொன்னீங்க, அவர்களோட நெருங்கி பழகிறதுக்கு உங்களுக்கும் வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. அவர்களோட நீங்க பகிர்ந்து கொண்டவற்றையும் அவர்களோடு நீங்க இருந்த நெருக்கமான அந்த திருமுறை ஆர்வத்தையும் பற்றி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க.
2: இப்போ கைப்பாக்கம் பெரியவரை பத்தி சொல்லணும்னு சொன்னா, அவருடைய மூச்சும் பேச்சுமே திருமுறைகளா தான் இருந்தது. அந்த மாதிரி மனிதர்களை இந்த காலத்துல சந்திக்கிறது ரொம்ப துர்லபம். அந்த வகையில நான் ரொம்ப பாக்கியமா இருந்ததாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து திருமுறைகள்ல என்ன சொல்லியிருக்கோ அதை ஓரளவு வாழ்ந்து காட்டணும்னு எதிர்பார்க்கிறவர். அவர் வந்து அதை மீறுவதற்கு நாம் இதெல்லாம் யாருன்னு கேட்பார். அத மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு மூவர் முந்தினவர்களா அல்லது மாணிக்கவாசல் முந்தினவரா இப்படி எல்லாம் வேண்டாத சர்ச்சைகள்லாம் செய்யக்கூடாது. அவர்களுடைய வாக்கு தான் நமக்கு முக்கியமான, இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப திடமா இருக்கார். அதை வந்து தவிரவும் இந்த காலத்துல துவேஷம் காரணமாகவும் பல ஜாதி வித்தியாசம் பார்க்கறது அதெல்லாம் செய்யக்கூடாது, பெரிய புராணம் படிக்கிறவனுக்கு ஜாதி வித்தியாசம் வரக்கூடாது, எல்லாரும் ஒண்ணுதான், 63 நாயன்மார்களுக்குள்ளேயே முதல்ல பேதம் பார்க்கறாங்க இந்த காலத்துல, அதுவே தப்பு, அதெல்லாம் சிவாபராதம்னு சொல்லுவார். அவர் இன்னொரு வார்த்தை சொல்வார், இப்போ இந்த காலத்துல வந்து வேதத்தை நிந்திக்கிறார்கள், வேதியர்களை நிந்திக்கிறார்கள், ரெண்டுமே சிவாபராதம் செய்யக்கூடாது, அவரவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சாக்க அதுக்கு அவர்கள் பலனை அதோட கெட்ட பலனை அவரை அனுபவிச்சுட்டு போட்டோம், நம்ம யார் அதை தூஷிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றது அவருடைய வாதம். அதுக்கு எடுத்துக்காட்டா திருமுறையிலன்னு சொல்வார், வேதியர் தம்மை வெகுளேன் வெகுண்டவர்க்கும் துணை போகேன்னு சொல்லி சுந்தரமுத்து சுவாமியர் ஆதியன் இருப்பதும் ஆரூர் அவன் நம்மையும் ஆழ்வரோ கேளீர்னு சொல்லியிருக்கார். அதை தான் எடுத்துக்காட்டா எடுத்து சொல்வார், தன்னுடைய சொந்த கருத்தை இன்னைக்குமே புகுத்த மாட்டார் மக்களுக்கு நடுவில், திருமுறைகள் என்ன போட்டிட்டு காமிச்சிருக்கோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுவார். ஒழிய எனக்கு பிடிச்சது இது செய்யி, எனக்கு பிடிக்காத செய்யாது அப்படின்னு சொல்ல மாட்டார். அதுதான் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை நம்மளால எவ்வளவு தூரம் கடைப்பிடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கடைப்பிடிக்கலாம், இன்னைக்கும் கடைப்பிடிக்கலாம், அது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. அதே மாதிரி தர்மபுரம் ஐயாவை பத்தி இது பண்ணும் பொழுது அவர் திருமுறையை வந்து சிவனாகவே பாவித்தார், திருமுறையை வாசிக்கத்தோடு நிறுத்திக்க கூடாது பூஜிக்க வேண்டும் சொல்வார். ஏன்னா அவ்வளவும் வந்து மந்திரங்கள், அதா காயப்பாவின் செட்டியார சொல்வார், திருமுறைகளால் நடக்காதது எதாலே நடக்காதும்பர், அது அனுபவம். அந்த அனுபவத்தை அவர் சில புத்தகங்கள்லாம் தொகுப்பெல்லாம் நிறைய அச்சிட்டு இருக்கார், அதில் எழுதியிருப்பார், இது எனது அனுபவம்னு எழுதியிருப்பார், இது சீக்கிய சுப்பிரமணிய சுவாமியார் அவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன்னு சொல்லி எழுதியிருப்பார், இந்த பதிகத்தை படித்து எனது நடந்தது, இந்த 20வது நூற்றாண்டிலேயே இது நடக்கிறதுங்கிறது பெரிய ஆச்சரியம், அதுதான் அந்த தேவாரத்துக்கு பெருமை சேர்க்கிறதுன்னு அதுவும் எழுதியிருப்பார். அதையே தான் இவரும் தருமபுரி சுவாமிநாதன் அவர்களும் போற இடத்துலாம் வந்து சிவரோடுக்கும் தெய்வம் தேடினு இல்லைங்கிறத மக்கள் உணரணும், முதல்ல சிறிய வழிபா தெய்வ வழிபாடுகள்னா செஞ்சுட்டு காலத்தை வீணாக்க கூடாது, அவருக்கு அவருக்கு உட்பட்டது தான் எல்லா தெய்வங்களும், அதனால மற்ற தெய்வங்களை இழவும் வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவார். அதுதான் நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதுதான் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான ஒரு பண்பு.
1: ரொம்ப நல்லது, அந்த மாதிரி பெரியவங்களோட தொடர்பு வந்து அவங்களுக்கு அமைந்திருக்கின்றது அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய சிறப்பு தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க மயிலாடுதுறையை சென்று அங்கே பக்கத்தில் உள்ள திருக்கோயில்கள் எல்லாம் தரிசனம் பண்ணணும்னு சொல்லி, நீங்கள் வந்து தேவார பாடல் பெற்ற தலங்களையும் அவை மட்டும் இல்லாமல் பல பல சிவாலயங்களை நீங்கள் வந்து தரிசனம் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய திருக்கோயில் வழிபாட்டை பற்றி அந்த திருக்கோயில் வழிபாட்டை வந்து நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள்.
2: இப்போ திருக்கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யும்பொழுது நாம் ஒன்று கவனத்தில் கொள்ளணும், சுவாமி கிட்ட வந்து பக்தியோட முதல்ல அணுகணும், அந்த பக்தி இல்லாம அங்க என்னதான் இருக்குன்னு போய் பாக்குறதுங்கிறது ஏதோ ஒரு அது ஏதோ இந்த டூர் போற மாதிரி ஆயிடும், பில்கிரிமேஜை விட ஒரு ஒருபடி மே உயர்ந்ததாக நம்ம அதை அணுகணும். பில்கிரிமேஜுங்கிறது கூட ஒரு குளத்தை குளிக்கிறதோ ஒரு ஆறுல குளிக்கிறதோ சாமி பார்த்துட்டு அப்புறம் உடனே அடுத்த நிமிஷம் அடுத்த பஸ்ல ஏறுறோங்கிறது அதை பில்கிரிமேஜா கூட இருக்கலாம். அப்படி இல்லாம ஏதோ ஊருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கான், ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, ஒரு இடத்துல நந்தி பெருசாக இருக்குது, ஒரு இடத்துல சின்னதாக இருக்குது அப்படிங்கிற அணுகுமுறை செஞ்சு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு தூணையும் கூட உற்று நோக்க வேண்டும், அதை உற்று நோக்கும் பொழுது தான் நம்மளுடைய உள்ள கிழியில வந்து உள்ள உற்று நோக்கி அந்த பெருமானை உணர முடியும். அதில் வந்து ஒன்று ஒன்றும் ஒரு தரக்கூடிய செய்திகள் வந்து மகத்தான செய்திகள். சில இடங்களில் போகும்பொழுது ஊர் பெயரே கூட யாரும் கவலைப்பட்டுக்கிறது கிடையாது. இப்போ வலங்கைமான்னு ஒரு இடம் இருக்கு தஞ்சாவூர் ஜில்லாவில், என்னமோ வலங்கமான் வலங்கமான் அப்படின்னு ஒரு பெயர் மக்கள் வழக்கில் இருக்கே ஒழிய அது எதுக்காக அந்த பேர் வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, அதை போய் தெரிஞ்சுப்போம், அது ஏதாவது தலைவராணம் இருக்கா, அதுக்கு தொடர்பாக இருக்கா அப்படின்னு. நம்ம தலைவராணத்தை படிச்சுட்டு தான் தலை வழிபாடு செய்யணும்னு என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ அந்த செவத்துல எழுதிக்கிறதோ பார்த்து அதை உறுதிப்படுத்திக்கலாமே ஒழிய போறதுக்கு முன்னாடியே சுவாமி பேர் என்னது, அம்பாள் பேர் என்னது, திருக்குளத்தின் பேர் என்னது, யார் வழிபட்டது, யாரால் பாடப்பட்டது, இவ்வளவும் நம்ம வந்து ஓரளவு எழுதி வச்சுட்டோ அல்லது மனசுல வச்சுட்டோ தான் அந்த ஒரு கோவிலுக்கு அணுகணுமே ஒழிய ஏதோ விளையாட்டுத்தனமா ஒரு கோவிலுக்கு போனோம் உள்ள போனோம் திவாரணை பார்த்தோம் வந்தோம்னு இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஒரு வலங்கையமான பத்தி சொன்னேன்னா இடது கையில் மண் மான் எழுந்தக்கூடிய பெருமான் அந்த ஒரு ஊர்ல மட்டும் வலது கையில மான் எழுந்திருக்கார். அதனாலதான் அந்த ஊருக்கு வந்து வலங்கையமான பேர் இருந்தது. அங்க அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய மூர்த்திகளை எல்லாம் இப்ப நம்ம பார்க்க முடியல. ஏன்னா இந்த அதுக்கு போதிய ஒரு காவல் இல்லாததுனால பயந்து ஒரு ஒரு இடத்துக்கு கொண்டு வச்சு அதை பூட்டி வைக்கும்படியான ஒரு துர்பாகிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம். ஆகையினால இந்த அறநிலையத்துறைக்கு கூட நான் ஒரு விண்ணப்பமா சொல்றது உண்டு. சோழர்கள் எந்தெந்த கோயிலுக்கு எந்தெந்த விக்கிரகங்களை பண்ணி கொடுத்தார்களோ அந்தந்த கோயில்கள் அவை கண்டிப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு கோயில வச்சு பூட்டிட்டு அதுக்கு ஆதாரம் இருக்கோ அன்னம் இருக்கோ ஒரு அபிஷேகம் இருக்கோ ஒண்ணுமே கிடையாது. வெறும் கைதி மாதிரி ஒரு நம்பரை கட்டி தொங்க விட்டு அதெல்லாம் வந்து காவல் செய்கிறேன் அதை காப்பாற்றுறேன் வெளியூர் நாட்டுக்கு எடுத்துன்னு போகாம நான் காப்பாற்றுறேன்னு சொல்றதை காட்டணும். அந்தந்த ஊர்லயே அது காவலுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு அதுக்கு பலமான ஒரு பூட்டுக்களை போட்டோ அல்ல தினம் பூஜையில இருக்கிற மாதிரி செய்யறதுதான் சிறப்பு.
1: அதாவது சிலைகளாக அவற்றை பார்க்காம பெருமானாக பார்க்கணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ ஒரு பூஜையை பண்ணும் பொழுதே வீட்டுல பூஜையா கூட இருக்கலாம், நடராஜா விக்கிரகத்தை தொட்டு பூஜை பண்ணும்போது என்ன தோன்றது அப்படின்னு சொன்னேன். அது ஆனா கொஞ்ச நாள் பட தான் தோணும், உடனே அந்த ஒரு எண்ணம் வருமாங்கிறது சந்தேகம் தான். புஷ்பத்தை எடுத்து சுவாமியினுடைய சிரத்துல சாத்துறோம், அங்கங்கள்லாம் சாத்துறோம், புஷ்பத்தால அர்ச்சனை செய்யறோம், இடது கையில அவர் அக்னி இருக்கார். அப்ப என்ன தோன்றது மனசுல, இந்த அக்னி மேல போய் இந்த பூ போடுறவங்க உடனே கருகிடாதான்னு தோன்றது. அது விக்கிரகமா பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது அந்த இடத்துல சுவாமி தான் இந்த இடத்துல. அந்த இடத்துல வந்து மனோபாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது விக்கிரகமாவோ பஞ்சரோகமானதா இது யார் காலத்தது இந்த ஆராய்ச்சியெல்லாம் அங்கே போய் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல போய் நின்றுட்டோம்னா அப்படியே நம்மளை நம்ம இழந்துடணும். ஐந்து பேரறிவும் கண்களே

0: இப்ப திருக்கோயில் என்று சொல்லுகின்ற பொழுது திருக்கோயிலுடைய அங்கமாக அங்கே அமைந்திருக்கின்றது வந்து அந்த திருக்கோயில் வழிபாட்டை பராத்த வழிபாட்டை செய்கின்ற ஆதிசைவராக இருக்கின்ற சிவாச்சாரிய மக்கள் அவங்களுக்காக வந்து இப்ப நீங்க இப்ப பல காலமா வந்து அந்த ஆதிசைவ பெருமக்களை சிறப்பித்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து சில வருடங்களாகவே நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க அந்த செஞ்சுட்டு இருக்கிற அந்த அந்த சிறப்பான அந்த ஒரு பணியை பற்றி கொஞ்சம் நீங்க சொல்லுங்க.
1: பொதுவா நம்மளுடைய பாடற்பற்ற சிவாலயங்கள்லாம் பார்த்தோம்னா நகரங்கள்ல அமைந்திருக்கிறத விட கிராமங்கள்ல அமைந்திருக்கிறது அதிகமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா சோழ நாட்டு பாடல் பெற்ற தலங்கள் 190 190 வந்து நகரங்கள்லயா இருக்கு? இல்லை, மிகச்சிலவே நகரங்கள்ல அமைந்திருக்கிறத நீங்க நாம பார்க்கிறோம். ஆக ஒரு 90% மேல கிராமங்கள்ல இருக்கு. கிராமங்கள்ல இருந்த அந்த கோயில்களையும் கூட அந்த காலத்துல சோழ மன்னர்கள் வந்து நிபந்தனைகள்லாம் ஏற்படுத்தி இந்த பூஜைகள் முட்டுப்படாத வண்ணம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ, விளக்கரிக்கிறதுக்கு நிபந்தனம், பூஜைகள் செய்யறதுக்கு, விழாக்கள் நடத்துவதற்கு, அங்க இருக்கிற சிபந்திகளுக்கு, இப்படி சோழர்கள் செஞ்ச ஒரு சிவத்தொண்டு யாராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தி உள்ளவராக அவர்கள்லாம் திகழ்ந்தார்கள். அதுக்கான நிலங்கள் எல்லாம் எதுக்காக ஏற்படுத்தி கொடுத்தார்கள்னா, நிலத்தோடைய வருவாய் வந்து நாளடைவில் அதிகரிக்கும், கோவிலுக்கும் ஏதாவது நிதி தேவைப்பட்டாலும் கூட அந்த அதிகரித்த நிதியிலிருந்தே அதை எடுத்து சமாளிக்க முடியும், யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய நிலைமை இல்லை. இந்த விசேஷ நாள் வருது அல்லது திருவிழா வருது அப்படின்னா கோவில் தன்னுடைய பண்டிலிருந்தே எடுத்து செய்யக்கூடிய ஒரு நிலையில இருந்தது. இன்னும் சொல்ல போனா சில ஆலயங்கள் வந்து ஒரு பேங்க் மாதிரியே தொண்டு செஞ்சிருந்தார்கள். ஏன்னா அவளுடைய சிப்பந்திகளுக்கு வட்டி இல்லா கடன்லாம் கொடுத்ததாக கல்வெட்டுக்கள்லாம் சொல்றது. இப்படி அந்த தர்மத்திலிருந்து யாராவது தவறினால் அவர்களுக்கு செய்த தண்டனைகள்லாம் கூட அந்த பட்டியலில் காண்கிறோம். அதுல எவ்வளவு நாடக நடன மாதர்களை எல்லாம் ராஜராஜர் ஏற்படுத்தியிருந்தா தஞ்சை பெரிய கோயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு லிஸ்டே கொடுக்குறாரு அந்த ராஜா கல்வெட்டுல. அந்த மகளிர்லாம் எந்தெந்த ஊர்லேருந்து வந்த மகளிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலை பராமரிக்கிறது மாத்திரம் ஒரு 300 அட்டெண்டன்ஸ் இருந்திருக்காரு. 1000 பேர் இருந்ததாலும் சில பேர் சொல்றது உண்டு. அவ்வளவு பேருக்கும் தினப்படி கடமைக்கு தவிர தலை மழிப்பது, தலைமையை குறைப்பது போன்ற செயல்களை செய்பவர்கள் தேவைப்படும். அவர்களையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்ததாக கல்வெட்டு சொல்றது. இப்படி எவ்வளவு கிராஸ் ரூட்ல இருந்துன்னு சொல்றோம் இல்லையா, அந்த காலத்துல அந்த அளவுக்கு போய் அதுக்கு கோவிலுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்கக்கூடாது. கோவில்ல இருந்துதான் வந்து சொசைட்டி வந்து நல்லா இருக்க முடியும், சொசைட்டி வந்து கோவிலுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துலாம் வந்து மக்கள் தொண்டு மகேஷன் தொண்டுன்னு சொல்றான். நான் என்ன சொல்றேன், மகேஷன் தொண்டுலயே மக்கள் தொண்டு இணைஞ்சுதான் இருக்க ஒழி இது வேற அது வேற இல்லை. மகேஷனுக்கு தொண்டு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு போய் சேர்ற ஒழி மகேஷனே எல்லாத்தையும் வச்சுக்கிறாரு இல்லை. அவர் வந்து அமரர் நாடு ஆளாதே அரூர் அண்ட பெருமான், ஐராவணம் ஏறாதே ஆனையேறி ஏறினவன், அவன் வந்து எல்லாத்தையும் தியாகராஜா, எல்லாத்தையும் நமக்கு கொடுக்கறது தயாரா இருக்கான ஒழி நம்மகிட்ட இருந்து வாங்கி அவனுக்கு ஆக வேண்டியதில்லை. நம்மகிட்ட இருந்து வாங்கிக்கிறதெல்லாம் யாரும் நம்ம யாரும் உபயோகிக்காத ஒரு ஊமத்தம்பூதியோ வில்வத்தையோ யாருக்கும் உதவாத ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் தான் சாமி வாங்கிக்கிறான், அதுலேயே ஆனந்தப்பட்டுக்கிறான். ஆனா நம்மளோ எனக்கு பொன்னை கூடு பொருளை கூடு அப்படிதான் அவன்கிட்ட கேட்கறோம். அதனால இப்படி இருந்த ஒரு காலத்து இருந்ததை போக போக இப்ப சமீபமா ஒரு 50-60 வருஷத்துக்குள்ளதான் இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது கோவில் நிலத்திலிருந்து கோவிலுக்கு வருமானம் இல்லாம போனது பெரிய ஒரு அடி. அதுக்கு பல்வேறு காரணங்களை அரசியல் ரீதியாக காட்டுறார்கள், அதை யாராலாமோ அனுபவிக்கிறார்கள். அனுபவிக்கிறவர்கள் வந்து அந்த அரசியல்வாதிகளுக்கு வேண்டிய விழா இருந்தாக்க அவரால் ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா அவர் அடுத்த எலெக்ஷனுக்கு தேவைப்படுறது. அதனால இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள்னால வந்து அவர்கள் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல்

0: போய் அதை வளர விட்டு அது ஆணி வேறு அளவுக்கு போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கெடுதலை விளைவித்திருக்கு இந்த இந்த காலத்தில். அப்போ அதனால என்னாச்சு, நாளடைவில் விழாக்கள் நடத்துவதற்கும் முடியல, நித்திய பூஜைகள் செய்வதற்கும் முடியல, சிப்பந்திகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கும் முடியாமல் போயிடுது இப்போ. அதனால கோவிலை வந்து பராமரிப்புங்கிறது இப்போ வந்து யார் கையில் இருந்தது ஒரு 30-40 வருஷம் ஒரு முன்னும் வரைகள் வரையில் எப்படி இருந்ததுன்னா அந்த ஊர் மக்களை சேர்ந்ததுங்கிற மாதிரி ஆயிடுது. அறநிலைத்துறையின் வந்து பார்வையாளர் மாதிரி தான் இருக்கார்களே ஒழிய அதுக்கு ஒரு நிர்வாக அதிகாரியும் போட்டிருந்தா. பல கிராம கோவில்களில் சொல்லப்படுவது என்னன்னா நிர்வாகாதிகாரி யாருன்னே எங்களுக்கு தெரியல, அவர் வந்து பார்த்து வருஷக்கணக்காச்சு, இப்படி ஒரு புகார் இருக்கு. நல்லவர்கள் இருக்கிறார்கள், இல்லை நான் எல்லாரையுமே சொல்ல முடியாது, பொதுப்படையாக சொல்ல முடியாது, ஆனால் பெருவாரியான அபிப்பிராயம் இதுதான். இதை சரி செய்யணும்னு யாரும் முயற்சி எடுக்கிற மாதிரியும் தெரியல. அதே மாதிரி வேற யாரோ அனுபவிக்கிற நிலங்களை மறுபடியும் கோவிலுக்கு திரும்ப எடுத்து அதை வந்து கோவிலுடைய வருவாயை பெருக்கணும், சிப்பந்திகளுக்கு நிறையா சம்பளம் கொடுக்கணும், திருவிழாக்கள் நித்திய பூஜைகள்லாம் தடங்கள் இல்லாமல் நடக்கணும்னு அதுக்கான பிரயத்தனமும் செய்யாமே தெரியல. ஒரு கால வழிபாடுன்னு ஒன்று ஏற்படுத்தினார்கள். அதில் வந்து என்ன செய்ய முடியும், வந்து ஒரு கால வழிபாட்டுக்கு செய்கிறதுக்கு அவருக்கு குருக்களுக்கு அந்த நித்திய பூஜைக்கு வழங்குற சாமான்கள் இதுக்கே சரியாக போயிடும். குருக்களுக்கும் சம்பளம் வந்து பல ஊர்களில் வந்து 200 ரூபாயிலே 400 ரூபா வரைக்கும் கிராம கோயில்களில் கிடைக்கிது. உங்களுக்கே தெரியும் 200 ரூபாய் வச்சு எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியும்.
1: ஓம் நம சிவாய். யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோ, தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய்.

நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார் உடையாய் உடையாணி உடையாணி என்றார். என்ன உடையான்? அடிமையாக உடையான். நீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது என்று நம்முடைய சுந்தரமுன் சுவாமி சொல்வது போல இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பெருமானுக்கு அடிமை. இந்த இத்தனை ஆன்மாக்களைக்கும் ஆன்மாக்களும் ஆன்மாக்களையும் தனக்கு அடிமையாக உடையான். அதான் உடையான். உடையான் என்றால் உடையான் அப்படி திருக்குறள் வந்து உடையார்னு வந்திருக்குது. அங்க உடையார்னா செல்வந்தர் அர்த்தம், செல்வந்தர் அர்த்தம். உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையறே கல்லாதவர் அப்படி எடுத்துருக்கோம். எப்படி ஆசிரியர்கிட்ட பையன் இருக்கணும்னு சொன்னா, நல்ல செல்வந்தர்கிட்ட ஒரு 20 நாள் பட்டிக்காரன் போய் எப்படியாவது ஐயா இன்னைக்கு ஒரு நாளைக்காவது உணவு கொடுக்க மாட்டாரான்னு போய் நிக்கிறவன் எந்த முறையில போய் இந்த செல்வந்தர்கிட்ட நிற்பான்? அது போல இந்த அறிவு பசிங்கிற ஒண்ணு எடுத்து ஆசிரியர்கிட்ட பையன் அப்படியே இங்கி நிற்கணும். திருக்குறளையாவது காதல கேட்டுவீங்க இப்படியே இங்கி நிற்பார்கள் என்று. அதனால உடையார் முன் எல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் உடையரே. ஆனா இப்படியெல்லாம் ஒரு கால எல்லையில நீ ஒரு தட்டவை படித்தாலும் கூடப்பா, நீ எதிர்காலத்துல நீதான்ப்பா உடையார். ஏ அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தான் அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும். அதனால அந்த உடையாராக இருக்கலாம் என்றெல்லாம் சொல்றார். அங்க உடையார் என்பது அறிவுடையார், இங்க உடையா என்பது இந்த ஆன்மாக்களை எல்லாம் தன்பால் அடிமையாக உடையார். அதனால உடையாணி அதுவோ எல்லா உயிர்களையும் அடிமையாக கொண்டிருக்கின்றவனே. நிந்தனை உள்கி உள்ளம் உருகும் பெரும் காதல் உடையார். எத்தனையோ அடியவர்கள் அடியனுடைய இருந்த பெரியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? நிந்தனை உள்கி உன்னையே நினைந்து கொண்டிருப்பார்களாம். உள்ளம் உருகும் பெருங்காதல் உடையார், தன்னுடைய நெஞ்சை அப்படியே கொடுத்து அந்த நெஞ்ச அந்த அன்பின் பெருக்கினாலே உள்ளமெல்லாம் தழுதழுத்து இருப்பார்களாம். அப்படிப்பட்ட உடையார் உடையாய் உடையார், அப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் உடையாய் மீண்டும் உடையாய்கிறார். இந்த உடையானி என்னார், இங்க உடையாய் எல்லா அடிமைகளாக உடையவனாக இருக்கிற பெருமானே. நின் பாதம் தேர கண்டு என்னோடு இருந்து எத்தனையோ அடிவர்கள் அவர்களெல்லாம் உன்னையே நினைந்து நினைந்து உன்னுடைய திருவடியெல்லாம் சேர்ந்துட்டாங்க. இதை என்னால் கண்ணால காதால கேட்க முடியுது. ஆனால் நான் இங்கே இருக்கிறேப்பா, ஒரு ஒரு ஆன்மா மட்டும். அத்தனை ஆன்மாக்கள் என்னுடன் இருந்த அடிவர்களெல்லாம் உன் பாதம் தேரக்கண்டும் உன் திருவடி அடைய படுவதாக என்னுடைய உள்ளத்தினால உணர்ந்தும் உண்மையிலே அவர்களுடைய திருவடியிலே இருந்தும் நான் மட்டும் தெரிந்திருக்கிறேன், நான் மட்டும் தெரிந்திருக்கிறேன் என்கிறார். தேரக்கண்டு இங்கு ஊர் நாயில் கடையானின், நாய் தான் அவருக்கு அல்ல இழிந்த பொருள்ல அவருக்கு ஊர் நாய். ஏன்னா ஒருத்தனுக்கு உரிய நாயின்னு அது வந்து கட்டி கட்டி போட்டு புத்தர் கொடுத்து கூட அழைச்சிட்டு போவாங்க. அதனால நீங்க உடையவனுக்கு உரிய நாய் இருந்ததுன்னா அந்த நாய் ரொம்ப அழியாப்பா பிரஷர்ல போகுமே, பிரஷர்ல போகுமே. ஆமா நல்ல பெரியவங்க கிட்ட நாய் இருந்ததுன்னா அது ஏன் நீங்க இதெல்லாம் போய் அலையுது, கையில காலிலே பிடிச்சிட்டு போவாங்க போயிட்டு இருக்கும் போயிட்டு வந்தோன்னு. ஏன்னா அந்த அந்த நாய்க்கும் வாக்கிங் இவருக்கும் வாக்கிங் அது போயிடாங்க. போயிட்டு வந்துட்டு அப்புறமேல இது பண்ணி போயிட்டு வந்தியா அப்படி சொல்லணும் அப்படியே அப்படிங்க கிரிக்கெட்டா இந்தா இப்படியா இந்த அப்படின்னு போகும். பிள்ளைகள் ஏறிட்டு வாடா ராஜா ஏறி ஏறி ஏறி ஏறி போகும் மெட்ராஸ் அப்படின்னா பிள்ளைகள்ல போகும். அதனால தனிநபர்கிட்ட இருக்கிற நாய்க்கு எவ்வளவு மதிப்பு உண்டு. இங்க என்ன ஊர் நாயில், ஊர் நாய்னா அது யாருக்குமே உடையனல்ல, யார் வீட்டுல வந்தாலும் சரி. அதனால அந்த ஊர் நாயில் சரி, அந்த ஊர்ல இருக்கிற நாய் இப்படி எல்லாராலையும் வெறுக்கப்படுதுல கூட நான் அந்த அந்த நாயெல்லாம் விட ரொம்ப கடைசியாள் கடையானின். இந்த மாதிரி தன்னைத்தான் அப்படியே இது அந்த இழிவுபடுத்தி. ஏன்னா உண்மையிலேயே ஆட்கொண்ட எல்லா அடியவரும் சேரும்போது அடியேனு சேர்ந்துருக்குங்களா? எப்ப சேரலையோ உண்மையில குறையில்ல, என்மையில ஏதோ குறை. ஏன் இந்த மாதிரி இடிந்த பண்பு ஊர்ல இருக்கிற நாயை விட ரொம்ப மோசமான நாய், அதனால அப்படி இருந்துட்டப்பா என்று பெருமான் மீது குறை சொல்லாமல் தன்னைத்தானே நொந்து கொடுக்கிறார்.
ஊர் நாயில் கடையானேன் ஏ நெஞ்சு உருகாதேன், கொஞ்சம் கூட உருக்கம் இல்லை, நெஞ்சு உருகாதேன் கல்லா மனத்தேன் மனத்து என் கதியாதேன். என்ன கல்லாமனம் என்றால், மாண்புமிகு அமைச்சராயிருந்த பெரியவர் கல்லாமனம் இருக்குமா, நல்லா அழகா படிச்சிருக்காரு, உலகியல் அறிவில் படிச்சிருக்காரு. ஆனா நின் திருவடியை எப்படி அடையணும், எப்படி அறிந்தால் இன்பம் கிடைக்கும் என்ற ஒன்றை நான் கல்லாதன். அதானே தவிர மற்ற படிப்பெல்லாம் படிக்கலே சொல்லுவோம். கல்லாதேன் அவரவர் பண்பறிந்து ஆற்றா கிடையினாரு, இங்க அவரவர் நிலையறிந்து ஆற்றா கிடையாது. எனவே நெஞ்சு உருகாதேன், ஏன் வந்து அவர்களெல்லாம் நெஞ்சு உருகி உன்னை அடைந்தார்கள், அடியனுக்கு அந்த மாதிரி பக்குவம் இல்லாமினாலே நெஞ்சு உருகாதேன், என்னுடைய நெஞ்சு கொஞ்சம் கூட உருகலையாம். கல்லாமனத்தன் கரியாதேன் கசியாதேன், உன்னை எவ்வாறு அனுபவிக்க வேண்டும், எப்படி அதை அந்த அனுபவம் எப்படி இருக்கும் தெரியணும். ரொம்ப எப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்களை நன்னெறி குறிப்பது. இது ட்ரைனிங் கொடுக்குறேன், ட்ரைனிங். ஏப்பா எப்படி சுவாமி திருவேந்தலத்தை ஓதுனாரு, பக்குனு ஓதாதர, காதலாகி நல்ல அன்பு இருக்கணும், ரெண்டுலையும் அன்பு இருக்கணும், ஒன்று திருவேந்தலத்து மேலே அன்பு இருக்கணும், திருவேந்தலத்தை ஓதப்படுகின்ற அந்த பெருமானத்தில் அன்பு இருக்கணும். காதலாகி அந்த காதல் மீதூர மீதூர மீதூர கசிந்து அப்படி உள்ளம் கசிய கசிய கசிய கண்ணீர் மல்கி அப்படி ஓதுவாரதமை நன்னெறிக்கு வைப்பது. எது தெரியுமா, வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது, வேற யாரும் இல்ல, நம்ம நாதன் அவருடைய நாமம் நமக்குவாங்க. இதுதான் ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக நமக்கு நிறைவாக சொல்லி போன அறவுரை. அப்பா நான் வருகிறேன் என்று சொல்லுவார் போல தானும் தன்னுடைய மனைவியினுடைய கையை அப்படி பிடிச்சிட்டு, இதோ எல்லாரும் தன்னுடைய திருமணத்துக்கு வந்தவர்களெல்லாம் பெருமானை அடைய தானும் தன்னுடைய தையலுமாக இருக்கிற போது இந்த பாட்டை பாடி, அப்பா நம்ம கேட்கறோம் இல்ல, நம்ம கூட சில பேர் வயசாகி இந்த கையை இழுத்துக்கிட்டு இருக்கும்போது கேட்பாங்க, பாட்டி எனக்கு என்ன சொல்றீங்க, பாட்டி சொன்ன போதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டா, இப்ப போய் பாட்டி என்ன பண்றேன்னா அது சொல்லவும் முடியாது கேட்கவும் கேட்காது. அது போல தாத்தா எனக்கு என்ன சொல்றீங்க தாத்தா, ஆமா சொன்ன காலத்துலதான் கேட்டுக்கிட்ட இப்ப புதுசா கேட்கும் என்று சொல்லுவோம். அது மாதிரி நம்ம கல்லூரியில பையன் கூட 4 ஆண்டு முடிச்சுட்டு கடைசியா எல்லாம் பாடமெல்லாம் முடிஞ்சு இன்னொரு 15 நாள்தான் தேர்வு இருக்குன்னா, ஐயா இனிமே நாங்க என்ன கேட்க போறையா, எங்களுக்கு எதையான அறவுரை சொல்லுங்கய்யா அப்படிம்பாங்க. ஏப்பா நான் 4 ஆண்டு சொல்லாத அறவுரையா இனிமே சொல்ல போறேன் அப்படிங்கிறது இல்லையா அப்படின்னு கடைசியில் சொல்றது. அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் நிறைவாக நம்முடைய இந்த மண் உலகத்துல இதை பற்றி சொன்னார். அதெல்லாம் எப்படிப்பா திருவேந்தலத்தை ஓதணும், ஆதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு வைப்பது. அதனாலதான் நம்முடைய வழிபாட்டிலே நம்முடைய இதுல பல நாட்கள் இந்த நிபுணம் காதலாகி என்னத்தை இதுல எவ்வளவு எவ்வளவு பர்சன்டேஜ் நம்ம இதுல கரியர் இருக்குங்கிறத ஒருத்தர் சொல்லக்கூடாது, அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதான். எத்தனை நாம் இப்ப காலை மாலை அனுஷ்டானம் எடுத்துக்கிட்டா சிவபூஜை எடுத்துக்கிட்டாலாம் சொல்றோம், 108 முறை சொல்றோம். இந்த 108 முறை சொல்லுகின்ற பொழுது நான் நான்தன கண்பின்மை ஆனந்தானும் அறிவோம். நல்ல வேலையா சொல்லிட்டு, பெருமானே உனக்கு நான் எவ்வளவு அன்பு செலுத்துகிறேன் அப்படிங்கிறது அடியனுக்கும் உங்களுக்கும் தான் தெரியும் உண்மைதான். அது போல நாம் எந்த அளவு காதலாகி அந்த திருவைந்தலத்தை ஓதுகிறோம் என்பது நமக்கு அந்த ஓதுகிற திருவைந்தலத்துக்கு தான் தெரியும். அதனால அப்படி பல நாட்கள் போனா கூட ஏதேனும் ஓரிரு நாட்களேனும் இந்த பக்குவம் நமக்கு அமையுமானால் அன்னைக்குதான் நாம செய்த புண்ணியம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமே நன்னெறித்து வைத்தது. அந்த அனுபவம் அவ்வளவு லேசாது. அதனாலதான் இவ்வளவு பெரியவங்க எல்லாம் கசிந்து உருகாதேன்னு முடிச்சுட்ட போது நாம என்ன, அதனால் அந்த புண்ணியம் கைவரப்படும். ஓதுவது முதற்படி, அந்த ஓதுகின்ற பொழுது இந்த காதலாகுதலும் கசிதலும் கண்ணீர் மல்குதலும் ஆகிய இந்த மூன்றும் வரும்படியான நாள் என்னாலோ அந்த நாள் அல்லவன் பெருமானே அதுதான் நீ ஒன்று. அவன் அருளாலே அவன் தாழ்வணி அதற்கு உண்டு திருவருள் தான்
நாங்க என்ன பண்ணோம், இப்படி ஓதுகிற புண்ணியம் புண்ணியம், அதுல இந்த மாதிரி ஒரு படிமுறையில காதல் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுகின்ற புண்ணியம் உங்களுக்கு வாய்க்க வேண்டும் என்று அண்ணாமலையானே வேண்டுவோம். நாம எங்க தெரிய போகும், அண்ணாமலையும் கூடவே இருக்கிற நம்ம அம்மா அண்ணாமலை அம்மையும் வேண்டுவோம், வேண்டினால் அந்த நிலையத்தை. அதனால இங்கே கசிந்து உருகாதேன் அப்படிப்பட்ட பண்பெல்லாம் அடியனுக்கு இல்லை. ஆதலால் கசிந்து உருகாதேன் முடையாறு புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானேன். முடையாறு புழுக்கூடுதான் அதைய சம்பிரதாயப்படி மடியில கூட வைக்கக்கூடாது புத்தகம் எல்லாம், அதுக்காக தான் அந்த ஒரு இது பழக வைத்து அதுல வச்சு படிப்பாங்க. ரொம்ப அதுவும் பொதுவாகவே எந்த நூலும் மடியில வைத்து படிக்கக்கூடாது. திருவாசகம் போன்ற திருமுறைகள் நிச்சயமா செய்யக்கூடாது. அதனாலதான் அப்படி ஒரு இதை வைத்து அதுக்காக அந்த படிக்கிறதுக்குன்னு இந்த பழைய கால பந்தியெல்லாம் வைப்பாங்க. ஏன்னா இப்படி வைக்கும்போது கீழே விழுந்துடும் அல்லவா, அப்புறம் மடியில வைக்கிறது அவ்வளவு தப்பா இருக்கு. அதனால மடியில வைப்பதே இருக்காது. பழைய பெரியவர்கள் என்றால் அப்படி அதில் வச்சுதான் படிப்பாங்க. முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதானீது. பின்ன நான் கசியவும் இல்லை உருவவும் இல்லை, ஆனால் ஒரு உண்டைய திருவடியில எல்லாரையும் சேரத்தை என்னால காணவும் முடிகின்றது. அப்படி இருந்தும் கூட நான் எதை செய்துட்டு இருக்கேன்னா, இந்த முடையார் புழுக்கூடு முடையினா கெட்ட வாசனை இல்லாது இல்ல நறுமணம் அல்ல, பின்ன என்ன இது வந்து ரொம்ப தீய நாட்டம். இந்த முடையார் புழுக்கூடு புழுக்கூடுன்னு நம்ம உள்ள உள்ள என்னென்ன இருக்குது அது பாட்டு கிடையாது. நெளி நெங்கலிங்க அப்படியெல்லாம் இருக்கு. நீ ஒண்ணா கூட சொல்லியிருக்கேன் புழுவழுக்கு மூடி. அதனால அது எல்லாம் உள்ள எல்லாம் வச்சு மேல நமக்கு அப்படியே பார்த்து பாலிஷா இருக்குது. அதனால ஒன்னும் தெரியல, கொஞ்சம் திறந்து பார்த்தால தெரியும், திறந்து பார்த்தாலுக்கு. அதனால ரொம்ப அருமை ஒரு சொன்ன ஞாபகத்துக்கு வருது, மணிமேகலையில அந்த பெண்ணை உதயகுமரன் மணிமேகலையை உதயகுமரன் போய் அடைய போறான். அப்படி அடையறதுக்காக எப்படியாவது அவள் அடைஞ்சணும் ஆசை. ஆனா அவ எட்டாம் கை கட்டாமையே போயிடறான். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை வந்து வர்றான், வரும்போது வந்தவனே இவளை பார்த்துறான். பார்த்தவொடனே ரொம்ப தேர வேகமா போறான். உள்ள போய் அந்த மலர்வனத்துல போய் உழைஞ்சிட்டு சுமதிங்கிற ஒரு தோழி அவ மட்டும் வழி நிற்கிறான். இவன் போனவன் எங்க மணிமேகலை எங்க

இப்ப அந்த புழுக்கூடு, அதுக்காக புழுக்கூடுனா புழுக்களோடு கூடிய இது இந்த உடம்பு. அங்க புழுக்கள் சொன்ன நீங்க கிருமிகள்னு சொன்னாலும் சொல்லுங்க, சொல்லுங்க. ஆகவே உடம்புக்குள் கிருமிகள் அல்லது புழு இருக்கிற என்பது சத்தியம். அதை ரொம்ப அருமையா சொன்ன புழுக்கூடு இது காத்து. அதனால எல்லாரிவர்களும் உன்னை வாழ்த்தியும் வணங்கியும் நினைந்தும் கசிந்தும் திருவைந்தெழுத்தை ஓதியும் உன்னுடைய திருவடியை சேர்ந்தார்கள். அடியேன் அது இல்லாமையினாலே கேவலம் இந்த புழுக்கூட்டை காத்துக்கொண்டு இன்று வருமோ நாளைக்கே வருமோ மற்ற என்று வருமோ அருகிலேன் என்று புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். இதுதான் எனக்கு கிடைத்தது சுவாமி என்று சொல்லி முடையார் முடைனா தீயநாட்டம், முடையார் புழுக்கூடு இது காத்து இங்கு இருப்பதாக முடித்தாயே. இப்படி இதை கட்டி இந்த உடம்பை கட்டிட்டு முடியா பண்ணிட்டியப்பா என்று சொல்லி ரொம்ப அருமையாக அந்த புலம்புகிறார். முடித்தவாறும் உந்தனுக்கே தக்கதே, முடித்தவாறும் எந்தனுக்கே தக்கதே. அது உண்மையா சரிதான். அப்படியே நீ வந்து அவர்களையெல்லாம் நீ ஆட்கொண்டாய், என்னை ஏன் இவ்வாறு நீ இந்த புழுக்கூட்டை காத்து கொண்டு செய்தாய்னு சொன்ன அது உண்மையில ஒன்றும் தப்பு இல்லை. ஏன் முடித்தவாறும் எந்தனுக்கு தக்கதே. ஆமா, இப்ப அழகா தினமும் ஆசிரியர் அஞ்சு மணி நேரம் வகுப்பு நடத்தினா பையனும் அஞ்சு மணி நேரம் படிச்சான்னா ரிசல்ட் எப்படி வருது? குறிப்பிடுறான் அவர் அஞ்சு மணி நேரம் நடத்தின அஞ்சு நிமிஷம் கூட படிக்கல. என்ன என்னப்பா என்னையா என்ன தேர்ச்சியில என்னப்பா அப்படின்னாரு. என்னன்னாரு, ஒண்ணுல தவறி போச்சு, ரெண்டுல தவறி போச்சு, எல்லாமே தவறி போக வேண்டியதான் உங்களுக்கு. அதனால அப்ப என்னன்னு கேட்டா, யாரெல்லாம் அந்த இடையறாது முயன்றார்களோ, நான் இது ஒரு விண்ணப்பம் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன், எல்லா இடத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் தமிழகம்லாம். பையங்க அஞ்சு மணி நேரம் பள்ளிக்கு போன பையங்களே, நம்முடைய வீட்டுல அஞ்சு மணி நேரம் படிக்கிறாங்களான்னு பாருங்களேன். அஞ்சு மணி நேரம் ஆசிரியர்கிட்ட பாடங்கிறாங்க, இங்க அஞ்சு மணி நேரம் படிக்கிறாங்களா? ஒரே நேரத்துல முடியாது. காலையில ஆறு டு ஏழரை, மாலையில ஆறு டு எட்டு, ஒன்றரை ஒன்றையும் மூணு மணி நேரம், எட்டுக்கு சாப்பிட்டுட்டு எட்டரைக்கு, எட்டரைக்கு இருந்து ஒரு பத்து வரைக்கும் படிக்க முடியாத. முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே. சரி, இப்படி எல்லோரையும் நீ ஆட்கொண்டு நீ என்னை விட்டு விட்டா என்றால், என்னை விட்டு விடல, என்னுடைய தகுதி நோக்கி என்ன விட்டுருக்கிறேன். அதனால அது எனக்கு பொருந்ததுதான், பொருத்தம் தான் சாமி, பொருத்தம் நீ விட்டது சரிதான். முடித்தவாறும் எந்தனுக்கு தக்கதே, என்னை பொறுத்த மட்டும் சரிதான். ஏன் முன் அடியாரை பிடித்தவாறும் சோராமல் சோரனேன் இங்கு ஒரித்திவாய் துடித்தவாறும். அவர்களெல்லாம் என்ன செய்தாங்க, உன்னையே அடைவேன்னு துடிச்சாங்க, நான் என்ன செய்யறேன், இந்த உலகமே பெருசுன்னு துடிச்சிட்டு இருக்கிறேன். சரிதான், இந்த உலகமே பெருசுன்னு சொன்னீங்களா, அந்த உலகத்தை கட்டி மாறிச்சு. அவங்க எல்லாம் என்னையே பற்றினாங்க, நான் அழைச்சிட்டு போச்சேன். சரிதான், உங்களுடைய திருவுள்ள குறிப்பு சரிதான். நான் அதை சர்டிபிகேட் நற்சான்றிதழ் கொடுப்பதற்கு செய்தி இல்லை, ஆனா அங்க செய்தியில உங்களுக்கு தப்பு இல்லை. ஏன் உன்னை பற்றியவர் அழைச்சிட்டு போனேன், உலக பற்றியவங்களை நான் அனுபவி ராஜா அனுபவி அப்படின்னு சொல்லிட்டேன். இதெல்லாம் அவருக்கு நோக்கியது அல்ல, நம்மை நோக்கியது, நம்மை நோக்கியது. உலகியல் அமைப்பில் எது வரைக்கும் இருக்குமோ அது வரைக்கும் பெருமான் வரமாட்டாங்க என்று அவனை பற்றுகிறோமோ அன்றுதான் வருவான். பற்றுக பற்றற்றாம் பற்று அப்பற்றை பற்றுக பற்று உடற்கு. ரொம்ப அருமையா சொன்னார் அந்த குரலை. முதல்ல புடறாதேனர் எதை, ஆண்டவனை. ஆண்டவனை பிடிச்சுக்கிட்டு, ஐயா நான் நீங்க சொன்ன மாதிரி ஆண்டவனையும் பிடிச்சிட்டேன், அப்புறம் இந்த உலகத்தையும் பிடிச்சுக்கிட்டேன், இங்க ஒரு கால் அங்க ஒரு கால், உருப்பிட மாட்ட போறான். பற்றுக பற்றத்தான் பற்றினே, அதை பற்ற சொன்னது எதுக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இது விடுறதுக்காகும். இதுல ஒரு கை ஆத்துல ஒரு கை சேத்துல ஒரு கைன்னா ரெண்டும் உழுப்பிட மாட்டேன் போறாங்க. அப்ப பற்றுக என்று சொன்னதே எதற்கு, இந்த பற்று விடற்கு. கல்யாணம் பண்ணவனே பையன் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிறான்னு சொன்னது எதுக்குன்னு கேட்டா, மனைவி மேல பற்று வைக்க உன் மேல பற்று குறையுது, இதை ஜீவேன்னு விட்டுற வேண்டியதுதான். கல்யாணம் ஆறு வைக்க நல்லாதான் இருந்தான்,

0: ராச்சா இல்லைய ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கிறான், ஒரு மாதிரி தான் போயிட்டு இருக்கிறான். ஏன், எதை பற்றித்தான், மனைவிங்கிற ஒன்றை பற்றிய உடனே அப்பா அம்மாங்கிற ஒன்றை பற்றிவிடற்கு அது போயிடுது. ஒன்றை பற்றினா இன்னொன்னு தானா போயிடும். அது என்ன பண்றது, மனசு அது. அப்புறம் சினிமாவே பற்றினீங்கன்னா படிப்பு பொருந்தா ராஜா, டிவியே பிடிச்சதுன்னா படிப்பு பொருந்தா ராஜா, படிப்புன்னு ஒன்னு நீ நல்லா அழுத்தம் பிடிச்சிட்டேன்னா டிவி தானா கலலும் அல்லவா, சினிமா தானா கலந்துருந்தான். நான் இதையும் பிடிக்கிறேன் அதையும் பிடிக்கிறேன், ரெண்டும் கொடுக்க மாட்டேன் போகணும். ஏன் நாளைக்கு ஒருத்தன் கேட்டானா, ஏய் அவ என்ன எவ்வளோ என்ன எடுத்திருக்காண்டா இந்த நாட்டில் அப்படின்னு சொன்ன, அது விட்டுட்டு நான் எல்லா டிவி பார்க்கறேன் ஆண்டா போட அப்படின்னு அதுலேயும் மக்கும். இங்கே நீங்கள் ஆசிரியர் போனீங்கன்னு சொன்னா ஏன்னா நீ சொன்னது படிக்கலையா, எனவே இதுவும் மக்கும், ரெண்டும் மக்கும். அதனால இதை பிடிப்பதெல்லாம் இதை விடுவதற்காக என்று. ஆகவே முடித்தவாறும் எந்தனக்கே தக்கதே, எனக்கு தக்கதுதான், முன்னாடி யாரை பிடித்தவாறும் சோராமல் சோரனேன் இங்கு ஒருத்தி வாய் துடித்தவாறும். நான் இந்த உலகில் பற்றி வைத்துக் கொண்டு இங்கே நான் தப்பிவிட்டேன், ஆதலால் நான் அதை பிறக்க முடியல. இங்கே உண்டு ஒரே ஒரு அருமை, இந்த ஒருத்தி வாய் துடித்தவாறும் சொன்ன உடனே ஐயா மணிவாசகர் இங்க சிற்றின்பத்தில் ஈடுபட்டார் என்று தெரிகிறது என்று ஆராயப்படாது. என்ன பொருள் கேட்டீங்கன்னா, பிறர் பிறருடைய தவத்தை ஞானியர்கள் தன்மையில் ஏற்றிக்கொண்டு பாடுவார்கள். அந்த வகையில் இதை பாடினதை தவிர அவர் போய் ஒருத்தி வாய் துடித்தது இல்லை, ஒருத்தி வாய் துடித்தது இல்லை. மலேசியாவில் போனோன்னு ஐயா அப்பர் சுவாமிகள் மணிவாசகெல்லாம் கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னாங்கய்யா, யார் உங்க இந்திய நாட்டிலிருந்து வந்தவங்க அப்படின்னு விடிஞ்சு போனான் போனோம். இவன் போயிருக்க வேண்டியது இல்லைங்க மலேசியாவுக்கு, எதுக்கு போனான், ஊரகெடுக்குவா, ஊரகெடுக்கவா போன. அதனால இங்க ஒருத்தி வாய் துடித்தவாறும் என்று சொல்வது என்னன்னு கேட்டா, நம்மனோருடைய இயல்பை தாம் ஏற்றிக்கொண்டு பேசியது தவிர அவர் அல்ல. உடனே இங்க தப்ப கட்டும், ஆமா பையன் சொல்லுவாங்க சார் அவர்தான் சொல்றாரு ஒருத்தி வாய் துடித்து வாருன்னு யாரோ ஒரு அம்மாவோட சொல்லணும் அப்படியே சொன்னானா சொல்லுவான்ல, சொல்லுவான் அடல்ட். ஆனால் நான் என்ன சொல்றேன், ஒருத்தி வாய் துடித்து வாரும் என்று இருக்குமானால் இவர் என்ன செய்வர், ஏன் இப்ப வந்து பிரிந்திருக்கிறார். நீங்க ஒன்ன நம்புறவங்க எல்லாத்தையும் வச்சு பார்த்துக்கணும், ஒன்னு மட்டும் கல்விக்கிறது. என்ன சொன்னார், ஆட்கொண்ட பெருமான் கொஞ்ச நாள் சிறிது இருந்து தில்லைக்கு வான்னு சொன்னார். இங்கே இவரே சொன்னார், நாயினேனை நலமலி தில்லையும் கோலம் ஆர்தர் பொதுவினில் வருக என ஏல என்னை இங்கொழி தருளினன். கொஞ்ச நாள் கழித்து சிதம்பரத்துக்கு வாப்பா என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் இங்கே இருக்கும்படி செய்தான் என்பது யாருடைய வாக்கு, இவருடைய வாக்கு. ஆதலால் கொஞ்ச நாள் இவர் இங்கே இருந்து தரணும்னு அவருடைய திருவுள்ளம்.
1: திருச்சிற்றம்பலம் சைவன் டாக்டரின் அன்பார்ந்த நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு, தலைப்பு திருமந்திரம் யான உரை, வழங்குபவர் ஜெயபால் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
2: திருச்சிற்றம்பலம் கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை

0: பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுந்தி வினை கடிந்த வேதியனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலமண்ணோ ஒள்ளை வினையானை பாடுதுங்கானம்மானாய். எல்லாம் அல்ல அருள்மிகு ஞானம் நடராஜ பெருமானுடைய திருவடியை மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். திருவருளும் குருவருளும் துணை நிற்க தொடர்ந்து இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன் அடைந்து கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருமந்திரத்தில் ஆறாம் தந்திரம் குறித்து சிந்தித்தோம். இன்றைக்கு ஏழாம் தந்திரத்தில் நுழைந்து இறைவன் உணர்த்தியதை சிறிதளவு சிந்திப்போம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. நாம் இந்த மனித பிறவியை எடுத்ததே மிகப்பெரிய ஒரு அரிய செயல். கடலை கையால் நீந்தி கரை சேர்ந்தது போல இந்த பிறவிக்கு நாம் வந்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த மானிட பிறவியை நாம் பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். நமக்கு உடல் நலமும் தேவை, மனநலமும் தேவை. உடல் நலமும் மனநலமும் கிடைக்க வேண்டுமென்றால் நமக்கு ஆன்மீக நலம் நமக்கு தேவை. ஆன்மீக நலம் என்று சொல்வது முறையான இறை வழிபாடு. இறை வழிபாட்டின் மூலம்தான் நம்முடைய மனத்தை சரி பண்ண முடியும். எறும்பு முதல் யானை ஈராக அனைத்து உயிரினங்களுமே இறைவனை வழிபாடு செய்துள்ளதாக அறிகிறோம். எறும்பு வழிபட்ட தலம் திருவெறும்பூர், யானை வழிபட்ட தலம் திரு ஆனைக்காவல், நண்டு வழிபட்ட தலம் திருந்து தேவன்குடி. இப்படி பல ஜீவராசிகள் இறைவனை வழிபட்டு வந்துள்ளன. நாமும் அதுபோல இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். இறைவனை வழிபாடு செய்வதற்கு முன்னோர்கள் சில வழிமுறைகளை நமக்கு கொடுத்துள்ளார்கள். அந்த வழிபடி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு என்றாலே வழிபடுதல், முன்னோர்கள் நடந்து வந்த பாதை, தடம். அந்த தடத்தில் அதே போன்று நாமும் வழிபாடு செய்ய வேண்டும், செல்ல வேண்டும். அந்த முறையான வழிபாடு தான் நம்முடைய திருமுறைகள், சாத்திரங்கள் நமக்கு போதிக்கின்றன. இறைவனை வழிபாடு செய்வதற்கு மூன்று நிலைகள் உண்டு. மூன்று நிலைகள் என்று சொன்னால் இறைவன் சச்சிதானந்த வடிவமாக இருக்கிறான். சச்சிதானந்த வடிவமாக இருக்கின்ற இறைவன் நமக்காக மூன்று நிலைகளில் வருகிறான். ஒன்று உருவம் தாங்கிய நிலை, இன்னொன்று அருவ நிலை, மற்றொன்று அரு உருவ நிலை. இந்த அரு உருவ நிலையைத்தான் நாம் சதாசிவ லிங்கம் என்று நாம் சொல்லுகின்றோம். சதாசிவமாகவும் லிங்கமாகவும் கொடுக்கின்றோம். இன்றைக்கு ஏழாம் தந்திரத்தில் காலோத்தர ஆகமம் என்ற ஆகமத்தில் கூறப்பட்டுள்ள செய்திகளை சிந்திப்போம். இந்த மாகேஸ்வர வடிவம், அதாவது 25 வடிவங்கள் நமக்கு உண்டு. அந்த 25 மகேஸ்வர வடிவமும் வழிபாட்டுக்குரிய வடிவங்கள். அதில் தான் நாம் ஒரு வழி அந்த உருவ நிலையில் இறைவனை வழிபாடு செய்வதற்காக உள்ளவை. இந்த அருவ நிலை என்பது கண்ணுக்கு தெரியாத நிலை, ஆனால் ஒரு உருவம் தாங்கிய நிலை, ஆனால் கண்ணுக்கு தெரியாது. இப்போ நடராஜ பெருமானை வந்து உருவ நிலையில் வைத்து வழிபாடு செய்கின்றோம். இதே நடராஜ பெருமானை சிவஞானிகள் வெட்டவெளியில் அருவமாக பாவித்து நினைத்து பூஜித்து வழிபாடு செய்வார்கள். அப்போ அங்கே அருவ நிலை, அது மிகப்பெரிய ஞான நிலை. அந்த அருவ நிலையில் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுது இறைவன் அருவமாகவே அங்கே இருந்து அருள் புரிகிறான். அடுத்தது அரு உருவ நிலை. இந்த அரு உருவ நிலைங்கிறது தான் சிவலிங்கம். இந்த சிவலிங்கம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இன்னைக்கு நம்ம 7வது தந்திரத்தில் நாம் நுழைகிறோம். இப்போ இந்த லிங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒடுக்கம் அப்படின்னு சொல்லணும். உலகம் யாவையும் ஒடுங்குகின்ற இடம் சிவலிங்கம். அதனால தான் இந்த என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிரமிட் ஷேப்பில் இந்த வளைவாக இருக்கும், ஒடுங்குகின்ற நிலை. இறைவனை வழிபாடு செய்வதற்கு ஒரு அடையாளம் தேவை, ஒரு குறி தேவை. குறி என்று சொல்ல அடையாளம் என்று பேர். அது சிவலிங்கம். இப்போ இந்த மூன்று நிலைகளையும் ஏன் நமக்கு இறைவனால் வகுக்கப்படுது என்று சொன்னால், அவரவர்களுடைய மன பக்குவ நிலைகளுக்கு ஏற்ப யார் வேண்டுமானாலும் எந்த நிலையிலும் இறைவனை வழிபாடு செய்யலாம். அப்போ சிவலிங்கத்தில் வழிபாடு செய்பவர்கள் சற்று மேலான ஞானத்தை உடையவர்கள். அப்பொழுது இந்த சிவலிங்கத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து நம்ம திருமந்திரத்திலே 7வது தந்திரத்திலே சில செய்திகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவதாக அண்டலிங்கம். இப்போ அண்டலிங்கம் ஒரு தலைப்பு. இந்த அண்டலிங்கம் என்று சொன்னாலே அண்டம் முழுவதுமே சிவலிங்க வடிவம். இந்த குளோபுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிட் ஷேப்பில் தான் இருக்கும். நான் வெட்டவெளியிலேருந்து வானத்தை இப்படி பார்க்கோம் அப்படின்னா அது அந்த கிழக்கிலிருந்து மேற்கு வரை பார்க்கின்ற பொழுது ஒரு அந்த அதாவது அரைக்கோளமாக, அது அண்டலிங்கம். இது அண்டத்தில் இருப்பவை நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், இவை எல்லாமே வந்து அண்டத்தில் இருப்பவை. அண்டங்கள் முழுவதும் நிறைந்தவை. அதனால தான் மாணிக்க வாசகர் அந்த அண்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு ஒரு அத்துவிதமாக மாணிக்க வாசகர் திருவாசகத்திலே வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்று அவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனே என்று அவர் பாடி மழிகின்றார். இப்போ அண்டம் முழுவதுமே இறைவன் நிறைந்திருக்கின்றான். இந்த அண்டம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற இறைவனை அதை ஒரு லிங்க வடிவத்தில் பார்த்து ஆனந்தப்படுதல் அண்டலிங்க வழிபாடு. அடுத்தது இந்த அண்டத்தில் இருக்கக்கூடியவைத்தான் பிண்டத்தில் இருக்கும். இந்த பிண்டம் என்று சொன்னால் நம்முடைய உடம்பு. இதிலே இந்த பஞ்சபூதங்களினுடைய மாறுபட்ட சேர்க்கை, அதனால் சில உடலில் சில அந்த அங்கங்கள் சேரும். இதை வந்து நம்ம சித்திரைகளுடைய நூல்கள் தெளிவாக காண முடியும். இந்த உடலையே சிவலிங்கமாக மாற்றுதல் அதுதான் பிண்டலிங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தலையை பாருங்க, சிவலிங்கம் மாதிரியே இருக்கும் இந்த ஷேப். அப்போ மனித உடலே சிவலிங்கம் தான். இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, மானுடர் ஆக்கை வடிவு சிவலிங்கம். நம்முடைய திருமூலர் சொல்றார் முதல்ல மானிடர் ஆக்கை. ஆக்கைன்னா உடல்னு அர்த்தம், கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். ஆக்கைன்னா ஆக்கை அப்படின்னா ஆர்த்தல்னா கட்டுதல். இந்த உடம்பு கட்டப்பட்டிருக்கிறது. உடலும் உயிரும் கட்டப்பட்டிருக்கிறது. எதை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது? நாம் செய்த பாவ புண்ணியங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, இது நல்ல கயிறு. அறம் பாவம் இது ரெண்டு ரெண்டு கயிறு போட்டு இந்த உடம்பையும் உயிரையும் போட்டு கட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்பட்டதுனால தான் யாத்தலுக்கு தான் யாக்கைன்னு பேர். இந்த மனித வடிவத்தில் உள்ள இந்த யாக்கை, மனித யாக்கை, மானிட வடிவு யாக்கை, இது ஒரு சிவலிங்கம். இந்த உடம்பையே சிவலிங்கமாக வைத்து பூஜை செய்யக்கூடிய சிவயோகிகள் இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அந்த சிவயோகிகள் இருக்கிறார்கள். சிவலிங்கத்திற்கு எப்படி நாம் அபிஷேக ஆராதனை செய்கின்றோமோ அதே போன்று சிவயோகத்தில் அமர்ந்து தன்னை சிவமாக பாவித்து, இந்த உடலை சிவலிங்கமாக பாவித்து, இந்த மானசீகமாக அர்ச்சனைகளும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது ஒரு வழிபாடு, இது சிவயோகத்தினுடைய ஒரு அங்கம். அப்பொழுது சிவலிங்கம் என்பதே இந்த மனித வடிவம். இந்த உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த உடம்பு வந்து சிதம்பரம். பொதுவாக சிதம்பரத்துக்கு சித்து என்று சொன்னால் அறிவு என்று பொருள். அப்புறம் சிதம்பரம் அப்படின்னா அம்பரம் சொன்னால் ஆகாயம். அப்போ இந்த அறிவு ஆகாயம்னா ஞானாகாச பெருவழி, ஞான ஆகாயம். இப்போ இந்த ஞான ஆகாயம் என்று சொன்னால் இந்த உடம்பு வந்து நம்ம உள்ள நுழைஞ்சி உள்ள பார்த்தாக்கன்னா அப்படியே அண்டம் முழுவதும் தெரியும். இப்போ ஞானக்கண் கொண்டு பார்க்கணும். ஞானக்கண் கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த உடம்பு நமக்கு தேவை. ஆனால் தான் சொன்ன, நாம் இறைவனோடு தொடர்பு கொள்வதற்கு இந்த உடல் தேவை. உடல் என்பது மாயையினுடைய காரியமாக இருந்தாலும் இத மாயா தனு விளக்கு என்று சாத்திரம் பேசும். அப்ப இந்த உடலை வைத்து தான் நாம் இறைவனை அடைய முடியும். அப்ப இந்த உடம்பு என்பது இந்த சிதாகாச பெருவழி என்று சொல்லக்கூடிய வெட்ட வெளியை பார்ப்பதற்கு நமக்கு இந்த உடல் தேவை. ஆனால்தான் மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம் என்று அருளியுள்ளார். அதுக்கு பிறகு சதாசிவம். இந்த சதாசிவம் என்று சொன்னால் அறிவு ஆற்றலும் அருளாற்றலும் நிறைந்த பகுதி. அறிவும் ஆற்றலும், சிவமும் சக்தியும், இந்த சிவசக்தியினுடைய வடி, சிவசக்தியினுடைய இயக்கம். இந்த உடம்புலேயே பார்த்தீங்கன்னா வலது பக்கம் சிவம், இடது பக்கம் சக்தி. சிவசக்தி தான் ஒன்று, அறிவும் இருக்கும் அருளும் இருக்கும். அதான் இரண்டுமே கலந்தது. அதான் சதாசிவ தத்துவம்னு சொல்கிறது. அதை சிவசக்தி தத்துவத்தை, சிவசக்தியினுடைய ஐக்கியத்தை தான் சதாசிவன் சொல்கிறது. இப்போ சிவலிங்க தத்துவமே அது வந்துடும். சிவமும் சக்தியும் சேர்ந்தது தான் சிவலிங்கம். இப்போ இந்த சதாசிவமாக இருப்பது நம்முடைய உடல். இது அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பரும் வாங்க திருக்கலிட்டுப்படியார். இல்லை, இந்த திருச்செங்கோட்டில் பார்த்தீங்கன்னா அம்மையப்பர் வடிவம் இருக்கும், சிவசக்தி வடிவம். அதான் தொன்மை கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலேம்பர் நம்முடைய மாணிக்க வாசகர். தொன்மை கோலம்னு பேர். 25 மாகேஸ்வர வடிவங்களில் தொன்மை கோலம்ங்கிறது ஒரு வடிவம். அந்த இறைவனும் இறைவியும் நம்முடைய உடலில் இருக்கிறார்கள். அதெல்லாம் எந்த ஏ ஈசா உடல் இடம் கொண்டாய், யான் இதற்கு இளன் ஓர் கைமாறு திருவாசகம். அப்போ சதாசிவ தத்துவம், சதாசிவம் என்பது நம்முடைய மனித வடிவம். இறைவன் நடனமாடுகின்றார். இறைவன் நடனமாடுகின்றது ஞானாகாச பெருவழியாக இருந்தாலும் அண்டை வெளியில் ஆடினாலும் அவருடைய திருக்கூத்து நம்முடைய உயிரில் நடந்து கொண்டிருக்கிறது, உடம்புக்குள் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்டம் தான் நம்முடைய உயிரினுடைய ஓட்டம். அவருடைய இயக்கம் தான் நம்முடைய உயிரினுடைய இயக்கம். நடராஜ பெருமானுடைய அசைவுகள் தான் நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அதுதான் நம்முடைய திருக்கூத்து என்பது மானிடருடைய ஆக்கை. நம்முடைய உயிரிலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், அசைத்து கொண்டிருக்கிறான், இயக்கிக் கொண்டிருக்கிறான். நாமெல்லாம் வெறும் பம்பரம் போல சுழன்று கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பம்பரத்தை கூடிய கயிறு இறைவனுடைய கயிறில் இறைவனுடைய கையில் இருக்கிறது. அந்த கயிறு இறைவன் கையில் இருப்பதனால் நாம் இறைவனை வணங்க வேண்டும். நம்முடைய அசைவுகள் எல்லாம் இறைவனுக்கு நன்றாக தெரியும். நாம் அப்படியே உட்காந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், அப்படி நம்ம உட்காந்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த உடம்பே சிவலிங்கம் மாதிரி நம்ம தெரியும் உங்களுக்கு. இப்படி உட்காந்து வச்சுங்களேன், இந்த தலையிலேருந்து நம்மளுக்கு இந்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பானம் மாதிரி நம்ம இதுலேருந்து இது வரைக்கும் உட்காந்துட்டு இருந்தோம்னா இந்த உடல் வந்து கீழே இருக்கக்கூடிய சக்தி பாதம், கீழே இருக்கக்கூடிய நிலை வந்து பிரம்மபீடம். இப்போ அந்த சிவலிங்கத்திலே பார்த்தீங்கன்னா மூணாக பிரிக்கணும். கீழே இருக்கிறது வந்து பிரம்மபாதம், நடுவில் இருக்கக்கூடியது விஷ்ணுவினுடைய அதாவது வந்து விஷ்ணு பாதம் அல்லது சக்தி பாதம்னு சொல்லலாம். அதை மேலே இருக்கக்கூடியது ருத்ரபாகம்னு சொல்லுறது. இந்த மேலே இருக்கக்கூடிய பானம் இருக்குது பார்த்தீங்களா, அது தலையிலேருந்து வந்து நம்முடைய வயிறு வரைக்கும் இருக்கும். இந்த வயிறு பகுதி வந்து நமக்கு விஷ்ணு பாகம், அதற்கு கீழே இருக்கிற அமர்ந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பிரம்ம பாகம். அதனால தான் பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம். இப்போ நம்ம வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சிவலிங்கமே சிவலிங்கம் மாதிரி தெரியும். இது இப்படியெல்லாம் கூட சித்தர்களும் யோகிகளும் கண்டிருக்காங்க. அடுத்தபடியாக இந்த அதனால்தான் நம்ம உடம்பை நம்ம வந்து பாதுகாக்கணும். உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் என்று திருமூலர் பதிவு செய்கிறார். அப்போ நமக்கு உடம்பு அவசியம். அடுத்தது சதாசிவம், சதாசிவலிங்கம் அப்படின்னு ஒன்று உண்டு. இந்த சதாசிவலிங்கம்ங்கிறது தான் அந்த இறைவனுடைய அருவுருவ நிலையை குறிக்கக்கூடிய நிலை. அருவுருவம் தான் சதாசிவம், அதான் சிவலிங்கம் சொல்கிறது. இதில் தத்துவமாக சொல்லுவோம், சிவ தத்துவம், சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்று சிவ தத்துவம் ஐந்து. அந்த சாதாக்கிய தத்துவங்கிறது தான் சதாசிவ தத்துவம். அந்த சதாசிவ தத்துவத்தினுடைய நிலை தான் சிவலிங்கம், சிவலிங்க தத்துவம் வரும். அதான் சதாசிவம் என்பது அருவுரு நிலை, அது ஒரு சிவலிங்கமாக கருதப்படும். அப்புறம் அடுத்து ஆத்மலிங்கம்னு உண்டு. இந்த ஆத்மலிங்கம்னா இறைவனுக்கு ஆத்மநாதர்னு சொல்கிறது. அந்த ஆத்மநாதர் அப்படின்னா நம்மளுடைய ஆவடியார் கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு பெயர் ஆத்மநாதர்னு பேர். அங்கே ஆத்மா தான் இறைவன். ஒவ்வொரு ஆன்மாவுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான், அதுக்கு பேர் ஆத்மலிங்கம். சிவயோகியினுடைய உயிர் இருக்கு பார்த்தீங்களா, அது சிவத்தை சிந்தித்து சிந்தித்து சிந்தித்து அந்த உயிரே சிவத்தன்மையை அடைந்ததனால் அந்த ஆன்மாவே சிவலிங்கமாக எண்ணுவது உண்டு, அதுக்கு பேர் ஆத்மலிங்கம். நம்மலாம் இப்போ சொல்கிறோம் இன்னர் கான்சியஸ் அப்படின்னு வேறு சொல்கிறோம். இந்த இன்னர் கான்சியஸ் ஆனால் மனசாட்சி சொல்கிறோம் இல்லைங்களா, யார் மனசாட்சினா உள்ளே இறைவன் இருந்து நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஆன்மாவுக்குள் இருந்து கொண்டு நமக்கு அப்பப்போது அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறார், அவர் தான் ஆத்மநாதர். அப்போ ஆத்மலிங்கம் என்று ஒன்று உண்டு. இந்த ஆத்மலிங்கத்தை தான் நம்ம வந்து சிவபூஜையிலே நம் பூஜை செய்கிறோம். அப்புறம் இந்த ஞானலிங்கம் அப்படின்னா இந்த ஞானலிங்கம்ங்கிறது சிவகுரு. இந்த சிவகுருவே ஞானத்தை உணர்த்துவதனால் அந்த சிவகுருனுடைய வடிவம் ஞானம், அதனால் ஞானலிங்கம் அப்படின்னு ஒன்று உண்டு. அடுத்தபடி சிவலிங்கம். இன்னைக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த சிவலிங்கம்ங்கிறது ஒரு சிவன் கோயிலில் ஒரு சிவலிங்கம் இருக்கும், அவ சிவலிங்கத்தில் இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சிவன் எனவே கண்டவருக்கு சிவன் உறைவன் அங்கே. நான் சொல்கிறது வந்து சிவஞான போதத்தில் இருக்கக்கூடிய உதாரண வெண்பாவில் சொல்கிறேன். ஒரு சிவலிங்க வடிவம் இருக்குன்னு வச்சிங்கன்னா, அது உள்ளே வந்து இறைவன் இருக்கின்றான் என்று யார் ஒருவர் நினைக்கிறார்களோ அப்பொழுது அங்கே இறைவன் அங்கே உறைந்து கொண்டு நமக்கு அருளை வழங்குவான். இன்றைக்கு சிவலிங்கம் சொல்கிறோம். இந்த சிவலிங்கம் சொல்லுறது ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மரத்தால் கூட உங்களுக்கு உருவங்களை வழிபாடு செஞ்சாங்க ஒரு காலத்தில், பழைய காலத்தில். இப்போ நம்ம திருமூலர் காலத்திலே நமக்கு வந்து சிவலிங்க வழிபாடு வந்துடுச்சு. இப்போ திருமூலர் காலத்துக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு படிமங்கள்னு பேர். இந்த மரத்தாலேயே பல இறை வடிவங்களை வச்சு பூஜை செய்வாங்க. இன்றைக்கும் பல கிராமங்களில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அதுக்கு பிறகு இப்போ இந்த கல் தான் கருங்கல் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ செப்பு திருமேனியும் உண்டு, அதே மாதிரி தங்கத்தாலேயும் நமக்கு ஒரு திருமேனி செய்கிறாங்க. இறை வழிபாட்டுக்கு இதெல்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் திருக்கோயில்களில் சிவலிங்கம் அப்படின்னு சொன்னால் அது கருங்கல். இந்த கருங்கல்லுக்குள்ள ஒரு சிறப்பு இருக்குது. என்ன அப்படின்னா, பஞ்சபூதங்களும் கருங்கல்லில் இருக்கும். இந்த சிலை வழிபாடு சொல்கிறோம் இல்லைங்களா, அது கருங்கல்லால் பண்ணி செஞ்சுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற அந்த பஞ்சபூதங்களும் அடக்கம். அது நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும் அது சிவலிங்கத்தில். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் உருவச்சிலை, ஆண் தெய்வத்தினுடைய உருவச்சிலை செய்ய வேண்டுமானால் ஆண்கள் கொண்டு செய்யணும். ஒரு பெண் வடிவத்தில் இருக்க வேண்டுமால், பெண் வடிவத்தில் ஒரு பெண் தெய்வத்தினுடைய வடிவை நாம் வடிக்க வேண்டுமானால் அதுக்கு பெண்கள் வைத்து செய்ய வேண்டும். இந்த ஆண்களும் பெண்களும் இல்லாத சில கற்கள் உண்டு. அந்த கற்கள் படிக்கற்களாகத்தான் இருக்கும். இல்லைன்னா நான் இது சிற்பசாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. இதை சிற்பிகள் வந்து ஆகமத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் சிலைகளை வடிக்கிறார்கள். அப்போ அந்த சிவலிங்கம், அப்போ சிவலிங்கத்தை வழிபட்டால் ஐம்பூதங்களையும் வழிபட்டதாக அர்த்தம். இதை ஒரு பாடலில் அவர் சொல்றார். இந்த குறைக்கின்ற வாரி குவளைய நீரும், குவளையம்னா உலகம், நீர் தத்துவம், குவளையம்னா மண் தத்துவம், பறக்கின்ற காற்று தத்துவம், பயில்கின்ற தீ தத்துவம், நிறைக்கின்றவாறு இவை நீண்டு அகன்ற அணை. அப்போ உள்ளே ஆகாயம் கலந்து எல்லாமே கலந்திருக்கும். வரைந்து வளம் செய்யுமாறு அறியேனே. அப்போ இந்த பஞ்சபூதங்களுமே அங்கே சிவலிங்கத்தில் ஒடுக்கம். இது எப்படி இருக்கிற பாருங்க, ஒரு மணி, இந்த மணியில் வந்து அடித்தா ஒளி வரும். அந்த மணியில் ஒளி இருப்பது போல, ஒளி வெளிப்படுவது போல, இந்த சிவம் சிவலிங்கத்துள் நின்று அதில் நின்று வெளிப்பட்டு நமக்கு அருள் செய்யும் நிலை. அதுதான் சரி கோயிலுக்கு போகணும். இந்த கோயிலுக்கு செல்கின்ற பொழுது அங்கே சிவாச்சாரியர் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செம்பு தாம்பாளத்தை கொண்டுட்டு வருவார். நம்ம வேண்டுதலை வைக்கிறோம். வேண்டுதலை வைக்கின்ற பொழுது ஒரு அர்ச்சனை செய்கிறோம். அர்ச்சனை செய்யும்பொழுது நம்முடைய எண்ண பதிவுகள் அந்த செம்பு தாம்பாளத்தில் அது கையை வைக்கிறோம். அப்போ அந்த பதிவோடு அங்கே உள்ளே போகும். உள்ளார போனதுக்கப்புறம் இறை வழிபாடு, அர்ச்சனை, அபிஷேகம், ஆராதனைலாம் முடித்ததுக்கப்புறம் அங்கே இறைவனுடைய கருணை அந்த அப்படியே அந்த ரிஃப்ளெக்ஷன் அங்கேருந்து வரும். அதே அந்த செம்பு தான் அந்த இந்த கடத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, எளிதிலே மின்சாரத்தை கடத்தக்கூடிய கருவி வந்து இது செம்பு. அங்கே தான் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பு திரும்பி வச்சுருப்பாங்க. அந்த செம்பு பிளேட் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் வசதியான கோயிலில் வெள்ளி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த அந்த அந்த இறைவனுடைய அருளானது அங்கே அந்த செம்பு வழியாக நமக்கு கிடைக்கும். அங்கே ஃபுல்லாக ஒரு முழுக்க முழுக்க ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், பவர் ஹவுஸ்னு சொல்கிறது. அப்போ இறை வழிபாடு ஒரு முக்கியமான பகுதி நமக்கு. அப்போ தினசரி யார் ஒருவர் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானை சிவலிங்க வடிவத்தில் யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு வினைத்தாக்கம் இருக்காது. அதில் சிவலிங்கம்ங்கிறது வந்து அவர் வந்து வெளியில் வரமாட்டார், அது மூலஸ்தானம்னு பேர். எந்த ஊர்லேயுமே சரி, எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, ஆகம விதிப்படி அப்படித்தான், அது மூலஸ்தானம்னு பேர். அந்த மூலஸ்தானத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உற்சவ மூர்த்தியாக, அங்கே சிவலிங்க வடிவம் இருக்காது, அது இந்த சிவபெருமானுடைய வடிவம் அம்மையப்பர் கோலத்தை எடுத்து வச்சு அந்த அம்மையப்பராகவோ அல்லது சிவபெருமானாகவோ இந்த பஞ்சமூர்த்தி வழிபாடு செய்வாங்க. அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சலோகத்தில் செஞ்சுருவாங்க. பஞ்சலோகத்தில் திருவுருவமேனி எல்லாம் வந்துடும், அது வந்து வெளியில் வர்றது. அப்போ இந்த இறை வழிபாடு நம்முடைய வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்புடையது. நம்ம என்ன செய்யணும்னா இந்த இந்த சிவலிங்க வழிபாட்டுக்காக நான் சொல்கிறேன், அதில் எல்லாமே அடக்கம் பார்த்தீங்களா. இதில் பாருங்கள், பிரம்ம பாகம் விஷ்ணு பாகம் ருத்ர பாகம் என்று சொல்லக்கூடிய மூன்றுமே சிவலிங்கத்துள் அடக்கம். இது ஒரு வகையான கண்ணோட்டம். இன்னொன்று, சிவமும் சக்தியும் சேர்ந்தது. அப்போ அது அருவுருவ திருமேனி என்று சொன்னாலே அங்கே சிவசக்தி ஐக்கியம். அது மேலே உள்ள லிங்க பகுதி சிவமாகவும் கீழே இருக்கக்கூடிய பகுதி வந்து சக்தி பாகமாக வைத்து சிவமும் சக்தியும் சேர்ந்து வழிபடக்கூடிய ஒரு நிலை. ஆனால் ஒரு சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட்டாலே சக்தியையும் வழிபட்டதாகத்தான் பொருள். அந்த இறைவனை நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது அது நீர் அர்ச்சனை மலர் இதெல்லாம் கொண்டு வழிபாடு செய்யணும். அது ஒரு புறம் இருந்தாலும் கூட இதில் ஒரு சைவ சித்தாந்த நுட்பம் உண்டு. சைவ சித்தாந்தத்திலே சித்தியார் என்ற ஒரு நூல், சிவஞான சித்தியார், அதில் ஒரு நுட்பமான ஒரு செய்தி இருக்கும். என்னென்னா, நவம் தரும் வேதம் ஏகநாதனை நடிப்பன். ஏகநாதன சிவபெருமான் ஒருவன் தான், அவர் ஒன்பது வேடம் போடுறாருங்கிறாரு. நவம் தரும் வேதம், இந்த நவம் தரும் வேதம் அப்படின்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நவம் அப்படின்னா ஒம்பது, அதில் பார்த்திங்கன்னா உருவ நிலை நான்கு, அருவநிலை நான்கு, அருவுருவ நிலை ஒன்று, ஒன் இந்த சேர்த்தா ஒம்பது வரும். இதில் எது எது உருவம்? அயன், மால், ருத்திரன், மகேசன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவ நிலைகள். சரி, அருவுருவ நிலைக்கு போவோம். சிவம் சக்தி நாதம், அது பரநாதம்னு சொல்கிறது. பரநாதம் பரவிந்து, இந்த பரநாதம் என்பதையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, பரவிந்துவையும் கண்ணால் பார்க்க முடியாது, சிவம் என்று சொல்லக்கூடிய செம்மையையும் கண்ணால் பார்க்க முடியாது, சக்தியையும் கண்ணால் பார்க்க முடியாது. இதன் நான்கும் அருவ நிலைகள். சதாசிவம் அருவுருவ நிலை. அப்பதான் சொன்னார், உருவம் நாலு, அருவம் நாலு, அருவுருவம் ஒன்று, கூட்டினா ஒம்பது வரும். இதைத்தான் நவம் தரும் பேதம் ஏகநாதனை நடிப்பன். சரி, நவம் தரும் பேதம் என்று சொன்னால் இந்த நவந்தரும் பேதத்துக்கும் நவசக்திகள் உண்டு. அதான் நம்முடைய நவராத்திரின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த நவராத்திரிங்கிறது நவந்தரும் பேதத்தினுடைய சக்தி. இது வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சா தான் புரியும். இந்த ஒன்பது நிலைகளுமே நம்முடைய சிவலிங்கத்தில் உண்டு. அது நம்முடைய திருமூலர் ஏழாம் பந்தத்தில் இதை பதிவு செய்கிறார். மலர்ந்த அயன், மால், ருத்திரன், மகேசன், அப்புறம் பாருங்க இந்த நான்கு நிலைகள் உருவ நிலை சொல்லிட்டார். பலம் தரும் ஐமுகன் பரவிந்து நாதம், நலம் தரு சக்தி சிவன் வடிவாகி, இதில் ஒரு நாலு சொல்லிட்டார். அப்புறம் பலன் தரு லிங்கம் சதாசிவலிங்கம் பரானந்தியாமே. அப்போ ஒன்பது நிலைகளையும் ஒன்பது வடிவங்களையும் ஒன்பது சக்திகளையும் சிவலிங்கத்தில் காணலாம். சிவலிங்கத்தில் நினைத்து வழிபாடு செய்யலாம். அப்போ சிவலிங்கத்தினுடைய பெருமையை நம்முடைய திருமூலர் இவ்வளவு தெளிவாகவும் விளக்கமாகவும் அவர் பதிவு செய்துள்ளார்.
1: ஓம் சிவாய நம. சைவம் .org-இன் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி பெரிய புராணம் சொற்பொழிவு. தலைப்பு: திருஞான சம்பந்த நாயனார் புராணம். வழங்குபவர் திரு கு சுந்தரமூர்த்தி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: மாவலாய் உண்டன் மதுரையில் சைவ வேதியர்தாம் மேவல் கண்டு முட்டுயாம் அப்படின்னாரு. உங்கள் மதுரையின் சொல்ற ஏன் அப்பதான் அவனுக்கு அதெல்லாம் அழுத்தத்துக்கு அல்லவா? ஏங்க அம்மா, உங்க மதுரையில இப்படி நடக்கலாமா? அப்படி அடுத்தாங்களா? உங்க மதுரையில இந்த மாதிரி கொஞ்சம் சைவ வேதியர் அல்லவா, சிவசிவன் வராது சிவா அப்படி வரும் வராது அல்லவா, சைவ வேதியர் வந்தாங்க சிவான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தவன என்ன செய்யலாம் என்று கேட்டனே தவிர, தான் எப்பா என்னத்துக்கு ஒரு ஆன்மாவே ஏழு நாட்கள் சுண்ணாம்பு கால வாயில போட்டு பூட்டணும், அவ்வளவு என்ன தப்பு நடந்ததுன்னு அந்த கேள்வி சொன்ன முண்டத்துக்குன்னு தெரியல, மற்ற இருந்து கூட ஒன்னு சொன்ன முண்டங்களுக்கும் தெரியல, அதுவும் ஒரு முண்டம் இது ஒரு முண்டங்கள். ஆமா, இப்படி ஆச்சு. அதே போல இங்க என்ன செய்யலாம் என்று அந்த பாண்டு அப்படி ஆட்பட்டு இருந்தாங்க. எனவே என் செய்வோம் என்று வைப்ப இவங்க என்ன சொன்னாங்களாம், வந்த அந்தனன் தன்னை நாம் வழி செய்து போக்கும் சிந்தையன்றி திருமனையோன் உரைமடத்தில் வெந்தளப்பட விஞ்சை மந்திர தொழில் வளைத்தால் இந்த நன்னிகரத்திரான் ஏகும் என்று சித்தார். என்ன பண்ணார், என்ன ராத்திரி ராத்திரி மூட்டை கட்டிட்டு போகணும்னு நினைக்கிறோம் என்ன செய்யறது, எங்க மந்திர விதியினாலே மெதுவா மடத்துல அது வைக்கிறோம். இது வன்முறையா மென்முறையா? இந்த வன்முறையை எவனும் கேட்க மாட்டேங்கிறானு. எங்க எங்க பெரியபிராணத்தையும் திருவாரணத்தை தான் நீ கேள்வி வைக்கிற, அந்த பெரியபிராண திருவாரணத்துல இதெல்லாம் இருக்கட, நீ படிக்கலையே படிக்கலையே, வந்திருக்கார் ஏ என்னன்னு பாப்பம்பா, சரி இருங்க ராத்திரி போட்டும் என்றோ, அல்லது யாராவது ஒரு நல்ல அமைச்சர்ல விட்டு அதை ஒற்றை விடுத்து என்ன நடக்குதுன்னு பா என்று செய்யறது. என்னத்துக்கு நெருப்பூச்சி சிவகாட்டி நெருப்பூச்சி என்னத்துக்குப்பா, நாங்க மரத்தை பத்த வைக்கிறோம்ங்கிறீங்களே. இந்த வன்முறை நம்முடைய சமயம் ஒன்றுக்குத்தான் இல்லை, நமக்கும் இல்ல அவங்களுக்கும் இல்ல. சிவஜிவா இதெல்லாம் சம்பந்திதானே பாவம் இல்ல, இங்கேயும் இல்ல இந்த குடும்பத்திலுமே அந்த குடும்பத்திலும் இல்ல அப்படி போட்டு. எனவே அதனால் இப்படி வைக்கணும்னு சொன்னாங்களாம். உடனே வேணு ஆபதொண்டு இதுவே ஆயில் அதனையே விரைந்து செய்ய போவது அரசனுடைய ஆணையும் சரி அப்படியான செய்யுங்க. ஏப்பா எதுக்கு இருந்த இடத்துல நெருப்பு வைக்கணுங்கிறீங்க, மந்திர விதியினால என்ன பண்ணிட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போமே என்றெல்லாம் நீ அரசன் சொல்லணும். உனக்கு அரசன் பேராச்சே, அவன் அரசன் பேராச்சேடா விட்டுது. சரி இப்படி இருக்கும் போது இந்த ஒண்ணு சொன்னவனே அவரை போக்கி போய் பொருளா கொண்டான் யாவதும் உரையாடாதே எண்ணத்தில் கவலையோடும் பூமணி அமணிமுக்கான் பொங்கலில் தேவி சேர்ந்தாள். உடனே இருந்தாலும் மனசு தன்னை தச்சுது, என்ன இந்த மாதிரி வந்து என்ன சொல்லிட்டோம் இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு ஒரு கவலையோட இருந்தான். நேரா அந்த வீட்டுல அந்த தான் படுக்கை இறக்கி அந்த படுக்கை இறக்கி போன உடனே மங்கையர்கரசி யாரும் போனா எந்த செய்தியும் இல்லறத்துலன்னு சொன்னா பிறர் அறியாதவாறு இருப்பது அந்த இடம் தான், யாரும் வரமாட்டாங்க அவங்க ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. சிலப்பதிகாரத்துல சொல்லாம இருக்க முடியுது, எங்க சிலப்பதிகாரம் சொல்ல போறவங்க தெரியுங்க. சிலப்பதிகாரத்துல கோவலன் காணல் வரியில பாடுகிறான், இவன் அவ வந்து அந்த மாதிரி நேராதான் பாடினா, இவன் என்ன நினைக்கிறான்னா ஏதோ வந்து தன் மீது கருத்து வச்சுக்கிட்டு அவ பாடுறான்னு மாதிரி கருத்து வச்சுனால பாடிட்டாங்க. அப்படி பாடின உடனே கோவலனுக்கு கோவம் வந்துருக்கு, நேர போகும்போது ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்க கடற்கரைக்கு. மாலை இப்ப நாலு மணி நேரம் அஞ்சு மணினா எந்திரிச்சுட்டான், எந்திரிச்சு நான் பாட்டு பெருன்னு வந்துட்டான். ஏன்னா அவ்வளவு கோவம் வந்துட்டு அவனுக்கு. அந்த மாதிரி தங்கத்தில் தங்கம் நல்லதான் நல்லம்மா தான், அதை பார்த்தா என்ன இப்படி போடான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு கூட்டான். இவன் நேர வருகின்றவன் எங்கே வீட்டுக்கு வர்றான், ரொம்ப நாளாச்சு வீட்டுக்கு வந்து. அப்படி வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த தெருவுல கண்ணகி உள்ளே இருக்கிறாங்க, இந்த மின்னால ரெண்டு மூணு பெண்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஒளிய ஒளியும்தான். ஒரு பெண் பார்த்தா எல்லாம் அங்க பார்த்தேன், காவலன் போலும் கடைத்தலையான் ஏமா இருமா அங்க யார் நம்ம ஐயா வாட்டிருக்கே அப்படின்னா, இன்னொருத்தி ஆமாம் கோவலன் என்றால் ஓர் குட்டிலையால் அருமையா செஞ்சிருக்கிறான். அது நம்ம கோவலன்மா அண்ணன் அவ்வளவுதான். இந்த இதுக்கு அவன் தன்னோட இல்ல வாழல தன்னுடைய பொருள் எல்லாம் வேற கொண்டு கொடுத்துட்டு இருக்கிறான். அப்படி சொன்ன மாதிரி அந்த கண்ணி அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, நேர் அந்த அந்த அந்த அந்த மின்னால அந்த ரெண்டு பேர் பேசினாங்க பாருங்க, அதை விட்டுட்டு நேரம் உள்ள போய் வந்த கோவல் என்ன பண்ணா நேர அந்த பள்ளி அறைக்கு போயிட்டான், படுக்கை அறைக்கு. ஏன்னா அங்கதான் வேற யாரும் வரமாட்டாங்க, அவனும் செல்ல அவளும் செல்ல. ஏனுங்க என்ன அப்படின்னு இந்த மாதிரி ஏனுங்க சிலம்பு இருக்குதுங்க ஏன் கவலைப்படுறீங்க? இந்த சிலம்புலக்கொன் எஞ்சிய வெள்ளித்தறையில் தாங்க. அதனால அது போல் இங்க வந்து என்னன்னு கேட்டா, வந்த அரசன் எங்கேயே உள்ளே நுழைகிறான் இல்ல அந்த படுக்கையில். அதனால மங்கையர்க்கரசி அப்படி போறாங்க. போனால் என்ன செய்யறாங்க? பொங்கலில் தேவி சேர்ந்தால் மன்னவர் உரைப்பதின்றி இருக்க மாதேவியாலாம் என் உயிர்க்குயிராய் உள்ள இறைவனி உற்றதென்னோ. ஏனுங்க, ஏன்னா அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டுமோ. போனோம் அப்படியே பேசாம இருக்கிறான். இந்த மங்கையர்க்கரசி உள்ள போனவங்க என்ன என்ன வர்த்தங்க, என்ன வேணும், ஏன் உங்களுக்கு கஷ்டமா இருக்கு என்று அம்மாதான் கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனே ஆமா ஒண்ணு என்ன அருள் செய்கின்றார். தேவியா தம்மை நோக்கி தென்னவன் கூறுகின்றான், காவினியில் கன்னிநாயகிகள் காவிரி நாட்டில் மன்னும் தாவிசிய கடுமலத்தான் சங்கரன் அல்பத்திங்கு மேஜினான் அடிகள் மாறி வாதினு வெள்ளை என்று. யாரோ சீர்காழியா ஒரு பையனா ஏதோ அந்த பெரு அந்த ஆண்டவன் அருள் பெற்றவரா, இங்க இருக்கிற அந்த அடிகள் மாடு எல்லாம் வெல்றதுக்காக வந்து வாதில் வெல்றதுக்காக வந்திருக்காங்க என்று அப்படியே மூஞ்சி சுருக்கிட்டு சொன்னானா. சொன்ன உடனே மன்னவன் உரைப்ப கேட்டு மங்கையர்க்கரசியார்தாம் நின்னிலையில் திவேயாகில் வெண்பொடி பூசும் தொண்ட பிறவினார் அவரை எல்லாம் கண்டு முட்டடிகள் மார்கள் கேட்டு முட்டு யானும் காதல் வண்டுணர்வு இந்த போதை மாதவியே மணி மானியே பரிசு வேறில்லை என்றா. இதான் நடந்தது என்னமோ எனக்கு அதுல இருந்து மனசுல என்னமோ போல இருக்க ஓடல ஒண்ணும் அப்படின்னா. உடனே சொன்ன மங்கையர்க்கரசியார்தாம் நின்னிலை இதுவேயாகில் நீடிய தெய்வத்தன்மை அன்னவர் வாழ் செய்தால் வென்றவர் பக்கம் சேர்ந்து துண்ணுவது உறுதியாகும் சுடி உரையல் மண்ணை என்றார். பாத்தீங்களா, வாழ்க்கை துணை நலம்னு வைத்தார் திருவள்ளுவர் தான் இந்த சொல்ல பயன்படுத்தினார். மனைவி யார் அப்படின்னார், உன் வாழ்க்கைக்காக வருகிறவர் வாழ்க்கை. வாழ்க்கைக்கு எப்படி வருகிறாள், துணையாக வருகிறாள். எனவே வாழ்க்கை துணை. அந்த வாழ்க்கை துணை கூட எதற்கு துணையாக வாழ், நன்மைக்கு துணையாக வாழ், தீமைக்கு துணையாக மாட்டான் தீமைக்கு. எனவேதான் வாழ்க்கை துணை நலம் அருமையான சொல். வருகிறவள் எதற்கு வருகிறாள், வாழ்வதற்காக. வாழ்வதற்கு எப்படி வருகிறாள், துணையாக வருகிறாள். எதற்கு துணை செய்வாள், நன்மைக்கு துணை செய்வாள். வாழ்க்கை துணை நலம் இதெல்லாம் சொல்றது அந்த காலத்துல. எல்லா வகுப்பு முடிஞ்சவன கடைசியில ஐயா இனிமே நாங்க எங்க பாடம் கேட்க போறோம், ஐயா வரணும்பாங்க. வந்தா அன்னைக்கு பூரா அழுகையாதான் இருக்கு, எல்லாம் அழுவா நாங்களும் அழுது முடிப்போம். அப்ப எதேன்னு சொல்லணும், என்னப்பா 4 வருஷமா சொல்ல போறாது, இப்ப தான் சொல்ல போறோம் போப்பா அப்படின்னா, இல்லையா அப்படின்னா ஏதேன்னு ஒண்ணு சொல்லி இப்படி சொல்லிருக்கோம். எப்பா உங்களுடைய திருமண அடைப்புதல் அமைத்தால் திருமணத்துல இன்னார் இன்னாரை வாழ்க்கை துணைநலமாக்க திருவருள் ஊட்டுவித்திருப்பதால் இந்த வாழ்க்கை துணைநலம்ங்கிற சொல்ல எடுத்தாளுங்கப்பா. நல்லதுன்னு சொல்லு, நல்லதுன்னு சொல்றோம், நல்லதுன்னு சொல்றோம். அண்மையில இவருக்கு அல்லவா திருவண்ணாமலையில பல அன்பர்கள், அதுல இவர் ஒரு நல்ல அன்பர் மனோகரன். இவங்கெல்லாம் வாழ்க்கை துணைநலமாக்க. அது வேற சொல்ல, என் பெஞ்சாதியாக்க, பெஞ்சாதிங்கிறது அர்த்தம் இருக்குதா, பெண்ணினம்னு அர்த்தம். இவன் ஆஞ்சாதி அவன் பெஞ்சாதி, பொருளே இல்லையே, பொருளே இல்லையே. பெஞ்சாதி சொல்றதுல மரத்தனத்துல மரத்தனம், பெண்டாட்சி அது தப்புதான். பெண்மையை ஆளுகின்றவள், பெண்மையை ஆளுகின்றாள். ஆமா, உனக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம், போட்டிலே அது பெண்டாட்சி என்று சொல்லி என்னது. அதனால அதுவும் போச்சு. இந்த பெண்டாட்டின்னு வந்ததுனால சினிமாக்காரன் பாட்டான், வாடி பொண்டாட்டிட்டா ஏ பொண்டாட்டின்னு வச்சான். தமிழ் கொலை, தமிழர்களால் செய்யப்படுகின்ற தமிழ் கொலை, ஆறார் ஆறாராம், எத்தனை கொலை கொலை தெரியுங்களா. அதே இருக்கும் போது மனைவி என்று சொல்லும் போது மனைக்கு உரியவள் என்றுதான் பொருள். இந்த வாழ்க்கை துணை நலம் எதற்கு வருகிறான், ஒரு கடவுள் ஒரு ஆடவனோட நம்பி பெண் வாழ்க்கை வாழ்வதற்காக எப்படி வருவா, துணையாக இருப்பார். எதற்கு துணை, நன்மைக்கு துணையா இருப்பார். தீமை என்று வருகின்ற பொழுது வேண்டாம், தீமைக்கு போகும்போது போகாது போகாது எங்கனவா பொல்லாத சொற்பனம் நானும் கண்டேன் என்று சொல்லு. அருமையான சொல், என்ன பண்றது சிவ சிவ. எனவே இப்படிப்பட்ட வாழ்க்கை துணைநலமாக இருப்பதனால நம்முடைய அம்மையார் என்ன செய்தார், இப்ப என்ன என்ன அவனுக்கு வருத்தம் என்று சொன்ன, ஒரே வருத்தம் என்னமோ அடிகள் மாற வெல்றதுக்காக ஏதோ சீகாலில இருந்து ஒரு தம்பி வந்து இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே எதுக்கு என்ன வாதியில் வெல்லன்னாரு. உடனே இந்த அம்மா பளிச்சுன்னு பழ சொன்னான், இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, யார் வென்றாரோ அவள் பக்கம் நம்ம சேர்ந்துக்குவோம். இப்படி சொல்லும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியான சொல்லா இருக்கும், என்ன மாதிரி என்ன இப்படி இருந்தமா பேசுறாங்க என்ன ஏன். ஆமா, எதிரதா காக்கும் திருக்குறள், எதிரதா காக்கும் அறிவினார் இல்லை அதிர வருவது ஒரு நோய். நிகழ்காலத்தை மட்டுமே எண்ணாமல் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகுது என்பதை ஆய்ந்து சொல்லுகிற அந்த அறிவு இருக்குமானால் அவங்களுக்கு எந்த நோயும் இல்லைன்னு திருவள்ளுவர் பண்ணார். அந்த பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு. இரண்டாவது, தாங்கள் அழைத்து வந்திருக்கிறாங்க, அதனால் வென்றவர் பக்கம் சேருவேன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்படாம இருங்க, நீங்க ஏன் உடம்ப இருக்கிறீங்க, அப்ப வெல்லுவது எது என்பதையும் குறிப்பாக சொல்லுவாள் போல சொன்னார். இப்படி சொன்ன உடனே சிந்தையில் கழிப்புமிக்கு திருக்கருவளத்தார் வேந்தன் வந்தவாரம்மையாலே எனவரும் மகிழ்ச்சியோடும் பாத்தீங்களா. உடனே அந்த மனோ கண்ணனுடைய அந்த மூஞ்சி அப்படியே சரியா போச்சு. சரி அவர் சொல்ற சார் தான், யார் வென்றாலும் சேர்ந்துடும். இது ஏன் வம்பு போய? ஏன்னா ரெண்டாவது அவனும் இடைக்காலமா இப்பதான் அண்மையில வந்து ஒரு 50 ஆண்டு தவிர தொடர்ந்து பாரம்பரியம் நல்ல செய்வ மரபு தான். ரெண்டாவது ஒரு அடியவராக போறாரு அவரும். ஆமா, அவர் யார்? 63 ஒருவரால வைக்க போறோம். அதனால் அது சரின்னு ஒத்துக்கொண்டு தெளிவா இருந்தார். இப்ப இவங்க இருந்து அங்க போனாரு யாரு? அந்த அமனர் எல்லாம் செய்வர்கள். ஞான ஈனமே புரியவல்லா செய்வதன் நாம் என்றென்று ஞான சம்பந்தார் தம்பா நன்மைய நன்மை எல்லா செய்யும் ஊனவன் தரையில் யாமும் உயிர் துறந்தொடிவதென்றார். எல்லாம் போய் நல்லா உள்ள சரி மனதை செம்பப்படுத்திக்கிட்டு எப்படி நாம் போய் ஞான சம்பந்தர் இருக்கிடத்துல என்ன செய்யணும்? மந்திர விதியினால நெருப்பத்த முடியாது செய்யணும். சரி போகணும். ஆதி மந்திரம் பாருங்க, அப்படி உள்ள நெருங்குறாங்களாம் செய்கலாருக்கு இந்த ஆக்க பொறுத்தது ஆரப்பொருள். இப்போ திருமடத்தை என்ன செய்யறாங்க? இந்த மடத்தை நம்ம மந்திர விதியினாலே அடிப்போம் அப்படி சொல்லி அப்படி இப்படி உள்ள அப்படி போயிட்டு என்ன இருட்டு விளக்கெல்லாம் கிடையாதுப்ப. 7:30 to 8:00 இருந்தா கூட இருட்டு, அதனால யாரும் பேட் லைட் எல்லாம் கிடையாது. ஒன்னும் சிக்கி முக்கி கல் எடுத்து வச்சு துரைச்சாதான் ஆள் ஆள தெரியும். அப்படிப்பட்ட காலம். அதனால தான் இது இப்படி இப்படி நினைக்கும் போதே சேகரா பெருமானுக்கு இவன் போய் இந்த சுண்டைக்கா வெல்ல போகுது. ஆதி மந்திரம் அஞ்செடுத்து ஓதுவார் நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே. இந்த வரிய பாத்து படிச்சா நமக்கு அப்படியே எல்லாம் சிந்தை கழிப்பா இருக்காதா? ஐயா, ஆதி மந்திரம், மந்திரங்களுக்கெல்லாம் தொடக்கமான மந்திரம் எது? நம்முடைய பெருமானும் ஆதியும் அந்தம் இல்லாதவன். அவனை கூறுகின்ற மந்திரமும் ஆதியும் அல்லம் அந்தம் இல்லாது. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளாய மந்திரம் இந்த மந்திரம். ஆதி மந்திரம் எத்தனை எழுத்தினர்? 5 எழுத்து. சம்பந்திக்கு 8 எழுத்து. ஆமா. ஓம் நமோ நாராயணாய. கம்பர் பெருமான் ரொம்ப அருமையா இந்த மந்திரத்தை எடுத்து சொன்னார். அருமையா உடத்துல சொன்னார். ஆகவே நமோ நாராயணாய அருமையான மந்திரம் அவர்களுக்கு. நாம் பிள்ளைக்கே 6 எழுத்து. யாரு? முருகப்பெருமானுக்கு. 6 எழுத்தடைக்கு 6 முறை கேள்வி நாயல் மருங்கின் அவிலப்பாடி திரும்ப காட்டுப்பட சரவண பவா என்றெல்லாம் சொல்றோம். அப்பாவுக்கு 5 எழுத்து. அவங்களுக்கெல்லாம் ஓம்ங்கிற அந்த பிரணவத்தை கூட்டி சொன்னாதான் பலன். இங்க வெறும் 5 எழுத்து சொன்னாலே எல்லாம் போதும். 5 எழுத்து. ஆதி மந்திரம் 5 எழுத்து ஓதுவார். 5 எழுத்து ஓதுவார்க்கு தீங்கு வராதுன்னு அர்த்தம் இல்ல. அவங்க எந்த திக்க பாக்குறாங்களோ அந்த திக்கிலேயே தீங்கு வராதுன்னு. இப்படி பாத்துக்கிட்டா எங்க சார் பாக்குறதா? ஐயா, அவர் பாக்குற எல்லை லட்சாதி லட்சம் மைல் போனாலும் அவர் நோக்குற திசையில கூட தீங்கு வராதுன்னு. ஆதி மந்திரம் 5 எழுத்து. இதெல்லாம் நிறுத்திதான், இதை நிறுத்தி படிக்கணும். 5 எழுத்து ஓதுவார். ஓதுவாருக்கு தீங்கு என்பதல்ல, அவங்க சுற்றத்தாருக்கு தீங்கு இல்லை என்பதல்ல, அவங்களுடைய திருக்கூட்டத்தாருக்கு நமக்கு எல்லாம் தீங்கு இல்லை என்பதல்ல, நோக்குற திசையில கூட தீங்கு வராது. நோக்கும் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதி வருமே. அப்படி படிக்கணும். இப்படி நோக்கிறதுல கூட இந்த மற்ற மந்திரங்கள் எல்லாம் வேலை செய்யுமா? வருமே வரும் அருமையான பாட்டுகள். மற்ற மந்திர விதி வருமே. அதனால் எல்லாம் ஒளியும் ஒளியும் தான். ஆமா ஆமா. சரி, நம்ம பெருமான்கிட்ட சொல்லுவோம். ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பதைப்பு இல்லை அவங்களுக்கு. கருமலப்பதி கவுனிய கற்பகண்டை தொழுது மாதவர் துயிலுமி திருமடப்புறம்பு இப்படி வைத்தாங்கன்னு சொன்னாராம். அப்படி பார்த்த உடனே ஞான சம்பந்தர் கொஞ்சம் கோபம் வந்தது. படுது செய்வதோ பாவிகாள் அப்படின்னு. அப்பா, நாங்க மடத்து அப்ப என்ன நடந்து போச்சு? எதுக்காக நெருப்பு வைக்கிறது? என்ன நடந்தது? இப்போ ஒண்ணுமில்ல. பாவிகால்னார். இந்த பாவிங்கிற சொல்லு திருக்குறள்ல 2 இடத்துலதான் இருக்கு. ரொம்ப கடுமையான கோபத்துலதான் அந்த பாவிங்கிற சொல்ல பயன்படுத்தின. ஆமா, அழுக்காரன ஒரு பாவி திருச்சற்று தீயுடி வைத்து விடும். அடுத்த வெள்ளைய செல்லையன் போன உடனேயே அவர் போ அப்படின்னு அழுக்காரு பட்டின்னு இவன் இந்த முண்டம் பாவி பயன்றார் திருவள்ளுவர். ஏன் இதுக்கு நீ வெள்ளம் சொல்லியும் போடு, அவர் 100 ரூபா போட்டா நீ 150 ரூபாயில போடு, அது ஏன் போயிருக்கிற மக்கு பேல? அழுக்கார் என ஒரு பாவி இருக்கிற செல்வத்தையும் கெடுத்து இல்லாத வறுமையும் தள்ள கொண்டாந்து போடாக்கல சாவம். இன்னொரு பாவி பொருட்பால்ல பாவி, இன்மை என ஒரு பாவி வறுமைங்கிறது பாவினர் பாவம். இன்மை என ஒரு பாவி, இந்த வறுமைன்னு ஒண்ணு வந்துட்டதுன்னா மறுமையும் இம்மையும் இன்றி வரும். இம்மையும் மறுமையர் எல்லாத்தையும் தொலைச்சிருந்தா அப்படின்னா அதான் சொல்றது. திருவள்ளுவர் தன் வாயினால தீய பண்புகளைத்தான் பாவினாரே தவிர யாரையும் பாவின்னு திட்டல. 1300 சொல்லி ஏன்னா பாவிங்கிறது அவ்வளவு கடுமையான சொல். திருக்குறளில் பாவி ரெண்டே குறள் தான். வறுமையை பாவி என்றார், அழுக்காற்றை பாவி என்றார். இது இது அந்த பாவிகால் என பரிந்தருளி என் பொருட்டவர் செய்த தீங்காயினும் இறையோன் அன்பருக்கு இதுமோ என்று சொன்னார். எனக்கு எனக்காக தான் செய்திருப்பாங்க, இருந்தாலும் கூட இங்க அடிவர் பலர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு எது எனக்கு கூட கலந்துட்டா என்ன செய்யும் பார்த்தா. மண் புறக்கு மண் மெய்முறை வழுமண மனம் கொண்டார். அருமையான ஒரு கருத்து. நாட்டுல வந்து எந்த தீங்கு நடந்தாலும் சரிங்களா, அதற்கு என்ன காரணம்னா அரசுதான் காரணம். அதை உணரணும். இந்த நாட்டில் அரசுன்னு ஒண்ணு இருக்குமானா, மூல முடுக்கல எந்த ஒண்ணு நடந்தாலும் கூட அதுக்கு அரசுதான் காரணம். அப்போ அந்த மூல முடுக்கல கூட நடக்கூடாது, அப்படி பாதுகாக்கணும். அதனால் இந்த தீங்கு என்னன்னு கேட்ட, இந்த செய்தது என்னமோ இந்த குருமார் தான், இந்த மாதிரி தான். ஆனாலும் இந்த மாதிரி குருமாரை இந்த நாட்டுல வளர்த்து இவ்வளவு நாள் இருக்கிறது யாருனால, அரசனால. அதனால பார்த்தார் நோய் நாடி திருவள்ளுவர். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அருதணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பை செயல். பாப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்களே, நீங்க என்ன செய்யறாங்க, இதை விடவா தாத்தா செஞ்சுட்டாங்க. இங்க டாக்டர் இருப்பினும் இருக்க நான் கவலைப்படல. முதல்ல நோய் வந்தோட மருந்து கொடுக்காரு. நோய் முதல் நாடி எதனால? ஆனா இப்ப என்னாச்சுன்னா நோய் முதல் நாடின்னு சொன்னதுனால அதுலயே வந்து 3000-4000 ரூபாய் எடுக்கும் டெஸ்ட் பண்றேன்னு. இவன் பயம் வேற பயந்துடும். என்னன்னு கேட்டா இவ்வளவு டெஸ்ட் பண்றாங்க, மண்டேல செய்ய இங்க வலின்னா இதை எடு, இங்க எடு, அங்க எடு, இங்க எடுன்னு சொல்லவும் என்ன பண்றேன், இங்க இருந்து எடுக்கவும் முடியல, பணம் இங்க இருந்து எடுக்கவும் முடியல, நெஞ்சவும் போயிருக்குது. என்ன டெஸ்டுக்கு எப்படியானா என்னதான் நடக்குதோ நமக்குன்னு பயம் வேற வந்துடுது அல்லவா. அதனால அப்படி எல்லாம் ஆயிடுது. ஏன் அவங்க அட்மிஷனுக்காகவே 35,000-35,000,000 கொடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் யார தேத்துறது, நம்ம தான் தேத்தணும். அதனால இப்படி எல்லாம் போயிட்டு நாடு, இனிமே நாடு போறதுக்கு ஒன்னும் பாக்கி இல்ல. எனவே அப்போ நோய் மட்டும் இங்க நெருப்பை பார்த்த மாதிரி வைச்சவன் காரணம் அல்ல, வைத்துப்பதற்கு காரணமாக இருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தார். அரசுதான். அதனால அரசுதான் ரொம்ப சிறப்பா இருக்கு. மாண்புமிகு அமைச்சர்ல பாடினார் முன்னால. அதெல்லாம் அவங்க திருக்குறள் ஒரே ஒரு திருக்குறள் நல்லவர் தான் நம்ம வாஜ்பாய். அதுவா திருக்குறள் ஒரே ஒரு திருக்குறள் நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு சிவ சிவ. அருமையான திருக்குறள். நல்லது செய்யறதுல கூட ஒரு தவறு இருக்குப்பா அப்படின்னா என்ன, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை சிங்க. அருமையான திருக்குறள். சென்று பாண்டியர்காகவேங்கிற அமைப்பு இருக்குது. நாம நல்லா ஒரு சந்தர்ப்பம் கூட கொடுக்கலாம். எந்த இலக்கியத்திலேயாவது ராமகம்ப ராமாயணம் பாரதம் சிலப்பதிகாரம் இதெல்லாம் நூலினுடைய வரலாற்றை சொல்லுகிறதே தவிர அதற்கு முன்னே இருந்த பாடல்களுக்கு ஆங்காங்கு விளக்கமும் தந்தது ஒரு நூல். வரலாற்றுக்கு வரலாற்று நூல், சில பாடல்களுக்கு உரை வகுத்த உரை நூலும் ஆகிறது பெரிய புராணம். இப்படி வேற ஒரு நூல் இருக்கா? இருந்தா ஐயா இங்க இருக்குன்னு சொன்னா ரொம்ப தலை கொண்டு போட்டுருவோம். இப்ப பாட்டு என்ன, பாட்டு என்ன, பையவே சென்று பாண்டி என்ற அந்த பாட்ட முடியும். அது ஏன் பையவே சென்று என்று முடிக்கணும்? இப்ப என்ன போடுகிற முன்னம்னா பைய மெதுவாக சென்று சென்று அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு பையங்கிறது நமக்கு உரை வேணும், திருநெல்வேலிக்காரங்களுக்கு உரை வேண்டியதில்லை. ஏன்னா அவங்க இந்த சொல்லே ஆட்சியில இருக்கு. எதேன்னு இறங்கினீங்கன்னா ஐயா பைய பைய பைய பைய. எனவே இந்த சொல்லாட்சி மெதுவாகங்கிறது இன்னைக்கு பாண்டி நாட்டுல இருக்கு. ஆமா பையன்னா மெதுவா என்ன ஐயா, இவர் பாண்டி நாட்டவர். அதனால மெதுவா மெதுவாங்கிறான் அவங்க. பைய பைய அருமையான தமிழ் சொல். அவங்களுக்கு நடைமுறை சொல்லா இருக்கு, நடைமுறை சொல்லா இருக்கு. இப்படி ஏன் சொன்னா அருமையான விரிவுரை. பாண்டி மாதேவியார் தமது பொற்பில் பயிலும் நெடுமங்கல நான் பாதுகாத்தும். ஒரு பழமொழி உண்டு, அது அப்ப இப்ப அதுவும் போட்டது. பால பாக்காட்டியும் பால் சட்டியை பாக்கணும் இருக்கான். ஏன்னா பல சட்டியில காய்ச்சினதாக ஒரு காலத்துல, இப்ப சட்டி அது என்ன சட்டி ஐய அப்படின்னு எல்லாம் எவர் செல்வர் அப்படின்னு. அதனால இப்ப பழமொழியே போட்டுதுப்போ. அதனால உங்களுக்கு பழையவங்களுக்கு தான் தெரியும், பால பாக்காவிட்டாலும் பால் சட்டியை பாக்கு. பால்ல ஒரு பாச்சி விழுந்துட்டுன்னா எடுத்து ஓங்கி கல் எடுத்து அடிச்சா பாலா போவும், பால் சட்டியும் இல்ல போடும்டா. அதனால அந்த மெதுவா எடுத்து அதை கொண்டு போய் எட்ட நல்லா கொண்டு கொட்டி விட்டு நல்ல சாம்பு இது போட்டு தேனியும் தேய்ச்சி கழுவி வச்சுக்கிற சட்டியா உடப்பான் அப்படின்னு. அது போல இங்கே உண்மையாகவே பாண்டி மன்னன் இந்த மாதிரி இது வரைக்கும் யாருமே இல்லாத சமய நெறியில போய் அதுல ஆட்பட்டிருக்கான். ஆனால் அவருக்கு ஏதேனும் ஒரு ஊறுபாடு வந்தா அந்த ஊறுபாடு அவரோடு இருக்காது. யாரையும் தாக்கும் மங்கையர்கரசி யாரு பாண்டிமாதேவியார் தமது பொற்பில் பயில நெடு மங்களனான் பாதுகாத்தும். அந்த மங்களனால் நீரூடி வாழணும்னா பாண்டியனு வாழணும், அதனால ஒரு காரணம். அடுத்து இரண்டாவது என்ன, ஆந்தகையார் குலச்சிறையார் அன்பினாலும். மாண்புமிகு அமைச்சர் இவர், முதலமைச்சரா இருக்கார் இவர் காலத்திலே, தன்னுடைய காலத்திலே இவ்வளவு பெரிய அமைச்சர் இருந்து மாப்பா அந்த அரசன் இப்படி போய் வெந்து போன மனுஷன், இவரெல்லாம் சொல்லியிருக்கப்படாதா அந்த அமைச்சர் எல்லாம் என்று சொல்லியிருப்பாங்க. எனவே இவருடைய பேரன்பு அந்த பாண்டிவன்னன் மீது இருந்ததனாலும். ரெண்டு,
1: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from almighty lord shiva and the continuous support from esteemed users like you, our shaivam.org website had passed 26 successful years of service in the world of shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more

0: சிவாய நம. சைவம் டாட் ஆர்யின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருப்பது திருவாதவூர் அடிகள் புராணம். இதில் திருப்பெருந்துறை சர்க்கம் வழங்குபவர் சீகம்பட்டி சிவ ராமலிங்கம் ஐயா அவர்கள். ஓம் சிவாய நம.
1: மனித பிறவி கிடைத்தது, அது உன் சோழ நாட்டிலே கிடைத்தது. சோழ நாட்டிலே கிடைத்து சைவ சமயத்தில் சேர கிடைத்தது. சைவ சமயத்தில் சேர கிடைத்ததோடு அல்லாமல் அவனுடைய புகழை கேட்க கிடைத்தது. இவ்வளவு பேர் இந்த செவியினால அசுத்த வாக்கியங்களே கேட்போம். இந்த செவிக்கு இந்த வாக்கியங்கள்லாம் எத்தனை ஒரு ஜென்மங்களுக்கு கிடைக்கலே இல்லை, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சது. செவிகால் என் மீன்களோ சிவனம் மிர செம்பவள எரிபோல் மேனிப்பிராந்தரம் எப்போதும் செவிகால் என். அதனாலே இப்படி சமய விஷயம் நிர்வாணதிக்கை பெற்று அதன் பிறகு சரியகிரிய யோக நெறிகளை செய்யும். அதன் மூலமாக சங்கரனை அடையும், சங்கரனை அடையும். அதனாலே அதற்கான அந்த சரியகிரிய யோகத்தை உபதேசிக்கிறார். சரியைனா என்ன, கிரியைனா என்ன என்று மாணிக்கவாசகருக்கு சௌகரமான உதவிக்கிறார். அவங்களுக்கு செஞ்சதெல்லாம் நமக்கு சகாயமா போச்சு. யாருக்கு? ஞான சம்பந்தர் முதலானவர்களுக்கு செய்தது நமக்கு. அவர் பால் குடிச்சாரு, யாரு? ஞானசம்பந்தர் பால் குடிச்சாரு, நமக்கு பாட்டாக கிடைச்சது. பால் குடிச்சாரா? அது என்ன, அது என்ன வந்துச்சு? பாட்டாக வந்தது. நாளைக்கு அது உபதேசம் பண்ணாரு, பாட்டாக நமக்கு வந்தது. நமக்காகத்தான் அவருக்கு பால் கொடுத்தாரு. ஞானசம்பந்தர் பால் கொடுத்தது யாருக்காவ? நமக்காக. மாணிக்க அவர் உபதேசம் பண்ணது யாருக்காவ? நமக்காக. அதுவும் சிவபெருமான் எல்லா நாடுகளும் அவனுக்கு சொந்தம். இப்ப நம்ம கூட இந்த ஊரை சொந்தம்னு சொல்றோம். உனக்கு சொந்த ஊர் எதுன்னு கேட்கறமில்ல? சொந்த ஊர் எதுன்னு கேட்கறமா? குளித்தலைன்னு சொல்றோம். எவ்வளவு நாளைக்கு குளித்தல இருக்க போறான்? குளித்தல சொந்தமானே வந்த ஊர். சொந்த ஊர் அல்லப்பா, வந்த ஊர். அதே போல வந்தாரு, அப்புறம் இங்கேயே இருப்பாரு. சொந்த ஊர் அல்ல, விளக்குதா? சிவபெருமானுக்கு எல்லாம் சொந்த ஊர். ஆனா அவன் என்ன பண்றான் தெரியுமா? கைலாயத்தில் இருந்த அந்த அருளாளர்களை எல்லாம் இந்த நாட்டுக்கு தான், தமிழ்நாட்டுக்கு தான் வர சொன்னான். சுந்தரர் இங்க வர சொன்னான், ஜப்பர் இங்க வர சொன்னான், சம்பந்தர் இங்க வர சொன்னான், மாணிக்கவாதர் வர சொன்னான். இன்னொரு சாமர்த்தியம் பாரு, ஒரு ஆளு நேராக புதிய மலைக்கு போகலாம்னு போனாரு விமானத்தில். புதிய மலைக்கு போகலாம், கைலாயத்திலிருந்து புதிய மலைக்கு போய் அங்கே அந்த அகத்தியரை பார்த்து கொஞ்ச நாள் அவரோட பேசிக்கிட்டு இருந்துட்டு வரலாம். கற்றவனுக்கு யாரை பிடிக்கும்? கற்றவனை தான் பிடிக்கும். கல்லாதவனுக்கு யாரை பிடிக்கும்? கல்லாதவனை தான் பிடிக்கும். சீட்டாடுறவனுக்கு யாரை பிடிக்கும்? சீட்டாடுறவன். அதுபோல அகத்தியரை போய் தரிசனம் பண்ணி அவரோட கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தார் ஐயா. அவரை வந்து நமக்காக திருவாவூதுரையில் இறக்கி விடுவாரா? தெரியுதா? கைலாயத்துலேருந்து பொதிய மலைக்கு போனவர் திருவாவூதுரையில் இறக்கி அங்கே இருக்க வச்சு 3000 பாட்டு பாட வச்சு அந்த பாட்டை நம்ம கொடுத்துருக்காரு. அதான் திருமந்திரம். அவன் அங்கே பொதிய மலைக்கு போக விடலப்பா. இதெல்லாம் யார் செய்தது? யாருக்காவ? அது எவ்வளவு கருணை! இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஆகையினாலே இந்த கருணையை நினைந்து அவனுக்கு பிரியமான தொழிலை செய்யும், அவனுக்கு பிரியமான தொழிலை செய்யும். அப்படி பிரியமான தொழிலை செய்யும் போது அவன் என்ன பண்ணுவான்? அவனோடு சேர்த்து கொள்வான். அதனாலதான் இந்த சரியை கிரியை யோகம் நெறி என்கின்ற 4 மார்க்கங்களை நமக்கு சிவபெருமான் அருள் செய்திருக்கிறார். அது ஆதியார்த்தால் இணை அருளுடைய வழிபடும் நீதியாம் நீரினால் நிலமையாய் நின்றிடும் பாத 4 அவர் வரும் 13 அதனுள்ளே ஓதியார் வருவதே உயர் வரும் கதியதே என்பது கந்தபுராணம். ஆதியார்த்தாளின் ஆதியார்னா சிவபெருமானுடைய திருவடியே. ஆதியார்த்தாளினை அருளுடைய வழிபடும் நீதியாம் நீரினார் நிலமையாய் அதுல வார் இந்த இது வழி இதுக்கு அருமையா வருதுவார். நீதியாம் நீரினார் நிலமையாய் நின்று அந்த நீர் வந்து வந்தால் ஆதி யார் தாளினை அருளோடே வழிபடும் நீதியாம் நீரினார் நிலமையாய் நின்றிடும் பாத 4 சரியாபாதம் கிரியாபாதம் யோகபாதம் ஞானபாதம். நீதியாம் நீரினார் நிலமையாய் நின்றிடும் பாத 4 அவர் வரும் 13 அதனுடைய ஊதியா

யார் வருவதே உயர்வருன்னு தெரியுது என்பது கந்தபுராணம். தக்கனுடைய பிள்ளைகளுக்கு நாரதர் முனிவர் இப்படி உபதேசம் பண்றார். அதனாலே இப்படி சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று சொன்னார். அதுல சரியாபாதத்தை பத்தி சொல்றார் முதல்ல. அந்த சரியாபாதம் தான் சரிய சமய தீட்சை பெற்றவர்கள் செய்யறது. சமய தீட்சை பெற்றவர்கள் செய்யறது. பல பேர் தீட்சை வாங்கிட்டு ஒண்ணும் செய்யறது, அனுட்டானங்களும் ஒரு முடிய போடுறதில்லை. சமய தீட்சை வாங்கினா அது தொண்டெல்லாம் செய்யணும். காலேஜுக்கு போனா அந்த படிப்பு பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? படிச்சுக்கிட்டு இருக்கணும், பாடம் கேட்கணும், படிக்கணும், பாடம் கேட்கணும், மார்க் அதிகம் வாங்கணும். விளங்குதா? காலேஜில் போய் உட்காந்து தூங்கினான்னா பாஸ் போடுவார? என்ன போடுவார்? ஃபெயில். அதுபோல சமய தீட்சை பெற்றவர்கள் என்ன பண்ண வேணும்? சரியையை செய்யும், சரியையை சரியா செய்யும். விசேட தீட்சை பெற்றவர்கள் என்ன பண்ணணும்? கிரியையை செய்யணும், கிரியையை ஒழுங்கா செய்யணும். நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சரியையும் செய்யணும், கிரியையும் செய்யணும், யோகமும் செய்யணும். சரியையே சமய தீட்சை பெற்றவர்கள் சரியை மாத்திர உரிமை, விசேட தீட்சை பெற்றவர்கள் சரியையும் கிரியையும் உரிமை, நிர்வாண தீட்சை பெற்றவர்கள் சரியை கிரியை யோகம் ஞானம் மூன்று உரிமை. அந்த சரியை துண்டு கிரியை துண்டு யோகம் எல்லாமே நிர்வாண திசையில் நிர்வாணிச்ச பெற்றவர்கள் உரிமை. அதனாலே சமய தீட்சை பெற்றவர்கள் சரியை துண்டு செய்ய வேண்டும். அந்த சரியையை சொல்ற சரியை தான் ஆவாளால் எமக்கு ஆமலர் மரங்கள், ஆவாளால் பிரியத்தோடு எமக்கு ஆமலர் மரங்கள் ஆக்கள் நந்தனவனம். அதனாலே மலர் தான் முதல்ல வரும், அதிகபட்சம் மலர் தான் முதல்ல ஒரு சிவப்பணியிலே சிவபூஷையிலே ஆன்மார்த்த பூசை பரார்த்த பூசை எல்லாவற்றிலும் மலர் தான். பூனு இருக்கு, பூனு ஒரே எழுத்து தான். பூனு பூ இல்லைன்னா பூ அவ்வளவுதான். பூ இல்லைன்னு வச்சுக்க பூசை இல்லை. இப்ப சாப்பாட்டுக்கு முக்கியமான ஒரு எழுது சாப்பாட்டுக்கு முக்கியமான முதற் பொருள் அரிசி. அரிசி இல்லைனா சோறு இல்லை, அரிசி இல்லைனா சாப்பாடு இல்லப்பா. மிளகாய், புளி, பருப்பு, முட்டை கோசு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, சீரகம், மிளகு, கொத்தமல்லி, வெந்தயம், சகலமான பொருள் இருந்தாலும் சாப்பாடு கிடைக்குமானே? அரிசி இல்லையனா சாப்பாடு இல்லை, பூ இல்லைனா பூசை இல்லை. நல்ல பண்ணுங்க, எல்லா பொருளும் இல்லையனாலும் அரிசி இருந்தா சாப்பிடலாம். புரியுதா? ஒரு பொருள் இல்லைன்னா பூசை இருந்தா பூ இருந்தா போதும், பூசை பண்ணிக்கலாம். அதனாலே பூ அவசியமானது. அதனால பூசைங்கிற சொல்லுல முதல்ல என்ன சொல்லு இருக்குது, என்ன எழுத்து இருக்குது பூசைக்கு முதல் எழுத்து என்ன? பூ. என்ன மத்த வச்சானப்பா? பூ என்ன சலம் சா சலம் பூ பூஜான்னு சொல்லு, வடமொழி சொல்லு. பூசைங்கிறது தமிழ்ல மறிவு வந்தது, வடமொழி தான் அதுக்கு பூஷா பலம் அப்படின்னு சொல்லு. பூஜா பூஜா பலம் பூ சா பூஜா அந்த சாசலம். அதனாலதான் சலம்பூவோடு தூபம் அறந்தறியேன்னு, சலம்பூவோடு தூபம். அவர் என்ன சொன்னார் திருமூல? புண்ணியம் செய்வார்க்கு விளக்குதா? அதனாலே பூ இல்லைன்னா பூசை இல்லை. நூல்களில் பூ பத்தி சொல்றது அளவே விளக்குதா? புத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டாரா மலர் பதித்து இறங்கி பத்தியாய் நனைந்து பரவுவார்தமக்கு பரகதி கொடுத்தவர்கள் செய்யும். அதனாலே மலர் தருவதற்கான மரஞ்செடி கொடி, அது கோட்டுப்பூ, குடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூன்னு நாலு வகை. கோட்டுப்பூ, குடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ. கோட்டுப்பூங்கிறத மரத்தில் பூ பறிக்கிறதுக்காகவே ஒருத்தர் நல்ல பூ பறிக்கிறதுக்காகவே கையுங்காலும் புலிக்கு இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு வாங்கிக்கிட்டார். பூ பறிக்கிறதுக்காக, பூ பறிக்கிறதுக்காக விடியற்காலையிலே வண்டெல்லாம் போய் மொய்ப்பதற்கு முந்தி நல்ல மலர்களை, அதான் மொட்டாரா மலர், அப்படிப்பட்ட பூக்களை பறிப்பதற்காக என்ன பண்ணாரு? விடிந்தால் வண்டு ஊதிவிடும், எச்சில் பிடித்து விடும், இரவிலே கண் தெரியாது, அதற்காக பெருமானே எனக்கு
புலிக்கிருக்கிறாப்புல நகங்கள் கையிலையும் காலிலையும் நகங்கள் மரத்தை பற்றி பொறிக்க அதுல கண்கள் கண்கள் நகங்களும் கண்கள் அப்படி வேணும்னு ஒருத்தரு பூசையில் ஆசை உள்ளார் புத்திரர் உய வேண்டும் புத்திரர்களாகி இந்த ஆன்மாக்கள் எல்லாம் உய்யவனு என்கிற கருணையினாலே சிவபெருமானுக்கு பூசையில் ஆசையா ஆசையே இல்லாதவருக்கு பூசையில் ஆசையா பூசையில எதுக்கு அவருக்காக புள்ளக ஒரு குடி ஆகட்டும் பூசையில் ஆசை உள்ளார் புத்திரர் உய்ய வேண்டி பூசையில் ஆசை என்று பூங்கொடி உமைக்கு சொன்னார் பூங்கொடி உமைக்கு பூசையில் ஆசையுள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார் பூசையில் ஆசையுள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார் பூசையில புலி அவர் யாரு பூசையில புலி நல்ல புரியுதா அவ அந்த காரியத்துல கட்டிக்காரனா என்ன சொல்லுவாரு புலி அந்த ஆளு அது மாதிரி பூசையில புலி யாரு வியாக்கிரபம் பூசையில் ஆசையுள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார் வாசவாமலன் உள்ளார் மாணிக்க மலமேது என்றார் என்பது மாணிக்க மலை போட்டி போவார் அருமையான பாட்டு பாட்டு புரியுது இல்லையா நீங்களும் சொல்லுங்க அருமையான பாட்டு பூசையில் ஆசையுள்ளார் புத்திரர் உய்ய வேண்டி எண்ணிலாகமை எம்பி இறைவரெல்லாம் விரும்பு உண்மையாவது பூசணையாக உரைத்தவர் பூசையில் ஆசையுள்ளார் புத்திரர் உய்ய வேண்டி பூசையில் ஆசை என்று பூங்கொடி உமைக்கு சொன்னார் பூசையில் ஆசை உள்ளார் ஒருவரை புலியாய் செய்தார் அந்த முன் வரி வருவார் பூசை ஆசை வாசமாம் மலரின் உள்ளார் அது அந்த வரியும் பாரு அந்த வரியும் பாரு எதுல இருக்கிறாரா சாமி மலர் இருக்காரா வாசமா மலரின் உள்ளார் மாணிக்க மலரே அருமையான பாட்டு விளங்குதா மாணிக்க மலை போற்றி போமான் ஆகையினாலே இப்படி பூசைக்கு சிவப்பணிக்கு மிக முதன்மையாக இருப்பது நந்தனவனப்பணி மலர்பணி அதனால்தான் பூவார் மலர் உண்டு அடியார் தொடுவார் பூவார் மலர் உண்டு அடியார் தொடுவார் ஒருத்தர் தினந்தூரும் பூ பறிச்சுக்கிட்டு போய் சாமிக்கு கொடுத்து கட்டி போட்டு வகை வகையா மாலையை கட்டி சாமிக்கு சாத்திக்கிட்டு இருந்தார் சாத்திக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் என்ன பண்ணாரு பூ பறிச்சுட்டு வரும்போது யானை அரசனுடைய யானை வந்துச்சு அந்த யானைக்கு கொஞ்சம் பக்கத்தில் விட்டாரு துதிக்கையில் அந்த பூக்குடைய பிடுங்கி சிந்தி பிடிச்சு யானை பிடுங்கிச்சுன்னா சும்மா வச்சிருக்கோமா சிந்தி பிடிச்சு சிந்திருச்சுன்னு சொன்னா அது அரசனுடைய யானை சரி சிந்தி பிடிச்சு நம்ம தள்ளி போயிருக்கணும் நம்மளால தான் குத்தம் நம்ம இதுக்கு பக்கத்தில் போனோம் அப்படின்னு தன்னை அப்படி நொந்து கொள்ளவும் அப்படி இல்லாம பூ சிந்தி போச்சு சரி போயிட்டு போகுது ஏதோ இன்னைக்கு அண்டமா அருள் பண்ணல சரி நாளைக்கு பறிச்சு ஜாத்தி போடுவோம் அல்லது வேற பூ ஏதாவது பறிச்சு கொண்டு கொடுப்போம் அப்படின்னு நினைக்கல அப்படித்தானே நினைக்கணும் நம்ம தள்ளி போயிருக்கணும் சரி எப்படியே செஞ்சு போச்சு இன்னைக்கு ஆண்டவே ரூல் பண்ணல நம்ம ஆண்டவ மேல போட்டுவோம் ஜாக்க உண்மையிலேயே அந்த மாதிரி தான் போடுவோம் இப்ப நம்மளாம் என்ன விட்டுருவோம் நான் என்ன பண்ணுவேன் சாமி நீ அருள் பண்ணல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சாமி மேல சாக்க போட்டுவோம் நீ கூட்டி வச்சாதான் நாங்கள் அவர் உருண்டு உருண்டு கத்துறாரு சாமி கொண்டு வரப்போ இன்னைக்கு கொண்டு போக முடியலையே பூ போச்சேன்னு உருண்டு உருண்டு கத்துறாரு யாரு சிவகாமி ஆண்டார் உருண்டு உருண்டு கத்தினார் அந்த கத்தின சத்தத்தை கேட்டு வந்துட்டாரு எரிவுத்தராயனார் விஷயத்தை கேட்டாரு இந்த மாதிரி யானை பிடிக்க சிந்தி போச்சுனாரு அவர் என்ன இருக்கணும் ஐயா நீ தள்ளி போயிருக்க வேண்டியதான ஐயா நீ யானை கிட்ட போன ஐயா போய்யா பக்கத்துல போன சிந்தி விடாதா தள்ளித்தானே போயிருக்கணும் அப்படின்னு அவரு சொல்லிவிட்டு சரி போய்யா அந்த செடி இருக்குது அந்த பூவை பறிச்சுக்கிட்டு போய் சாமியை கொடுப்போம் அப்படி சொல்லல அந்த யானை எந்த பக்கம் போச்சுனாரு அந்த யானை எந்த பக்கம் இந்த பக்கம் தான் போச்சுன்னா அது எங்க இன்னைக்கு பிழைக்க போகுது அப்படின்னாராம் அது எங்க இன்னைக்கு பிழைக்க போகுது அப்படின்னு போனாரு யானையை கண்டாரு ஒரு குதி குதிச்சாரு ஓங்கி வெட்டி விட்டார் துதிக்கி ஓடி அந்த மேல வந்த பாகர் பக்கத்துல போன எல்லாத்தையும் வெட்டி விட்டார் அஞ்சு பேத்த வெட்டி விட்டார் எதுக்கு அந்த பூச்சந்தனத்துக்கா இவ்வளவு பண்ணணும் பூச்சந்தனத்துக்கா இவ்வளவு பண்ணணும் அப்படி வெட்டின உடனே அந்த தகவல் போச்சு யானையை பட்டத்து யானையை வெட்டி விட்டான்னு புகழ்ச்சோழருக்கு போச்சு போச்சே இல்லையா அவ உடனே ஜனங்களுக்கு உத்தரவிட்டா யானை பட்டத்து யானை வெட்டுறேன்னா சாதாரண ஆள் வெட்டுவானா என்ன அரசனுடைய பட்டத்து யானை வெட்டுறேன்னா சாதாரண ஆள் வெட்ட முடியுமா
அதனால அரசு நமக்கு எதிரியா இருக்கிற அரசன் வந்து செய்துட்டாலும் உடனே சேனைகளுக்கு உத்தரவு போட்டார். நாலு வகை சேனைகளும் புறப்பட்டது. பார்த்தா அங்க அந்த யானை கிடக்கிற இடத்துல இந்த ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. கழுத்துல உச்சராட்சி போட்டிருக்காரு, திருநீர் பூஜிருக்காரு, கோடாளி வச்சிருக்காரு. சிவனடியார் மாதிரி ஒரு குற்றம் இல்லாம வெட்டி இருக்க மாட்டார். யானை பாகர்கள் ஏதோ குற்றம் அதனால வெட்டி குற்றத்தினாலதான் வெட்டி இருக்கிறார் அப்படின்னு உடனே சேனை எல்லாம் அரண்மனைக்கு பூச்சுட்டாருப்பா. பூச்சிட்டு பக்கத்துல போய் கும்பிட்டாரு. என்ன சாமி என்ன செஞ்சதெல்லாம் கேட்கல, இந்த யானையும் பாகரும் செய்த குற்றத்துக்கு இது போதுமானு கேட்டார். பத்தாது அடியேனையும் கொல்ல வேணும்னு தன்னுடைய வழக்கு. யானைக்கு உரிமை நான் தான், பாகனுக்கு உரிமை நான் தான், என்னுடைய யானையின் மூலமாக பூ சாமிக்கு பசுபதி ஒரு பூ கொட்டி போச்சு. அதனாலே இந்த வாழினாலே என்ன வெட்டுங்கோ, நீங்க வச்சிருக்கிற வாழ்ல வெட்டுறதுக்கு எனக்கு பாக்கியம் இல்லை, அதனால என் வாழிலே என்ன விட்டுங்கன்னார். மங்கள மலுவாள் கொள்ளை வடக்கும் என்று இதுவாம் என்று செங்கையால் உடையல் வாங்கி கொடுத்தரன் தீர்வு நேர்வார் அப்படின்னு வாழ கொடுத்தாருப்பா. யாருகிட்ட? இருபத்தி நாயனார்கிட்ட. கொடுத்த போது என்ன பண்ணிருக்கண்ணா, அவரு வாங்கப்படாது வெட்டஞ்சிருப்பு வாங்கலைன்னா தன்னையே வெட்டிக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கினார். வாங்கி என்ன பண்ணார் இருபத்தரு, இவ்வளவு பெரிய பக்தன் இவ்வளவு பெரிய அன்புடையவருடைய யானையை வெட்டி விட்டது, நம்ம இருக்கப்படாது இல்ல அவருடைய கழுத்தம் இருக்கப்படாது. அப்போது இவர் கோடிச்சோழர் பிடிச்சுக்கிட்டாரு. இவர் பிடிக்க அவர் பிடிக்க இவர் பிடிக்க அவர் பிடிக்க அப்போது சுவாமி அசரி தொழுந்தகை அன்பின் மிக்கீர் தொண்டினை மண்மேற் காட்ட செடுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்த திங்கட் கொடுந்தனி வேணி கூத்தர் அருளினார் கூடிற்றென்றங்கு எழுந்தது பாகரோடு யானையும் எழுந்தது அன்றே. பாட பாத்தியா, துளுந்தவை அன்பின் மிக்கே துண்டினை மண்மேற் காட்ட இந்த மலர்பணியாகிய துண்டு மிக உயர்ந்தது, அது சிவபெருமானுடைய அருளை எளிதாக வாங்கி கொடுப்பது சிறந்தபணி அந்த அருமையை காட்டுவதற்காக அப்படி அப்படி அப்படி. துளுந்தவை அன்பின் மிக்கே துண்டினை மண்மேற் காட்ட செடுந்திரு மலரை இன்று சினக்கரி சிந்த திங்கட் கொழுந்தனி வேணி கொழுந்தனி வேணி கூத்தர் அருளினார் கூடிற்றென்று அங்கு எழுந்தது அசரி எழுந்தது பாகரோடு யானையும் எழுந்ததன்று. யானை எழுந்தது, பாகர் எழுந்தார்கள். அந்த வாக்கு எழுந்த உடனே இவ்வளவு பெரிய அதிசயம் செய்வதற்கு எது காரணமாக இருந்தது? பூதான். அதனாலே பூ இல்லையானால் பூ செய்து, அதனால தான் முதல்ல சரியிலே பூ பறித்தர சொல்றார். அதனாலே பூ அவ்வளவு விஷயமா. முத்தாமே நாள் தோறும் நீர் மூழ்கி பூ பறித்து மூன்று போதும் கட்டார்ந்த இண்ட கொண்டடி சேர்த்து வந்தனர்தும் கருப்பரியலூர் என்பது சுந்தர தேவா. அதாவது நிறைய இருக்கு. ஆகவே இப்படி சரியையிலே ஆவாளாலம காமலர் மரங்கள், அதனால பூ கொடுக்கிற மரங்கள், அதுக்கு மேலே செடி கொடி, அதான் கூட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ நிலப்பு, கூட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ நிலப்பு. நாயன்மார்களிலே இந்த மலர்ப்பணி செய்து பேறு பெற்றவர் முருகநாயனார். கூட்டுப்பூ குடிப்பூ நீர்ப்பூ. ஆமா, அதனால இப்படி ஆவலாலம காமலர் மரங்கள் அக்கல் மரங்கள் அக்கல் பூ மரங்கள் வைத்தார். மலர் பறித்து அம்மலரால் தாவிலா வகை தார்வல சமைத்தல், அந்த மலரை பறித்து குற்றமில்லாதபடி தாவிலான குற்றமில்லாதபடி மலர் வெட்டுவது, அதான் துண்ணிய பனை மலர் கையினர் ஒரு வாழ்கிறார். நல்ல மலர்களை நல்ல முறையாக ஆசாரத்தோடு நன்றாக கட்டுவது. துண்ணிய பனை மலர் துண்ணியன நெருக்கமாக. இந்த திருவண்ண பகுதியில எத்தனையோ ஏமாத்தன திருடன் இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டேன், இவ்வளவோ காலமா தேடிக்கிட்டு இருந்த திருடன் கிடைச்சிக்கிட்டேன், இவ்வளவோ கிட்டிக்காரெல்லாம் தேடியும் கிடைக்காத திருடன் இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டேன். கிடைச்சிக்கிட்டானா? அப்படி கிடைச்ச திருடனை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கட்டி போடணும். இந்த உலகத்தில் இருக்க திருடன் எல்லாம் சங்கிலியில கட்டி போடணும், இந்த திருடனை பூமாலையில கட்டி போடணும். இந்த திருடனை பூமாலையில கட்டி திசைமுகர்ந்து என்று தேடினர் குளித்து முறையொழியொற்று முயன்றவர் குளித்து ஒற்று நுகர்ந்து நோக்கம் உள்ளத்து
குற்றவர் வந்து உரைப்பவர் ஒழித்து மறைத்தர நோக்கி வருந்தனர் குளித்து இத்தந்தரத்தில் காண்டு மென்றிருந்திருக்கு அத்தந்தரத்தின் அப்பையின் ஒழித்தும் முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆனன தூண்டி அலியன பேர்ந்து வாழ்நுகற்பண்ணன ஒளித்தஞ்சியன்மையின் ஐம்பொலஞ்சல விடுத்து அறுவரை தூரம் போய் துற்றவை துறந்த வெற்றுயிராக்க அருந்தவர் காட்சியில் திருந்து ஒழித்தும் பண்டைய விருதரும் இன்றைய விருதரும் ஒழிக்கின்றோரனை கண்டனன் ஆர்மன் ஆர்மன் ஆர்மன் ஆர்மனா கட்டுங்கள் கட்டுங்கள் விட்டுவிடாதீங்க ரொம்ப காலமா அந்த திருடம் கிடைக்காம எத்தனை விதத்தை ஏமாத்தன இன்னைக்கு கிடைச்சுக்கிட்டா விட்டாதீங்க விட்டாதீங்க கட்டுங்கள் ஆர்மன் ஆர்மன் எதுல நான் மலர்ப்பணையடி செங்கிலில கட்டிட்டு போனா அத்துக்கிட்டு போயிருவேன் பூமாலையில கட்டுக்க அத்துக்கிட்டு போவாங்க அகவல் நாளிலே ஆகம பொருளை அள்ளி தந்திருக்கிறார் அகவல் நாலு பாடிக்காரில் அதில் ஆகம பொருளை அள்ளி தந்திருக்கிறார் அதனாலே அப்புறம் திருமால் தேடினாரான் சிவபெருமானு சிவபெருமானை தேடினாரான் தேடின போது கையில் பூவை வச்சுக்கிட்டு தேடினாரான் பூவை வச்சுக்கிட்டு தேடினாரான் அப்பா சிவபெருமானு முழுவதும் கண்டவனை படைத்தார் முடி சாய்த்து முன்னால் செடுமலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பால் என்கிறான் கழுதோடு காற்றடை நாடகமாடி கதியிலியாய் உடுவையன் தோருடுத்து உம்மத்தவையில் ஒன்று உளிதருவித்துவார் பூவை வச்சுக்கிட்டு தேடினாராம் இது மாதிரிலாம் வேற நூல் இல்லை தேடினா தேடினவன் கையில பூவை வச்சுக்கிட்டாது இடுவான் ஆனா பூவை வச்சுக்கிட்டுனாக்கா இந்த திருடம் சிக்குவானா அதுக்காக முழுவதும் கண்டவனை படைத்தான் முடி சாய்த்து முன்னால் செடுமலர் கொண்டெங்கும் தேட அப்பாலன் இப்பாலு ஆகையினாலே மலர்பணி அவ்வளவு சிறப்புடையது அதே நல்ல மாலையா கட்டி சாமிக்கு சாத்தி பார்த்தா ஐயோ இப்ப மாலை கட்டி தூங்குதா தூங்குதா அப்ப பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு போவோம் அதை சாமிக்கு சாத்தி பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கும் சாமிக்கு சாத்தி பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு பட்டு செயலை இருக்குது சும்மா இருக்கும்போது பரவாயில்ல பட்டு நல்லா சிவப்பா இருக்குது பச்சையா இருக்குன்ட்டு போவோம் அது ஒரு நல்ல பொண்ணு கட்டுனான்னு வச்சுக்கோ ஆஹ் அது போல் அது போல் அதனாலதான் மாலை கட்டி சாத்துறது விசேஷம் ரொம்ப மாமல்லர்கள் கொண்டு மாலைகள் புனைந்து மாவதம் அணிந்து பணியேனே இத்தனை இடங்கள் சொல்றார் அதுவும் இன்னொரு பாட்டுல சொல்றார் பழனித்தூர் போல உலை வர விருப்பாக உலை வர மனசு நல்ல நிம்மதியா இருக்கும் உலை வர விருப்பாக நீலாவின் வாசமலர் வகை வகை எடுத்தேதுடா மாளிகாபரணம் உனதடி இனிச்சூடவே நாடும் ஆதவர்கள் இருவாதம் மாளிகாபரணம் அந்த மாலைக்கு மாளிகாபரணம் ஆபரணம் ஆபரணம் மாலையினால செய்யப்பட்டதுனால மாளிகாபரணம் நீ எத்தனை வைர நகையே தங்க நகையை சாத்தனா கூட மாலை சாத்தனாப்புல அழகு தெரியுமா சாமி நிறைய தங்க நகை அதெல்லாம் போடுப்பா மாலை சாத்திரமா அதனாலதான் பொண்ணை வைக்கிற இடத்துல பூவை வைக்கணும் பொண்ணை வைக்கிற இடத்துல அதனால உலை வரது இருப்பாக நீங்காவின் வாசமலர் வகை வகை எடுத்து தொடாம அலிகாபரணம் இப்படி வகை வகையான மலர்களை எடுத்து வகை வகையா மாலை கட்டி அந்த மாலையை உங்களுடைய திருவடியில சாத்துகிற அன்பர்கள் இருக்கிறார்களே அந்த அன்பர்களை வணங்குறதுக்காக நான் ஆசைப்படுறேன் அதுக்கு நீ வந்து மயில் மேல ஏறி வந்து அருள் பண்ணணும் அப்படிங்கிறார் அதுக்கு அந்த அடியாரை வணங்குறதுக்கு நீ மயில் மேல ஏறி வரணும் உலை வரது இருப்பாக நீங்காவின் வாசமலர் வகை வகை எடுத்தே தொடாமலிகாபரண உனதடி நிச்சுடவே நாடும் ஆதவர்கள் இருபாதம் உளமது தரித்தேவின் ஆவோடு பாடியருள் வடமமா வழிபட எனக்கு எதாயா தயா உடுதாடுத உரகமது எடுத்தாடு மேகாரம் இதின் விசை வர வேணும் பழஞ்சது அதனாலே இப்படி அவலாலம காமலர் மரங்கள் ஆக்கல் அம்மலர் பறித்து அம்மலரால் தாவிலா வகை சார்வல சமைத்தல் எதை அப்பர் சாமி வண்டுலாமலர் கொண்டு வளசடை கிண்டை மாலை புனைந்து மீரா பகல் தொண்டராகி தொடர்ந்து விடாதவர்க்கு அண்டம் ஆளவும் வைப்பராரூரே அதனாலே அவலால் காமலர் மரங்கள் ஆக்கல் அம்மலர் பறித்தல் அம்மலரால் தாவிலா வகை தாறுபல சமைத்தல் தனப்பில் எம்புகள் சாற்றல்
அதனால இப்படி சரியை தொட்டு சொல்லுகிறார். அதில் உள்ள பாக்கி இருக்குது. அதனால சரியை கிரியை யோகம் நான்கு வழிகளெல்லாம் சிவபெருமானை அடைய முடியும். அதற்கு தகுதியை தருவது, உரிமையை தருவது தீட்சம். தமயம் விஷயிடம் நிர்வாணம் ஆகிய தீக்குகளை பெற்று சரிய கிரிய யோகங்களை செய்து அதன் மூலமாக சிவனைச்சார்கள். சங்கரனை அடையும் நன்மார்க்கம் ஆ, சங்கரனை அடையும் நன்மார்க்கம் ஆர் வழங்குகிறார். அதனால இந்த உண்மைகளை எல்லாம் மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் உபதேசிக்கிறார் வழங்குகிறார். அவர்களை கேட்க வேணும், கேட்டு அதன்படி முடிந்தவரையிலும் நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு திருவருள் துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த அளவிலே இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சிவ சிவ சிவ

0: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் ஏழாம் திருமுறை 21வது பதிகம் 9வது பாடல் நிலையாய் நின்னடியே. ஓம் சிவாய நம.
1: திருச்சிற்றம்பலம் தலம் திருக்கச்சி மேற்றளி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருள்முறை திரட்டு. தலைப்பு அறியும் நெறி. இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 4 திருமுறை 77 பதிகம் 5 பாடல் புள்ளுவர் ஐவர். ஓம் சிவாய நம.
2: திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 4 திருமுறை தனித்திருநேரிசை.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி திருமுறை இசை. எம்பெருமான் உமாபதி சிவாச்சாரியார் தொகுத்து வழங்கிய அருண்முறை திரட்டு. தலைப்பு உயிர் விளக்கம். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் 6 திருமுறை 25 பதிகம் 7 பாடல், முன்னம் அவனுடைய வணக்கம். ஓம் சிவாய நம.
3: தலம் திரு ஆரூர் பூங்கோயில், திருநாவுக்கரசு நாயனார் அருளிச் செய்த 6 திருமுறை திருத்தாண்டகம்.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.